நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக்க ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 2ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. நேரம் காலை 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. குரல் ஓசை. அன்புடைமை என்ற அதிகாரத்தில் முதல் குறட்பா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்புடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ, அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். குரலோசை கேட்டீர்கள். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய ஒலிபரப்பில் நமது நிலையத்தில் ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. வழங்குபவர் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ அலிதாம்பால் சித்தா ஃபார்மாஸ் இடங்களூர் எண்ணெய் வழங்கும் மின்சொல்லமத்து. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கு பெறும் செல்வன் சர்வேஸ்வரன். 7:25 சைபாலியின் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ. 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சி வழங்கும். அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி திருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்து தகவல் அளிக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்ட மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் பிரதீப் வாசுதேவன் கிருஷ்ணகுமார் அவர்கள். 8:05 துள்ளி வரும்பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும்பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 9:55 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:05 சிந்தனை அரங்கம் பொறைக்காக்கும் உறவுகள் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கு பெறும் செல்வன் சர்வேஸ்வரன். 12:55 பன்னிசை வருவார் என தொடங்கும் பாடல் பாடியவர் மழையூர் சதாசிவம் அவர்கள். 1:00 தென்மழை. 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 3:00 அல்லசி. 4:00 ஆகாய பார்வை. தேசிய விண்வெளி தின சிறப்பு நேரலை காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்திலிருந்து நேரடியாக ஒலிபரப்பாகும். 4:30 வைக்கிங் பண்ணிய நான் பிரீஃப்ஸின் ஆகாய பார்வை. 5:15 அலையோசை. 5:30 விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை அஞ்செழுத்தும் என தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரம் பி. சுவாமிநாதன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் கவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:20

15 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம், வருமானம் தரும் நாட்டு ஆடு வளர்ப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்காட்டி சாத்தனூர் கே இளையராஜா அவர்களுடன் நேர்முகம். 8:00 காற்றில் வரும் காணம், 8:30 காற்றில் வரும் காணம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்ல முது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இர அறிவழகன் அவர்கள், 10:00 இரவு மலரும், 11:00

மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும், மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் உலா வரும் நேரம்.

காரைக்கால் வானொலியோடு தொடர்ந்து இணைந்திருப்போம் நேயர்களே. இனி ஆங்கிலத்தில் செய்திகளும் அதனை தொடர்ந்து இணைத்தானும் நல்லவே கேட்க நிகழ்ச்சி கேட்டுவிட்டு 6:15 பக்தி மாலைக்காக மீண்டும் காரைக்கால் வானொலியோடு இணைவோம்.

0: Test century, he made 117 off 193 balls, while skipper Shubman Gill also scored a half century. For Sri Lanka, Asitha Fernando took 3 wickets. Union Home Minister Amit Shah met the Divyang Men's Cricket Team of India in New Delhi yesterday. In a social media post, Mr. Shah said that the team has returned from its tour of England for the India-England Men's Mixed Disability T20 International Series 2026. Mr. Shah said the efforts and determination of the team to win honours for the nation inspire the youth of India. He wished the team all the best for its future endeavours. And in chess, India's 19-year-old Grandmaster Pranesh M emerged as the champion in the prestigious Kanizsa Open 2026 in Hungary, securing the Group A title with a superb performance. And that is the end of this news bulletin.
1: Akashvani இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் கேள்வி செல்வம். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
2: தமிழில் தோன்றிய நீதி நூல்களில் உலகத்தில் நாம் பெறும் செல்வங்கள் பலவற்றை காட்டிலும் உயர்வுடையதும் என்றும் அழியாததும் என்று கூறப்பெற்றது கேள்வி செல்வமே. நாம் கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு செல்வத்தையே கேள்வி செல்வம் என்கின்றனர். திருக்குறளில் கேள்வி என்று இதனை குறிப்பதற்கு ஒரு தனி அதிகாரமே அமைத்துள்ளார். நாலடியார் என்னும் நீதி நூலும் நம் வாழ்வில் சேர்த்து வைத்திருக்கு உரிய உண்மை செல்வம் கல்வி கேள்விகளே என்கிறது. பொருளாக செல்வத்தை நாம் சேர்த்து வைத்தால் அது பிறரால் களவாடப்படலாம் அல்லது பங்கு வைக்கப்படலாம். ஆனால் கேள்வி செல்வம் என்பது யாராலும் எக்காலத்திலும் களவாடவோ பிரித்து எடுத்துக்கொள்ளவோ முடியாததாகும். இதனால்தான் திருவள்ளுவர் செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்றது. கேள்வி செல்வம் என்பது எவராலும் அழிக்க முடியாது. உடலுக்கு உணவு உதவுமாறு நம் காதுகளுக்கு நாம் கேட்கும் நல்லுரைகளும் கல்வியுமே மிக தேவையானவை. பழமொழி 400 என்னும் நூல் ஒருவன் பெற்ற செல்வம் அவனுடைய வழிவருவோரை காக்கும் என்கிறது. ஆகவே நாம் சான்றோரிடம் கேட்டறிகிற கல்வி செல்வமே நமக்கு தலைமுறைகள் கடந்து நற்பெயரையும் நல்வழியையும் காட்டுவதாக அமையும். கல்வி கேள்விகளே மனிதனுக்கு அறியாமையை போக்கி பகுத்தறிவை வழங்கும் என்கிறது ஔவையார் இயற்றிய மூதுரை. ஒருவன் நூல்களை கற்கும் வாய்ப்பை பெறாவிடினும் கற்றறிந்தவரிடம் கேட்டறிய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். மகாபாரதத்தில் அர்ஜுனன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே சக்கர வியூகத்திற்குள் நுழைவது எப்படி என்னும் இரகசியத்தை கேட்டு தெரிந்து கொண்டான் என்கிற கதை உண்டு. கேள்வி செல்வத்தின் மேன்மையான சக்தி நாம் எங்கிருக்கிறோம், யாரிடம் கேட்கிறோம் என்பதை காட்டிலும் எதனை செவிமடுக்கிறோம் என்பதுதான் மிக பயன்பாடுடையது. உலகில் படிப்பறிவு இல்லாத மேதைகள் பலர் உள்ளனர். அவர்தம் சிறப்புக்கு காரணம் அவர்கள் காதுகளை திறந்தும் வாயை மூடியும் வைத்திருப்பதே என்பர். கண்ணால் காண்பதை விட காதால் கேட்டு மனத்தில் வைத்து கொள்ளும் அறிவு என்றும் நிலைத்திருக்கும் என்பர். இதனை விளக்க ஒரு குட்டி கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி ஒருவர் வாழ்ந்தார். அவரை நாளும் சீடர்கள் மிக பலர் வந்து கேள்வி ஞானம் பெற்று சென்றனர். அவரை பற்றி கேள்விப்பட்டு ஒரு நாள் ஒரு சீடன் கவலையுடன் அவர் முன் வந்தான். சாமி, என் மனைவியோட நாக்கை எப்படி அடக்கிறதுன்னு எனக்கு புரியல. அவ பேசத் தொடங்கினா நிறுத்துவதே இல்லை என்றான். அதற்கு ஞானி அமைதியாக இப்படி சொன்னார். மகனே, நீ இதுவரைக்கும் பல செய்திகளை காது கொடுத்து கேட்டிருப்ப, ஆனா அவ பேசும்போது நீ கேட்கிறதே முழுசா நிறுத்திட்டா, அப்ப அவ பேசுறதும் நின்னுடும் என்றார். சீடன் குரு சொன்ன உத்தியை வீட்டில் கடைப்பிடித்த நாளில் இருந்து அவன் வீட்டிலும் அமைதி நிலவியது. அவனும் தன் மனைவியின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதிலிருந்து தப்பினான் என்பது அக்கதை. கேள்வி செல்வம் என்பது சில நேரங்களில் எதை கேட்டு எதை கேட்காமல் விட வேண்டும் என்னும் அறிவையும் பெற வைக்கிறது. கேள்வி செல்வம் ஒரு நாட்டின் மன்னனை விட கற்றோன் மேலானவன் என்னும் சிறப்பையும் தருகிறது. சென்ற இடமெல்லாம் இச்செல்வம் வாய்த்தோர் சிறப்பை பெறுகின்றனர். பொருள்களை பார்த்தோ அல்லது படித்தறிந்தோ பெறுவதை விட கேள்வி செல்வம் மனிதனை மேல்நிலைக்கு உயிக்கும் என நம் தமிழ் நூல்கள் கூறுகின்றன. எனவே அனைவரும் கேள்வி செல்வம் வாய்க்கப் பெற்று சிறப்படைவோமாக.
1: இதுவரை

0: நினைத்தானும் நல்லவை கேட்க. இதில் கேள்வி செல்வம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

நேயர்களே, இன்று காலை 7:55 அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி திருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்து தகவல் அளிக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் பிரதீப் வாசுதேவன் கிருஷ்ணகுமார் அவர்கள். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6:15. இறை நாமம் இசையாகி உள்ளத்தில் அமைதி விதையாகும் நேரம் பக்தி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மலேசிய வாசுதேவன் பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக அடுத்து கே வீரமணி பாடிய பாடல்.

0: மாச மாசம் இந்த ஈபி பில் பார்த்தாலே கவலையா இருக்கு.
1: இனி இந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ₹1,08,000 வரை மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
0: இன்றே தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
2: பக்தி பாடல்களின் தேனிசையில் மனம் இறைவனோடு ஒன்றாகட்டும். காரைக்கல் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக அடுத்து சுஜாதா பாடிய பாடல்.

இறைநாமம் இசைத்த இந்த இனிய தருணம் பக்தி மாலை. மீண்டும் பக்தி பாடல்கள் இன்று மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.

தினம் தினம் உங்களோடு இசைப்பாடும் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் அணிந்திருக்கின்றோம். நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கும் மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சிக்காக மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக பொறை காக்கும் உறவுகள் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் தொலைபேசி வாயிலாக.

0: இன்று மாலை 4 மணிக்கு ஆகாய பார்வை, தேசிய விண்வெளி தின சிறப்பு நேரலை. காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். இன்று 7:30 உழவர் அரங்கம், வருமானம் தரும் நாட்டு ஆடு வளர்ப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்காட்டி சாத்தனூர் கே இளையராஜா அவர்களிடம் நேர்முகம் கேட்கலாம். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் ONGC காவேரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் ONGC காவேரி அசெட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: புதிய கலெக்ஷன்.

0: ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரிகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை, நேரம் காலை 6:35.
3: உழவர்களுக்கு
4: இந்த ஆடிப்பட்டம் வந்ததும் வந்தது, தொடர்ந்து எனக்கு வேலையாவே போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம நிலைமை என்னதான் ஆகுறது?
5: அப்படி என்னென்ன பொங்கொடி சாகுபடி செஞ்சிருக்கீங்க? நிறைய காய்கறி போட்டுட்டீங்களோ.
4: அட சுபாக்கா, எப்போ வந்தீங்க?
5: ஆடிப்பட்டத்துல வேலை அதிகமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்பதான் உங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சேன்.
4: ஓ, அப்பவே வந்துட்டீங்களா? கொஞ்சம் உட்காருங்களே, எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம்.
5: ஓ, புலம்பும் போதுமா? சொல்லு பொங்கடி.
4: எங்க அப்பா பேச்ச கேட்டு நானும் காய்கறி சாகுபடியில அதிக விதைய வாங்கி எங்க அப்பாட்ட கொடுத்துட்டேன். எங்க அப்பாவும் ஒரே தடியா எல்லா விதையும் போட்டு காய்கறி பயிரை உண்டு பண்ணிட்டு வராங்க. அதிகமா மகசூல் வந்துச்சுன்னா அந்த காய்கறி எல்லாம் என்னக்கா பண்றது?
5: ஓ, இந்த சந்தேகமா? முடிஞ்ச அளவு விற்பனை பண்ணுங்க. அதையும் தாண்டி நிறைய காய்கறி இருக்குன்னா அதான் மதிப்பு கூட்டலு, பதப்படுத்துறது, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வந்துருச்சு.
4: என்ன சொன்னீங்க? பதப்படுத்துறதா? எதுக்கா? இந்த ஊர்க்கா போடுறதா?
5: எடுத்த உடனே ஊர்கான்னு சொல்லிடாத பொங்கொடி. காய்கறி பதப்படுத்துறதுனா என்ன? அதை ரொம்ப நாளைக்கு கெடாம பாதுகாக்கணும், அதே சமயம் ஊட்டச்சத்தும் குறையாம இருக்கணும். அதுக்கு பேரு தான் காய்கறிகளை பதப்படுத்துறது. இதனால அதிக அளவுல வீணாகிற நிலையில இருக்கிற காய்கறிகளை பாதுகாத்து வருஷம் முழுவதுமே பயன்படுத்துற மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம்.
4: அது எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் நீங்களே சொல்லிடுங்களேன்.
5: முக்கியமான பதப்படுத்துற முறைகள்னா உலர்த்துறது, அதான் பொங்கடி, காய வைக்கிறது. காய்கறிகள்ல உள்ள ஈரப்பதத்தை முழுமையா நீக்கிறதுனால அதுல வளர்ற பாக்டீரியாவோட வளர்ச்சியை தடுத்து நீண்ட நாளைக்கு சேமிச்சு வச்சுக்கலாம்.
4: அக்கா, இந்த முறையில பண்ணா என்னென்ன காய்கறிகள்லாம் உலர்த்தலாம்?
5: பொங்கடி, முன்னாடிதான் இந்தந்த காய்கறிகளை தான் உலர்த்த முடியும்னு இருந்துச்சு, இப்ப அப்படி கிடையாது. சோலார் டிரையர் வந்ததுனால நல்ல ஈரப்பதம் உள்ள காய்கறிங்க பழங்களை கூட சுலபமா காய வைக்க முடியும்.
4: சரி, உலர்த்துறது வேற ஏதாவது இருக்கா?
5: காய்கறிகளை சமைச்சோ இல்ல லேசா வேக வச்சோ மிக குறைஞ்ச வெப்பநிலையில உரை நிலையில பாதுகாக்கிறது. அப்புறம் டப்பாலாம் அடைச்சு வைக்கிறது, கேனிங்னு சொல்லுவாங்கல்ல, அது. இதுலயே ரெண்டு வகை இருக்கு. கொதிக்கிற நீரை பயன்படுத்தி நீர்க்குளியல் முறையில பதப்படுத்தலாம். 100 டிகிரி செல்சியஸ் அல்லினா 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில உள்ள நீரை பயன்படுத்தி அதிக அமிலத்தன்மை கொண்ட உணவுப் பொருள்களை இந்த முறையில பதப்படுத்தலாம். பழங்கள், ஜாமு, ஜெல்லி, தக்காளி, ஊறுகாய், இதுக்கெல்லாம் இந்த முறைதான் ஏற்றது. அடுத்து அழுத்த முறை பதப்படுத்துதல். இதுக்கு 121 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில பயன்படுத்தலாம். குறைந்த அமிலத்தன்மை கொண்ட உணவுகளுக்கு இந்த முறை தான் சிறந்தது. காய்கறிங்கெல்லாம் இந்த முறையில தான் பயன்படுத்துறாங்க. சுலபமா சொல்லணும்னா, காற்று புகாத கொள்கலன்கள்ல காய்கறிகளை அடைச்சு குறிப்பிட்ட வெப்பநிலையில சூடுபடுத்தி நுண்ணுயிரிகளை அழிக்கிற முறை பொங்கடி.
4: இப்ப ஞாபகம் வருதுக்கா, நம்ம கல்லூரியில இந்த கிருமிகள் எல்லாம் நீக்கிறதுக்கு செய்வாங்களே, அந்த முறையை தானே இப்ப நீங்க சொல்றீங்க?
5: அதே தான் பொங்கடி. அப்புறம் நீ சொன்ன மாதிரி ஊறுகா, காய்கறிங்க கூட உப்பு, வினிகரு இல்லைன்னா எண்ணெய் சேர்க்கறதுனால அதிக நாள் வரைக்கும் பாதுகாக்கலாம். அப்புறம் இன்னொரு முறையும் இருக்கு பொங்கடி, காய்கறிங்களை நல்லா கெட்டியான கூழாவோ இல்ல சாராவோ மாற்றி பதப்படுத்தி வைக்கிற முறை இது.
4: சரி, இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச நீங்க இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல.
5: இப்ப கேட்ட மாதிரி முன்னாடியே கேட்டு இருந்திருக்கலாம்ல.
4: இப்ப கேக்கலான்னு தாக்கா அப்ப கேக்கல.
5: சரிதான்.
3: கேட்டது உழவர்களுக்கு.
2: காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் ONGC காவேரி அசட், காரைக்கால்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
0: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நேர்களை மீண்டும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இன்று 7:25 கேட்டு பயன்பெறுங்கள்.

0: காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்கள், இனி கேட்கலாம். ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் என்னை வழங்கும் இன்சொல் அமது நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமக்ஸ்.
3: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
4: பூமக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: பூமக்ஸ்
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
6: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோம், நம்முடைய வருமானம், அதுக்குள்ளே செலவு எப்படி இருக்கு, வரவுக்கு மீறிய செலவுங்கிறது இன்னைக்கு ரொம்ப பெருகிட்டே இருக்கு. நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, வரவு எட்டனா செலவு பத்தனான்னு சொல்லி. இந்த பழமொழி ஒரு முழு பொருளாதார வாழ்க்கையும் சொல்லுது. நம்ம வாழ்க்கை முறையில வரவு செலவு எப்படி இருக்கணும். இன்னைக்கு பலர் சம்பாதிக்கிறத விட அதிகமா செலவு செய்யறாங்க. எதுக்காக? தேவைக்காகவா? இல்ல அடுத்தவங்க நம்மளை பாராட்டணுங்கிறதுக்காக? வாழ்றதுக்காகவா? இல்ல வாழ்றது போல காமிக்கிறதுக்காக? இதை பத்தி வள்ளுவர் கூட ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அழகாக்களை. பொருள் வந்த வழி வருமானம் சின்னதா இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா அது போறது செலவு இருக்கு இல்லையா, அது வருமானத்தை விட அதிகரிக்காம பாத்துக்கணும். வருமானம் குறைஞ்சலா இருந்தாலும் அதுக்கேற்ப செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு வாழ்றவங்களுக்கு வறுமை எந்த காலத்திலும் வராது. வருமானத்தை விட செலவு அதிகமான என்ன குறையும்? முதல்ல பணம் குறையும் நினைக்கிறேன் இல்லையா. முதல்ல குறையறது மன நிம்மதி, அதுக்கப்புறம் நம்பிக்கை, அதுக்கப்புறம் மதிப்பு. கடன்கிறது பணத்தை மட்டும் வாங்குறது இல்லைங்க, பல நேரங்கள்ல நம்முடைய நிம்மதியே வாங்கிக்குது. அவ்வையார் கேக்குறாங்க, தேவைக்கு வாங்குறோமா அல்ல பிறர் பார்வைக்காக வாங்குறோமா? வாழ்க்கையில வசதிகள் இருக்கலாம், ஆனா அந்த ஆடம்பர வாழ்க்கைய வாழ தொடங்கிட்டோம்னா நம்ம கடல்ல போய் ஒரு முழுகிற அளவுக்கு போயிடும். சிக்கனம்ங்கிறது கஞ்சத்தனம்னு நினைச்சுக்கிறாங்க இல்லங்க, அது எதிர்காலத்தை நினைத்து வாழக்கூடிய அறிவுன்னு சொல்றாங்க. வருமானத்திற்குள் வாழக்கூடியவன் ஏழையா இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாம், வருமானத்தை மீறி வாழ்றவன் செல்வந்தனாக இருந்தாலும் மன நிம்மதி இழந்துருவாங்கிறாங்க. அவ்வையார் சொல்றது இந்த பாட்டுல வெறும் குடும்ப நிதிக்காக மட்டும் இல்லைங்க, மன நிம்மதிக்காக, மானத்திற்காக, எதிர்காலத்திற்காக. வரவுக்குள் வாழ்றதுங்கிறது கட்டுப்பாடு இல்லைங்க, அது சுதந்திரமா வாழக்கூடிய அறிவுங்கிறாங்க. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசையில் எல்லாருக்கும் கல்லனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு. எவ்வளவு ஒரு ஆழமான எச்சரிக்கை பாருங்க. அவையாரோட இந்த பாட்டு மனிதனிடம் பணம் மட்டுமல்ல நேரம், திறமை, இளமை, உயிர் சக்தி, இதுவும் ஒரு பெரிய செல்வங்கள் தான். அதையும் வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாது. இளமையில கட்டுப்பாடின்றி போதை போன்ற கெட்ட பழக்கங்களால உடம்பையும் மனசையும் சோர்வடைஞ்சு வச்சிட்டோம்னா அதுக்கான விலைய பிற்காலத்துல ஆரோக்கியம், மன நிம்மதி இப்படி அதனால இழந்து செலுத்த வேண்டியதா இருக்கும். செல்வத்தை பாதுகாக்கிறது போல நம்முடைய சக்தியையும் இளமையும் பாதுகாக்கணும். பணம் மட்டும் செலவாகாது, வாழ்க்கையும் செலவாகுது. பணத்தை மீண்டும் ஈட்டலாம், ஆனா வீணான நேரத்தையும் சிதைந்த உடல்நலத்தையும் இழந்த ஆற்றலையும் முழுமையாக திரும்பி பெற முடியுமா? முடியாது. அப்ப தொடக்கத்திலிருந்தே சிக்கனமாக வாழ்வோம், நல்வாழ்க்கை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
5: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.

0: ஸ்ரீலலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்குளூர் என்னை வழங்கிய இன்சொலமுது கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்குளூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குளூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்
0: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் பூமக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது. பூமக்ஸ்
3: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ் தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ் எங்கும் என்றும் நம்பர் ஒன்
4: பூமக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஸ்
0: பூமக்ஸ். நேர்களை மீண்டும் இன்று மாலை 6:20 மற்றும் இரவு 9:00

55 ஆகிய நேரங்களில் இன்சொல் அமது கேட்டு பயன்பெறுங்கள். இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில், 2:30 சங்கீத சாரல், பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம்.

0: இசைப்பிரியர்களின் இதய துடிப்பு காரைக்கால் பண்பலை 100.3 தொடர்ந்து இணைந்திருப்போம். இனி மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850 மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்று GRSE மற்றும் YIL நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2 மற்றும் 3 நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிள்ளாநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அவர், சிகிச்சைகள் குறித்தும் நோயாளிகளுக்கான வசதிகள் குறித்தும் பொதுமக்கள்

0: மக்களிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் வசதிகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னை நகரில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு, அரியலூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் நேற்று இரவு பல இடங்களில் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அதேபோல் அம்பத்தூர், ஆவடி, பூவிருந்தவல்லி, திருவள்ளூர் போன்ற இடங்களிலும் கனமழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட மக்கள் பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் அதிகம் காணப்பட்ட நிலையில் மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தற்போது நிலவும் எல்நினோ காரணமாக மே மாதம் முடிய வேண்டிய கோடை வெயிலின் தாக்கம் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மாலை குளிர்ந்த காற்று வீசி தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. தருமபுரி, மொரப்பூர், அரூர், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஓடியது. மருதிப்பட்டியில் 16.4 மில்லிமீட்டர் மழையும், சித்தேரியில் 14.4 மில்லிமீட்டர் மழையும், அரூரில் 13.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இன்றும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் யானைகளை காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விடுமுறை நாளான நேற்று இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்து சுற்றுலா பயணிகள் வார விடுமுறை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: ஜப்பானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 37 பேர் காயமடைந்தனர். யுக்ரைன் செலுத்திய 250 ட்ரோன்களை ஒரே நாளில் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சுதர்ஷினி உலகளாவிய கடற்பயணத்தின் ஒரு பகுதியாக போர்ச்சுகல் சென்றடைந்துள்ளது. தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தினம் புதுதில்லியில் நேற்று கொண்டாடப்பட்டது. திருப்பரங்குன்றம் பகுதியில் முத்தான்குளம் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவையை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தர

0: சென்னை அமைப்பின் சார்பில் சென்னை அண்ணா நகரில் குடியிருப்போர் நலசங்கத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். அங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:55.
2: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
3: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
2: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் வழங்கும் பசந்த் தளிர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
1: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: நகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரலில் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: பாப்பா பேர் என்ன?
8: சிவன்யா.
7: சிவன்யா என்ன படிக்கிறீங்க?
8: 3rd standard.
7: அப்படிங்களா? நீங்க எந்த ஊரு?
8: திருநள்ளார்.
7: ஓகே. இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக சிவன்யா பாப்பா என்ன சொல்ல போறீங்க?
8: ரிடில்ஸ்.
7: ரிடில் சொல்றீங்களா? சொல்லுங்க கேப்போம்.
8: What is orange and sounds like a parrot?
7: என்னது?
8: Carrot.
7: Wow, super. அடுத்து?
8: What has a head but no body?
7: என்ன பதில்?
8: Coin.
7: Oh.
8: What has 4 legs but can't walk?
7: 4 legs but can't walk. என்ன பதில்?
8: Table.
7: Okay.
8: What has a face but no eyes?
7: என்னவா இருக்கும்?
8: Clock.
7: Oh. Okay, okay. Next.
8: What can be cracked, made, told and played?
7: என்னது? நீங்களே சொல்லுங்களே.
8: Joke.
7: Oh.
8: What is always coming but never arrives?
7: தெரியலையே.
8: Tomorrow.
7: ஓஹோ.
8: What can be heard but not seen?
7: என்னவா இருக்கும்?
8: Voice.
7: ஓ.
8: What is full of holes but still holds a lot of weight?
7: நீங்களே சொல்லுங்களே.
8: Net.
7: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இப்போ சிவன்யா குட்டி வளர்ந்து என்னவாகணும்னு ஆசைப்படுறீங்க?
8: Scientist.
7: சயின்டிஸ்ட் ஆக போறீங்களா? ஓகே. வருங்காலத்துல சிவன்யா பாப்பா ஒரு நல்ல சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
8: தேங்க்யூ.
9: ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளர். மீண்டும் ஒரு பசந்தளிரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள்.

0: அஜய் அகல்யா பிரபாகரன்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் வழங்கிய பசுந்தளிர் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
1: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நேர்களே, பசுந்தளிர் நிகழ்ச்சிக்காக பங்கேற்றவர் செல்வி எம் சிவன்யா. மீண்டும் பசுந்தளிர் இன்று நண்பகல் 12:50 கேட்டு மகிழுங்கள். நேரம் காலை 7 மணி. காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
5: அழகு கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
6: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
7: தைரியத்துல எங்க இவரு வெற்றி பெற்றிருக்க போறாரு?
8: அமிர்தவள்ளி, என்ன நீ சும்மா இரு. மாப்பிள்ள, போன காரியம் என்ன? ஜெயன் தானே?
9: என்ன மச்சான், ஆளுக்கு ஒவ்வொரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க ஒன்னுத்துக்குமே பதில் சொல்லாம நிக்கிறீங்க.
10: என்னத்த சொல்றது மாடசாமி, நான் இன்டர்வியூக்கு போன கதைய சொல்றதா, போகும்போது நடந்த கதைய சொல்றதா, இல்ல எனக்கு ஏற்பட்ட முடிவை சொல்றதான்னு தெரியல.
7: நீங்க போன கதை, நடந்த கதை, கேட்ட கதையெல்லாம் சொல்ல வேண்டாம், உங்க முடிவு முதல்ல சொல்லுங்க மாப்பிள்ள.
10: குடிமாமி, இப்படி எல்லாம் பேசுனா அப்புறம் நான் சொல்லாம விட்டுருவேன் தெரியுமில்ல. எனக்கு ஆரம்பத்திலேருந்து சொன்னாதான் முடிவையும் சொல்ல முடியும்.
9: சரி அமைச்சான், உங்க விருப்பப்படியே போன கதை, நடந்த கதை, வந்த கதை எல்லாத்தையும் சொல்லுங்க, நாங்களும் கேக்குறோம்.
10: அப்படி சொன்னாதான் இந்த மாப்பிள்ள மன்னார் சாமியால பேசவே முடியும். சரி சொல்லிட்டீங்கல்ல, சொல்றேன். பெரிய மாமி சொல்லவா?
8: சொல்லுங்க மாப்பிள, அத தெரிஞ்சுக்கதானே ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன். அம்சவள்ளி, மாப்பிள ரொம்ப கலப்பா வந்த மாதிரி இருக்கு, போய் காப்பி கலந்து எடுத்துட்டு வா.
7: அக்கா, நான் காப்பி கலக்க போயிட்டா மாப்பிள அதுங்கட்டி சொல்லி முடிச்சிருவாரு. இருங்க, அந்த கதைய கேட்டுட்டு நான் போய் காப்பி போட்டு வரேன்.
10: மாமி, காப்பி வருதுன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் காத்து கிடப்பேன். முதல்ல காப்பிய கொண்டு வாங்க, குடிச்சிட்டு தெம்பா கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன்.
11: மாமா, நீங்க தெம்பா இருப்பீங்க, கதையை கேக்குறதுக்கு எங்களுக்கும் தெம்பு வேணும்ல. அம்மா, அப்படியே எல்லாருக்கும் சேர்த்தே காப்பி போட்டு கொண்டு வந்துருங்க.
9: ஏங்க மச்சான், காப்பி வரதுக்கு முன்னாடி கொஞ்சமா கதையை ஆரம்பிங்களேன், கேட்டுக்கிட்டே இருப்போம். காப்பி வந்ததும் கதையை நிறுத்திக்கிட்டு மறுபடி தொடங்கலாம்.
10: அதெல்லாம் சரியா வராது. இந்த மாப்பிள மன்னார் சாமிக்கு காப்பி குடிச்சாதான் கதை சொல்ற மூடே வரும்.
7: இருங்க இருங்க இருங்க இருங்க, காப்பி கொண்டு வந்துட்டேன் மாப்பிள, முதல்ல நீங்க காப்பிய குடிங்க. இந்தாங்க எல்லாரும் எடுத்துங்க.
10: மாமி, போன வேகத்துக்கு காப்பி போட்டு கொண்டு வந்துட்டீங்க, காப்பிக்கு தேவையானதெல்லாம் சேர்த்தீங்களா இல்ல வெந்நீர்ல ஜீனிய போட்டு கொண்டு வந்துட்டீங்களா?
7: மாப்பிள, குடிச்சு பாருங்க, அப்புறம் தெரியும்.
10: ஆஹா, அற்புதமா இருக்கு மாமி. ஆமா, இது பசும்பால்ல போட்டதா அல்லது எருமை பால்ல போட்டதா?
7: அது பாக்கெட் பால்ல போட்டது மாப்பிள, முதல்ல சொல்ல வந்த கதைய சொல்லுங்க மாப்பிள.
10: சரி மாமி சொல்றேன். மாமி எல்லாம் கரெக்டா கேட்டுக்கிறீங்களா? மடசாமி இப்படி வா, உட்காரு. மாமி, நீங்க எல்லாம் கவனம்.

0: கேட்டுங்க அம்சவல்லி, உனக்கு தான் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்க. அப்புறம் இடையில ஏதாவது சந்தேகம் வந்து கேட்டீங்க, திருப்பி சொல்ல மாட்டேன் சொல்லிட்டேன். சரி, இப்போ உங்கள யாருகிட்ட கதைய சொல்ல?
1: மாமா, என்கிட்ட கதை சொல்ல வேண்டாம், வேற யார்ட்டாச்சும் சொல்லுங்க. மாப்பிள, என்கிட்ட கதைய சொல்லுங்க மாப்பிள, நான் கேக்குறேன். மத்தவங்க எல்லாம் கேட்டா கேக்குறாங்க, கேக்காட்டா போறாங்க.
0: சரி சரி, சொல்றேன் மாமி. அதாவது நான் இங்க இருந்து இன்டர்வியூ கார்டை எடுத்துக்கிட்டு டவுனுக்கு போறதுக்கு பஸ்ஸ பிடிச்சனா, போனிச்சு போனிச்சு போனிச்சு போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு நின்னுச்சு.

0: போனிச்சு போனிச்சு போனிச்சு போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல அதுவும் பிரேக் டவுன். அடடா இது என்ன பெரிய ஜோலியா இருக்க, இது சரியா வராது அப்படின்னு இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஆட்டோ பிடிச்சேன். ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தோம் பாருங்க, கிட்டத்தட்ட அந்த டிவி ஸ்டேஷன் வரைக்கும் போயிருச்சு. போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட்டோ வெடுக்கு வெடுக்குன்னு வெட்டி நின்னுச்சு. டீசல் இல்ல, கொஞ்சம் இருங்க பக்கத்துல தான் பங்கு போய் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கிளம்பினாரு. ஐயா ஐயா அதெல்லாம் வேண்டாம், வந்த வரைக்கும் காசை பிடிங்கன்னு சொல்லி காசை கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் மூவ் ஆன ஒருத்தர் டூ வீலர்ல வேகமா வந்தாரு. ஐயா எனக்கு டிவி ஸ்டேஷன் இன்டர்வியூக்கு போகணும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏறிக்கிட்டேன். ஏறி போனேன் போனேன் போனேன். கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ள அந்த வண்டியை பஞ்சர் ஆயிட்டு,
1: இது ஏதா ஒம்பு இன்னும் வண்டியை நம்ப கூடாதுன்னு இறங்கி கொஞ்சம் தூரம் வேகமா நடந்து போனேன். ஒரு சைக்கிள்கார வந்தாரு. சரி சரி சைக்கிள் பிரச்சனை இல்லை அப்படின்னு சைக்கிளை ஏறி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது டபுக்கு டபுக்குன்னு திரும்பிச்சு திடீர்னு பார்த்தா அவரு கீழே விழுந்து கிடக்குறாரு, பக்கத்துல நான் விழுந்து கிடக்குறேன், எங்களுக்கு பக்கத்துல வீலும் போட்டுக்கிட்டு கிடக்கு. ஆஹா நல்லா சைக்கிளா பார்த்து ஏறினமே, இது சரியா வராது இனிமே நடந்தே போடுவோன்னு வேக வேக நடந்தேன். டிவி ஸ்டேஷன் ஒரு வழியா போய் அடைஞ்சேன். ஆனாலும் பாருங்க கரெக்டா 9 மணிக்கு இன்டர்வியூனா 9 மணிக்கு போய் நின்னுட்டேன்
2: மாமி. பரவாயில்லையே மச்சான், இவ்வளவு பிரச்சனையும் கடந்து ஷார்ப்பா 9 மணிக்கெல்லாம் டிவி ஸ்டேஷன் போயிட்டீங்களா?
3: அப்புறம் என்ன, மாமா தான் சரியா 9 மணிக்கே போயிட்டாங்களே, வேலை கிடைச்சிருக்கும்.
0: அட நீ ஏன் கேக்குற அம்சம் சொல்லி, நான் போனது நைட்டு 9 மணிக்கு.
3: அட கடவுளே, இத சொல்றதுக்கா இவ்ளோ நீட்டி முடக்குனீங்க?
0: என்ன மாமி நீங்க போன கதை நடந்த கதை வந்த கதை எல்லாம் சொல்றேன்னு தானே சொன்னேன், அதனாலதான் எல்லாத்தையும் சொன்னேன். இப்ப போன கதைய சொல்லி முடிச்சிட்டேன், நடந்த கதைய சொல்றேன் கேளுங்க.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
5: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: அதாவது டிவி ஸ்டேஷன்ல ஐயா 9 மணிக்கு தானே இன்டர்வியூ போட்டீங்க, ஆனா சரியா வந்துட்டேன்னு வாதாட. அட ஏயா நீ கேக்குற, காலையிலேயே இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு, செலக்ஷன் லிஸ்டே ஒட்டி விட்டாங்க, போயா வெளியிலன்னு கேட்டோட திருப்பி அனுப்பிட்டாங்க. இது வந்து நடந்த கதை. அதுக்கப்புறம் வந்த கதைன்னு ஒண்ணு இருக்குல்ல மாமி, அதையும் சொல்றேன் கேளுங்க.
3: போன கதை நடந்த கதை கேட்டதுலயே தலைவலி வந்துட்டு இன்னும் வந்த கதை வேற கேக்கணுமா? அட ஏன் மாப்பிள்ள, நீங்க வேற வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க போங்க.
6: அமிர்தவள்ளி கொஞ்சம் இரு, மாப்பிள்ள எப்படி வந்து சேர்ந்தாருங்கறதையும் கொஞ்சம் கேப்போம்.
3: அட நீங்க வேறக்கா, அவர் வேணா சொல்லிட்டு இருக்கட்டும், நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு. கேக்கறதுக்கு யாராருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கேட்டுங்க போங்க.
6: நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள, பெரிய மாமி நான் இருக்கிறேன், நான் கேட்டுக்கிறேன்.
0: சொல்ற மாமி. அப்படியே டிவி ஸ்டேஷன் விட்டு வந்தனா வந்து தலைவலினா தாங்க முடியல, ஒரு டீய குடிச்சிட்டு அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சேன். ஒரு வழியா நடந்து வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். அங்க வந்து

0: அவர் வேணா சொல்லிட்டு இருக்கட்டும், நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு. கேக்கறதுக்கு யாராருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கேட்டுங்க போங்க.
1: நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள. பெரிய மாமி நான் இருக்கிறேன், நான் கேட்டுக்கிறேன்.
2: சொல்றேன் மாமி. அப்படியே டிவி ஸ்டேஷன் விட்டு வந்தனா வந்து தலைவலினா தாங்க முடியல, ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சேன். ஒரு வழியா நடந்து வந்து பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேன். அங்க வந்து ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்தேன் பாருங்க, அப்படியே தூங்கிட்டேன். கொஞ்ச நாளைக்கெல்லாம் கண்டக்டர் டிக்கெட் கேட்டாரு. எழுந்திருச்சு டிக்கெட்டுக்கு பணம் எடுக்க பர்சா பார்த்தா பர்சா காணும். ஐயோ இது எதிரா ஒம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தேடி இங்க தேடி பார்த்தேன், பர்சு காணும்.
3: ஐயோ அப்புறம் என்ன மஜா பண்ணீங்க?
2: நான் யாரு மாப்பிள்ள மன்னார் சாமியில பணத்தை ஒரு இடத்துல வைப்பேன், ஒரு 10 இடத்துல வைப்போம்ல, அதுல 9 இடத்துல வச்சிருந்த பணம் செலவாயிட்டு ஒரு இடம் பாக்கெட்டுக்கு அடியில வச்சிருந்தேன். அதை மெதுவா எடுத்து பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு வந்து சேர்ந்தேன். சேர்ந்த பிறகு அங்கேருந்து ஊரு வந்து சேரணுமே, என்னடா செய்யணும் பார்த்தா ஒரு பைக் வந்துச்சு. ஆஹா, நம்ம ஊருக்கு பக்கம் பைக் போகுதுன்னு கைய மறைச்சி மூஞ்ச பார்த்தா அவரு எனக்கு கடன் கொடுத்து துரத்திக்கிட்டு இருக்கிற கோபால்சாமி. ஐயோ சாமி வேண்டாமடான்ட்டு ஓடுன ஓடிக்கிட்டே இருந்தேன். அவரும் துரத்தினாரு துரத்திக்கிட்டே இருந்தாரு. நான் ஓட அவரு துரத்த கிட்டத்தட்ட குறுக்கால நெடுக்கால பூந்து ஓட்டத்திலேயே ஊடு வந்து சேர்ந்துட்டேன் மாமி.
3: ஓடி வந்த வரைக்கும் காசு மிச்சம் தானே மச்சான். அப்படின்னா நீங்க புத்திசாலிதான்.
2: ஆமா, இப்ப யாரு இல்லைன்னு சொன்ன நான் புத்திசாலிதான். ஆனா இந்த குட்டி மாமி தான் இன்னும் ஒத்துக்க மாட்டாங்கிறாங்க. அவங்களும் ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
5: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: சரி மாப்ள கவலைப்படாதீங்க, நீங்க ஓடி வந்ததுல களைச்சு போயிருப்பீங்க, போய் குளிச்சு கிழிச்சிட்டு வாங்க சாப்பிடலாம்.
3: அம்மா, நானும் இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்தா எனக்கும் கவனிச்சு சாப்பாடு போடுவீங்களா?
1: போடுவோம் மாடசாமி, ஆனா இது மாதிரி வந்தா போட மாட்டோம்.
6: ஏமாமா, கஷ்டப்பட்டு போயும் இப்படி பிரயோஜனம் இல்லாம திரும்பி வந்துட்டீங்களே.
2: நான் மட்டும் சரியா காலையில 9 மணிக்கே போயிருந்தேன்னா அந்த வேலை எனக்கு தான் கிடைச்சிருக்கும்.
6: எப்படி மாமா கிடைக்கும் வேலை?
2: நீ என்ன பாரு, நான் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலையில சேர்ந்து பெரிய ஆளா வருவேன்.
1: மாப்பிள்ள மாப்பிள்ள, அப்படி பெரிய ஆளா வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் வரும்ல?
2: கண்டிப்பா வரும் மாமி, கவலைப்படாதீங்க. அப்படி சம்பளம் வந்தா அத வாங்கி உடனே
1: மாப்பிள்ள என்கிட்ட தானே குடுப்பீங்க?
2: அட போங்க மாமி, வாங்கி உங்கள்ட்ட கொடுப்பேன், என் பாக்கெட்ல பத்திரமா வச்சுக்கோ மாமி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
1: நான் தாங்க மாப்பிள மன்னார்சாமி ஆந்தகுடி அருணாமணி அண்ணன்,
2: நான் தாங்க மச்சான் மாடசாமி இல்ல சண்முக சுந்தரம்,
3: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி ஜெயந்தி ராமமூர்த்தி,
4: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி ஈ சுபா,
5: நான் தாங்க உங்க குட்டி மாமி அமிர்தவல்லி நலாயினி பாலசுப்ரமணியன்,
6: நான் தாங்க அம்சவல்லி டி ஜெயபாரதி.
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தகுடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். சரி நேயர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
7: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: நேர்களே, இன்று காலை 8:05 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதற்காக அழைக்க வேண்டிய எண்கள் 0436 8 இந்த முன்னிணைப்பு என்னோடு 2312 2312 2994 8 0 மற்றொரு எண் 2995 8 0. தொடர்ந்து இணைந்திருப்போம். இனி தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். அவருடன் 200 பேர் கொண்ட இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் குழுவும் ஜப்பான் செல்கிறது. டோக்கியோ, நாகயா, ஒசாகா ஆகிய நகரங்களில் ஜப்பான் தொழில்துறையினருடன் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் அவர் கலந்துரையாடுகிறார். பசுமை எரிசக்தி, எஃகு, வாகன தொழில்துறை, நிதி சேவைகள் துறை உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஜப்பான் தொழில்துறையினருடன் அமைச்சர் பேச்சு நடத்தவுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார்.

0: நிலத்தின் சமநிலையை பராமரித்தல், சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு ஆகியவை குறித்து இந்தியாவின் கருத்துக்களை இந்த மாநாட்டில் எடுத்துரைக்க உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 197 நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் நடைபெறவுள்ள இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீவுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போது இத்துறையில் நாட்டில் 440 புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தனியார் துறைக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி திட்டங்கள் சாதாரண மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ககன்யான் மனித விண்வெளி பயணத்திட்டம் 2035 ஆண்டுக்குள் இந்தியா சார்பில் விண்வெளி நிலையம் அமைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நாராயணன் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2 மற்றும் 3 நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மை பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தையும் சமூக நீதியையும் காக்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் 74.19% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மொத்தம் உள்ள 1.25 கோடி வாக்காளர்களில் சுமார் 94 லட்சம் பேர் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தேர்தல் நடைபெற்ற பின்னர் உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தல்.

0: இதுவாகும். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, ஆந்திர உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திரிபுராவிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து மத்திய பிரதேசத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. கெனிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணீஷ் பட்டம் வென்றார். ஹங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பங்கேற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. நெதர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. இப்போட்டியில் வென்றால் மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற நிலையில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுல ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
3: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
4: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842 9279.
6: நேயர்களை இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம் நிகழ்ச்சியை. உங்களுக்கு வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால, சேர்த்து புண்ணா சைபால.
8: சைபால்
6: நிகழ்ச்சினை உடன் வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
10: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்,
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC, மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
10: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில்.

0: வாங்கிட உங்கள் கடை கரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு தான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறோம். ஆளுமைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை, இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்கள வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம் இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னென்னா எண்ணெய் பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு. இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம். சட்டத்திட்டம் இதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் வரன்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மனத்தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம், பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு இதில் எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள் இவங்ககிட்டலாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா. அடுத்தது என்னென்னா சோர்வுடைய ஆளுமை. எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம், இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல், இதிலெல்லாம் ஈடுபாடு, இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று. அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அதை அப்படியே வெளியில் காட்டாமல் அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கெல்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினச்சதை நிறைவேற்றிக்கிடுவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமாக. பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம், இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம், பிடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும். அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால் இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசில் ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கேயே இருங்க, நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னாராம்.
0: சைபாலின் தகவல் நேரம் கேட்டீர்கள். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நம்ம நிலைய ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது. நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
4: முகத்தில்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
6: புத்தம் புதிய டிசைன்கள்.

0: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: நிகழ்ச்சினை உடன் வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹவுஸ்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: தினம் தினம் உங்களோட இசைப்பாடும் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: உற்சாகத்தோடு இன்றைய நாளை தொடங்க இனிய பாடல்கள், சுவையான தகவல்கள், சிந்திக்க வைக்கும் சிறப்பு பதிவுகளோடு உங்கள் காலை நேரத்தை கலகலப்பாக்க வருகிறது காலை காம்போ.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றைய பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: இளைஞர்களின் துணிச்சலும் தியாகமும் நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கும். விடுதலை போராட்ட போராளி சிவராம் ஹரிராஜ்குரு அவரின் மேற்கோள் வரிகளோடு துவங்குகிறது இன்றைய காலை காம்போ.

0: நேயர்களே, காரைக்கால் பண்பலை உங்களை தேடி வருகிறது. எதிர்வரும் 26ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாக இருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இன்று மாலை 4 மணிக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்கா அருகில் நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள்.
1: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல்பொடி.
4: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
0: நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 பகுதி நேர ஒளிபரப்பு உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணி ஒரு பகுதி நேர பணியாகும். இதற்கு விண்ணப்பிக்க தகுதிகள்: வயது வரம்பு 20 வயது முதல் 50 வயது வரை, கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அலுவலக தேவைக்கேற்ப பணிகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் சுய விவர தகவல்களோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம் அல்லது karaikal.ar@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்பலாம். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இம்மாதம் 31ஆம் தேதி ஆகும்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கான அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தின் மூலம் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர்களுக்கு வாழ்வதற்கான வசதிகளான கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவிக்குழுக்கள் அமைப்பது, தொழிற்பயிற்சிகள் வழங்குவது போன்ற திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது. மேலும் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்கள் ஆகியோர்கள் அரசின் நலத்திட்ட உதவிகளில் முன்னுரிமை பெறுவதற்கு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் உறுப்பினராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்கள்

டிஎன் விடோ வெல்ஃபேர் போர்டு tn.gov.in என்ற இணையதளத்தில் குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், தற்போதைய வசிப்பிட முகவரிக்கான ஏதேனும் ஒரு சான்று உள்ளிட்ட ஆவணங்களை கொண்டு திருமருகல் மற்றும் நாகப்பட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் எதிர்வரும் 1ஆம் தேதி அன்றும், தலை ஞாயிறு மற்றும் வேதாரம் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் எதிர்வரும் 2ஆம் தேதி அன்றும், கீழையூர் மற்றும் கீழ்வேலூர் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் எதிர்வரும் 3ஆம் தேதி அன்றும் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் விண்ணப்பித்து உறுப்பினராகலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிக்கின்றார். காரைக்கால் வானொலியில் காலை காம்போ. காலை காம்போவில் சேவை செய்திகள். திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் உச்சிவாடி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் இன்று மாலை 6 மணிக்கு சக்தி கரகமும் வீதியுலா காட்சியும் நடைபெறும். காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினம் அருள்மிகு அபிராமி அம்மன் திருக்கோயிலில் இன்று காலை 9 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை நடைபெறும். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

நேயர்களுக்கான அறிவிப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தம்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்புபவர்களுக்கு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரை மானியம் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2026 பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் பௌத்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான விண்ணப்ப படிவத்தினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலகத்தில் கட்டணமின்றி பெறலாம். மேலும் bcmbcmw.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை எதிர்வரும் நவம்பர் 15 உரிய ஆவணங்களுடன் ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை கலசமகால் பாரம்பரிய கட்டிடம் முதல் தளம் சேப்பாக்கம் சென்னை 5 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார்.

0: காலை காம்போ கேட்டீர்கள். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 7:55.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது
0: நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சி வழங்கும்
1: அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்த தகவல்கள்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை, அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
3: நாகையின் நாடி துடிப்பாய் 24 மணி நேரமும் செயல்படும் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 24/7
4: பொது மருத்துவம் மற்றும் அனைத்து வகை சிகிச்சைகளுக்கும், விபத்து மற்றும் அவசர உதவிக்கும் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை
3: 24/7 மஞ்சக்கொல்லை நாகப்பட்டினம்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் பறவை அன்னை ஏஜென்சி,
5: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி. பறவை அன்னை ஏஜென்சி
6: 50 ஆண்டிற்கும் மேலாக விவசாய துறையில் சேவை.
5: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி. பறவை.
7: நான் டாக்டர் பிரதீப் வாசுதேவன் கிருஷ்ணகுமார், மாவட்ட சுகாதார அலுவலர், நாகப்பட்டினம் மாவட்டம். வருகின்ற வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவுக்கு முன்னெடுப்பு நடவடிக்கை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாகப்பட்டினம் சுகாதாரத்துறை மூலமாக எடுத்துள்ளோம். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை வாயிலாக மருத்துவ முகாம்கள் கிட்டத்தட்ட 7 இடங்கள் தீர்மானிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சென்று சேரும் வகையில் ஏற்படுத்தி தர உள்ளோம். குறிப்பாக தற்காலிக பேருந்து நிலையம், ரயில் நிலையம், மாதா கோயில், கடற்கரை, ஆயிரங்கால் மண்டபம் மற்றும் ஆர்ச் நுழைவாயுது, அதற்போக எங்களது ஆரம்ப சுகாதார நிலையம் வேளாங்கண்ணி. இந்த 7 இடங்களில் 24/7 ஒரு ஷிப்டுக்கு 3 பேர் விதமாக ஒரு மருத்துவர், செவிலியர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கொண்ட ஒரு குழு இந்த 7 இடங்களில் தொடர்ச்சியாக 28 முதல் 10 தேதி செப்டம்பர் வரைக்கும் பணியில் இருப்பார்கள். போதிய மருந்துகள் இருப்புகளை உறுதிப்படுத்திக் கொண்டு பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் சென்றடைய அனைத்து வசதிகளை ஏற்படுத்தி தரவுள்ளோம். பாதுகாப்பான குடிநீர் வசதியை உறுதிப்படுத்த செய்திட குளோரினேஷன் செக் பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 4-5 இடங்களில் அமைக்க உள்ளோம். தற்காலிகமாக திருச்சி வாட்டர் அனாலிஸ்ட் லேப் மூலம் டெம்பரவரி வாட்டர் அனாலிசிஸ் லேப் செயல்படுத்த உள்ளோம். என குறிப்பாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உடல் உபாதை மற்றும் குறைபாடு வர ஏதுவாக இருக்கிறது.

0: வந்து நீர் மூலமாக. அதனால அந்த பாதுகாப்பான குடிநீர் வரையை நம்ம குளோரின் செய்து பொதுமக்களுக்கு கிடைத்திட அனைத்து வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்க உள்ளோம். ஈக்கள் மூலியமாக பரவக்கூடிய டைஃபாய்ட் மற்றும் ஏடிடி இதை கட்டுப்படுத்த பொது சுகாதார நோய் தடுப்பு துறை மூலமாக ஃபிளைட் கண்ட்ரோல் டீம், இந்த ஃபிளைட் கண்ட்ரோல் டீம் வந்து நம்ம வேளாங்கண்ணி டவுன் பஞ்சாயத்து அவங்களோட இணைந்து செயலாற்றும். கொசுவினால் பரவக்கூடிய குறிப்பாக ஏடிஸ் மஸ்கிட்டோஸ், அதனால் பரவக்கூடிய டெங்கு சிக்கன்குனியா காய்ச்சல்களை உரிய நேரத்தில் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்து குறிப்பாக பிரீடிங் செக்கர்ஸ் டெங்கு தடுப்பு பணியாளர்களை பணியில் ஈடுபடுத்தி கொண்டும் ஏற்படுத்தியுள்ளோம். பொது இடங்களில் அடல்ட் மஸ்கிட்டோஸை வந்து கட்டுப்படுத்திட புகை அடித்தல் காலை 9 மணி முதல் 11 மணி வரை பொதுமக்கள் கூடும் இடங்கள் மற்றும் இந்த பிரீடிங் சோர்சஸ் இருக்கும் இடங்கள்லாம் வந்து நம்ம ஃபாகிங் பண்ணுறோம். அதே மாதிரி லேட் ஈவினிங்லேயும் நம்ம பண்ணுறோம். இது எல்லாமே நோய் கட்டுப்படுத்திட பொது சுகாதாரம் துறை சார்பாக நாங்கள் தயார் நிலையில் உள்ளோம். எங்களுடைய மொபைல் மெடிக்கல் யூனிட் டீம்ஸ் தயார் நிலையில் உள்ளோம். ஆகவே பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறைக்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சி வழங்கிய
1: அலைகடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்து நாகப்பட்டினம் மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் பிரதீப் வாசுதேவன் கிருஷ்ணகுமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள்.
2: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
3: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை, அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
2: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் பறவை அன்னை ஏஜென்சி,
4: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி. அன்னை ஏஜென்சி
5: 50 ஆண்டிற்கும் மேலாக விவசாய துறையில் சேவை.
4: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
2: காரைக்கல் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். திருவாரூர் மைத்தன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் காலை 8 மணி.
6: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
7: அனைத்தையும்
6: மைத்தன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
8: தகவல் சுரங்கம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
9: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
10: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
11: நேயர்களுக்கு வணக்கம். வீணா சண்டை போட்டோம் அப்படின்னா ரெண்டு தரப்புக்குமே அது வந்து பாதகமா முடியும். அதாவது சில வீட்டுல பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு சண்டை வரும், அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவினை வரும், அதுல யாரோ ஒருத்தவங்க சில விஷயங்களை அனுபவிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. கோடை காலம், அந்த கோடை காலத்துல பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா காட்டுல இருக்க எல்லா விலங்கும் காட்டை விட்டு வேற காட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க தண்ணி இல்லை, ரொம்ப வறட்சியா இருக்கு, பஞ்சம், பசி, எல்லா விலங்குகளும் கிளம்புது. அப்ப ஆல்மோஸ்ட் எல்லா விலங்குகளும் அடுத்ததுக்கு போயிடுச்சு. அப்ப அந்த காட்டுல வந்து ஒரு சிங்கமும் கரடியும் இருக்கு. அந்த சிங்கமும் கரடியும் என்ன பண்றதே தெரியல, ரொம்ப பசியோட ரெண்டு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குது. சிங்கம் சொல்றது கரடியை பார்த்து, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போய் வேட்டையாடுவோம், எந்த இறை கிடைச்சாலும் சரி ரெண்டு பேரும் சமமா பிரிச்சுப்போம், இதுக்கு நீ சம்மதிக்கிறியான்னு கேட்டோன்னே கரடி சொன்னிச்சு, நானும் சம்மதிக்கிறேன், ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போவோம் அப்படின்னு சொல்லுது. அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டும் பசியோட கோடை வெயில்ல என்ன பண்ணு தெரியாம ரொம்ப டயர்டா வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கால் உடைஞ்ச ஒரு மான் குட்டி வந்து வழியில உட்காந்துருக்கத பாக்குது. பார்த்தோன்னே சிங்கத்துக்கும் கரடிக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி, ஏன்னா ரெண்டு நாளா சாப்பிடல, நமக்கு ஒரு மான் கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுது. சிங்கம் சொல்லுது, அந்த மானோட வயிற்று பகுதி தான் எனக்கு அப்படின்னு சொல்லுது. கரடி சொல்லுது, இல்ல இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், எனக்கு தான் வயிற்று பகுதி தரணும். அப்ப வந்து பங்கு போறதுல ரெண்டுத்துக்கும் பயங்கர சண்டை வந்துருச்சு. ரெண்டு பேரும் ஒன்னோட ஒண்ணு ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்கு. அதுல ரெண்டும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ரெண்டு நாள் சாப்பிடாது வேற. அந்த நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல வந்து ஒரு குள்ள நரி, அது என்ன பண்ணுச்சு, இந்த ரெண்டு சண்டை போடுறத பார்த்துட்டு எது

0: அக்கா சண்டை போடுது, அங்கேருந்து நோட்டீஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் வந்து அந்த சின்ன மான் இருந்தது. நரி என்ன பண்ணுச்சு, அந்த மான் குட்டியை தூக்கிட்டு ஓடி போச்சு. அப்ப வந்து சிங்கமும் கரடியும் ஒண்ணுமே பண்ண முடியாம ஒன்னோட ஒண்ணு பார்த்து வேற வழியே இல்லாம தரையில படுத்துருச்சு. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, ரெண்டு பேரும் கரெக்டா சண்டை போடாம இருந்திருந்தாங்கன்னா அந்த இறைய எடுத்து ரெண்டு பேரும் ஈக்குவலா சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க சண்டை போட்டதால இதுல சம்பந்தமே இல்லாத நரி வந்து அந்த மான்குட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு. இப்படிதான் வாழ்க்கையில நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கும், நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு வரும். அதை பார்த்தோம் அப்படின்னா சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் வந்து நான் பஞ்சாயத்து பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, சொல்லாமலே நம்மளுடைய காசை கறியாக்கிட்டு போயிடுவாரு. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நமக்கு இது தேவையா? ஒத்துமையா இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். வீடா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், இல்ல சமுதாயமா இருக்கட்டும், எங்க இருந்தாலுமே சரி, நம்ம ஒத்துமையா இருந்து நம்மக்குள்ள சண்டை இல்லாம வீண் வாக்குவாதம் இல்லாம இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத மனிதர்கள் உள்ள நுழைய மாட்டாங்க, தேவையில்லாத சம்பவங்கள் உள்ள வராது. அப்ப ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க உணரணும். ஒத்துமையா இருந்தோம்னா டபுள் ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும், தனித்தனியா இருந்தோம்னா நமக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது. பொழுதுனைக்கு அவங்கள பத்தியே சிந்தனை பண்ணுவோம். ஸோ நம்ம ஒத்துமையா இருந்து நம்ம செய்யக்கூடிய காரியத்துல சிறப்பா செய்வோம், ஃபேமிலியை சிறப்பா வழி நடத்துவோம். இன்னைக்கு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். ஜாயிண்ட் ஃபேமிலியில சண்டை இல்லாம எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப எல்லாரும் ஊர்ல பேர் சொல்ற அளவுக்கு ரொம்ப நல்ல ஃபேமிலியா வரும். ஆனா அந்த ஃபேமிலியில ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்குள்ள சண்டை வந்தது அப்படின்னா அந்த ஃபேமிலி சின்னாபின்னமாயி எப்படி இருந்தாங்க அவங்க தாத்தா தெரியுமா, எப்படி இருந்தாங்க அவங்க அப்பா, ஆனா இந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து குடும்பத்துக்கு வந்து காலகாலத்துக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி கொடுத்துரும். அதனால தேவையில்லாத அந்த விஷயத்தை விட்டுட்டு நமக்குள்ள அன்பா பாசமா ஒற்றுமையா இருந்தோம் அப்படின்னா நம்மள்ட்ட மற்றவங்க யாருமே எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி வாழ்க்கையில இருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: தேசையெங்கும் இசை பரப்ப

திசையெங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா. நேரம் காலை 8:05.

0: சிந்தனை துளி. நிழல் தரும் மரங்களை வெட்டாதீர்கள், நிதமும் வெயிலில் வாடாதீர்கள். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் உங்கள் மனம் கவர்ந்த உற்சாகமான புது பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0436 8. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231 231 அல்லது 2994 8 0 அல்லது 2995 8 0. ஒன்பது 5 6 6 4 2 7 2 3 1 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இன்னைக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக சுட சுட ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. சமீபத்தில் இந்தியாவில் அம்மாச்சி நீர்வீழ்ச்சி தவளை, அம்மாச்சி கேஷ் கேட் ஃப்ராக் அப்படின்னு ஒரு புதிய தவளை இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? இதுதாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியோட கேள்வி. அம்மாச்சி நீர்வீழ்ச்சி தவளை இந்தியாவில் எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை ஃபேஸ்புக் நேயர்கள் நம்ம காரைக்கால் பண்பையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கும், கால் பண்ணி நீங்கள் கேட்குற உற்சாகமான பாடல்களை எல்லாம் கொடுக்கறதுக்கும் நான் ரெடி ஆயிட்டேன். நீங்களும் ரெடி ஆயிடுங்க. உள்ளத்தை உற்சாகமூட்டும் பாடல்களுடன் இது துள்ளி வரும் பாட்டு.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: இன்னைக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில தொடக்கமா இணைய போற நேயர் யார், என்ன பாடல் கேக்குறாங்க கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் வேதாரணி வட்டம் கத்திரிப்பலத்துல இருந்து பாக்கியராஜ் பேரன் மேடம்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில? அடுத்து
4: வாரிசு படத்துல இருந்து செமிக்கி பெண்ணை கொடுங்க மேடம். வாய்ப்புக்கு நன்றி.
3: நன்றி. பாடல் வருது, எல்லாரும் கேட்டு ரசிங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சிதா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இன்சொல் அமது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செலவாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

0: உணவு ஆரோக்கியம் காக்கும் அபி பேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபி பேரிச்சை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில இனிய போற அடுத்த நேயர் யார் கேட்கலாம்? காலை வணக்கம்.
3: வங்கக்கடலோரம் தண்டலாய் தாளாட்டம் காரை பண்பலை 100.3 இனிய காலை வணக்கம். மயிலாடுதுறை ரேவதி நகர் சிந்தனம் பேசுறேன்.
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நான் நலமா இருக்கேன்.
0: பேசுற எல்லாம் யாரு பேசுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறது கூட வாய்ப்பு இல்லாம அப்படியே வரிசையா சொல்லிடுறீங்க. சரி சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
3: சொல்லி வரும் பாடலில் துள்ளலாய் ஒரு பாடல்,
0: துள்ளலாய்
3: வேட்டையன் படம், வேட்டையன் பாடல் மனசலாயோ. இந்த பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் ஒளிபரப்புங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். மனசலாயோ பாடல் இப்போ கேட்டவங்களுக்காகவும் நேயர்கள் அனைவருக்காகவும் ஒலிக்கிறதை கேட்டு ரசியுங்கள்.

இருக்குன்னா அண்டர் பெட்ல தண்டர்.

0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்க போறது யாரு கேட்கலாம்? வணக்கம். காலை வணக்கம். சொல்றது யாருங்க? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
1: துள்ளி படத்துல இருந்து
0: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.

கேட்க மறந்துடாதீங்க நேயர்களே. இன்னைக்கு மாலை 4 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கு, ஆகாய பார்வை தேசிய விண்வெளி தின சிறப்பு நேரலை காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்திலிருந்து நேரலையாக விழா வரும். திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர்.

காற்றின் மொழி பேசும் காரைபண்பலை இன்னொரு புள்ளி மூன்றில் நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தஞ்சாவூர்
2: சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஃபேஸ்புக் நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, சமீபத்தில் இந்தியாவின் எந்த இடத்தில் புதிய தவளை இனம் அமாச்சி நீர்வீழ்ச்சி தவளை இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். கேள்விக்கான விடையை வந்து நிகழ்ச்சியோட நிறைவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சரியான விடையை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்களோட பேரெல்லாம் படிச்சிடலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், பேரளம் சந்தோஷ்குமார், அப்புறம் அன்னப்பன்பேட்டை ஜோதி, வேதாரண்யம் பைத்தவரன் காடு வடுகநாதன், மல்லியம் ரவி, நெம்மேலி நந்தகுமார், காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் வேல்முருகன், பூவம் குபேர், இவங்க எல்லாருமே சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பூவம் நிலா சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மேலவடுதுறை சேப்பு விஜயராகவன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மேலவாஞ்சூர் சம்சுதீன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பாளையம் நாகராஜன், அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், பிரதாப ராமபுரம், கவியரசன் பிரியா, யோகநாயகி அனல்யா, குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, ஆண்டிமடம் சுதீஷ் சுபிதா, திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான், பூவம் தினேஷ் ராஜ், அப்புறம் சென்னை பிரமிளா தமிழ்ச்செல்வன், வழுவூர் பண்டாரவாடை ஸ்ரீ கிருஷ்ணா, தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், சிவபுரி சோமசுந்தரம், திட்டச்சேரி அஜ்லின், இவங்க எல்லாருமே வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம், தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், பேரளம் சிவன்யா சரவணப்பிரியா, ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், அப்புறம் நாகூர் ஜகஃபர் சாதிக் முகமது யூசுப், மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து, திட்டச்சேரி நிஷான் ஹலீம், திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, திருபுவனம் நந்தினி சுரேஷ், திருபுவனம் ஸ்ரேயா ஸ்ரீ ஹரீஷ், காரைக்கால் நிரவி நச்சுப்பிள்ளை குடும்பம், இவங்க எல்லாருமே சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ஜலீல், திருபுவனம் வனஜா சத்யமூர்த்தி, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், ஆக்கூர் செல்லராஜா, திருபுவனம் சகிலா பரசுராமன், நீடாமங்கலம் மட்டம் காலாச்சேரி மணிமாறன், நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், நன்னிலம் அம்பலவாணன், அரியலூர் வீரதுரை, காரைக்கால் நளினி, அப்புறம் காரைக்கால் ஸ்ரீதர், நன்னிலம் நாகை குமரன், அப்புறம் அதம்பார் ராமன், மதுரை சண்முக சுந்தரம், நிரவி கஜேந்திரன், நிறைய பேர் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லியிருக்கவங்க பேர்லாம் வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் வாசிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்து வெயிட் பண்ணுறாங்க, எனக்கு இந்த பாடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி. யாருன்னு பேசிடலாம். வணக்கம்.
3: இனிய உற்சாகமான காலை வணக்கம்.
2: காலை வணக்கம். சொல்றது யாருங்க?
3: சேலம் மணியனூர்லேருந்து மகேந்திரன்.
2: சொல்லுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த நேயர் காலை வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்றது யாருங்க?
2: திருமலை ராயன் பட்டியம் வடக்கு வீதி தேசாமூர்த்தி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணுங்கய்யா?
2: படம் ரெட்ரோ, அதுல உள்ள நல்ல பாட்டு போடுங்க.
1: நல்ல பாட்டு, கனிமா பாட்டு கேட்கலாம். பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
2: நன்றி. வணக்கம் மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் தொலை வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருக்காக? காலை வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்றது யாருங்க?
2: திருவாரூர் மாவட்டம் மேடம்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்க போறோம்?
2: ஏதாவது பாடல்.
1: பாடல் வருதை கேட்டு ரசிங்க. நன்றி,
2: வாய்ப்பு கொடுத்து. நன்றி.
3: அம்மா கிட்ட அம்மா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மற்றும் அனைத்து
2: இன்னைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில நிறைவான நேயர் யார் பேசலாம்? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: காலை வணக்கம். சொல்றது யாருங்க?
3: வேலவாஞ்சிலன் முத்து பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
3: பீஸ்ட் படத்துல இருந்து ஜாலியா இருக்கா போடுங்க.
2: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
3: நன்றி மேடம்.

பாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்ட கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கிற நேரமும் வந்துருச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து அம்மாச்சி நீர்வீழ்ச்சி தவளை அப்படின்னு ஒரு புதிய தவளை இனம் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் சரியான விடையை நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. பாதி பேரோட பேர் படிச்சாச்சு, விடையை தெரிஞ்சுக்கிட்டு மீதி பேரையும் படிச்சிடலாம். இந்த தவளை வந்து திரிபுரா மாநிலத்தோட ஜம்புய் மலைத்தொடரில் வங்மன் அப்படிங்கிற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளாம் வந்து நம்ம அம்மா வழி பாட்டியை தான் அம்மாச்சி அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்கு இல்லையா. ஆனால் ஒரு தவளைக்கு அம்மாச்சின்னு பேர் வச்சுருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த பேர் வச்சதுக்கு ஒரு சிறப்பான காரணமும் இருக்குங்க. கேரளாவை சேர்ந்த மறைந்த பத்மினி வர்கீஸ் அவங்க வந்து ஒரு புகழ்பெற்ற சமூக சேவகர் மற்றும் கொடையாளர். அவங்கள அன்போடு எல்லாரும் அம்மாச்சி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். மலையாளத்தில் அம்மாச்சி அப்படின்னா அம்மானு பொருளாம். அவங்களோட மனித நேயம், பிறருக்கு உதவுற அந்த பண்பு, சமூக சேவை இதெல்லாம் போற்றும் வகையில் இந்த தவளைக்கு வந்து அமலோப்ஸ் அம்மாச்சி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த தவளை சுமார் 80 மில்லிமீட்டர் அந்த இதில் தான் இருக்கும், அந்த என்ன சொல்கிறது அந்த அளவில் தான் இருக்கும். ஒரு நடுத்தர அளவிலான தவளை தான் இது. பொதுவாக வேகமாக ஓடுற மழை நீர், ஓடைகள், பாறைகள் நிறைந்த நீர்வீழ்ச்சிகள், காட்டு அருவி பகுதிகளில் தான் இந்த தவளைகள் வாழ்தாம். சுத்தமான நீர்நிலைகளுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால சுற்றுச்சூழல் குறியீட்டு உயிரினங்களில் வந்து இந்த தவளைகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. வாங்க இந்த சரியான விடையை வந்து இன்னும் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு படிச்சிடலாம். ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், தீபா, வைஷ்ணவி, பிரவாகினி, சிவபாலன் இவங்கெல்லாம் சேர்ந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர் சரியான விடை சொல்லியிருக்காங்க. எரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன், பேரளம் செந்தில் கண்ணன், வளத்தாமங்கலம் சம்பந்தம், வலங்கை மா நாட்டோதுரை, கைலாசபுரத்திலிருந்து ரவி, அப்புறம் சர்வேஷ் மோகேஷ், சத்யா முகுணசுந்தரம் மஞ்சக்கண்ணிலிருந்து, ரெய் கிராமதாஸ் மங்கை நல்லூர்லேருந்து, கோமல் சரவணன் நாகூர், அலூன்ஸ் ராஜ் கோவி இளவரசன் பஞ்சநதி குளம்லேருந்து, பொறவாச்சேரி பிரியா கண்ணன், சிவபுரி கீர்த்திராஜன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அப்புறம் குத்தாலம் தேரடி தெளிவிழாலன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஆட்டோ கார்த்திகேயன், டிஆர் பட்டினம் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. சத்யா மணக்குடியிலேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் அருள் இறுதியாக இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க.

நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் பங்கு பெற்ற பாடல் கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறது. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியோர் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் காலை 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட

0: சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
1: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
0: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
1: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
2: என்னமா அங்க சத்தம்?
1: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
3: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
1: திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
4: மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்
1: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
1: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
5: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
6: கடுதா, தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
5: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
6: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
7: நலமாய் வாழ. முட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
8: தேய்மானத்தினால வர மூட்டு வலிகள், இதோட சிம்டம்ஸ் பொதுவாக மக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, கையோட கட்ட விரல் இருக்கிற சின்ன ஜாயின்ஸ்லயுமே வலி ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, தேய தேய தான் அந்த வலி நமக்கு அதிகமாக உண்டாகும். ஸோ இந்த மாதிரியான நோய்களில் தான் நம்ம வந்து இந்த கால்சியம் சப்போர்ட் இருக்கிற உணவுகள் எடுக்கலாம். உளுந்து வந்து உள்ளுக்கு நிறைய எடுத்துக்க சொல்லியிருப்போம், ஆனால் உளுந்து தேய்மானங்களால ஏற்படுற மூட்டு வலிக்கு தான் நம்ம கொடுக்கலாமே தவிர்த்து, மற்ற எல்லா மூட்டு வலிகளிலும் நம்ம உளுந்த உபயோகிக்கிறத கம்மி பண்ணணும். ஏன்னா அது அந்த இடங்கள் எல்லாம் பெரிய பலன் அளிக்காது, அந்த நோய்களை கூட்டக்கூடிய தன்மை அந்த உளுந்துக்கு இருக்கு. இந்த தேய்மானத்தினால உள்ள மூட்டு வலிக்கு உளுந்து உள்ளுக்கும் உபயோகிக்கலாம், வெளியில ஒத்தனம் கொடுக்கறதுக்கோ இல்ல நம்ம பத்து போடுறதுக்கோ கூட அதை நம்ம பயன்படுத்தலாம். எப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த நோயை நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இயற்கையா கிடைக்கிற கொழுப்பு சத்து இருக்கிற உணவுகளும் நீர்ச்சத்து இருக்கிற உணவுகளையும் நம்ம நிறைய எடுத்துக்கணும். தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு அருந்தணும். இப்போ இயற்கையான அந்த கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் நம்ம பார்த்தோம்னா, பால், நெய், நட்ஸ், விதைகள், மீன், இந்த மாதிரியான உணவுகள்லாம் நமக்கு கால்சியமும் இருக்கும், அதே சமயம் தேவையான அந்த கொழுப்பு சத்தும் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம எள்ளோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லணும். யூஸ்வலாவே அந்த காலத்துல நம்ம வந்து என்னன்னா, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் வார வாரம் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அப்போ எதனால அப்படின்னா, அந்த உடம்புல தேவையான அந்த வாதத்தை கம்மி பண்ணிட்டு நெய்ப்பு தன்மையை உடம்புக்கு கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு இது வந்து எள்ளுக்கு இருக்கு. ஸோ நல்லெண்ணெய்க்கு இருக்கு. அதனாலதான் வந்து என்னன்னா, வாரம் ஒரு முறையாவது நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது ஃபியூச்சர்ல நம்ம வந்து மூட்டு வலி இந்த மாதிரியான நோய்கள் வராம நம்மளோட தடுத்துக்கலாம். எள்ளு வந்து என்னன்னா, இயற்கையாவே அதுல கால்சியம் சத்து அதிகமா இருக்கு, அதே சமயம் இயற்கையான கொழுப்பு தன்மையும் அதுல இருக்கு. உணவுல சின்ன பிள்ளைங்களுக்குமே நம்ம ரெகுலராகவே எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாயை வந்து மாத்தி மாத்தி ரெகுலரா கொடுத்துட்டே வந்திருந்தோம்னா இதுல இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த நோய்கள் வராம கால்சியம், ஜிங்க், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கனால நம்ம அதை கொடுக்கறதுனால அவங்களோட எதிர்ப்பு சக்தியுமே நல்லா இருக்கும். கம்பு, கேழ்வரகு, இதுல எல்லாமே கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. இந்த கம்பு கேழ்வரகுலாம் நம்ம எடுக்கும்போது யூஸ்வலா நம்ம சத்துமாவு கஞ்சி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது நிறைய நியூட்ரிஷன்ஸ் கலந்துதான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நோய் இருக்கும்போது நம்ம அதோட முழுமையான கால்சியம் அளவு எடுக்கணும் அப்படின்னா, கம்பு மட்டுமோ கேழ்வரகு மட்டுமோ தனியா அதை வந்து நம்ம கஞ்சாவோ இல்ல வேற மாதிரி உணவுகள்ல உபயோகிக்கலாம். அப்படி உபயோகிக்கும் போது அதோட சத்துக்கள் வந்து முழுமையா நமக்கு கிடைக்கும். பழங்களை பொறுத்த வரைக்கும் சப்போட்டா, ஆரஞ்சு, கிரேப்ஸ், இதெல்லாம் வந்து விட்டமின் சி சத்து அதிகம் உள்ளது. இதுல வந்து இந்த கொலாஜன்ஸ் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வந்து நமக்கு இந்த ஜவ்வுகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த திரவம் உருவாகிறதுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்கினார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
1: காரைக்கால் ஜி

0: மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூபிள் மார்க்கெட், திருவாரூர்.

0: நேயர்களே, ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு வழக்கம் போல முகநூல் பக்கத்துக்கு ஒரு போஸ்டர் கொடுத்துருக்குறோம். இல்லை, எப்போதும் ஒரு தலைப்பு, அதுக்கு நீங்கள் வந்து கொடுக்குற கமெண்ட்டை நாங்கள் படிப்போம் இல்லையா. அப்படி தான் இன்றைக்கி ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறோம். அதாவது, மழை பொழியும் சப்தமாக கடல் அலை சப்தமாக எது உங்களுக்கு பிடித்தது அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா நித்யா?
3: ஆமாம்.
0: நேயர்கள் இது வரைக்கும் ஒரு 51 நேயர்கள் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதில் இது வரைக்கும் நான் பார்த்ததுக்கு மழை சப்தம் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அலையும் சொல்லியிருக்காங்க. யாரால என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆரம்பிக்க, நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா?
3: யார் வேணால் ஆரம்பிக்கலாம், நானே ஆரம்பிக்கிறேன். கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன் வந்து மழை சப்தம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கும்பகோணம் செந்தில்நாதனும் மழை பொழியும் சப்தம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: மழை பெய்கிற சத்தத்தை விட மழை பெய்யும் போது ஏற்படும் அந்த மண் வாசனை ரொம்பவும் பிடிக்குங்க. கடல் அலை அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒருவித பயம்தான், ஆனால் மழை பெய்யும் போது ஏற்படும் மகிழ்ச்சி சொல்லிக்கொள்ள இல்லாத அளவுக்கு சந்தோஷம்னு தானிக்கோட்டகம் தெற்குலேருந்து ரவிக்குமரன் சொல்லியிருக்காங்க.
0: அதான் நம்ம ஒரு கேள்வியே பாயிண்ட் டு பாயிண்ட் வச்சோம், இதுவா அதுவா அப்படின்னு தான் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு வச்சா, அதுலேயும் வந்து சேர்த்து கார்த்திகேயன் சொல்லிருக்காங்க, கடல் அலை ஓசையும் அதன் சப்தமும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
3: கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து சொல்லியிருக்காங்க, பிறந்ததுல இருந்து கடல் அலை சப்தம் தாங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த 12 நைட்டில் கேட்கும்போது ஒரு ரம்யமான இசை மாதிரி இருக்கும், அதனால எனக்கு அதுதான் பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கடலூர் துறைமுகம்னு பேரை வச்சுட்டு அப்புறம் எப்படி சொல்லாமல் இருக்க
3: முடியாதா?
0: அதம்பா ராமன் மழை சப்தம் தான் அப்படின்னு பிடிச்சு சொல்லியிருக்காங்க.
3: காரைக்கால் நளினி, இதெல்லாம் பிரித்து சொல்ல முடியாதுங்க, ரெண்டுமே அழகுதான். கடலில் போய் உட்காந்து ரசிக்கும் போது அதோட சத்தம் வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், மழை பெய்யும் போதும் வேடிக்கை பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும், அதில் நனையும் போது அதை விட அழகாக இருக்கும். அதனால எனக்கு ரெண்டையும் பிரித்து சொல்ல முடியலைங்க.
0: எப்படி இருக்குன்னா எனக்கு தோசை சாப்பிடும்போது தோசையும் பிடிக்கும், இட்லி சாப்பிடும்போது இட்லியும் பிடிக்கும்.
3: இல்லை இல்லை, பொதுவாக இந்த இயற்கை விரும்பிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கும்
0: அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடலங்குடி பூங்கோதை மழை சத்தம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: எனக்கு வந்து மழை பெய்கிற சத்தம் பிடிக்கும், அப்படி மண் கலந்து வர மண் வாசனையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நாகூர் யூசுப் மாலியம் சொல்லியிருக்காங்க.
0: எனக்கு மழை சப்தம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலேருந்து சொல்லியிருக்காங்க.
3: வேற சாய்ஸே இல்லை, இதை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. ஐயாபடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களும் வந்து ரெண்டுமே பிடிக்கும், மழை பெய்கிற சத்தமும் பிடிக்கும், கடல் அலை பிறண்டு கரைக்கு வரும்போது வரும் பாருங்க ஒரு சத்தம், அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரசிச்சு பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க.
0: ஏன் இதுவா அதுவான்னு கேட்குறீங்க, ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே அழகுதா இல்லையா? அப்புறம் அடுத்தது குணசேகர் செம்பனார் கோயிலிருந்து, மழை பொழியும் சத்தம் மழை பெய்யும் பொழுது மட்டும்தான் ரசிக்கலாம், ஆனால் உண்ணாமல் உறங்காமல் ஓய்வின்றி ஒழித்திட கடல் அலை சத்தமே எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: வனஜா சத்தியமூர்த்தி திருவோணமலேருந்து, கடல் அலை சத்தம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நிறைய நேர்கள் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டே இருக்காங்க, நிறைய நேரம் இருக்கு இல்லையா?
3: ஆமா, பாடல் கேட்டுட்டு படிக்கலாம். ஓகே.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சி வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
5: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
6: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை.

0: ஏஜென்சிஸ் பறவை.
1: நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்
2: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் வசந்தன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
5: அனைத்தும்
6: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும் காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உங்களுக்கு பிடித்தது உங்களுக்கு பிடித்தது கடல் அலையா மழை பொழியும் சத்தமா கடல் அலை சத்தமா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர்கள் என்னங்க இதெல்லாம் பிரித்து பார்க்குறீங்க, ரெண்டுமே எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? நித்யாம்
8: சொல்லியிருக்காங்க,
1: அடுத்து படிக்க ஆரம்பிக்கலாமா?
8: திருபுவனம் சகிலா பரசுராமன் கடல் அலை சப்தம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பேரளம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்கிறாங்க, மழையின் சப்தம் எப்போதும் கேட்பதால் மிகவும் பிடிக்கும் எப்போதும் கேட்பதால். அதாவது ஓ மழை வந்து நம்ம வீடு தேடி வருது, ஆனால் கடல் நம்ம வீடு தேடி வருதா நம்ம போய் பார்க்கணும், அதனால மழை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா?
8: ஆமா. திருபுவனம் ஹரிஷ் ஸ்ரேயா சுரேஷ் சத்தியமூர்த்தி கடல் அலை ஓசையும் அதோட சப்தமும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, எனக்கு மழை பொழியும் சப்தம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: ராஜேந்திரன் மணக்குறியிலேருந்து அவங்களும் வந்து எனக்கு அந்த மழை பொழியிற சத்தம் தாங்க ரொம்ப பிடிக்கும், அப்படியே இந்த மழை துளிகள்லாம் விழும் சத்தம் மனதுக்கு ஒரு விதமான அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கும், அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே அமைதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், கடல் அலை வந்து வந்து போகும் மழை அப்படி இல்லை சோவென்று, அதாவது என்ன சொல்லியிருக்காரு, மழை அதாவது மழை நீர் மழை பொழிய சத்தம் தான் பிடிக்கும் அப்படின்னு
8: சொல்லியிருக்காங்க.
1: பாருங்க
8: இல்ல எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் 5 mark question 10 mark question
1: அளவுக்கு சுத்தி சுத்தி தான் பேசுவோம் அப்படின்னு பேசுவாங்க.
8: அமிர்தராயன் கொட்டி பாரிவள்ளல் வந்து கடல் அலையை இயற்கையோட ரசிப்பீங்க, மழையில நனைஞ்சுக்கிட்டே சப்தத்தை ரசிப்பேன்றது ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: மஞ்சக்கொள்ளை பாலாஜி, மழை பெய்ததான் நல்லா இருக்கும், மழை காலத்துல மழை பெய்தா நல்லா இருக்கும், மழைக்காலங்கள ஒரு ஜாலியா இருக்கும், அதனால மழை பொழியும் சத்தம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
8: ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் வந்து மழை சத்தம் தாங்க பிடிக்கும், கடல் அலை சத்தம் நம்மள்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும், அதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு கடல் அலை சத்தம் நம்மகிட்ட பேசுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அது உணர்ந்தவங்களுக்கு தெரியும், அது ஒரு உணர்வை கொடுக்கும் அது. அடுத்தது அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, மழை பொழியும் சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சத்தத்தோட அது டீ வேணுமா வேணாமாலாம் நாங்க கேட்கல, மழை பொழியும் சத்தம் பிடிக்குமான்னு கேட்டிருக்கோம். ஓகே
8: திட்டச்சேரி பைஜு ரஹ்மான், எனக்கு மழை சத்தம் தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: திருபுவனம் சகிலா பரசுராமன் கடல் அலை சப்தம் பிடிக்கும், கடல் அலை சத்தம் ரொம்ப பிடிக்கும், மனதை வருடக்கூடியது கடல் அலை சத்தம், மனது சரியில்லை என்றால் பீச்சுக்கு போவாங்க, எது எதுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க.
8: ஒரு முடிவுரை சொல்லிட்டீங்க, மழை பொழியும் ஓசைதான் அப்படின்னு மதுரை சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க.
1: ஃபாத்திமா பக்கீர் முகமது, என்ன ஊருன்னு சொல்லலை, மேலவஞ்சூர். அவங்க ஐடியை படிக்கிறேன் நான், மேலவஞ்சூர் ஃபாத்திமா சாரி,
8: எனக்கு மழை இல்லாமல் எழுதியிருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்காங்க.
1: எனக்கு மழை பொழியும் சத்தம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: மழை பொழியும் சத்தம் வந்து மனதிற்கு இதமான சந்தம் அப்படின்னு கௌசல்யா தண்டபாணி கவிதையாக சொல்லிட்டாங்க.
1: கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, காதுக்கு இனிமையாக ஒலிக்கும் எல்லா சப்தங்களும் எனக்கு பிடித்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: யார் வம்புக்கும் போல தும்புக்கும் போல பொதுவாக சொல்லிடுவோம். திருவாரூர்
1: கொடி நீங்கள் கொடுக்குற சாய்ஸ்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா, ரெண்டுமே மனதவரிடம் இயற்கை செய்தாங்க, மழையும் மழையோட சப்தம் மனதை தள்ளாட்டும், கடல் அலைகளின் சப்தம் மனதை அப்படியே அழைத்து செல்லும், எங்கே அழைத்து செல்லும்னு சொல்லாமல் விட்டாங்க.
1: அடுத்தது கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, அதே 2 முறை சொல்லியிருக்காங்க மழை பொழியும் சப்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: மேமாத்தூர் அமுதா சேகர், மழை பொழியும் சத்தமும் முடியும் அலை ஓசையும் பிடிக்கும் அப்படின்னு. அது என்னது முடியும் அலை ஓசை? அலை முடியும் போது வர அந்த சத்தமா
1: பிடிக்கும் அப்படியே. மழை பொழியும் சத்தமும் முடியும் அலை ஓசை, அதாவது கரைக்கு வர அலை ஓசையா என்ன? அப்படி ரொம்ப சவுண்ட் இல்லாம லேசா இருக்கணும்னு சொல்றாங்களா
0: என்னன்னு தெரியல. நம்மளே ஒரு யூகத்துல அப்படியே வச்சுப்போம்.
1: மழை பொழியும் சத்தம் தான் அப்படின்னு ஹரிஹரன் அப்படின்னு ஒரு ஐடியில இருந்து வந்திருக்கு.
0: சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து, கடல் அலை ஓசை ரொம்பவும் பிடிக்கும் மனதிலே சாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இப்போ ஒரு பாட்டு ஒன்று நம்ம
0: கேட்க போகிறோம், பாடல் கேட்க போகிறோம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ், வாட்ஸ்அப் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி தாங்க முகநூல் பக்கத்தில் எப்போதும் வழக்கம் போல் அந்த நிகழ்ச்சிக்கு கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். ஒரு 91 நேயர்கள் இது வரைக்கும் கமெண்டில் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம படிச்சுட்ருக்கோம். அடுத்தது தயாராக இருக்கீங்களா? அடுத்த நேர் யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு?
3: அடுத்தது சிவசண்முகம் சீர்காழியிலேருந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து கடல் அலையோட சத்தம் தான் பிடிக்கும் அப்படின்னு.
2: அடுத்தது நாகூர் ஜெகபர் சாதிக் படிச்சாச்சா?
3: இல்லை, படிக்கல.
2: கடல் அலையின் சப்தம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: நீடாமங்கலம் மட்டும் காலச்சேரி மணிமாறனும் கடல் அலை சத்தம் தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: டீமடப்புரம் வேல்முருகன், கடல் அலையை விட மழை பொழியும் சத்தமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: கடல் அலை சத்தம் தான் அப்படின்னு மல்லியம் ரவி சொல்லியிருக்காங்க.
2: அருவாஞ்சாரி கலவதி ராஜமோகன் சொல்லியிருக்காங்க, மழை சப்தம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணன்,
2: மழை மழை துளி விழுறத பொறுத்து அந்த சப்தம் மாறும் இல்லையா?
3: ஆமா ஆமா,
2: பலவிதமான இசை கேட்பது போல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: அதுதான் குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது மழை பொழியும் சத்தம் தாங்க. பெரும்பாலும் கடல் பகுதியில இருக்கிறது இல்லை, அதனால மழையின் சத்தத்தை அதிகமா கேட்கறதுனால அப்படியே நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
2: அந்த கடல் அலை சப்தம் இரவுல இவ்வளோ ரம்யமாக இருக்கும்.
3: ஆமாம், ஆட்கள் நடமாட்டம்லாம் இல்லாத. இப்போ எனக்கு வந்து இந்த அதிகாலை இருக்கும் இல்லையா, ஒரு 5:30-6 வந்து இதுக்காகவே வீக்லி நாங்கள் பீச்சுக்கு போவோம். அந்த சத்தத்தை கேட்டுட்டு அது வந்து யாருமே இல்லாத போது ரசிக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சது எது சொல்லுங்கள்?
2: கண்டிப்பாக கடல் அலை தான்.
3: கடல் அலை தான். காரைக்கால் அருள் ஷாலினி ரியா எல்லாம் சொல்லியிருக்காங்க, மழை பெய்யுற சத்தம் கேட்ட உடனே மழையில போய் ஒரு ஆட்டம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், ஆட்டம் பாட்டம் கண்டாட்டம் தான். கடற்கரைக்கு போனா அங்கேயும் கால் நினைச்சா, அதாவது ரெண்டுமே சொல்லியிருக்காங்க, அங்கேயும் கால் நினைச்சு விளையாடுறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு.
2: எனக்கு என்னன்னா, சிறு வயதுல எங்க நேட்டிவ் இருக்கு இல்லையா, அங்க எப்போதுமே கடல் இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும், எப்பயுமாவது அந்த சவுண்ட் கேட்கும் நைட்ல. அதை ரசிச்சிருக்கேன். அது வந்து திருமணத்துக்கு பிறகு இந்த ஊர் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அதை மிஸ் பண்ணேன். இந்த ஊர்ல அது
3: மனதை மயக்கும் மழை பொழியும் சத்தமும் கவனத்தை ஈர்க்கும் கடலை சத்தமும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
2: அதாவது திருமணஞ்சேரி அனிதா தமிழாளன், மழையின் சப்தம் தான், நினைத்த உடனே குடுகுடுன்னு ஓடி போய் பூம்புகார் கடற்கரையில் நின்று அலையில் சத்தத்தை ரசிக்கலாம். ஆனால் மழையின் சத்தத்தை அப்படி ரசிக்க முடியாது. அதாவது கடல் அலை சத்தம் வேணா நம்ம கிளம்பி போய் பூம்புகாருக்கு போயிடலாம், காரைக்காலுக்கு வந்துடலாம். ஆனால் மழை சப்தம்னா அதுவா வந்தாதான் அப்படின்னு.
3: மழையின் சத்தத்தை ரசிக்கிறத விட இல்லை, நனையிறது வந்து இன்னும் நல்லா இருக்கும். நனையிறது அப்படிங்கிறது
2: அடுத்த நிகழ்ச்சி நம்ம கொடுத்துட்டு தொடர்ந்து படிக்கலாமா?
3: படிக்கலாம்.
2: நேரம் காலை 9:30 ஆகுது. காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் பிபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் நாகப்பட்டினம்.
8: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: பிபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்,
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.

0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: ஆகஸ்ட் 24 வரலாற்று நினைவுகளை நினைவு கூறும் தேதியும் சேதியும். இன்று இந்திய விடுதலை போராட்ட வீரர் சிவராம் ஹரி ராஜ்குரு அவரின் பிறந்தநாள் என்று 1908 மகாராஷ்டிராவில் பிறந்தவர்.
0: இந்திய விடுதலை போராட்ட வீரர் சர்தார் வேதரத்தினம் பிள்ளை அவர்களின் நினைவு நாள் என்று மகாத்மா காந்தியின் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் தாக்கத்தில் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் முக்கிய பங்காற்றிய இவர் நாட்டின் விடுதலைக்காக சிறை தண்டனையையும் அனுபவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகும் தனது சேவையை தொடர்ந்து இவர் 1961 இதே நாளில்தான் மறைந்தார். தியாகத்தையும் சமூக சேவையையும் வாழ்க்கையாக கொண்ட சர்தார் வேதரத்தினம் பிள்ளையின் நினைவு நாள் இன்று.
3: தாமஸ் ஆல்வா எடிசன் தனது கண்டுபிடிப்பான அசையும் பட கருவிக்கான காப்புரிமை பெற்ற நாள் என்று 1891.
0: தமிழ் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் காந்தியவாதி வே ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் நினைவு தினமும் என்றுதான். சுதந்திர போராட்ட காலத்தில் மக்களிடையே தேசப்பற்று மிக்க பாடல்கள் மூலம் தேசிய உணர்வை வளர்த்த இவரின் கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடல் காந்திய அகிம்சை போராட்டத்தின் உணர்வை வெளிப்படுத்தும் புகழ்பெற்ற படைப்பாகும். நாமக்கல் கவிஞர் என்று அன்போடு அழைக்கப்படும் இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 1956 பத்மபூஷன் விருதும் பெற்றார். தனது கவிதை மூலம் மக்களிடம் தேசப்பற்றையும் விடுதலை உணர்வையும் விதைத்த நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் 1972 இம்மண்ணை விட்டு மறைந்தார். தேசப்பற்றையும் தமிழ் பற்றையும் தனது எழுத்தின் மூலம் விதைத்த நாமக்கல் கவிஞரின் நினைவு தினம் இன்று.
3: தமிழ்நாட்டின் சிறந்த பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் திகழ்ந்த நாரண துரைக்கண்ணன் அவரின் பிறந்தநாள் என்று 1906 பிறந்தவர். எழுத்தாளர் மட்டுமல்லாது எழுத்தாளர்களின் உரிமைக்காகவும் போராடியவர். மகாகவி பாரதியின் இலக்கியங்களை நாட்டுடைமையாக்க போராட ஏற்பட்ட குழுவில் முக்கிய பங்கு வகித்தவர் நாரண துரைக்கண்ணன் அவரின் பிறந்தநாள் இன்று. அடுத்த நிகழ்வு 1991 உக்ரைன் நாடு சோவியத் ஒன்றியத்திலிருந்து விலகி தனி நாடானது.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.

0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். தொடர்ந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் அந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நாகூர்லேருந்து முகமது ரஃபீக், மழை சப்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நானே சொல்லிடுறேன், மல்லியம் இல்லை மேட்டுப்பாளையம் ரவி சொல்லியிருக்கிறாங்க, கடல் அலை அது மிகவும் இன்பமான ஒரு சத்தம், மழை பொழியும் சத்தம் தூறல் இன்பமாக இருக்கும், அடித்து தெய்வது சவுண்டு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: சவுண்டு எரிச்சலை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்ல மறந்துட்டாங்க பார்த்தீங்களா. நன்னிலம் சுப்பிரமணியன் வந்து, மழை பெய்யும் போது மனதில் ஏற்படும் அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்லிட முடியாதுங்க. மழை என்பது இயற்கை நமக்கு தரும் ஒரு அழகான உணர்வு, அதை ரசிப்பதில் கிடைக்கும் சந்தோஷம் அளவிட முடியாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கடல் அலைகளின் ஓசை ஒரு கம்பீரமான பிரம்மாண்டத்தை காட்டுகிறது.

0: என்றால் கூரையில் விழும் பனித்துளிகளின் ஓசை மனதிற்குள் ஒரு கதகதப்பான நெருக்கமான அமைதியை தருகிறது அப்படின்னு அதை பிரித்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க. மழை பொழியும் சத்தமே சற்று கூடுதல் விருப்பம், ரெண்டுமே பிடிக்கும், சற்று கூடுதல் அப்படின்னு திட்டச்சேரி நிஷான் ஹலீம் சொல்லியிருக்காங்க.
1: பஞ்சநதி குளம் கோவில் இளவரசன் சொல்லியிருக்காங்க, எனக்கு மழை சப்தம் தாங்க பிடிக்கும், மணியில் நனையிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் அலைகளும் பிடிக்கும், ஆனால் அது எழுப்பு மொழி கொடூரமாக இருக்கும், அதெல்லாம் கடல் யோசி அவ்வளவா பிடிக்காது. அதுதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரசனை இல்லையா, அது பிடித்த ஒவ்வொரு மாதிரி
0: இருந்தாலும் கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் அது அது அழகு, பக்கத்துல இருந்தா
1: பயங்கரமா இருக்கும்.
0: ஆமாம், எனக்கு எப்பவும் கடல் அலையும் சப்தமும் மழை பொழியும் சப்தமும் இரண்டும் பிடிக்குங்க, அவ்வளோதாங்க அப்படின்னு சேப்பு விஜயராகவ மேல ஒடுதுறையிலும் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது இடி மின்னல் இல்லாமல் அமைதியாக பழிகிற மழை சத்தம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நம்ம அதை மறந்துட்டோம்ல, மழை சத்தம் பிடிக்கும், அதுக்கு பின்னாடியே பேக்ரவுண்ட் மியூசிக் கூட இடியெல்லாம் வருமே. வெயிலின் தாக்கம் இல்லாமல் குளிர்ச்சியான மழை சத்தம் தான் என் காதுகளுக்கு இனிமையான தாளாட்டு போலவே இருக்கும், தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டோம்,
0: வழங்க மந்துரை சொல்லியிருக்காங்க மழை பொழியும் சத்தம் தான் எனக்கு பிடிக்கும், காரணம் மழையின் சப்தம் எப்பவாச்சும் கேட்கும், ஆனால் கடலின் தினமும் கேட்கும். மழையின் சப்தம் மகிழ்ச்சி, கடலின் சப்தம் திரட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: மழை பொழியும் சப்தம், நேற்றிரவு சூப்பரா மழை நீர் நிரப்பி விட்டு தான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புராணி சென்னை
0: அதம்பார் கலைச்செல்வி செல்வம், ரெண்டுமே பிடிக்கும், கடல் அலை ஓசையும் அதன் சப்தமும் எனக்கு பிடிக்கும், ஆனாலும் மழையும் நனைந்து கொண்டே ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆனந்த் மயிலாடுதுறையிலேருந்து சொல்லியிருக்காங்க, கடல் அலை மனதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், நமக்கு ஏதோ ஒன்று சொல்றது மாதிரி உணர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கோமல் சரவணன் மடைச்சத்தம்
1: சுருக்கமா முடிச்சிட்டோம். சத்யாவும் வனக்குடியிலேருந்து மழை பொழியும் சத்தம் தான் அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டாங்க.
0: மழை நீர் சத்தம் அப்படின்னு மங்கநல்லூர் ராமதாஸ் சொல்லியிருக்காங்க.
1: மழை சத்தம் அப்படின்னு புவம் குபேர் சொல்லியிருக்காங்க.
0: மழை சத்தம்னு டைப் பண்ணிட்டீங்க,
1: அது தவறுதலா வந்துருச்சு, நாங்க சரியா
0: மழைன்னு சொல்லிட்டீங்க.
1: ஆமா, நாங்க வந்து சரியா மழைன்னு எடுத்துக்கிறோம்.
0: நாகை நன்னிலம் குமரன் கவிதையெல்லாம் இருக்காரு, மழையும் சப்தம் தான் காதில் விழும் இனிய ரீங்காரம் அப்படின்னு கவிதை நல்லதா இருக்கு, அழகா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்துருமே, அடுத்து யாரெல்லாம் கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு படிப்போம்.

0: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக முகநூல் பக்கத்தில் நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய நேர்கள் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கனாக்கா, இரண்டுமே வெவ்வேறு உணர்வு. கடல் அலை பார்த்து ரசிக்கலாம், கடல் அலை சப்தம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருவிழந்தூர் மணிகண்டன் சொல்லியிருக்காங்க,
5: சிவபுரி கீர்த்திராஜனும் வந்து கடல் அலை சத்தம் பயமுத்துற மாதிரி இருக்குங்க, ஆனால் மழை சத்தம் தாங்க அடிக்கடி கேட்காது. எதுவுமே அளவோடு இருந்தால் தான் ரசிக்கலாம்னால மழை சத்தம் தான் பிடிக்கும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க.
4: மழை சப்தம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நெடுஞ்செழியன் இடுங்கண்ணிலேருந்து சொல்லியிருக்காங்க.
5: ராமேஸ்வரம்லேருந்து செல்வி அறிவழகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு மழை பொழிகிற சத்தமும் மண்வாசமும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: ஓட்டுடன் பட்டி அருள்குமார், காற்றோடு மழை சப்தம் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை சத்தம் எனக்கு மிகவும் பிடிக்கும், அவ்வளோதான், நாங்கள் அதை மட்டும் தான் எடுத்துப்போம்.
4: அலிவலம் சக்தி இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அலிவலம் சக்தி முருகானந்தம் சொல்லியிருக்காங்க, கடல் அலையின் சப்தம் எனக்கு மிகவும் பிடிக்கும், இரவு நேரம் அந்த கடல் அலை சப்தம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: இஞ்சிக்கொடி மின்சார கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை பெய்கிற சத்தம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: கடல் அலை கேட்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது.
5: அலைவாசியின் சத்தமும் பிடிக்கும், மன மகிழ்ச்சி, அதாவது ரெண்டையும் பிடிக்கும்னு சொல்லி ரெண்டுக்கும் ஒரு காரணத்தோடு சொல்லியிருக்காங்க.
4: ஸோ அதை கேட்டுகிட்டே இருப்பார், எங்கள் நம்ம ஊரை பற்றியா சொல்கிறீங்க, இருங்க அப்படின்னு வேதாரண்யம் பயத்தவரங்க மடுகநாதன் சொல்லியிருக்காங்க. அது எப்படி ரெண்டு கண்ணில் எது நல்ல கண்ணுன்னு சொல்ல முடியும், இரண்டுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: பூவம் நிலா வந்து நிலாஸ்ரீ மழை சத்தம் தான்.

0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது தெத்தி செல்வி, இயற்கைக்கு எது எதுக்கு பாகுபாடு, எனக்கு ரெண்டு சப்தம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜமுதீன், எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. எப்படி யோசிச்சிட்டீங்க சொல்லுங்க.
1: அதுதான் சொன்னால மிஸ் பண்ணேன்,
0: அதனால யோசிச்சிட்டீங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு அதாவது மழை பொழியும் சத்தமா கடலலை சத்தமா, இசையை ரசிக்காதவங்க யாராவது இருக்க முடியுங்களா அப்படின்னு. மழை பொழியறது இசைஞானி இளையராசா அவர்களோட, இளையராஜா அவர்களோட இசைனா கடலலையை வந்து நாங்க இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட இசையோட ஒப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதா இல்லையா, நல்லா இருக்கு. அடுத்தது நீடூர் கடுவங்குடி அம்பிகா சுரேஷ், எனக்கு மழை பொழியும் சத்தம் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: எனக்கும் மழை சத்தம் தான் ரொம்பவும் பிடிச்ச சத்தம் அப்படின்னு சொல்லி காரைக்கால் நிறவிலிருந்து நச்சுப்பிள்ளை குடும்பம் சொல்லியிருக்காங்க.
1: மழை சப்தம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பெல்லூர் சதா கௌதமன் சொல்லியிருக்காங்க.
0: திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கடல் அலை சத்தம் தாங்க பிடிக்கும், அப்படியே கரையை தேடி ஓடி வர்ற அலையோட பெரும் மூச்சு, கழுத்தின் முடிவற்ற பயணம், சற்றும் ஓய்வில்லாத கடலின் முழக்கம், இயற்கை நதி, அதாவது நிறைய ஒரு கவிதையா சொல்லியிருக்காங்க கடல் அலை சத்தத்தை பத்தி.
1: போதும் போதும் போதும் சங்கர் சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடித்தது மழை பொழியும் சப்தம் தான் அப்படின்னு
0: வெளியில
1: புதுத்துறை செல்வகுமார் சொல்லிருக்காங்க. லாரி நினைய ரெண்டு பேரும் சரி, என்னங்க
0: லாரி நிறைய அன்பு அனுப்பியிருக்காங்க, லாரி என்ன வந்து சேரல, அதுதான்
1: என்ன அனுப்பியிருக்காங்க,
0: அன்பு அனுப்பியிருக்காங்க.
1: புரியுது புரியுது. பக்கத்துல காரைக்கால் பக்கத்துல பீச் இருக்கு, எப்ப வேணாலும் பீச்ல சப்தத்தை கேட்டுக்கலாம். மழை எப்பவும் தானே வருது, அதனால மழை சப்தம் தான்
0: சொல்லிருக்காங்க.
1: நாகர் காரைக்கால் பக்கத்துல இருக்கிறனால சொல்றாங்க.
0: ஆமா,
1: தூரத்துல
0: திருவாரூர் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, மழைதான் சொல்லுவாங்க இல்லையா. நாகர் அலோன்ஸ் ராஜ் என்ன சொல்லிக்காங்கன்னா, நாங்க கடற்கரை ஓரத்துல இருக்கிறதுனால கடல் அலை சத்தம் கேட்கறதுக்கு இனிமையாவும் ரம்யமாவும் அழகாவும் இருக்கும். மழை பருவ காலத்துல மட்டும்தானே பெய்யும் மழை, அதனால அந்த சத்தத்துல நினைறது சுகமாதான் இருக்கும்.
1: கிடைக்கிறத எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் அலை சப்தம் தான் அப்படின்னு வினோத் பொறையாறுல இருந்து சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவரும் பொறையாறுல இருக்காரு இல்லையா.
0: ஆமா, தேரடி தில்லைவில்லாளன் குந்தாலம் இந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கடல்
1: சீறி பாய்ந்து கொண்டு வரும் கடல் அலைகளும் அதன் சப்தமும் மிகவும் பிடிக்கும், சாரல் மழையில் அணிந்து கொண்டவரதும் பிடிக்கும்
0: பொறவாச்சேரி பிரியா கண்ணன் சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி நாங்க கடல் ஓரத்துல வசிக்கிறதுனால அந்த சத்தம் எங்களுக்கு இனிமையா இருக்கு. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி அந்த 12 மணிக்கு கடல் அலை சத்தம் வந்து நம்மை பயமுறுத்துவது போல ஒரு உருமல் சத்தம் கேட்கும், அப்ப லேசா பயமா இருக்கும், மற்றபடி இனிமையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பொறவாச்சேரி பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், மழை பொழியும் சத்தம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியனும், மழை பொழியும் சத்தம் தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், அதுதான் இறைச்சல் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பூம்புகார்ல இருக்காருல்ல. அடுத்தது பெருஞ்சேரி ஜார்ஜ் சந்தனமேரி, மழை சத்தம் தான், மன அமைதிக்கு மழை சத்தம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கும்பகோணம் குமரன் வந்து மழை பொழியிற சத்தம் தான் பிடிக்கும், பொழியும் சத்தம்னு கொடுத்துருக்காங்க, மழை பொழியும் சத்தம்னு எடுத்துப்போம்.
1: மழை பொழியும் சத்தம் தான் கொடுத்துருக்காங்க. பனங்காட்டங்குடி அனுஷியா சங்கர், எப்பவும் கேட்கக்கூடிய மழை சத்தம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க தூரத்தில் கடல் அலையிலேருந்து தூரத்தில் இருக்காங்க, இப்போ இருக்க கடற்கரையிலேருந்து, அதனால மழை எங்களுக்கு கிடைக்குது, கடல் அலை கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீடூர் கடுவங்குடி அம்பிகா சுரேஷ் படிச்சுட்டோம்னு
0: நினைக்கிறேன்.
1: அடுத்தது டிஆர்பட்டினம் ரமேஷ், மழைக்காலத்தில் மழை சத்தமும் கடலோரத்தில் இருப்பதால் கடல் அலையின் சத்தமும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா.
0: மேட்டுப்பாளையம் மகாலட்சுமி திருவாரூர்லேருந்து, எனக்கு மழை பெய்யும் சத்தம் தாங்க பிடிக்கும், இன்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பிரதாபராமபுரம் பூவை அருள்தாசன், எனக்கு மழை வரும் சத்தம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: மழை நீர் சப்தமா கடல் நீர் சப்தமா ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்னு மயிலாடுதுறை ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க.
1: படிச்சாச்சுல அவரு
0: படிச்சிருக்கோம்,
1: திரும்ப அனுப்பியிருக்காங்க. அது மாதிரி மேட்டுப்பாளையம் மகாலட்சுமி, அதாவது ஒரே ஏரியிலேருந்து அவங்க ஒரு கருத்து சொல்றது, அப்புறம்

0: ஃபேமிலியில் வருகிறது
1: ஒரே ஆரம்பிச்சிட்டீங்க, எல்லாருமே
0: ஆரம்பிச்சிட்டீங்க, ஃபேஸ்புக்லேயும் வந்து ஆரம்பிச்சிட்டீங்க பார்த்தீங்களா. திருமலை ராயன் ஆரோக்கியதாஸ் சொல்லியிருக்காங்க, மழையின் சப்தம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: திட்டச்சேரி அஜ்லின், மழையின் சத்தம் வீட்டில இருந்து கேட்கலாம், கடல் சத்தத்தை நாம அங்கே போய் கேட்கணுமே சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை செல்வி, மழை சப்தம் இருங்க, மழை சப்தம் வீட்டில் இருந்தபடி ரசிக்கலாம். கடல் அலை சப்தம் கடற்கரைக்கு போனால தான் கிடைக்கும், மழை சப்தம் வீட்டில இருந்தா கேட்டு ரசிக்கலாம். போல
1: நம்ம தேடி போற கடல் அலையை விட நம்மளை தேடி வர மழையைதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் கமெண்ட்ஸ்லாம் படிச்சுங்க.
0: சுவாமிநாதன் ரேணுகாதேவிங்கிற அந்த ஐடியிலேருந்து காலை வணக்கம் வந்திருக்கு. கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், மழை பொழியும் சத்தம் பாருங்க, பஜ்ஜி பஜ்ஜி ஞாபகப்படுத்துறாரு. பாப்பா கோவில் ரவி, மழை பொழியும் சத்தம். அருவாஞ்சேரி தண்டலரசி, கடல் அலை சப்தம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 107 கமெண்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா, வந்துருக்கு, நிறைய நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன். பாப்போம், ஒரு ஒரு முறை செக் பண்ணிடுவோம். உங்களுக்கு என்னன்னு நீங்கள்
1: சொல்லவே இல்லையே. முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்களாம் மழை பொழியுதோ கடலை பார்க்குறோமோ கேமராவை முன்னாடி தூக்கிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கிற க்ரூப்ஸ் ரசிக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான். முதல்ல அழகா அதுலேருந்து ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கிற
0: குரூப்னு சொல்கிறீங்களா?
1: இல்லை இல்லை, அதவே வந்து படப்பிடிக்கிற குரூப், இயற்கையவே ரசிக்கிற குரூப் தாங்களா. வானத்தையெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த கலர் கலர்
0: நம்ம அதை பதிவு பண்ணுற குரூப்,
1: பதிவும் பண்ணுவோம். ஆமாம், நீங்களும் பார்த்து ரசிக்கணும்ல.
0: சரி, அடுத்தது காரைக்கால் ஷாலினி சொல்லியிருக்காங்க, மழை பெஞ்சா இப்படித்தான் ஆட்டம் போடுவோம், கடற்கரைக்கு போனால் அதை விட ஆட்டம் போடுவோம்னு ஒரு வீடியோ தான் அனுப்பியிருக்காங்க. வீடியோ பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லை இப்போ,
1: சாரி.
0: அதனால அது முகநூல் பக்கத்தில் உள்ள நேயர்கள் அதை பார்த்துங்க, அது என்ன வீடியோ அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க. 108 கமெண்ட்ஸ் வந்துருக்கு. உங்களுக்கு பிடித்தது மழை பொழியும் சப்தமா கடல் அலை சப்தமா அப்படின்னு இப்போ ஒரு பாட்டு கொடுக்க போகிறோம். அந்த பாட்டுக்கு அப்புறம் கூட நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, என்ன சப்தம் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க சொல்லுங்க, பாட்டு கேட்டுட்டு நம்ம படிப்போம்.

0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு பிடித்த இது மழை பொழியும் சப்தமா அல்லது கடல் அலை சப்தமா? அதுக்கு வந்து ஒரு 110 நேர்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னும் 2 நேர்களை யார் இதை புதிய நேர்கள் எப்படினாலும் கண்டுபிடிக்க முடியல. உங்களோட
1: பாடல் சொல்கிறதுக்கு முன்னாடி, பாடல் போடுறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு போயிட்டோம் இல்லையா, அந்த ரெண்டு பேரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: யாரும் கண்டுபிடிச்சிட்டிங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டு பெருஞ்சேரியிலேருந்து ஜேசன் வந்து எனக்கு மழை சத்தம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை சத்தம் தான் அப்படின்னு பூவம் தினேஷ் சொல்லியிருக்காங்க.
0: ஓ, ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க, கண்டுபிடிச்சு நீங்களும் சொல்லிட்டீங்க.
1: ஆமாம்,
0: இப்போ இது வரைக்கும் அது பெரும்பாலும் நிறைய பேர் மழை சப்தம் தான் சொல்லியிருக்காங்க. கடல் அலை சப்தமும் பிடிக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு தனியான ஒரு தனித்துவமான காரணத்தை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு கமெண்ட் கொடுத்த நேயர்களுக்கு நன்றி கூறி நிறைவு பெறுகிறதா இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: நேரம் காலை 10 மணி. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பில்

0: இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம நேர் ஒரு மதுரிலேருந்து ஒரு நேர் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருந்தார். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து முது தண்டுவடம் வந்து வளைஞ்சிருக்கு. ஸோ சின்ன வயசுலேயே வளைஞ்சிருச்சு. ஸோ குழந்தையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சு இப்போ பெரியவராக இருக்கும் போதும் வளைஞ்சு ரொம்ப குனிஞ்ச மாதிரி தான் இருக்கார் அவர். ஸோ அது என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நேர். அதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது. ஒன்று வந்து மெயின் ரொம்ப காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உட்கார்ற பொசிஷன். நம்ம வந்து சில பேர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்கன்னா பார்த்தீங்கன்னா கூணு போட்ட மாதிரி உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சின்ன வயசுலேருந்து பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட முது தண்டுவடம் வந்து வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் மெயின் ஒரு காஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இது வந்து மெயினாக டீனேஜர் குரூப்பில் இருக்கவங்க. அதே மாதிரி இன்னொன்று, இந்த ஸ்பைனில் ஏதாவது ஒரு வளர்ச்சி, அந்த வெட்டிப்புறாவில் இருக்க அந்த வெட்டிப்புறாங்கிறது அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிற எலும்பு தான் ஸ்பைனில் இருக்குதான் சொல்லுவோம். அதில் ஏதாவது வளர்ச்சி ஏதாவது கம்மியாச்சு, அதை வளர்ச்சக்கூடிய எலும்பு ஏதாவது ஒரு எலும்பு ரெண்டு எலும்பு இதாகிடுச்சினாலும் சம்டைம்ஸ் வரும். இல்லை கன்ஜினிட்டன்னு சொல்லுவோம், பிறவிலே அதாவது வந்து பிறக்கும் போதே சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃபார்மிட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ஏதாவது நியூரோ மஸ்குலர் கைஃபோசஸ்ன்னு சொல்லுவோம், ஏதாவது மசில் சம்மந்தப்பட்ட தசை சம்மந்தப்பட்ட வீக்னஸ் அந்த மாதிரி இதனாலையும் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இது வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி நியூட்ரிஷன், அதெல்லாம் இன்னும் இன்ஃபெக்ஷன்னால வரலாம், சரியாக சாப்பாடு சரியாக எடுத்துக்கல, எலும்புக்கான ஸ்ட்ரென்த் பத்தலை அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இதில் நிறையா இதில் வரும். மெயினாக இதில் நிறையா பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டிபி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் ஏர்லி ஏஜில். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ஸ்பைனில் இன்ஃபெக்ஷன் ஆனால்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைஃபோசிஸ் வரும். இதை எப்போ நான் வந்து டாக்டர் பார்க்கணும் அப்படின்னா, இது கைஃபோசிஸ் இருந்ததுனாலே பெட்டர் நீங்கள் டாக்டரை பார்த்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அதோட வளர்ச்சினாலேயா எதுனாலேன்னு கேட்டு அதை நம்ம ஸ்டார்டிங்கில் சரி பண்ணிக்கிறது பரவாயில்ல. இல்லைனா போக போக என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ரொம்ப வளைய ஆரம்பிச்சிச்சுன்னா முது தண்டுவடத்தை அழுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து நமக்கு இன்னும் அது தொல்லையாக இருக்கும், இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது சில இது என்ன பண்ணுவோம்னா, மைல்டாக இருக்கிறது, அதாவது 45 degrees இருக்குது, 45 degrees கீழே இருக்கவங்களுக்கு கைஃபோசிஸ் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். யூஸ்வலாக அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் மாதிரி பாஸ்டரில் நல்லா உட்காரத்துக்கு ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் இந்த மாதிரி கொடுப்போம். சம்டைம்ஸ் மாட்ரேட் 45 degrees கிட்டத்தட்ட 75 degrees அந்த மாதிரி வளைஞ்சிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பிரேஸ் மாதிரி கொடுப்போம், ஒரு பெல்ட் மாதிரி மேலேருந்து கீழே வர பெல்ட் மாதிரி. அப்புறமேட்டு வந்து ஃபிசியோதெரப்பி, அவங்க க்ரோத்தை எப்படி இருக்காங்கன்னு சொல்லி மானிட்டர் பண்ணணும், க்ரோத் ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னு. இதே சில கண்டிஷன்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 75 degrees மேலே நல்லாவே வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அதுக்கு வந்து நம்ம வந்து சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். அதை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, அந்த எலும்பை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி அதில் ராடு மாதிரி போட்டு அதுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு இதில் இருக்கும். சில இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் தான் சொல்லிக் கொடுக்க சொல்லுவோம். மெயினாக அந்த கைஃபோர்ஸ் இருக்கவங்களுக்கு அவங்க வந்து கழுத்தை வந்து ஃபுல்லாக அழுத்துறது, பின்னாடி வந்து அழுத்துறது, இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா போய் மருத்துவர் அணுகி அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கண்டிஷனில் இருக்கோ எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள், பார்த்து இதை சரி செஞ்சுக்கங்க. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: நேரம் காலை 10:05 காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். சிந்தனை அரங்கம் பொறைக்காக்கும் உறவுகள்.
3: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
4: சொல்லுங்க.
3: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
4: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
3: ஆனா அத எப்படி பண்ணனும்?
4: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
3: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
4: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
3: அவ்வளவுதானா?
4: அவ்வளவுதான்,
3: புரிஞ்சிடுச்சு.
4: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க.

0: உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பொறை காக்கும் உறவுகள். பொறை அப்படின்னா என்ன? பொறுத்து கொள்ளக்கூடியது, சகித்து கொள்ளக்கூடியது. அதாவது ஒரு உறவை நம்ம தக்க வைக்க சகித்து கொள்ள வேண்டிய அல்லது பொறுத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். நிறைய இருக்குது அந்த உறவை தக்க வைக்கிறதுக்கான விஷயங்கள், காரணிகள் நிறைய இருக்குது.

0: நம்ம கொடுத்துருக்குறோம். நிறைய இருக்குது அந்த உறவை தக்க வைக்கிறதுக்கான விஷயங்கள், காரணிகள் நிறைய இருக்குது. அதாவது முதல் லேயருக்கு எனக்கு தான் லைன் கிடச்சிச்சு அப்படின்னு எல்லாத்தையும் வரிசையாக நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களோட பார்வையில் எதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பீங்க? எல்லாமே தேவை, ஒரு உறவை தக்க வைக்கிறதுக்கு எல்லா காரணிகளும் தேவை. உங்களோட பார்வையில் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு காரணியை மட்டும் பற்றி பேசுங்க, மற்ற நேர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க. அடுத்தடுத்த காரணிகளை, அடுத்தடுத்த விஷயங்களை மற்ற நேர்கள் பேசுவாங்க, சரிங்களா? இப்போ முதல் நேரை நம்ம அழைப்போம். வணக்கம்,
1: திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ரவி, சொல்லுங்க ஐயா.
1: எனக்கு வந்து உறவுகள் வந்து மேலும் வலுப்படணும்னா அவங்களுடைய உறவு வேணும், நாமளும் அதை மேல கடைபிடிக்கணும் மேடம்.
0: எதை கடைபிடிக்கணும்?
1: உறவுகளை மேம்படுத்தணும்.
0: மற்றவர்கள்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா மேடம், அவங்க அவங்க என்ன எதிர்பார்க்கறோம் நம்மளும் அதே மாதிரி நடந்துக்கணும் மேடம் அவங்களுக்கு.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: காற்று மண்டல
0: வேளாங்கண்ணி சொக்கலிங்க ஐயா, கருத்துக்கு வாங்க, கருத்துக்கு
2: வாங்க. அறிவிப்பாளர் சுந்தர அரங்கத்தை வணங்குது, பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
0: சொல்லுங்க,
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கும், நலமா இருக்கும். என்ன காரணம்னு சொல்ற சொல்ல விரும்புறீங்க?
2: அதாவது தொலை தூர உறவுகள் சொல்லிருக்கீங்க.
0: மேம்பட உறவை காக்கிறதுக்கு நாம் பொறுத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிதான் தலைப்பு, இன்றைய தலைப்பு, சரிங்களா?
2: சொல்லுங்க.
0: பொறைக்காக்கும் உறவுகள். சரி, நீங்க தொலைதூர உறவுகள் பத்தி பேசிட்டீங்க, போதும் போதும், உங்களுக்கான நேரம் முடிந்தது. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்
3: அம்மாவுக்கு வணக்கம். குருகு ராஜேந்திரன் மணக்குடி.
0: சொல்லுங்க ஐயா.
3: அம்மா, ஒரு உறவு வந்து நீடிக்கும் அப்படின்னாமா அந்த உறவு வந்து அவங்களுடைய குடும்ப ரகசியத்தை வந்து என்கிட்ட சொல்லக்கொள்ள, அந்த ரகசியத்தை நானும் பாதுகாக்கணும். நான் வந்து அது வந்து நாலு பேர் தம்பரம் போடக்கூடாது. அந்த அது அவங்களுக்கு தக்க சமயத்துல நான் தோல் கொடுக்கணும். என்னால தோல் கொடுக்கணும்னா என்னுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு சரியில்லைன்னு என்ன சார்ந்தவர் மற்ற சார்ந்தவர்களை சேர்ந்து நான் அவங்களுக்கு அந்த பொருளாதார உதவி அந்த சேத்துல செய்யணும்.
0: ரகசியம் காப்போம், ரகசியம் காப்போம்னு ஒரு அருமையான ஒரு காரணி சொல்லியிருக்கீங்க, அது போதும் போதும், போதும் போதும். நன்றி நன்றி. அதாவது பொறுத்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்கு, அதே சார்ந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்ல ரகசியம் காப்போம். ஒரு உறவு வந்து நம்ம வந்து தொடர்ந்து அது மேம்படணும், நல்ல உறவாக இருக்கணும்னா அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம ரகசியத்தை காக்கணும், அவங்களோட ரகசியத்தை நம்மளும் காக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மணக்குடி ராஜேந்திரன் அடுத்த வணக்கம் சொல்லுங்க. வாங்கம்மா.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: திருத்திரைப்பூண்டி தேவி மேடம்.
0: திருத்திரைப்பூண்டி தேவி, சொல்லுங்க தேவி.
4: உறவு நீங்கன்னா நம்ம விட்டு கொடுத்து போகணும் மேடம். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுவே இது பண்ணிட்டு இருக்க கூடாது. மற்ற இடத்துல பார்க்கக்குள்ள அவங்க கிட்ட நம்ம சகஜமாக போய் பேசினோம்னாலே நம்ம இது சரியாயிடும் மேடம். விட்டு கொடுத்து போகணும் மேடம்.
0: ஈகோ இல்லாம பேசணும் அப்படின்னு சொல்றீங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
5: நாகூர் இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல். இந்த டாபிக் வந்து உறவுகள் மேம்படணும் கூட வச்சுக்கலாம் மேடம்.
0: இருக்கட்டும், நம்ம அடிக்கடி கொடுத்துருக்கோம், சொல்லுங்க.
5: வேற ஒண்ணு மேடம், அதாவது வந்து உறவுகள் வந்து நமக்கு வந்து உயிரோட இருக்கணும்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல ரகசியம் பாதுகாக்கணும் மேடம். அடுத்தது
0: பாத்தீங்கன்னா ரகசியம் காப்போம், ரகசியம் காப்போம் சொல்லிருக்கீங்க. மணக்குடி ஐயா சொன்ன அதே விஷயத்தை ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு காரணி தான் அது இல்லையா? அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. அவங்க சொன்ன விஷயத்தை நம்ம மத்தவங்கள்ட்ட சொல்லும் போது பிரச்சனைகள் ஆரம்பிக்குதுங்க. போதும் போதும், ஒரு காரணி சொல்லுங்க, போதும்னு சொல்லிட்டேனா நிகழ்ச்சி ஆரம்பத்துல கேட்டீங்க
5: தானே?
0: உங்க பேர் என்ன சொன்னீங்க? உங்க பேர் என்ன சொன்னீங்க?
5: நாகூர் இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
6: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க ஐயா.
6: உறவுகளை நாம் காக்க வேண்டும், உறவுகள் நம்மை காக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி.
0: உறவுகளை காக்க வேண்டும், அது எப்படி வேணாலும் காத்து காத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே உறவுகளை காத்தா போதும். வணக்கம், வாங்க.
7: வணக்கம் உடையார் பாளையம் மதியம்.
0: வணக்கம் உடையார் பாளையம், சொல்லுங்க.
7: உறவுகளை மதிக்கணும், உறவுகளுடைய சோக துக்கங்கள்ல நம்மளும் பங்கெடுத்துக்கணும் மேடம்.
0: ஓ, பங்கெடுத்து பங்கெடுத்தல், ஓகே, அருமையான காரணி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். பகிர்தல் கூட சொல்லலாம் இல்லையா?

0: அடுத்த நேயர் சொல்லுங்க, வாங்க, யார் வந்திருக்கீங்க?
1: வணக்கம், மனோகரன் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க ஐயா.
1: கும்பகோணத்துல இருந்து மனோகரன் பேசுறேன். அதாவது வந்து பொறுமைக்கு ரொம்ப நம்ம இலக்கணமா நம்ம சொல்றது வந்து ராமனை தான் நம்ம சொல்றோம் இல்லையா? ராமன் வந்து சித்திய அவங்க வந்து கைகை வந்து சொல்லும் போது உன்னை காட்டுக்கு போக சொன்னாங்க அப்பா அப்படின்னு சொன்ன உடனே அதையும் பொறுத்துக்கிட்ட அவர் போரா இருப்பாருங்க, எவ்வளவு பொறுமையா போரா இருப்பாருங்க. அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம இருக்க முடியலன்னா கூட கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது நம்ம வந்து உறவுகளோட நம்ம ஒன்றுபட்டு வந்து சரி அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்றாங்க நம்ம பொறுத்துக்கணும், அப்படி நம்ம பொறுத்துக்கிட்டோம்னாக்கா நல்லா இருக்கும். எப்பயுமே நம்ம உறவு என்னைக்கும் கெடாம இருக்கும். அப்படி இல்லாம வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம தரு புருள் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன நீங்க நினைக்கிறதா சாதிக்கணுமா, நான் எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னு வந்து நம்ம ஏன் சேர்த்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், உறவு எதுவுமே இது பண்ண கிட்டத்துல வராது. அதனால அவங்களுக்கு தெரிஞ்சாங்க நம்ம சகிச்சுக்கிறத வந்து நம்ம கண்டிப்பா சகிச்சுக்கணும். பொறுமையா இருக்கிற இடத்துல பொறுமையா இருந்தோம்னா கண்டிப்பா உறவு என்னைக்குமே நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. அதாவது ராமர் பத்தி பேசும்போது பொறுமை பத்தி பேசினாரு. பொறுமை அப்படிங்கிறத விட மதித்தல், தகப்பனாரோட வார்த்தைகளை மதித்தல், இது இதுதான் வந்து ஒரு உறவு தர்மம் இல்லையா? அப்படி கூட எடுத்துக்கலாம். அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க. போகும்போது உறவுகள் விலகி
2: தானே போவோம். கடந்து போகிட்டு விட்டுட்டோம் நன்றி.
0: சரி பார்த்தீங்களா, மௌனம்ட்டு கோவம் வந்துட்டு அவருக்கு தொடர்ந்து அதே கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு காரணி மௌனம் சில நேரங்களில் நம்ம மௌனம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
3: பேசுறேன்
0: சொல்லுங்க ஐயா.
3: அதாவதுமா உங்க வீட்டுக்கு வந்தா என்ன தெரியுங்க, என் வீட்டுக்கு வந்தா என்ன எடுத்து வரீங்க, சிந்தனை இல்லை என்ன உறவு நலமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து வாய்ப்பு கிடையாது.
0: அதாவது என் வீட்டுக்கு வந்தா என்ன வாங்கிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்ப்பாங்க, என்ன எடுத்துட்டு போவீங்கன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி. எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும், எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது உறவுகள்கிட்ட. அது
4: வணக்கமா.
0: வணக்கம் சொல்லுங்க.
4: பிள்ளைச்சுராசல் ஆரோக்கியதாசுமா.
0: சொல்லுங்க ஐயா.
4: பொறுமையா இருந்தா அருமையா இருக்கலாமா?
0: பொறுமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
4: நன்றி
0: நன்றி நன்றி. பொறுமை அருமை அப்படின்னு ரைமிங்ல சொல்லிட்டாரு. சொல்லுங்க வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
5: வணக்கம் வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜ்வரம் முகமது இக்பால்.
0: சொல்லுங்க ஐயா.
5: அதாவது குற்றம் பாக்கி சுத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால தப்பு பண்ணாலும் மன்னிக்கிற தன்மை நம்ம இருக்கணும். மன்னிக்க மாட்டான்னு திருக்குறான் சொல்லுதுங்க. அதனால என்னதான் தப்பு பண்ணாலும் அவங்களை விட்டு கொடுக்கற மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கணும். அதுதான் என்னுடைய கருத்துங்க.
0: அதாவது மற்றவர்களுடைய தவறுகளை நம்ம மன்னிக்காவிட்டால் நம்ம தவறுகளை இறைவன் மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு, இந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு கரணியா அருமையான கரணியை சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு தவறு நடந்திருந்தா கூட அதை நம்ம மன்னிச்சு சகஜமாக எடுத்துகிட்டு போகணும். அந்த இடத்துல சகிப்புத்தன்மையும் அதில் வருது இல்லையா? அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: மடப்புறத்துலேருந்து ஏ சகாயராஜ் பேசுகிறேன்.
0: மடப்புறம், மடப்புறம்ல நிறைய மடப்புறம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
6: இது திருத்துறைப்பூண்டியிலேருந்து இருக்குமா?
0: ஓ, உங்கள் ஆக்கூரில் கூட மடப்புறம் இருக்கு. சரி, என்ன மடப்புறத்துலேருந்து யார் பேசுகிறீங்க?
6: ஏ சகாயராஜ்.
0: சகாயராஜ், ஏன் இவ்வளவு சவுண்ட் எஃபெக்ட்லாம் வருது? கொஞ்சம் தள்ளி வாங்களே.
6: தள்ளி தான் வரமா.
0: ம், சொல்லுங்க.
6: தலைப்பு சொல்லுங்கமா.
0: அதாவது உறவுகள் நம்ம காத்துக்கொள்ள நம்ம பொறுத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். பாருங்களேன், நான் பேசுறது எனக்கே கேட்குது, நானே கன்ஃபியூஸ் ஆகிறேன். பொறுத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற தலைப்புல சரி உறவுகள் மேம்பட அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க?
6: உறவுகள் மேம்படனா யாருமே இப்ப நம்ம எட்டி இருந்தே வரும்பொழுதே அவங்க வந்து இவன் ஏன் வாரான்றாங்க.
0: அப்படி யாரு கேட்டவங்கள?
6: எல்லாம் நம்ம சொந்தத்துல உள்ளவங்கதான்.
0: அப்படியா? ஏன் கேக்குறாங்க?
6: இவன் ஏன் வாரான் நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க.
0: அப்பா அப்படி கேக்குறீங்க? சகாயராஜ் அவரை பார்த்து சொல்லுங்க.
6: இப்ப உள்ள காலகட்டம் அப்படி இருக்குமா?
0: அதுக்கு என்ன பண்ணலாம்?
6: இல்லனா நான் நுந்த தொட்டுதான் சொல்றேன்.
0: அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப
6: ஏன்னா அவங்களா மாத்திக்கணும், அவங்க மாத்திக்க மாட்டாங்க. நம்மள்ட்ட பணம் காசு இல்ல, அவங்கள்ட்ட பணம் காசு இருக்கு.
0: நம்ம மாத்திக்கலாம்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம்ல. மாற்றத்த
6: காச விடமா, தகுதி வேணுங்கிறாங்க.
0: ஓ,
6: அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம தகுதி வேணுங்கிறாங்க. சொந்த பந்தமா இருந்தாலும் காசு இருந்தா ஒண்ணு, காசு இல்லனா ஒண்ணுங்கிறது மாதிரி ஆயிட்டு காலம். நான் ரொம்ப அடிபட்டு நொந்து
0: போதும்,
6: அதோட மன இதுலதான் நான் சொல்றேன் உங்கள்ட்ட.
0: சரி சரி, நன்றி நன்றி.

0: நன்றி.
1: நன்றி மா.
0: அதாவது அவரோட மனக்குமரல சொல்லியிருக்கிறாரு, உறவுகள்கிட்ட தகுதி எதிர்பார்க்கிறது இது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம், பொறுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. முதன்முறையாக வந்து சகாயராஜ் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, தகுதி எதிர்பார்க்காதீங்க, எல்லோரும் ஒரே சமம் அப்படின்னு நினைங்க, அப்போ தான் உறவுகள் மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா.
2: அதாவது உறவுகள் வந்து அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பிரிவுகள் எல்லாம் கிடையாது. என்ன காரணம்னா, பேசும் போது என்ன செய்வாங்க, ஏதாவது பிரச்சனைனா ரெண்டு நாள் கழிச்சுதான் எதையும் கேட்பாங்க. ரெண்டு நாள் மூணு நாள் கடந்து போயிடும், அப்புறம் கடிதம் மூலமா உங்க எப்படி பேசினாங்க, என்ன இப்படி பேச சொன்னீங்களாம்ல அப்படின்னு கேக்குறதுக்கு கூட தாமதமாகும். கடிதம் எழுதி அதை போடுறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க, என்ன இதை எழுதணுமா, இதெல்லாம் ஒரு விஷயமானு யோசிப்பாங்க. அதனால வந்து உறவு வந்து நீடிச்சு இன்னைக்கு கைபேசி என்னைக்கு வந்துட்டோ, ஒரே ஒரு நூறு கைபேசி பல அவல நிலைகளை ஏற்படுத்துது, நன்மையும் ஏற்படுத்துது ஒரு பக்கம், இருந்தாலும் உறவுகளை புறமே இன்னைக்கு செதுச்சிருச்சு. யாராவது ஏதாவது நம்மளை பத்தி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா உடனே கைபேசி எடுக்கிறாங்க, டக்குன்னு ரெண்டு வார்த்தை நறுக்குன்னு பேசுறாங்க, அதோட மூஞ்சில இன்னும் முடிக்க மாட்டேன்றாங்க. கடைசியில
0: நன்றி. இந்த காலத்துல காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் அது வந்து இந்த உறவுகளை வந்து பிரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அதாவது பார்க்கும்போது உறவுகளை வந்து நெருக்கமாக வச்சிருக்கிற மாதிரி தான் ஒரு பிம்பத்தை கொடுக்குது. இருந்தாலும் வந்து அந்த உறவுகள் வந்து இந்த அதாவது உடனே அந்த உணர்வுகள் அது கோபமாக இருந்தாலும் அந்த உணர்வுகளை உடனே வெளிப்படுத்துறதுனால அந்த உறவுகளுக்குள்ள அந்த பிரிவு வரத்துக்கு முக்கியமான காரணமாக அந்த கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னு ஒரு வித்தியாசமான கோணத்தில் ராஜேஸ்வரி அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். கடிதங்கள் வந்து கடிதத்தில் கோபமாக எழுதியிருந்தால் கூட அந்த கடிதம் வந்து கிடைக்கும் போது நமக்கு வந்து அந்த கோபம் தீர்ந்திருக்கும், சரி அவங்களும் கோபத்தில் எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் இப்போ அந்த வார்த்தைகள் டைரெக்டாக பேசுகிறோம் இல்லையா, அந்த கோபமான வார்த்தைகள் வந்து அந்த உறவுகளை பிரிக்குது இல்லையா. அடுத்த நேரம் வாங்க சொல்லுங்க. இங்கே பேசுங்க. ஹலோ.
3: ஹலோ
0: பேசுங்க ஐயா.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: பணம் இருந்தா மேடம் உறவே நீடிக்குது மேடம்.
0: என்ன இருந்தா?
3: பணம் இருந்தா உறவே நீடிக்குது நம்ம நாளைக்கு.
0: பணம் இருந்தா?
3: ஆமா.
0: மனநிலை அப்படி இருக்கு இல்லையா, அது நம்ம என்ன பண்ண முடியும்? சரி என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க?
3: நீங்க
0: யாரு, நீங்க யாரு பேசுறீங்க, நீங்க யாரு பேசுறீங்க? அடுத்த நேயர் வணக்கம். நேரம் 10:20
4: ஆயிட்டு.
0: சிவபுரி
4: காக்கும் உறவுகள், அதாவது வந்து நம்மளோட குறை நிறைகளை எல்லாம் வந்து சகிப்பு தன்மோட ஏற்றுக்கிட்டு நம்மளோட தொடர்புல இருக்காங்க பாருங்க, அவங்கதாங்க இந்த புரை காக்கும் உறவுகள்ங்கிறவங்க. அதாவது நம்ம சுமைகளா இருந்தா கூட அவங்க வந்து அதை வந்து சுலபமா எடுத்துக்கிட்டு நம்மளோட வந்து தொடர்புல இருக்கிறவங்க. ஆனா நம்ம தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்பதான் எல்லாருமே கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அது எதுக்கு கோபப்படுறாங்கன்னு தெரியல, அந்த கோபத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது. அந்த மாதிரி தான் நிறைய உறவுகள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு, அதாவது வந்து குற்றம் பார்க்கும் மனதில் அன்பு நிலைக்காதும்பாங்க.
0: அன்பு நிறைந்த இடத்துல குற்றம் வராது இல்லையா?
4: ஆமா, வராது வராது. அதனால சகிப்பு தன்மையோட அதை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம்னா தெரியாது, அப்படியே போய்கிட்டு இருக்கோம் அந்த உறவு பாதை, இல்லனா பாதை வந்து கட் ஆயிடும்.
0: நன்றி நன்றி
4: நன்றி நன்றி.
0: அன்பு அதிகமா இருக்கும் போது அந்த இடத்துல ஏதோ தவறுதல் நடந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க, சகிப்புத்தன்மை வரும். அன்பு ஒரு நம்ம வந்து மீம்ஸ் எல்லாம் படிப்போம் இல்லையா, அன்பு குறைய குறைய குற்றங்கள் அதிகமா தெரியும் அப்படின்னு அதை தான் சொல்லியிருக்கிறாரு அவரு. அடுத்து ஒரு பாட்டிக்கு போமா?

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனி நான் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்டுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள்

0: உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் வானொலியோடு இணைந்திருக்கின்றோம். நம்ம பொதுவா எல்லாருமே வந்து வெற்றியை நோக்கிதான் இலக்கு. நம்ம வெற்றி தான் எல்லா விஷயத்திலும் நம்ம ஜெயிக்கணும். அது பொருளாதாரமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, வெற்றி தான் நமக்கு இலக்காக இருக்கும். ஆனால் வந்து உறவுகளை தக்க வைத்து கொள்ள அந்த இடத்துல நம்ம தோற்று போக கற்றுக்கொள்ள வேண்டும். உறவுகள்கிட்ட யார் தோற்கிறார்களோ அவங்க வந்து வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு படத்தில் பாரதிராஜ் ஐயா சொல்லியிருப்பாங்களே, நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு நினைக்கிறேன். உறவுகள்கிட்ட தோற்று போக கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த இடத்துல நம்ம வந்து வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக உறவுகளை மேம்படுத்த அந்த வெற்றி பெறுவோம். அடுத்த நேயர் என்ன காரணி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
4: அவங்க மனசு பாதிக்காம பாக்கணும், நம்ம மனசு பாதிக்காம அவங்களும் பாத்துக்கணும்.
0: எனக்கு போஸ்டர் போட மறந்துட்டா கூட விட்டு கொடுத்து போகணும் இல்லையா?
4: நாங்க விட்டு கொடுத்துருவோம் மேடம்.
0: சரி, நன்றி.
4: வேண்டுகோள் மேடம்
0: சொல்லுங்க.
4: சில நேரம் வந்து பாத்து கேட்டு அடுத்த நிகழ்ச்சி வரவுள்ளதுங்கிறீங்க, ஆனா சரியா கரெக்டா வராங்க. பாத்து கேட்கமோ அது மாதிரி வராங்க. அதுக்கு ஒரு அறிவிப்பு அடிக்கடி கொடுங்க மேடம்.
0: இதெல்லாம் அறிவிப்பு நம்ம கொடுத்து அவங்களா பார்த்து தன்னை மாத்திக்கணும் இல்லையா? மாற்றம் அவங்கள்ட்ட தான் இருக்கணும். நன்றி நன்றி நன்றி. நம்ம நீங்க அதை முதல்ல கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு முறை தான் வரீங்க. இதனால எல்லாருமே அதை பார்க்கும் போது கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில வருவாங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
5: இனிய முற்பகல் வணக்கம்.
0: உணர்வுகளுக்கு மதிப்பளித்தல் அதுவே வந்து ஒரு சிறந்த ஒரு சிந்தனை. அது போதும். புரிதல் அடுத்தனே பேசுவாங்க. நன்றி.
5: உறவுகளை விட்டு கொடுத்து போனவனாலே நன்றி.
0: உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தல், நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை எந்த கோணத்தில் பார்ப்போமோ அதுமாரி அவங்களோட கோணத்திலேருந்து நம்மளும் பார்க்கணும். அவங்களோட சூழ்நிலையிலேருந்து நம்ம பார்த்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்காத சூழ்நிலை இருந்தால் கூட சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு விட்டு கொடுத்து போகணும். உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இளவரசன் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. நேரம் காலை 10:30 ஆகிட்டு. அந்த நேரத்தில் வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம். அலம்பா ராமன்.
0: சொல்லுங்க ஐயா.
6: இக்கட்டான காலங்கள நம்ம பாதுகாத்து அரணாக நிற்கும் உன்னதமான உறவு தான் புறைகாக்கும் உறவுகள். பணம் இல்லாதவன யாரும் அனாதன்னு சொல்ல மாட்டாங்க சார். உறவு இல்லாதவங்களதான் சார் அனாதம்பாங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. அப்படியே லைனாக அடிச்சு விட்டாரு, நிறைய பாயிண்ட் சொல்லிட்டாரு. பணம் இல்லாதவங்க ஒரு நேர் கூட பணம் இல்லை அப்படின்னு தகுதி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கு ஒரு ஆறுதலனா ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படி நினச்சா நினச்சிட்டு போட்டு விட்டுங்க, பணம் இல்லாதவங்களை யாரும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. உறவுகள் யார்கிட்ட இல்லையோ அவங்கள தான் வந்து சமுதாயத்தில் இப்படி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பணம் எவ்வளோ நாள் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி மறைமுகமாக சொல்லிட்டாரு. அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம்.
7: எதிர்பார்ப்பு முற்றிலும் கூடாது. உரிமையை செய்யணும், கடமை எதிர்பார்க்க கூடாது.
0: கடமையை செய்யணும், உரிமையை எதிர்பார்க்க கூடாது.
7: கடமையை செய்யணும், உரிமையை எதிர்பார்க்க கூடாது.
0: சரி,
7: இது இருந்தாலே நீடிக்கும்.
0: சூப்பர், நன்றி நன்றி. கண்டிப்பா நமக்கு நம்ம என்ன கடமையோ அதை வந்து செய்வோம். அவங்க திருப்பி செய்யணும் அப்படிங்கிற அந்த உரிமையை வந்து எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க அப்படின்னு பண்ண திரு நாகராஜனையா

0: சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சர்வராஜன் பேட்டை ரமேஷ்.
0: சொல்லுங்க.
1: எறும்புக்கு இனிப்பு போட்டாலும் சரி, பாம்புக்கு பால் ஊட்டினாலும் சரி, இரண்டும் பக்கத்தில் போனா கோயில் என்றால் கடிக்கத்தான் செய்யும். அது போலதான் நம் உறவுகளும். அதனால பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும். நன்றி, வணக்கம்.
0: என்ன சொல்ல வரீங்க? இப்ப பொறுமை வேணும், நிதானம் வேணும்னு சொல்றீங்களா? ஓகே, நன்றி. ஒரு தத்துவம்லாம் சொன்னாரு, எறும்பு பாம்பு அப்படின்னு தத்துவத்தெல்லாம் சொல்லி பொறுமையா இருங்க, நித்தானமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த எறும்பு பாம்புலாம் சொல்லும்பொழுது விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த உறவுகள்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு, ஒரு முறை ஏமாந்தப்போ கூட அடுத்த முறை இந்த விழிப்புணர்வு நமக்கு தேவை. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கங்கம்மா.
0: வணக்கம்.
2: அதாவது உறவுகள் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுபாவம் உடையவர்களா இருப்பாங்க வந்து. ஏன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற தகுந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து பழகணும்னு வச்சுக்கிறேன்.
0: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுபாவம் அப்படின்னா, ஒவ்வொரு சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம கேரக்டர் நம்ம மாத்திக்கிட்டா நம்மளோட ஒரிஜினாலிட்டி அங்க என்ன ஆகுறது?
2: அல்ல, அப்படி இல்லம்மா. வந்து நம்ம அதாவது வந்து அவங்க இப்படிதான் இருப்பாங்க நம்ம புரிஞ்சு நமக்கு தெரியும் வந்து. அதனால வந்து அவங்க இந்த நிலைமை இப்படி இருக்காங்கிறதுனால நம்ம வந்து அவங்க எப்படி சூழ்நிலை இருக்காங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து கொஞ்சம் மாறிக்கிறணும். வந்து
0: நம்ம வந்து மாத்திக்க வேணாம், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த உறவுகள்ட்ட வழங்கும் போது மட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே மாத்திட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
2: அதனால
0: நம்மளோட கேரக்டர் நம்ம மாத்திக்க கூடாது, சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும், சரியா? நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: நிசான் ஹலீம்.
0: சொல்லுங்க ஐயா.
3: பொறுத்தார் பூமி ஆதரவு மேடம். இன்பமான நேரத்துல வந்து துன்பமான நேரத்துல கடுமையான சூழ்நிலை தோல் கொடுத்து இருக்க வேண்டும் மேடம். உறவுகள் வந்து எந்த நிலைமையிலயும் வந்து நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், உன்கிட்ட காசு இருக்கு, ரெண்டு காசு இருக்கு, அதை வச்சு நான் அப்படி பாத்துறேன் இப்படி பாத்துறேன்னா அந்த அந்த ஈகோ குணம் இருக்க கூடாது. ஈகோ இருக்க கூடாது அதிகமா. உறவுகள்ல ஈகோ வந்து அதிகம்
0: குறையணும்.
3: இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அந்த உறவுகள் பத்தி தான் பேசப்படுது. இந்த பிரேயர் நடக்கிற இடத்துலயும் அந்த உறவுகள் பத்தி தான் பேசுறாங்க. இருக்கிற குவைத்து நாட்டுல வந்து பிரேயர் பண்ணும்போது அந்த உறவுகள் பத்தி, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தற்போது உறவுகளை வந்து பிரிஞ்சு கிடக்கு எங்க பார்த்தாலும். வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. அதாவது சொல்கிறாங்க, அதாவது துன்ப நேரத்தில் வந்து வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பாரு, துன்ப நேரத்தில் வந்து நம்ம வந்து கை கொடுக்கணும். அதாவது ஒரு நட்புக்கு, ஏதோ ஒரு நட்புக்கோ ஒரு உறவுக்கோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க அதை கேட்காமலே நம்ம குறிப்பறிந்து அந்த உதவியை செய்ய வேண்டும். அவங்களுக்கு தேவையான அந்த செயலை நம்ம செய்ய வேண்டும் இல்லையா? அதை தான் அவங்கள அழகாக சொல்லியிருக்கிறாரு. துன்பமான நேரத்தில் நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உறவுகளை நம்ம கட்டி காத்துக்கொள்ள, பாதுகாத்துக்கொள்ள ஒரு முக்கியமான ஒரு விடயம்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: புறக்காக்கும் உறவுகள் இந்த தலைப்பில் நேயர்களை தங்களது கருத்துக்களை பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் எல்லாருக்குமே வேலை இருக்குது, அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்காங்களே, வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. நம்ம பேச வேண்டிய விஷயங்களை கேட்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி ஆகணும் அப்படிங்கும்போது நம்மளும் கொஞ்சம் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். சுற்றி சுற்றி சுற்றி பேசாமல், ரொம்ப நேரம் பேசாமல், சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் தெளிவாக பேச நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. அப்போ தான் உறவுகள் வந்து மேம்படும். அதாவது யாராவது நம்ம ஒரு அர்ஜெண்ட்டாக எங்கேயாவது கிளம்பிகிட்ருப்போம், யாராவது ஒருத்தர் வருவாங்க, அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பயம் வரும் பாருங்க, ஆஹா நம்ம வேலையை கெட்டு போயிடுமே இன்றைக்கி அப்படின்னு அந்த ஒரு நபரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பயம் வரும்.

0: ஏன்னா நம்ம சூழ்நிலையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம முகத்தை பார்த்து நம்மளோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்காமல் அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. யாருக்கு இங்கே இங்கே நேரம் இருக்குது? நம்மளுடைய பெருமைகளை நம்ம சொல்கிறத இல்லை இவ்வளோ விளக்கமாக சுற்றி பேசும்போது யாருக்கு இங்கே நேரம் இருக்குது கேட்குறதுக்கு, இல்லையா? அப்போ அந்த உறவுகள் மேம்படணும் அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை தெளிவாக அதே நேரத்தில் சுருக்கமாக பேச கற்றுக்கணும், இல்லையா? புரியுது தானே? அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம். தாராசுரம் சமரசம்
0: சொல்லுங்க ஐயா.
1: நலமுடன் நெருங்க வாழ்த்துக்கள். நன்றிங்க
0: ஐயா. சொல்லுங்க.
1: உறவுகளை வசப்படுத்திக் கொள்ள வள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லியிருக்காருமா?
0: என்ன குரல் வரல?
1: நாடி அவர்கள் மிக நாடி மிக்க குரல் இருக்காரு. அதை மனசில் வச்சிருந்தா உறவுகள் நம்மளோட தங்கி இருக்கும் என்பது தாழ்மையான கருத்துமா. நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்தது வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க.
2: தென்பிடாகி ஆனந்தன்.
0: சொல்லுங்க ஆனந்தன்.
2: ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வேணும் மேடம். முன்னாடி எப்படின்னா இந்த செய்முறை செய்வாங்க சில சடங்கோ கல்யாணமோ, அங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா தான் செய்வாங்க, ஆனா அந்த பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க. குறைச்சலாம் செஞ்சுட்டா போயிட்டு மாப்பிள்ளை தனியா நிப்பாரு, அவர் பிள்ளை ஒண்ணுமே கேட்க மாட்டாரு.
0: அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, எங்க கணவர் என்ன நினைச்சுப்பாங்க, எங்க மாமியார் என்ன நினைச்சுப்பாங்கன்னு பொண்ணுங்கதான் கேட்பாங்க, இல்லையா?
2: அங்கதான் அந்த உறவுகள் நம்ம பாதுகாக்கணும்,
0: சூழலை புரிந்து கொண்டு ஏற்றுக்கணும். அதாவது சொல்லுவாங்க, ஒரு உறவு என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறையோட ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? அதாவது செய்முறையே சொல்றீங்க, அந்த சில குறையான ஒரு கேரக்டர் இருந்தாலும் அதை வந்து நம்ம அந்த குறைகளோட ஏற்று பழகிக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை வந்து அவங்களோட சூழலை கருதி ஏற்றுக்கொள்ளுங்கள் தாய்மார்களே அப்படின்னு ஆனந்தன் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கங்க. சொல்லுங்க.
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்தூர் கணேசன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க ஐயா.
3: அதாவதுங்க உறவுகளுக்குள்ள முதல்ல நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஒண்ணுக்குன்னு.
0: புரியுதல்.
3: ஆமா, இப்ப குடும்ப கிரகத்தை பாத்தீங்கன்னா அவர் மகன் வந்து காதல் திருமணம் பண்ணிக்குச்சு. அப்ப அவரு வந்து முதல்ல கோபப்பட்டாரு, என் மருமனை வெற்றியை குத்துவனு, இப்ப என் மதுவை மாதிரி வருமா அப்படின்றாரு.
0: புரிதல்
3: புரிதல் வரும் அப்படி சொல்றாப்புல. அப்ப அதனால ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லி, அதனால நம்ம வந்து புரிந்து கொண்டாந்தோம்னா சிறப்பா இருக்கு அப்படிங்கிறது என்னோட
0: கருத்து. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்குமே பெற்றோர்களுக்கு கோபம் வரதான் செய்யும். நம்ம பார்த்து பார்த்து வளர்த்தோம். ஒரு முக்கியமான ஒரு முடிவு திருமணம் என்பது, அது வந்து தானா எடுத்துட்டாங்களே இது சரியா இருக்குமா அப்படின்னு கோபம் வரும் ஆரம்பத்துல, அப்புறம் ஏத்துப்பாங்க தான். அடுத்த நேரம் வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: சகிப்புத்தன்மையோட எல்லா உறவுகளையும் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நம்ம ஒருங்கிணைச்சு அரவணைச்சு நம்ம
0: கொஞ்சம் பாதி வரைக்கும் எனக்கு புரியல. ஆனா ஏதோ சொன்னார், வாழ வைத்து வாழுங்கள் அப்படின்னு
4: சொல்றீங்க. வாழ வைக்கணும், வாழ பிறந்திருக்கும்.
0: எனக்கு சரியா தெரியல, புரியல. சகிப்புத்தன்மை அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. சகிப்புத்தன்மை, நம்ம பொறுத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியமானது இல்லையா நம்ம உறவுகளை காக்குறதுக்கு. வணக்கம். வாங்க சொல்லுங்க. என்ன யார் வந்திருக்கீங்க?
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
5: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தையல் கலைஞன் சிட்டிமணி என்கிற தியாகராஜன்.
0: திருவாரூர் தியாகராஜன்.
5: பொறுமை பூமி அளலாம், பொறுமை கடலின் பெருது. இப்ப சொல்லிட்டு இருக்காங்களே மேடம், பணம் தான் உலகத்துல பெருசு பெருசு பெருசு தான் இல்லைன்னு சொல்லல. என்னை பொறுத்தவரையிலையும் என்னை தவிர எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனா இன்னமும் எனக்கு உள்ள அங்கீகாரத்தை ஒரு பாசத்தோட தான் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரையிலையும் பணம் கொஞ்சம் நார்மல் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இருந்து என்னை மதிக்காம மதித்தா பரவாயில்ல, எல்லாமே என்ன மதிக்கிறாங்க பாருங்க. இப்போ வந்து உறவு தான் நல்லா இருக்கும்னு என்னுடைய கணிப்பு.
0: எல்லாருக்குமே அந்த மாதிரி

0: உறவுகள் அமைவதில்லை இல்லையா?
1: அம்மா, எனக்கு உண்மையிலேயே அந்த விஷயத்துல நான், அதாவது உறவை மதிக்கிறதுலாம்
0: உறவுகளை பிரிப்பதற்கு காரணியா இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. பொறுமையும் விட்டு கொடுத்த தன்மையும் வேணும் சொல்லிருக்காங்க. வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: வேதாரண்ய வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சார் சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா, சொல்லுங்க.
2: அதாவது உறவுகள் மத்தியில பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா எதையும் வந்து சிம்பிளா எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கணும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, ஒரு பத்திரிக்கையில வந்து பேர் போடுறாங்க, அது முதல்ல போட்டான கடைசியில போட்டான, இது இது இது இந்த பிரச்சனையினாலயே பல உறவுகள் இன்றைக்கும் பிரிந்திருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: ஓகே, நன்றி நன்றி. அதாவது அதை யதார்த்தமா எடுத்துக்கொள்ள ஒரு மனப்பக்குவம் வேணும், இந்த மனப்பயிற்சி வேணும் உறவுகளை தக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: உறவில் அனைவருமே நல்லவர்கள் தான், அவர்களிடம் நாம் எந்த உதவியும் கேட்காதவரை. உறவு முறை என்பது வந்து கழுத மாதிரி, முன்னே போனா கடிக்கும், பின்னே போனா உதைக்கும். அது புரிஞ்சுட்டு நடக்கதான் வாழ்வோட கலை. உறவுல வந்து தற்கால பிரிவு ஏற்படலாம், அதுக்கு இரு தரப்பினருமே அமைதி காக்க வேண்டும். ஜாட மாடையாக பேசுவது அல்ல, தரம் தாழ்த்தி பேசுவது, இது போல் செயல் உறவில் உள்ள பிரிவை இன்னும் அதிகப்படுத்தும். அதனால் நாம் மனசாட்சியோடு நடந்தோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் உறவுகள் மேம்படும்.
0: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி. நல்ல ஒரு கருத்தை தான் வந்து சொன்னாங்க. அதாவது உதவி கேட்காதவரை எல்லா உறவுகளும் நல்ல உறவுகள் தான். எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது நம்ம நேரில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி முகநூல் பக்கத்தில் நம்ம அந்த போஸ்டர் கொடுத்துருக்கோம். தொலைபேசி இணைப்புலேருந்து லைன் கிடைக்காதவங்க இதில் வந்து நீங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் யாரெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். வணக்கம் தொழில் மட்டும் சொல்லியிருக்காங்க. கலாவதிராஜன் மகன், கூகுள் தி கௌசல்யா கதிரவன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. டீ மடப்புறம் வெளுமுருகன், சாப்பிடும்போது புறையேறும், அது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும், அதுக்கு தண்ணீர் குடித்து சரி செய்வது, ஆபத்து நேரத்தில் உதவும் உறவுகள், புறை காக்கும் உறவுகள். அழகாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க, ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நிகழ்ச்சியில் வந்த நேயர்கள் வந்து கமெண்டில் கொடுத்துருந்தீங்கன்னா அதை நாங்கள் தவிர்த்துருவோம். அடுத்தது கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்கிறாங்க, விட்டு கொடுத்தல் தாங்கும் தன்மையை கொண்டு நம்மை தீமையிலிருந்து மனச்சுமையிலிருந்து பாதுகாக்கும் உன்னதமான பந்தம் தான் அந்த புறை காக்கும் உறவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம் தாய் தந்தையரின் உறவுகளை மதித்து நடக்க வேண்டும் அப்படின்னு திட்டச்சேரி பைசூர் ரகுமான் சொல்லியிருக்காங்க. பைத்தவரங்காடு வடுகுநாதன், உறவுகள் நம் உயிர்கள் என நினைத்தால் ஆனந்த வாழ்க்கை அனுதினமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா வந்து, தவறுகளை பொறுத்து கொண்டு சிரமங்களில் இருந்தும் ஒருவருக்கொருவர் துணையாக நின்று உறவை விட்டு கொடுக்காமல் காப்பவர்களை குறிக்கும் அழகான சொல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது மேட்டுப்பாளையம் ரவி நிகழ்ச்சி வந்தாரோ முதல் நேரம் அவர் தான் இல்லையா. அடுத்தது அசோக்ராஜ் வந்து சொல்லியிருக்காங்க, ஐயாவாடியிலேருந்து, உறவுகளை கண்டிப்பாக காக்க வேண்டும், மாமன் மைத்துனர் அக்கா சித்தப்பா கண்டிப்பாக காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நளினி சங்கர், டிஆர் பட்டணத்திலிருந்து, விட்டு கொடுத்து போதல் அனுசரித்து போதல் உறவுகள் மேம்படும் சொல்லியிருக்கிறாங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவலன் சொல்லியிருக்கிறாங்க, காரைக்கால் வன்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, அமைதியாக செல்வது தான் இக்கட்டான சூழ்நிலையில் கோபம் கொள்ளாமல் அமைதியாக செல்வது மிக சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உதவி செய்வது பொறுமை, மன்னிக்கும் தன்மை அப்படின்னு அப்துல் ரஜாக் திட்டச்சேரியன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்கிறாங்க, பொறுமையை கடைபிடித்து குடும்பம் மற்றும் நட்பு உறவுகளை சிதையாமல் பாதுகாக்கணும், அதற்கு பொறுமை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தாமரை செல்வி, மன்னிப்பும் மறுபிறவியும் தனக்கு தீங்கு இழுத்தவர்களின் செயலையும் பொறுத்து கொண்டு அதை மனதில் வைத்து கொள்ளாமல் மறந்து விடுவது உறவுகளை வளர்க்கும். சூப்பர். அதாவது மறத்தல் அப்படின்னு வேணும். ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம அவங்க தவறாக பேசிட்டா கூட அதை வந்து மறந்து போக்கணும்.

0: உறவுகளுக்கிடையே இந்த மருந்து போகிற அந்த காரணி ரொம்ப முக்கியமானது இல்லையா. அடுத்தது தாங்கும் சக்தி. நட்பு கருத்து வேறுபாடுகளை பெரிதுபடுத்தாமல் அது தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சேலம் சிவா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் குளஞ்சி அப்பன், தவறு நடக்கும்போது கோபப்படாமல் பொறுமை காப்பது பெரிய சண்டைகளை தவிர்க்கும். மன அமைதி, அடுத்தவரின் குறைகளை பொறுத்துக்கொள்வது நம் சொந்த மன அமைதியை காக்கும். மதிப்பை கூட்டுதல், பொறுமையை கடைபிடிப்பவர்கள் அனைவரின் மதிப்பையும் அன்பையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம்ன்ற சொல்லியிருக்காங்க. ஏன் நிறைய பேர் காலை வணக்கம் மட்டும் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் ஒன்றும் கருத்துலாம் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா என்னன்னு தெரியல. டிஆர்பட்டினம் ரமேஷ், நான் நயத்தையும் நாணயத்தையும் நம் உறவுகளிடம் கையாளும் விதத்தில் தான் இருக்கிறது புரைக்காக்கும் உறவு. சூப்பர், அதை சொன்னோம் இல்லையா, அந்த பேச்சு பேச்சில் இருக்குது. அடுத்தது அந்த பொருளாதார சிக்கல், அதுவும் நிறைய உறவுகள் பிரிஞ்சு போகிறதுக்கு அந்த பொருளாதாரமும் ஒரு காரணமாக இருக்குது. அடுத்தது லைன் தான் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பௌத்தரமாக நீங்கள் ரகுபு, உங்களுக்காக தானே ஃபேஸ்புக்கில் நாங்கள் கருத்துக்களை பதிவு பண்ண சொல்கிறோம், அதில் நீங்கள் பதிவு பண்ணலாம் இல்லையா. சித்தாக்கலை பெருமாள் சேத்தூர்லேருந்து, முதியோர்கள் இயலாத நேரத்தில் அவர்களை ஆதரவற்றவர்களாக விடாமல் அவர்களை சார்ந்த உறவுகள் யாராக இருந்தாலும் கைவிடாமல் காக்க வேண்டும். பொண்ணோ பொருளோ மட்டும் ஆசிரியக்கூடாது. நாம் அவர்களை காக்கும் போது அவர்களுடைய மனசு ஆதரவடையும். அவர்களை காத்தோம் என்று காப்பவர்கள் என்று காப்பவர்களுக்கு மனசு ஆதரவாகவும் அழகாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், பொறுமை மன்னிக்கும் குணம் விட்டு கொடுத்தல், இவைகளை கடைபிடித்தால் உறவு சிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா கோவில் ரவி வந்து சிறப்பாக இருக்குது நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது அதாவது இப்போ இப்போ நேயர்கள் நிறைய பேர் வந்து நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இதே நம்ம ஒரு காரணியாக எடுத்துக்கலாம்ல. பாராட்டலாம், சின்ன சின்ன உறவுகள் வந்து ஏதோ ஒரு சூழல் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்போதோ மற்ற ஏதோ நல்ல விஷயங்கள் பண்ணும்போதே அதை நம்ம அடிக்கடி பாராட்டும் போதும் அந்த உறவுகள் வந்து சிறந்து விளங்குறதுக்கு காரணியாக இருக்கும் இல்லையா. அடுத்தது தோப்புத்தரு குத்தாலம் தோப்புத்தரு சிவசுப்பிரமணியன், அது பகை கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் மனசங்கடம் சரி செய்து எல்லாம் இருந்தாலும் உறவுகளை பட்டு போகாமல் பொறை விழாமல் நாம் அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கொடிக்கல் பாளையம் ஜான் ஹஜான் நஜ்முதீன், பொறுமை என்ற குணம் எல்லோருக்குமே அவசிய தேவை. பொறுமை வரும் பிரச்சனையிலிருந்து நம்மை காக்கும். ஒரு சின்ன பிரச்சனையால் எத்தனையோ குடும்பங்கள் வருடக்கணக்காக பேசிக்கொள்ளாமல் இருப்பதை எல்லாம் பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக அது என்ன பிரச்சனைனே மறந்து போயிருக்கும் இல்லையா. இதற்கெல்லாம் காரணம் சற்று பொறுமை இல்லாமல் இருந்ததுனால அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சகிப்புத்தன்மை அப்படின்னு அந்த காரணியை மட்டும் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலைகளில் நம்மை காப்பாற்றி அரணாக விளங்கும் உண்மையான சொந்தங்கள் நட்புகளை குறிக்கிது இந்த புரைக்காக்கும் உறவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அம்மா அப்பா தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நளினம் சுப்பிரமணியன், கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்காமல் விட்டு கொடுப்பது, ஒருவர் மனது புண்பட்டிருக்கும் பொழுது அவருடைய உணர்வுகளையும் மதிப்பது, உணர்வுகளை மதித்தல் அது சொல்லியிருக்காங்க. தெத்தி செல்வி, சிறிய புன்னகை நல்ல வார்த்தைகள் மூலம் நல்ல உறவுகளை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த புன்னகை தான் அந்த உறவுகள் வளர்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும், ஒரு வாயிலாக இருக்கும். ஒரு புது உறவு நமக்கு ஆரம்பிக்க அது ஒரு வாசல் அப்படின்னா அந்த புன்னகை தான் இல்லையா. பூவம் குபீர், அந்த காலத்தில் வசதி படைத்த உறவுகள் வசதி இல்லாதவர்களை தேடி வந்து உதவி செய்வார்கள். இந்த காலத்தில் அப்படி இருப்பது மிக மிக அரிது. ஏன்னா இந்த காலத்தில் அந்த பொருளாதார சூழ்நிலை எல்லாருக்குமே ரொம்ப சிரமமான நேரத்தில் இது வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா. இருந்தாலும் அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி உதவி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அடுத்த நேர் வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், என்னது நீங்க வேற எங்க ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க ஐயா.
1: உரைக்காக்கும் உறவுகள்னா குற்றமோ குறையோ இல்லாத ஒருவரை ஒருவர் தம்மை காத்துக்கொள்ளும் தூய்மையான மற்றும் அரவணைப்பான தொண்டர்களை உறவுகளை அல்லது மனித நேயத்தை உருவாக்க வேண்டும். இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம கையில எடுத்துக்கணும். அதாவது உறவுகளை வந்து மனித நேயத்தோட நம்ம உறவு கொண்டாடணும். அதாவது ஏற்ற தாழ்வு இருக்க கூடாது, பணம் காசுன்ற பண்பு பண்பாண்பு இருக்க கூடாது. அவங்க வந்து பட்டு புடவை கட்டிட்டு வந்து நம்ம சாதா புடவை தான் கட்டிட்டு வந்திருக்கோம், நம்ம பட்டு வெட்டி கட்டிட்டு வரல
0: அப்படின்னு
1: இல்லாத உறவுகளை உண்டாக்கணும்.
0: அது தகுதி பார்க்காத ஏற்றத்தாழ்வு வேணும் அப்படின்னு சொல்றீங்க.
1: ஒண்ணு வேணும் வேணும் மேடம். எதையும் தாங்க இதயத்தோட பயணித்தால் உறவுகள்
0: உறவுகள்
2: மேம்பட கோபத்தை தவிர்க்கணும்.

0: இன்சொல் பேசணும், அன்பாக நடந்து கொள்ளணும்.
1: இன்சொல்லா பேசணும் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்த நெய்யர் வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். வாங்க.
2: வாரியம் லெவல் என்எஸ் குழந்தைநாதன். நீங்களே சொல்லிட்டீங்க, எல்லாருமே ஒரு ஓட்டத்துல இருக்கிறாங்க, யாருக்கும் நேரம் இல்ல.
1: சொல்லுங்க.
2: பிள்ளையே பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து அப்பா கேக்குறாரு, நான் தாம உன்ன பெத்தங்கிறாரு. வீடியோல பாத்து அப்பா அம்மானு பேசிக்குது. காலங்கள் எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா?
1: அது பொருளாதார தேவைக்காக செல்றாங்க இல்லையா? அந்த காலத்திலேருந்து திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடும் போயிட்டுதான் இருக்காங்க இல்லையா? அது தூரத்துல இருந்தாலும் அந்த உறவை எந்த அளவுக்கு மேம்படுத்துறாங்க, மெயின்டைன் பண்றாங்க, எந்த அளவு தக்க வைத்துக்கிறாங்க, அது முக்கியம் இல்லையா?
2: எல்லாருமே இந்த ஒரு பொருளாதாரத்தை நீங்க சொன்ன மாதிரி நோக்கி போறோம். அடுத்தது என்ன, பொருளாதாரம் சம்பாதிச்சா கொஞ்ச நாள் அந்த இடத்துல இருந்து உறவுகள் மேம்பட நீங்க சொல்ற மாதிரி அந்த சொன்ன சொற்களை எல்லாரும் கேட்கணும் இல்லீங்களா? ரெண்டாவது வந்து நம்மளோட பெருமைகளை நம்ம பேசக்கூடாது. ஒண்ணு அடுத்தவங்களா பார்த்து சொல்லணும், குழஞ்சினாதான் இப்படின்னு
1: சொல்லணும். குழஞ்சினாதான் அப்படி வரீங்கவள் குழஞ்சினாதான் அப்படி
3: அனு மருத்துவமனைக்கு போங்க.
4: அனு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: கரைக்கல் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயரை நம்ம அழைப்போம். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
5: பூந்தோட்டத்திலிருந்து நூஜஹான் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா.
5: தண்ணீர் துளிகள் கன்னத்தில் வடியுமுன் கையால் துடைக்காவிட்டாலும் கண்ணீர் துளிகளை வரவழைத்து அவர்கள் சந்தோஷப்படாத உறவுகளே மேம்படும் உறவுகள். அவர்களை நல் வழியில் இழுக்கணும். இஸ்லாம் மார்க்கம் சொல்வது மன்னிப்பதுதான். அந்த மன்னிப்பை நம்ம அவங்க கேட்காமலே அவங்களுக்கு நம்ம அவங்க செய்யற பாவங்களை மன்னித்து மன்னித்து அவர்களை மனிதன் ஆக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். தொடர்வண்டி நம்ம கட் பண்ணாத தொடர்வண்டினா உறவுகள் தேமா. தனிமரம் தோப்பாகாது. நன்றி. வணக்கம் சகோதரி.
1: நன்றி. நன்றி. மனிதர்களை நல்வழிப்படுத்துறதற்காக வந்த எல்லா மார்க்கங்களும் அன்பையும் மன்னிப்பையும் எல்லா மார்க்கங்களும் போதிக்கின்றன இல்லையா? கண்டிப்பா வந்து இப்ப வந்து குறைக்காக்கும் உறவுகள் இந்த தலைப்பில் நேயர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. மாறுபட்ட சிந்தனைகள் எல்லாமே நிறைய வந்திருக்கு. நிகழ்ச்சிக்கு வந்த நேயர்களுக்கு நன்றி கூறி நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

காற்றலையில் கவிபாடும் இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் நேயர்களே. வணக்கம் தோழி. நம்ம வீட்டில் எப்போவுமே நிறைய வேலைகள் இருக்கும், வீட்டு வேலைகள். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி.

0: எப்போவுமே நிறைய வேலைகள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் குறிப்பாக பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் கூட அதை வந்து அவங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்கலைனாலும் அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கும். அதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிக்காத வேலை ஆனாலும் செய்யணும், இதுதாங்க இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம் தோழிகளே. 03-4368 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 299-4800 அல்லது 299-5800 அல்லது 231-231 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது 956-642-7231 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து வரலாம் தோழிகளே. இதுக்கான இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டரையும் நம்ம வந்து காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிடலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உடனே உங்க போனை இடுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. காரைக்கால் பண்பலை 100.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர்.

0: நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் தோழி யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருத்துறைப்பூண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சூப்பரா இருக்கும் மேடம்.
0: நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சொற்காலம் படத்துலேருந்து சிங்க சாங் சிங்க
0: சாங். சரி, பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியினுடைய தலைப்பை கேட்டீங்களா?
1: கேட்டோம்.
0: சொல்லுங்க.
1: வைக்கிறது கஷ்டமா இருக்கும் மேடம். எங்க பையன் சென்னையில இருக்கான் மேடம். ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வருவான் மேடம். அது ஒண்ணு கொண்டு வருவான் துணி. அது ஒண்ணு மாவு அரைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: மாவு அரைக்கிறது? ஆமா.
1: அது எனக்கு ரொம்ப இன்னைக்கு ஊறப்பட்டிருக்கேன். எப்படிலாம் அரைக்கிறதுன்னு
0: இருக்கும். பாக்கெட் மாவு எல்லாம் இருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலீங்களா?
1: வாங்கவே மாட்டோம் மேடம் நாங்க.
0: சரி, துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மெஷின் வாங்கிக்கலாம் இல்லையா?
1: அது எங்க பையன் வாங்கி தரேன் தான் மேடம். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னா வீடு நாங்க குடியிருக்கிற வீட்டுல அது சரி வராது மேடம். வேற வீடு மாத்திக்கிட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பதான் அவன் திட்டுவான். நான் தான் வாஷிங் மிஷின் வாங்கி தரேன் சொன்னல, நீ தான் அவன வேணாம்னு சொன்ன அப்படின்னு.
0: பாத்தீங்களா, உங்களுடைய சுமையை
1: குறைக்கலாம். எனக்கு எப்படா துவைக்கிறதுன்னு இருக்கும் மேடம்.
0: கண்டிப்பா. ஆனா உங்களோட சுமையை குறைக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்கும் போது அதை நீங்க வந்து
1: ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டான் மேடம். நான் வாஷிங் மிஷின் வாங்கி தரமா டீவில் போடுவேன். அது நான் தான் வேண்டான்ட்டேன் மேடம். நம்ம வீட்டுல செட் ஆகாத வேற வீடு பாத்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா. அததான் மாவு நம்ம அரைச்சு தானே மேடம். அவனு கடையில வாங்குறதுலாம் பிடிக்காது மேடம்.
0: கிரைண்டர்ல தானே அரைப்பீங்க? ஆனா
1: கிரைண்டர்ல தான் மேடம். அதுவே எனக்கு இன்னமும் கஷ்டமா இருக்கு.
0: கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு.
1: பூ கட்டுவோம் மேடம். அதனால மாவு பூக்கள் கொஞ்சம் சிரமமா இருக்கும்.
0: சரி சரி சரி சரி. ரெண்டு வேலையும் சேர்த்து செய்யும் போது அது உங்களுக்கு கடினமா இருக்கு.
1: அதனால நான் காலையில எப்பவுமே அரைச்சிருவேன் மேடம். 7-8 மணிக்குள்ளேயே மாவு எல்லாம் அரைச்சிருவேன் மேடம்.
0: சரி, வீட்டுல இருக்க வேற யாருக்கிட்டயாவது உதவி கேட்கலாம் இல்லையா? இந்த வேலை எனக்கு செய்ய கஷ்டமா இருக்கு.
1: பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். நானும் எங்க வீட்டுக்காரங்க மட்டும் தான் மேடம் இருக்கோம். அதனால மாமியார் எல்லாம் வேற யாரும் இல்ல மேடம்.
0: அதனால நீங்களே செய்ய வேண்டியதா இருக்கு.
1: நானே தான் எல்லாமே. எனக்கு 16 வயசுல கல்யாணம் ஆச்சு மேடம். மாமியார் அப்பயே இல்ல மேடம். அப்பையில இருந்து குடும்ப சுமையை நான் தான் மேடம் சுமக்கிறேன்.
0: பிடித்தாலும் பிடிக்கலனாலும் செய்ய வேண்டியிருக்கு.
1: ஆமா மேடம்.
0: ஆனா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சுன்னா பாதி சுமை குறைஞ்சிரும்.
1: பாதி சுமை. நாங்க ரெண்டு பேருங்களும் இப்ப துவைக்கிறதுல எனக்கு சிரமமா இருக்காது மேடம். அப்பா வரக்குள்ள மட்டும்தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும்.
0: அப்படியே ஹஸ்பண்ட்க்கு மாவு அரைக்க கத்து கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு சுமையும் குறைஞ்சிரும் இல்லையா?
1: தெரியாது மேடம். நாங்க தான் அரைச்சு அவங்க
0: இல்ல கத்து கொடுங்க.
1: கடையில வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க மேடம். நான் தான் வாங்க மாட்டேன் மேடம். எனக்கு மனசு வராது கடையில வாங்குறதுக்கு.
0: முடியாத நேரங்கள்ல அதை செஞ்சுக்கிறதுல தவறு இல்ல இல்லையா?
1: எப்பயாவது வெளியூர் போயிட்டு வர்றோம்னா வாங்கிப்போம் மேடம். முக்காவசி வாங்க மாட்டோம் மேடம்.
0: பிடிக்காது
1: சூஸ் பண்ணுவோம்.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில நீங்க கேட்ட பாடல் கேட்கலாம்.
1: நன்றி.
0: நன்றிம்மா. நன்றி.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியோட இணைய போற அடுத்த தோழி யாருங்கிறதுன்னு கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம் தோழி, யாருங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க திருமதி, நிகழ்ச்சியினுடைய தலைப்பு கேட்டீங்களா?
1: நிறைய
0: செடி மரம்லாம் வச்சிருக்கீங்களா?
1: ஆமாங்க
0: மேடம். ஆனா அது கூட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு.
1: அதுதாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
0: அது அப்படியே இலைகள் கீழே விழுந்தா கூட அது உரமா தானே ஆகும்?
1: அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு அந்த இடத்துல ஒரு அதை தள்ளி விட்டு அப்படிதான் உரமா
0: இருக்கு. அப்ப நீங்க ஒரு வாரம் ஒரு வாட்டி சுத்தம் பண்ணா போதும் இல்லையா?
1: அது நம்மளுக்கு

0: பழக்கத்துல இருக்கிறதுனால அதை சுத்தப்படுத்தி வச்சுட்டே இருக்க வேண்டிய சிச்சுவேஷன். பூச்சி ஏதாவது வந்துருமோ அப்படின்னு
1: வெளியில வெளி குப்பை வந்து வெளியில கொட்ட மாட்ட கொள்ள குப்பையெல்லாம் கொள்ளையிலேயே ஒரு பக்கம் குப்பியணுண்டி அதில் போட்டு உருவாக்கிடும்.
0: சரி, இந்த வேலையை தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க?
1: வேலை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் நான் அடக்கிறேன், கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் போடலான்னு எதிர்பார்க்கிறேன். செஞ்சுட்டு போட்டாக்கா நம்மளுக்கு தரம் கொஞ்சம் அதான் செடியோ வைக்க முடியாதுன்னு கொஞ்சம் அதனால கொஞ்சம் உண்டு வச்சிருக்கிறோம்
0: மேடம். ஆமா, சிமெண்ட் போட்டா செடி கொடியெல்லாம் வைக்க முடியாது இல்லையா? உதவி செய்யலையா?
1: பசங்களை வெளியில போவாங்க, நல்லா முடியாது, வீட்டுல இருக்கறதுனால நம்ம கொஞ்சம் பாத்துப்போம்.
0: காலையில நேரத்துல எந்திரிச்சோம்னா பசங்க கூட வீட்டுல ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அப்படி பழக்கப்படுத்தி பாருங்க.
1: காலேஜ் அது வெளில போறதான் பாத்துக்கோ. நான் வீட்டுல இருந்துட்டு நான் பாத்துருவேன், ஒரு 10-12 மணி வரைக்கும் கூட பண்ணி வச்சிருவேன்.
0: நீங்க சொல்றது சரிதான், காலேஜ் படிக்கிறாங்க எல்லாமும் கரெக்ட் தான், ஆனாலும் அவங்களுக்கும் சில வீட்டு வேலைகளை பழக்கப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா?
1: சமயத்துல இல்லனா அவங்க டிபன் ஊத்திப்பாங்க. கலம்பி டிபன் ஊத்தி சாப்பிட்டுட்டு போவாங்க மேடம்.
0: வீட்டு வேலையில கொஞ்சம் உதவியா இருக்கிறதுனால இந்த வேலையை நீங்க கொடுக்கறது இல்ல.
1: துணி துவைச்சிருப்பாங்க நாளைக்கெல்லாம். ஸோ இது வந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற நேரம் கொள்ளையை கூட்டிட்டு.
0: சரி, இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை அவங்க விருப்பப்படலாம் இல்லையா? அதனால மாத்தி பார்த்து ட்ரை பண்ணுங்க. நன்றிமா, நிகழ்ச்சியில நீங்க கேட்ட பாடல் கேட்கலாம்.
2: அனு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் வீட்டில் எனக்கு பிடிக்காத வேலை ஆனாலும் செய்யணும் இந்த தலைப்பில் தான் பேசிட்டுருக்கோம் இல்லையா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த தோழி யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில? வீட்டில் உங்களுக்கு பிடிக்காத வேலை ஆனாலும் செய்யணும்.
1: பிடிக்காத வேலை ஆனா செய்யணும்னா முதல்ல துணிதான் மேடம். பசங்க ஒரு நாளைக்கு நாலு செட்டு அவுத்து வச்சிருவாங்க மேடம். ரெண்டு பசங்க இருக்காங்க.
0: சரி,
1: யூனிஃபார்ம் ஃபர்ஸ்ட் அவுத்து வச்சிருவாங்க, துவைக்கிறது வச்சிருவாங்க, அடுத்தது டியூஷன் போட்டு போவாங்க வேற, அதை காலையில வச்சிருவாங்க. எங்க வீட்டுக்காரும் அதே மாதிரிதான், கோயில்ல ஹோஸ்டல் இருக்காங்க, அவங்க ஒண்ணு வேலைக்கு போட்டு போறாரு. ஒரு நாளைக்கு ஒரு என்ன துணிதான் மேடம், பெரிய வேலையா இருக்கானாலும் செஞ்சுதான் ஆகணும்.
0: சரி, வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம் இல்லையா?
1: பசங்களை
0: துவைக்கிறதுக்கு கத்து கொடுக்கலாம் இல்லையா?
1: சரி,
0: நீங்க சொல்றது புரியுது. ஆனா நீங்க வந்து ஒரு முயற்சியை எடுக்கணும். என்னன்னா, குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை செய்ய பழக்கணும். அம்மாக்கள் செய்யற மிகப்பெரிய தவறே இதான். குழந்தைங்கள ரொம்ப வந்து பேம்பர் பண்ணிட்டே இருக்க கூடாது. இல்ல, விளையாடுற வயசுதான் குழந்தைங்க விளையாடணும் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேலை செய்கிறதுக்கும் ஒரு நேரம் ஒதுக்கணும், நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கணும், ஒரு கடமை இருக்கணும் அப்படின்றத சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம உணர்த்திக்கிட்டே இருக்கணும் இல்லையா. உங்களுடைய சுமையும் குறையும், உங்களுடைய சுமையும் குறையும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் சில பொறுப்புகள் வரும்போது அவங்களும் ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க, பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. நீங்கள் நினச்சிக்கிறீங்க
1: பெரிய பையன் செய்வான் மேடம், சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து சட்ட விளக்க போடு தம்பின்னா போடுவான்.
0: பார்த்தீங்களா,
1: கொடுத்து கொண்டு வைப்பான், அதெல்லாம் செய்வான். துவைக்க தெரியாது உங்களுக்கு, துவைக்க தெரியாதுமா, நினைவு தவமான போட்டு போயிடுவான்.
0: இல்லை, நீங்கள் துவைக்கும் போது பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, நான் அம்மா துவைக்கிறேன் நீ அலசி கொடு அப்படின்னு சொல்லுங்க. ஒருத்தர் புழிஞ்சு காய வைக்க சொல்லுங்க. இப்படி சின்ன சின்னதாக பழகுங்க. மொத்தமாக கொடுத்தா அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் சொல்றது புரியுது. ஆனால் வந்து சின்ன சின்ன விஷயங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுங்க, கண்டிப்பாக செய்வாங்க. நீங்க பழக்கப்படுத்தினாதானே அவங்க கத்துக்கிட்டு ஹாஸ்டல்ல போய் செய்வாங்க. அதுதான் நீங்க
1: நன்றிமா.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் ஷேக்கர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சுவதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியில தோழி கேட்ட பாடல் கேட்கலாம்.

0: இன்றைக்கி நம்ம வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் எனக்கு பிடிக்காத வேலை ஆனாலும் செய்யணும் அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த தொழில் யார் இங்கிருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: வணக்கம் சித்ரா, சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: எல்லாமே ராசாதான் படம் பாடல். அழகான மஞ்சப்புறம், அந்த பாடல் கொடுங்க.
0: சரி, பாடல் கேட்கலாம். சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிக்காத வேலை ஆனாலும் செய்யணும்.
1: வீட்டில் பிடிக்காத வேலை எனக்கு எதுவுமே கிடையாதுமா, எல்லா வேலையும் நானே செய்வேமா.
0: என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, எல்லா வேலையும் பிடிச்சி செய்றீங்களா?
1: எல்லாமே செய்வேன், குடும்பம் பெரிய குடும்பமா, நான் தான் எல்லாம் செஞ்சா ஆகணுமா. பெண்களை பிறந்தா நமக்கு எது பிடிச்ச வேலை பிடிக்காத வேலைன்னு கிடையாதுமா. வேலை செய்யறது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமா.
0: உடலுக்கு ஆரோக்கியம் சரி, ஆனா உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட அந்த வேலையை நம்மளால செய்ய முடியாது. அப்போ ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா?
1: கஷ்டமா தான் இருக்கும். அதை முடியறப்ப செய்யணும், முடியறப்ப இந்த பார்த்து வேண்டியதாமா உடம்ப.
0: எல்லா வேலையும்
1: அரைப்பேன், எல்லாம் அம்மியில அரைக்கிறது, குடகுல அரைக்கிறது. இப்பதான் அதெல்லாம் எல்லாம் மாறி போச்சுமா, மிக்சி கிரைண்டர் எல்லாம் வந்துட்டு.
0: சரி, எல்லாமே பிடிச்சுதான் செய்யறேன் அப்படின்னு சொல்றீங்களா? இந்த நேரத்துக்கு இத செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அது ரொம்ப கஷ்டமா தெரியும் இல்லையா? கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா செஞ்சுக்கலாம்னு செய்வீங்க.
1: யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, நாமளே என் வேலை கடகடன்னு செஞ்சிருவோம்.
0: கண்டிப்பாம்மா. சரிம்மா, நிகழ்ச்சியில நீங்க கேட்ட பாடல் கேட்கலாம். நன்றிம்மா, நன்றி. நம்ம ஃபேஸ்புக் பேஜில் வந்து போஸ்டர் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் நிறைய தொழில்கள் வந்து கமெண்ட்ஸ் பதிவிட்டிருக்காங்க. அதில் சில கமெண்ட்ஸை படிக்கலாம். நம்ம காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி சொல்லியிருக்காங்க, அன்பு தோழிக்கு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க மேடம் இப்படி கேட்டுட்டீங்க, அந்த துணியை துவைச்சு அதை வெயிலில் காய வச்சு திரும்ப அயன் பண்ணி மடித்து வைக்கிறதுக்குள்ளே படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது மேடம், ஒரு மனுஷி எவ்வளவு தான் கஷ்டப்படுறது அப்படின்னு

இருக்காங்க. மிஷின் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு ஒன்று சொல்லியிருக்காங்கங்க. தேவையான சட்டையை மட்டும் எடுக்காமல் கணவரும் குழந்தைகளும் கலைச்சி வைப்பாங்க பாருங்க, அந்த நேரம் ஒரு கோபம் வரும் பாருங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு ஏதோ வீட்டில் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மேலே வாஞ்சூர் ஃபாத்திமா சொல்லியிருக்காங்க, துணி மடித்து வைக்கிறது அந்த வேலை தாங்க எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க, நம்ம வாஷிங் மிஷின் துணியை துவைச்சி கொடுத்துருது, ஆனால் அதை எடுத்து காய வைக்கிறது ஒரு ப்ராசஸ். அது மழை வர்றதுக்குள்ளே எடுத்து அதை மடித்து வைக்கணும். அப்படியே நம்ம மடித்து வச்சாலும் அதை கலைச்சி போடாமல் இருக்கணும், இல்லைனா திரும்ப மடித்து வைக்க வேண்டி வரும். இதுக்கு ஒரு மிஷின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யோசிப்போம். அடுத்ததா மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, காலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சு தாங்க ஆகணும், எல்லாத்தையும் பிடிச்சு தான் செய்வேன், எனக்கு பிடிக்காதது ஒன்றும் இல்லை, குடும்பத்தை நிர்வகிக்கணும் அப்படின்னா எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும், நீ செய்றியா நான் செய்றியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற நிம்மதி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க, பிடிக்கலை அப்படின்னாலும் அதை சகிச்சிட்டு செஞ்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, வீட்டில் உள்ள வேலைகள் எனக்கு பிடித்தாலும் சரி பிடிக்காட்டினாலும் சரி வேலைகள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. அதுதான் என்ன வேலை அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் நிகழ்ச்சியில். சரி, அடுத்ததா நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, துணி மடிக்கிற வேலை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, சில சமயங்களில் என்னுடைய பசங்க சேர்ந்து முடிச்சு கொடுப்பாங்க, இல்லைனா வேறு வழி இல்லைங்க நான் தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுங்க, பசங்களுக்கும் சில பொறுப்புகளை கொடுங்க, தப்பு இல்லை இல்லையா. அடுத்ததாக காட்டு மன்னார் கோயில் டி மடப்புரம் ஆனந்தவல்லி சொல்லியிருக்காங்க, துணி துவைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் தோழி கேட்ட பாடலை கேட்டுட்டு மீண்டும் இணைவோம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கிறது கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: தெத்திலேருந்து செல்வி.
2: சொல்லுங்க செல்வி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
3: எனக்கு வந்து படம் வந்து அன்னை ஒரு அலையும் பாடல் நதியோரம் அந்த இனிய பாடலை கேட்குமா?
2: கண்டிப்பா கேட்கலாம். நீங்களே சூப்பரா பாடுறீங்களே.
3: அப்படியா?
2: நல்லா பாடுறீங்க.
3: சரி,
2: வீட்டில் உங்களுக்கு பிடிக்காத வேலை ஆனாலும் செய்யணும், எந்த வேலை?
3: எல்லா வேலையுமே.
2: எல்லா வேலையுமே பிடிக்காதுன்ட்டீங்களா?
3: அதுக்குள்ள அப்புறம் என்னன்னா இவங்க வந்து ஒரு 9 மணிக்குள்ள கிளம்புவாங்க, இவங்களுக்கு சாப்பாடு. அப்புறம் அவங்க போன பிறகு வீட்டுல அவ்வளவு வேலை பாக்கணும். என்ன பண்றது, எதையுமே தவிர்க்க முடியாது, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது.
2: ஆனா உதவி கேக்கலாம் இல்லையா?
3: உதவி யாரும் இல்ல.
2: இல்ல இல்ல, காலையில எந்திரிக்கும் போது ஹஸ்பண்ட் உங்க கூட சேர்ந்து எந்திரிச்சாங்கன்னா
3: யாருமே செய்ய மாட்டாங்க. அவங்களும் தான் இருக்காங்க பக்கத்து, யாருமே செய்ய மாட்டாங்க. தண்ணி பாருங்க, அந்த டைம்ல தண்ணி வந்துரும். சமைக்கணும், சமைக்கிறதா இல்ல தண்ணி பிடிக்கிறதா அப்படி வந்துரும் பாருங்க. எல்லாமே பாத்துக்கிட்டே அப்படி செய்யணும்.
2: ஒரு 2 நாள் ஸ்ட்ரைக் பண்ணுங்க, 2 நாள் ஸ்ட்ரைக் பண்ணுங்க. தண்ணி பிடிச்சாதான் வந்து சமைக்க முடியும் அப்படின்னு வழிக்கு வராங்களான்னு
3: பாப்போம்.
2: கண்டிப்பா உதவி கேளுங்க. உங்களால முடியல அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லணும். அதுதான் நீங்க அந்த கோவம் கோவம் வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம விட்டு வைக்காம அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்றத நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். கண்டிப்பா ஆம்பளை பிள்ளையும் கொஞ்சம் வேலை வாங்குங்க. ஆம்பளை பிள்ளையும் கொஞ்சம் வேலை வாங்குங்க. தப்பு இல்ல,
3: வாங்கிடுவோம்.
2: கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா செய்ய வைங்க. கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. சரி, நிகழ்ச்சியில நீங்க கேட்ட பாடல் கேட்கலாம். நன்றி, நன்றி.

0: நாம் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது நம் வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்ம வீட்டில் நமக்கு பிடிக்காத வேலை ஆனாலும் செய்யணும் இந்த தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த தோழி யார் எங்கேருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
1: நான் திருநள்ளாறு பெரியார் நகர்லேருந்து செந்தாமரை பேசுகிறேம்மா.
0: சொல்லுங்க செந்தாமரை, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நினைக்கிறேன்
0: எல்லாருக்கும் இந்த வேலை கஷ்டமா இருக்கு இல்லையா? உங்க மகன் உதவி செய்யறாரா?
1: மகனும் செய்வான், அவனும் செய்வான். இல்லனா எல்லா வேலையெல்லாம் வீட்டு போய் வீட்டு எல்லாம் பார்த்துப்பான். வேலைக்கு போயிட்டு பார்ப்பான்.
0: துணி துவை

0: அது கஷ்டமா இருக்குன்னு அவங்கவங்க துணி அவங்கவங்க துவைச்சுக்கும் போது அது பெரிய சுமையா
1: தெரியாது. அது பையனுக்கு அந்த அளவுக்கு வராது. என்னைக்காவது நான் இல்லைன்னு சொன்னா அவன் ட்ரெஸ் அவனை துவைச்சு போட்டுப்பான். அதெல்லாம் செய்வான், அதெல்லாம் குடும்ப உதவியா
0: இருப்பான். கண்டிப்பா உதவி செய்யறதுக்கு கண்டிப்பா பழக்கிதான் வைக்கணும் நம்ம
1: எல்லாருமே. எல்லாம் கூட ஒத்துழைக்கணும்.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில நீங்க கேட்ட பாடல் கேட்கலாம். நன்றிம்மா, நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டரை நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதை படிச்சிடலாம். கொடிக்கால் பாளையம் ஃபைரோஸ் பானு சொல்லியிருக்காங்க, வீட்டில் எனக்கு பிடிக்காத வேலையும் சில நேரங்களில் செய்ய வேண்டியிருக்கும், அது பிடித்தாலும் பிடித்ததால் அல்ல, நம் குடும்பத்தின் மீதான அக்கறையும் பொறுப்பும் தான் காரணம். பிடிக்காத வேலையை செய்வது சுமையாக இருக்கலாம், ஆனால் அதை செய்வதற்கு பின்னால் இருக்கும் அன்பை நினைத்தால் அதே வேலை கூட ஒரு அர்த்தம், அதே வேலைக்கு கூட ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஐயாவாடி கனிமொழி அசோக்ராஜ் சொல்லியிருக்காங்க, காலை எழுந்து வீட்டை சுத்தம் செய்யணும், பிறகு சமையல் செய்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும், நிறைய வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் எல்லாமே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்ததா அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, பாத்திரம் கழுவி வைப்பது, காலை வேளையில் பாத்திரங்கள் அதிகமாக சேர்ந்து விடும், அதை பார்த்தாலே எனக்கு கோபம் கோபமாக வரும், என்ன பண்ணுறது, அது அந்த பாத்திரத்துக்கூடையே பேசிக்கிட்டு சீக்கிரமாக கழுவி வச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கேட்கும்போது. அடுத்ததா திருபுவனம் நந்தினி சுரேஷ் சொல்லியிருக்காங்க, பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் எல்லா வேலையும் செய்துதான் ஆக வேண்டும், செஞ்சுதான் ஆகணும், ஆனாலும் அதுக்கு ஒரு உதவி கேட்கலாம், நீங்கள் வாயை திறந்து சொன்னாதான் அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும், இது நான் சொல்கிறேன். அடுத்ததா ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர் சொல்லியிருக்காங்க, வீட்டில் எல்லா வேலையும் பிடிக்கும், துணி மடிப்பது, சாமான அடுக்கி வைப்பது, இந்த ரெண்டு வேலையும் என் கணவர் எனக்கு உதவியாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க. இப்படி தான் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஒரு சின்ன சின்ன வேலையை செய்ய வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா வேலைகளுமே நமக்கும் சீக்கிரம் முடிஞ்சிடும், ஒரு சுமையாகவும் தெரியாது இல்லையா. அடுத்ததா எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க, எனக்கு வெளியில் வீட்டை சுற்றி இருக்கிற வேலை பிடிக்காது, வேறு வழி இல்லை, அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தின் பேரில் தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட உதவி கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததா காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, சமைக்கிறது தான் ஒரு நாளைக்கு கடையில் வாங்கிக்கலாம்னு நினச்சாலும் அன்னைக்கு தான் நிறைய சமைக்க சொல்லுவாங்க, வேறு வழி இல்லாமல் சமைக்க வேண்டியதாக இருக்கும், அன்னைக்கும் கொஞ்சம் வருத்தம் வரும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, தப்பு இல்லைங்க, உடம்பு சரியில்லை, இல்லை வந்து நமக்கு வேலை செய்ய அந்த நேரத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுடைய அதாவது கடையில் வாங்கி ஒருவேளை சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லையா, ஆனால் சேஃபான உணவுகளை வாங்கி சாப்பிடணுங்க, அதுதான் முக்கியம். நிகழ்ச்சியில் தோழி கேட்ட பாடலை கேட்கலாம்.

இன்னைக்கு நம்ம வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வீட்டில் பிடிக்காத வேலை ஆனாலும் செய்யணும் இந்த தலைப்பில் பேசினோம் இல்லையா. நிறைய தொழில்கள் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அவங்களுக்கு நிறைய பிடிக்காத வேலைகள் இருக்குது, இருந்தாலும் வீடு அமைதியாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி செய்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி செய்கிறது தப்பு இல்லைங்க, ஆனால் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அளவு இருக்குது இல்லையா. அதை தாண்டும் போது நம்மளுடைய பொறுமையை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் சின்ன சின்ன வேலைகளை கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு உதவி கேளுங்க, கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. முக்கியமாக குழந்தைங்களை பழக்கப்படுத்துங்க. நம்ம குழந்தைங்களை இன்றைக்கி பழக்கப்படுத்தினாதான் நாளைக்கு அவங்களுடைய வேலையை அவங்களே செஞ்சுக்க முடியும். அதை நம்ம யோசிக்காமல் குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது, படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எந்த வேலையுமே நம்ம வாங்குறதில்ல. இப்படியே நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த வேலையுமே தெரியாது. அவங்களால செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாது. அப்போது அந்த வேலைகளை நம்ம சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக அவங்களும் நல்ல ஒரு குடும்பத்தை அழகாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சிறந்த குடும்ப தலைவனாகவும் குடும்ப தலைவியாகவும் இருப்பாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற தோழிகளுக்கு வணக்கம் சொல்லி விடைபெறுகிறது இன்றைய வணக்கம் தோழி.

கருத்தாய் கலையாய் கவிதையாய் பேசும் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12 மணி. எஃப்எம் எக்ஸ்பிரஸ்.

மூன்று மணிக்கு எல்எஸ்சி, 4 மணிக்கு ஆகாய பார்வை, தேசிய விண்வெளி தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்திலிருந்து உலாவரும். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஆகாய பார்வை, தேசிய விண்வெளி தின சிறப்பு நேரலை. 5:15 அலையோசை, 5:30 விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 5 எழுத்தும் என தொடங்கும் பாடல், பாடியவர் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள். 6:20 நாச்சார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, மூட்டுவலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம், வருமானம் தரும் நாட்டு ஆடு வளர்ப்பு, மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்காட்டி சாத்தனூர் கே இளையராஜா அவர்களுடன் நேர்முகம். 8:00 காற்றில் வரும் கானம், 8:30 காரை எக்ஸ்பிரஸ் 100.3, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல். ஒன்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொலமது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். 5:00 ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சி, 5:00 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம், 8:00 FM Express. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும், என்றென்றும் அக்கறையுடனுங்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம் மனதில் நின்றவை. நேயர்கள் கடித மொழி விருப்பம் தெரிவித்த மனம் வருடும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது மதுர திரைப்பட பாடல். வித்யாசாகர் இசையில் யுகபாரதி வரிகளில் மது பாலகிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்க்கம் ஆகியோர் இணைந்து பாடியது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்காங்க திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர், மரகத வேலன், சுகன்யா, ஸ்ரேயா ஸ்ரீ, அருண்மொழி அரசன், திருவிழிமிழரை, புனிதா, அபி, சுபா, பழையவளம், உமாதேவி, திருவாரூர் கந்தசாமி, சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி, இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

மனதில் நின்றவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்களையும் உங்களோட வாழ்த்துக்களையும் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம், அந்த போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். பாடல்களுக்கு இடையிடையே உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன்.

0: நவல் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 7:55 டிஎல்ஆர் லக்ஷ்மி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம் பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: இந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
8: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: கேட்க கேட்க இனிமை இது காரைக்கால் பண்பலை 100 பலை 3 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல் அளித்தந்த வானம் திரைப்படத்திலிருந்து. வித்யாசாகர் இசையில் அறிவுமதி வரிகளில் உன்னிமேனன் ஸ்ரீவர்தினி ஆகியோர் இணைந்து பாடியது. இந்த பாடலை கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இருக்கட்டாஞ்சேரி சுப்பராயலு நாகலட்சுமி தில்லையாடி வீரசாமி தமிழன்பன் நகுலன் கிழையூர் உத்ராபதி தேன்மொழி மகேந்திரன் கீழமாத்தூர் கருப்பையா ராஜாத்தி அறிவுக்கரசன் கீழமுக்குட்டு செமனார் கோயில் அன்பழகன் வீர கடோர்கஜன் பாஸ்கர் ஸ்ரீராமலு மூர்த்தி வானவன் மகாதேவி தமிழ்ச்செல்வன் வைரச்செல்வன் இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

மனதை மயக்கும் பாடல்களுடன் இது மனதில் நின்றவை. நிகழ்ச்சியில் ஒழிக்க போற அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் வரவுக்குடி தட்சிணாமூர்த்தி, சாமிநாதன், மருதங்குடி, பூராசாமி, தத்தங்குடி, சங்கரபாண்டியன், கோடங்குடி, இளவரசன், நிம்மேலி, அறிவழகன், பெரியதம்பி, நாவலர் சுப்பிரமணியம், ராமபுரம், அன்பழகன், நந்தியநல்லூர், வைத்தி பாலசுப்பிரமணியன், செம்மனார் கோயில் குணசேகர், திலகவதி, பவுண்டரிகபுரம் கணேசன், பானுமதி மற்றும் திருச்சம்பலி பிச்சுமணி, விசாலாட்சி, இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒழிக்கிறது ஜெயம் கொண்டான் திரைப்பட பாடல்.

ஒழித்த இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் வித்யாசாகர். வரிகள் வந்து யுகபாரதி, பாடல்களை பாடியிருந்தார்கள் ஹரிகரன், மதுஸ்ரீ ஆகியோர். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்களை நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் போடுங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கா, யாரெல்லாம் என்னென்ன நிகழ்ச்சியை பற்றின ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சிடலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஒவ்வொரு பாடலும் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, காரைக்கால் நிரவி நச்சுப்பிள்ளை குடும்பம், காரைக்கால் நளினி, நனிலம் அம்பல வாணன், அப்புறம் காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, ஆண்டிமடம் கார்த்திகேயன், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், இவங்க எல்லாமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து சேலம் சிவா இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் மிகவும் அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீர்கள், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு பவித்ரமாணிக்கம் ரகுபதி சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன், டி மடப்புறம் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க. நனிலம் நாராயணன், கனகவல்லி நாராயணன், இந்த பாடல்கள் எல்லாம் வந்து அளித்தந்த உங்களுக்கும் காரை பண்பலைக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாச்சியார் கோயில் ஞானசேகரன், டிஆர் பட்டினம் நளினி சங்கர், இவங்க தான் வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. பாலா கார்த்திகா, நீங்களும் உங்களோட

நிகழ்ச்சி பற்றின கருத்துக்களை நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடலாம். நான் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அடுத்த பாடல் பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திலிருந்து இந்த காதல் வந்ததும் இந்த பாடல் தான் அடுத்ததாக கேட்க போகிறோம். வித்யாசாகர் இசையில் கேஜே யேசுதாஸ் சாதனா சர்க்கம் ஆகிய ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த கடிதம் எழுதியிருக்காங்க புனியமன்மேடு வண்ணை கணேசன், சுகன்யா, சுஷ்மிதாஸ்ரீ, வில்லிவாக்கம் குபேந்திரன், திருமழிசை, கஸ்தூரி அருணாசேகர், மாதவரம் ஜமுனா ஏகாந்தம், வெண்கரும்பூர் நேரு. இவர்களுக்காகவும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்காகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

நிகழ்ச்சிக்காக நிறைவா நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காட்டூர் சிவகுமார் மற்றும் ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி இவங்க ரெண்டு பேரும். இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவடைஞ்சிருச்சுங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனதில் நின்றவை. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆந்திரப்பிரதேசம் சென்றுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டையொட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும், ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் மழையினால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். அரசுமுறை பயணமாக ஆந்திரப்பிரதேசம் சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அம்மாநிலத்தின் எலூரு மாவட்டம் முசுனூரு வந்தடைந்த குடியரசுத் துணைத் தலைவரை மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் வரவேற்றனர். இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் நவீன ரக உயர் விளைச்சல் தரும் மக்காச்சோளம் விதையை அவர் அறிமுகம் செய்கிறார். இந்த மக்காச்சோளம் தரமான பாப்கார்ன் உற்பத்திக்கு வழிவகுக்கும் என்றும், மக்காச்சோளத்திற்கு மதிப்பு கூட்டப்படுவதால் இதனை பயிர் செய்யும் விவசாயிகள் அதிக லாபம் பெறுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு நிறுவப்பட்டுள்ள கார்மெண்ட் பாப்கானிகா நிறுவனம் நாடு முழுவதும் உள்ள 1000 மக்காச்சோள விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து பாப்கார்ன் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் வேளாண் துறை வல்லுநர்களையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் முதலீட்டாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசுகையில், சுசுகி உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் அதிக அளவு இளைஞர்கள் திறன் மிக்கவர்களாக உள்ளனர் என்றும், அவர்களை தங்கள் பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தற்போது 4 டிரில்லியன் டாலராக உள்ள இந்திய பொருளாதாரத்தை 2047 30 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதற்கு இந்தியா முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். தமது 4 நாள் பயணத்தின் போது 200 மேற்பட்ட முதலீட்டாளர்களை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேசவுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். லக்னோவில் இன்று 18th பிரிக்ஸ் கல்வியாளர் 3 நாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், 30 நகரங்களில் 400 மேற்பட்ட முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும், மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புதிய அணுகுமுறையை உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளவும் இந்தியா முயற்சிகளை எடுக்கும் என்று தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாறுபாடுகளால் ஏற்படும் சவால்களை சந்திக்கவும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது குறித்தும், புதிய தொழில்நுட்ப நடைமுறைகளை கொண்டு வருவது குறித்தும் உச்சி மாநாட்டில் முடிவெடுக்கப்படும் என்றும் திரு சுதாகர் தலேலா கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் 3 புதிய அறிவிப்புகளை இன்று வெளியிட்டார். சட்டப்பேரவை விதி 110 கீழ் தமிழகத்தில் மகளிருக்கான வெற்றி பயண திட்டம், பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் கைவிடுதல், மகளிருக்கு விலையில்லா கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றன. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு விளைநிலங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகள் பாதிப்படையும் என்ற காரணத்தால் அதற்கு பதிலாக புதிய இடம் தேர்வு செய்வது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். ஏற்கனவே செயல்பட்டு வரும் சென்னை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டு 5வது விமான முனையம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்காக இந்திய விமான போக்குவரத்து ஆணையத்துடன் ஒத்துழைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மற்றொரு அறிவிப்பில், தமிழக மகளிர் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர், வரும் அக்டோபர் 2 மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்று முதல் தமிழகத்தின் எப்பகுதியிலும் வசிக்கும் மகளிர்

0: சாதாரண விரைவு பேருந்து, இடைநில்லா பேருந்து, சொகுசு பேருந்து மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறினார். மற்றொரு அறிவிப்பில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் அன்னபூரணி சூப்பர் சிக்ஸ் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயன்பெறும் என்றார். ஆண்டுக்கு 2,50,000 மிகாமல் வருமானம் பெறும் குடும்பங்கள் இத்திட்டத்தால் பயன்பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மருத்துவ உபகரணங்கள் துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் முக்கிய சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2017 மருத்துவ உபகரணங்கள் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உபகரணங்களை ஸ்டெர்லைஸ் செய்வது, ஒரே சீரான பரிசோதனை கட்டணங்கள் உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் மருத்துவ உபகரணங்கள் துறையின் செயல்பாடுகள் எளிமையாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய நடைமுறைகள் மூலம் மருத்துவ உபகரண பயன்பாட்டிற்கான செலவு குறையும் என்றும் வெளிப்படையான அணுகுமுறை உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டிற்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை நிறைவு பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 4 தொடங்கிய இந்த யாத்திரையில் 477 பேர் கைலாஷ் மானசரோவரை தரிசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிபுலேக் கணவாய் வழியாக யாத்திரை குழுவின் கடைசி பிரிவினர் தங்களது பயணத்தை நேற்று முடித்ததாக இந்த யாத்திரையின் பொறுப்பு அதிகாரி திரு தன்சிங் பிஷ்ட் தெரிவித்தார். இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உதவிய உத்தராகண்ட் மாநில அரசு அதிகாரிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கங்கை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பீகார் மாநிலத்தின் தாழ்வான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பட்னா, வைஷாலி, போஜ்பூர், பக்சர், பகல்பூர், முங்கேர், சமஸ்திபூர், பெகுசாராய் மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன. விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் 1,000 ஏக்கர் நிலம் நீரில் மூழ்கியுள்ளன. மத்திய நீர்வள ஆணையம் விடுத்துள்ள அறிவிப்பில் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாய அளவை கடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பீகாரில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்பு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு ஃபராக்கா பரேஜ் அணையை திறந்து விடுமாறு மேற்குவங்க அரசை பீகார் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை எடுத்துக் கூறி தமது கோரிக்கையை முன்வைத்தார். ஃபராக்கா பரேஜ் அணையின் அனைத்து மதகுகளும் திறந்துவிடப்பட்டால்தான் பீகாரின் வெள்ள நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட மேற்குவங்க முதலமைச்சர் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் இந்தியர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவத்திற்கு அங்குள்ள இந்திய தூதர் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரிடம் தமது இரங்கலை தெரிவித்துள்ளதாக கூறியுள்ள அவர், தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை தூதரகம் மூலம் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நீண்டகால அடக்குமுறை, வன்முறை மற்றும் தாக்குதல்கள் பூகோள ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அந்நாட்டின் மூத்த அரசியல் தலைவரும் ஜமாயத் உலிமா இ இஸ்லாம் அமைப்பின் தலைவருமான மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பெஷாவரில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தற்போது அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதியாக உள்ள ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் நாட்டில் மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு உகந்த சூழ்நிலையை நீண்டகாலமாக ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறினார். அந்நாட்டின் தவறான நடவடிக்கைகளால் தான் 1971 நடைபெற்ற போரில் இந்தியாவுடன் தோல்வியை தழுவ நேரிட்டதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைந்துள்ள ராணுவ அமைப்புகள் சாதாரண மக்களை துன்புறுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் ராணுவம் வலுவிழந்து காணப்படும் நிலையில் போர் நடவடிக்கைகள் குறித்து கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 1971 டிசம்பர் மாதம் 13 நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில்

0: 3,000 பாகிஸ்தானிய துருப்புகள் சரணடைந்ததாகவும் அவர் கூறினார். இதனால் பாகிஸ்தானின் கிழக்கு மண்டல ராணுவம் வலுவிழந்தது என்றும் பங்களாதேஷ் உருவாக வழிவகுத்தது என்றும் மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திர பிரதேசம் சென்றுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை ஒட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும் ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் மழையினால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
3: எப்படி சொல்றீங்க?
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 kW ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்றவங்கள ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
4: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
1: நேயர்கள் கேட்கலாம் ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை, ஜெயம்கொண்டம்.
5: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: நகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: பாப்பா பேர் என்ன?
8: சிவன்யா.
7: சிவன்யா என்ன படிக்கிறீங்க?
8: 3rd ஸ்டாண்டர்ட்.
7: அப்படிங்களா, நீங்க எந்த ஊரு?
8: திருநள்ளாறு.
7: ஓகே, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக சிவன்யா பாப்பா என்ன சொல்ல போறீங்க?
8: ரிடில்ஸ்.
7: ரிடில் சொல்றீங்களா? சொல்லுங்க கேப்போம்.
8: வாட் இஸ் ஆரஞ்ச் அண்ட் சவுண்ட்ஸ் லைக் எ பேரட்?
7: என்னது?
8: கேரட்.
7: வாவ், சூப்பர். அடுத்து,
8: வாட் ஹஸ் எ ஹெட் பட் நோ பாடி?
7: என்ன பதில்?
8: காயின்.
7: ஓ.
8: What has 4 legs but can't walk?
7: 4 legs but can't walk. என்ன பதில்?
8: Table.
7: Okay.
8: What has a face but no eyes?
7: என்னவா இருக்கும்?
8: Clock.
7: Oh. Okay, okay. Next.
8: What can be cracked, made, told and played?
7: என்னது? நீங்களே சொல்லுங்களே.
8: Joke.
7: Oh.
8: What is always coming but never arrives?
7: தெரியலையே.
8: Tomorrow.
7: ஓஹோ.
8: What can be heard but not seen?
7: என்னவா இருக்கும்?
8: Voice.
7: ஓ.
8: What is full of holes but still holds a lot of weight?
7: நீங்களே சொல்லுங்களே.
8: Net.
7: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. மீண்டும் ஒரு பசந்தளிரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயம்கொண்டம், ராமு நகை மாளிகை.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:53

5 நிமிடம். நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை. பன்னிசையில் மழையூர் சதாசிவம் அவர்கள் பாடிய வருவார் என தொடங்கும் பாடல்.

கேட்டது பன்னிசை. அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி ஆலய பெருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்த தகவல்களை இம்மாதம் 28 வரை ஒலிபரப்ப கேட்கலாம்.

நேரம் ஒரு மணி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

இனி கேட்கலாம் நேயர்களே தேன்மழை. எழுபது எண்பதுகளில் வெளிவந்த திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி தான் தேன்மழை. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியன் பாடிய பாடல். புது புது அர்த்தங்கள் படத்திற்காக

தேன்மழை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சிக்கான போஸ்டரை நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு உங்களுடைய நிகழ்ச்சி பற்றின விமர்சனங்களை கமெண்டில் பதிவிடலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வருஷம் 16 படத்திலிருந்து பூ பூக்கும் என தொடங்கும் இந்த பாடலை பாடியிருக்காங்க பி. சுசீலா. பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா.

0: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டரை நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதை கொஞ்சம் படிச்சிடலாம். கடலூர் துணைமுகம் சுரேஷ், தேன்மழை பாடல்களை இசை மழையாய் செவிக்கு விருந்தாய் 80s கொடுங்க மேடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கொடுத்துடலாம். அடுத்ததா நச்சுப்பிள்ளை, நிரவி நச்சுப்பிள்ளை அவங்க சொல்லியிருக்காங்க, தேன்மழை நிகழ்ச்சியில் உங்கள் அன்பின் காரைக்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அன்பு தோழிக்கு அன்பான பிற்பகல் வணக்கம், தேன்மழை 70s 80s பாடல்கள் அருமை, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி நிஷான் ஹலீம், என் இனிய பிற்பகல் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல், தேன்மழை நிகழ்ச்சியில் நனைய ஆவலாய் என்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவித்ரா மாணிக்கம் ரகுபதி சொல்லியிருக்காங்க, தேன்மழையின் நிகழ்ச்சியில் அந்த கால பாடல்கள் மிகவும் அருமையாக இருக்கும், குறிப்பாக பாடல் வரிகள், மெல்லிய இசை, பாடிய பாடகர்கள் என அனைத்தும் மிகவும் கேட்க கேட்க ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், தேன்மழையில் நனைந்திட நாங்கள் ரெடி, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன், வணக்கம் தேன்மழைக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழக்கடை பாலாஜி, நேயர்களுக்கு மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, தேன்மழை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி சொல்லியிருக்காங்க, பெஸ்ட் விஷஸ் மேம் அப்படின்னு. நன்னிலம் சுப்பிரமணியன், தேன்மழை நிகழ்ச்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்களை கேட்க அவளுடன் காத்திருக்கிறேன். கண்டிப்பாக நிகழ்ச்சியை கேளுங்க, அருமையான பாடல்கள் காத்துட்ருக்கு. அவரைக்காடு வித்யா வீரமணி, தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், முதல் பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. அடுத்து நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் மாப்பிள்ளை படத்திற்காக என்னதான் சுகமோ, இந்த பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியன், எஸ் ஜானகி. பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா, பாடல் வரிகள் பஞ்சு அருணாச்சலம்.

இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியில் 70-80களில் வெளிவந்த திரை இசை பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து புது மாப்பிள்ளைக்கு இந்த பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியன், எஸ்பி சைலஜா. பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா. பாடல் வரிகள் வாலி.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே தேன்மழை நிகழ்ச்சியோடு. ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதை படிச்சிடலாம். மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க அமுதா சேகர். சத்யா மணக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, தேன்மழை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு நன்றிகள். ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் சொல்லியிருக்காங்க, மதிய வணக்கம், தேன்மழை நிகழ்ச்சி அருமை, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் நன்றி. அடுத்ததாக தில்லை வில்லாளன் ராஜன் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருக்காங்க, நன்றிகள். மயிலாடுதுறை தியாகு தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி, மதிய வணக்கம், தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். 70-80 பாடல்கள் எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல்கள், பாடல்கள் தேர்வுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் நன்றிகள். திருக்கண்ணபுரம் ஆனந்த், நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நளினி சங்கர், டிஆர் பட்டினம், நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க, பாடல்கள் இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் சந்தோஷ்குமார், அறிவிப்பாளர் அவர்களுக்கு மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் மதிய வணக்கம். தேனலையாய் மலர்ந்து கொண்டிருக்கும் தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நாச்சியார் கோயில் ஞானசேகர், தேன்மழை நிகழ்ச்சிக்கு மனதுக்கு மிகவும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, பாடல்கள் அருமை, நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா, பாடல் வரிகள் வாலி, பாடலை பாடியிருக்காங்க ஜானகி, மௌனராகம் படுத்திருக்காங்க.

தேன்மழையின் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் கரகாட்டக்காரன் படத்திலிருந்து இந்த மான். இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா, பாடல் வரிகள் கங்கை அமரன், பாடலை பாடியிருக்காங்க இளையராஜா, சித்ரா.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது நம் தேன்மழை. 70-80களில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஃபேஸ்புக்கில் இதுக்கான போஸ்டரை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம், அதில் வந்திருக்க கமெண்ட்ஸை படிக்கலாம். புதுப்பட்டி பொன்னமராவதி சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு. பனங்கட்டாங்குடி அனுஷ்யா சங்கர், மதிய வணக்கம், தேன்மழை நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன், மதிய வணக்கம், தேன்மழையாய் மழையாய் ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் நளினி, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி காரைக்கால் நளினி. அடுத்ததாக மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க, எரவாஞ்சேரி சின்ன கண்ணன், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். தேன்மழையில் நனைந்து கொண்டே பாடல்கள் கேட்டேன், புது புது அர்த்தங்கள் பாடல் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, தேன்மழை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.

0: சிவபுரி கீர்த்திராஜன் தேன்மழையின் நிகழ்ச்சி அருமை மதிய வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எனக்குள் ஒருவன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடலை பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா, பாடல் வரிகள் வைரமுத்து.

நிறைவு பெறுகிறது இன்றைய தேன்மழை. ஃபேஸ்புக்கில் இதுக்கான போஸ்டை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம், அதுக்கான கமெண்ட்ஸ் அனுப்பிச்ச எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது தேன்மழை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். மகளிருக்கான கட்டணமில்லா பயணத்திட்டம் மாநகர நகர பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். 728 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்துள்ளனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 458 ரன் எடுத்திருந்தது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று 3 அறிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் சிலிண்டருக்குரிய கட்டணத்தை அரசே செலுத்தும் என்றார். ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய் வரம்பிற்குள் இருப்பவர்கள், குறு சிறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளிகள் என 1.3 கோடி மேற்பட்டவர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றார். வரும் ஜனவரி மாதம் முதல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், இதற்காக அரசுக்கு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் கூறினார். சென்னைக்கு அருகே பரந்தூர் பகுதியில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை இந்த அரசு கைவிடுவதாகவும் முதலமைச்சர் பேரவையில் அறிவித்தார்.
1: பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.
0: மாநகர பகுதிகளில் மகளிர் பயணித்து வரும் கட்டணமில்லா பயணத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் முதல்கட்டமாக மாநகர நகரப்பகுதிகளில் உள்ள எக்ஸ்பிரஸ், LSS மற்றும் டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமின்றி பயணிக்கலாம் என அவர் அறிவித்தார். அதேபோல் மாவட்டங்களினிடையே புறநகர் பகுதிகளிலும் மலைப்பகுதிகளிலும் இயக்கப்படும் சாதாரண பேருந்துகளிலும் மகளிர் இனி கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று கூறியுள்ளார். இந்த திட்டம் மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த அக்டோபர் 2 செயல்பாட்டிற்கு வரும் என்றும், திருநங்கையர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையலாம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் கட்டடங்கள் தனியாருக்கு இணையாக சிறந்த முறையில் கட்டி பராமரிக்கப்படும் என்று அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் ஆகியோர் கூறியுள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம், பள்ளிக்கல்வி, உயர்கல்வித் துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதங்களின் போது குறுக்கிட்டு

0: பேசிய அமைச்சர் ராதவர்ஜுனா, மாநிலத்தில் 6620 அரசு கல்வி நிறுவன கட்டிடங்களின் பராமரிப்பு சரியான நிலையில் இல்லை என்றும், பல பள்ளிகளில் கழிப்பறை வசதிகள் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தத்தம் தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை, வகுப்பறை கட்டிடங்களின் நிலை என்ன என்பது குறித்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பயன்படுத்த முடியாத கட்டிடங்கள் சிவப்பு அடையாளத்துடன் சீல் வைக்கப்படும். உடனடியாக சீரமைக்க வேண்டிய கட்டிடங்களில் மஞ்சள் அடையாளம் ஒட்டப்படும். 5 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்வி கட்டிடங்களுக்கு பச்சை அடையாளம் ஒட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேசுகையில், 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 728 கோடி ரூபாய் செலவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பயிர் பாதிப்புகள் கண்டறியப்பட்டால் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்து பேசிய அவர், டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பயிர் பாதிப்பு எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றார். தமிழகத்தில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை குறைப்பதற்காக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்த அமைச்சர், சென்ற வாரம் 2 பேரை புலி தாக்கி கொன்றதாகவும், புலியை பிடிப்பதற்காக 3 நிபுணர் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த புலி பிடிப்பட்டவுடன் சென்னை வண்டலூர் பூங்காவிற்கு அல்லது அருகிலுள்ள புலிகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் வரும் வியாழக்கிழமை முதல் கேள்வி நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். நாளொன்றுக்கு 2 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் விவாதத்திற்கு அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் பிரபல திரைப்பட நடிகை சௌகார் ஜானகியின் மறைவு குறித்த இரங்கல் தீர்மானத்தின் மீது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று பேசினார். தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து 4 தலைமுறைகளுக்கு மேல் திரையுலகில் கோலோச்சிய அவருடைய மறைவு ஒரு சகாப்தத்தின் நிறைவு என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற சிறப்புக்குரிய சௌகார் ஜானகியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். பின்னர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌனம் அனுசரித்தனர். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சர் திரு விஜய் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்தது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் திரு கே என் நேரு பேரவைத் தலைவர் கேட்டுக்கொண்டார். விதி 110 கீழ் முதலமைச்சரோ அமைச்சர்களோ அறிவிப்பு செய்த பின்னர் அதன் மீது எந்த ஒரு விவாதத்தையும் அனுமதிக்க முடியாது என்று பேரவைத் தலைவர் பதிலளித்தார். இதனை ஆட்சேபித்து திமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இறைவன் பட்டுக்கு பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் மேளதாளங்கள் முழங்க பரிவாரங்களுடன் புட்டுத்தோப்பு மண்டபத்தில் எழுந்தருளினர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000க்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் காய்கனிகளின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இன்று ஒரே நாளில் 10 கோடி ரூபாய்க்கு காய்கறிகள் விற்பனையானதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் கேரள வியாபாரிகள் காய்கறிகளை கொள்முதல் செய்ததால் காய்கறிகளின் விலையும் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. 1 கிலோ 35 ரூபாய்க்கு விற்ற வெண்டைக்காய் 50 ரூபாய்க்கும், 35 ரூபாய்க்கு விற்ற பயிர் வகைகள் 60 ரூபாய்க்கும், 20 ரூபாய்க்கு விற்ற முருங்கைக்காய் 25 ரூபாய்க்கும் விற்பனையானது. வழக்கமாக 6 கோடி ரூபாய் வரையே வர்த்தகம் நடைபெறும் நிலையில் ஓணம் பண்டிகை கொள்முதல் காரணமாக 10 கோடி ரூபாய் எட்டியுள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதி ரத்து செய்யப்படுவதாக

0: வருவதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக 3000 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளும் 5000 மேற்பட்ட நாட்டு படகுகளும் கடலுக்குள் செல்லவில்லை என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதாலும் வாயு நோக்கம் ஏர்வாடி மற்றும் கீழக்கரை உள்ளிட்ட வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கு செல்லும் சுமார் 3000 மேற்பட்ட விசைப்படகுகளுக்கு மீன்வளத்துறை அனுமதி வழங்கவில்லை. மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 2,00,000 மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் சார்பு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: ஜெனசிஸ் தொழில் முனைவோர் உறைவிட திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற மாணாக்கரும் தொழில் முனைவோரும் புதுமை சிந்தனையாளர்களும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. கோவையில் உள்ள மேட்டி ஸ்டார்ட் அப் மையம் 2ம் 3ம் அடுக்கு நகரங்களைச் சேர்ந்த மாணவர்கள், தொழில் முனைவோர், ஆராய்ச்சியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்களுக்கு உதவும் வகையில் இந்த திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 10,00,000 ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும். இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன்னுடன் வலுவான நிலையில் உள்ளது. 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் கொழும்பில் இன்று ஆட்டத்தை இந்தியா தொடர்ந்த நிலையில் ஷரன்ஸ் ஜெயின் 6 ரன்னுக்கும், ரிஷப் பந்த் 63 ரன்னுக்கும், மானவ் சுதர் 18 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். மகளிருக்கான கட்டணமில்லா பயணத்திட்டம் மாநகர நகர பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 728 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமரிசையாக நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 1:55. நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சிந்தனை தொழில். மின்சாரம் என்பது ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம். அளவோடு பயன்படுத்தி பற்றாக்குறையை போக்குவோம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் நேயர்கள் கேட்கலாம் கேள்விக்கு என்ன பதில். இன்னைக்கு நிகழ்ச்சியில் விலங்குகள் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள்லாம் கேட்க போகிறேன். கால் பண்ணி பதில் சொல்ல நேயர்கள் எல்லாம் ரெடி ஆகிடுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு கால் பண்ண வேண்டிய அந்த தொலைபேசி எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0436 68 இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 2311 2311 அல்லது 2994 8 0 அல்லது 2995 8 0 9566 4272 3 1 இந்த அலைபேசி இன்னும் இருக்கு. இதற்கும் அழைக்கலாம் நேயர்களே. ஸோ நிகழ்ச்சியோட தொடக்கமாக ஒரு கேள்வியை கேட்டுறேன், அதுக்கான விடையை வந்து நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. என்ன கேள்வி அப்படின்னா, வாய் வழியாக மட்டும் இல்லாமல் தோல் வழியாகவும் தண்ணீரை உறிஞ்சி கொடுக்கும் உறிஞ்சி குடிக்கும் ஒரு விலங்கு எது? இதுதான் கேள்வி. வாய் வழியாக மட்டும் இல்லாமல் தோல் வழியாகவும் தண்ணீரை உறிஞ்சி கொடுக்கும் உறிஞ்சி குடிக்கும் விலங்கு எது? இதுதான் கேள்வி. பதிலை வந்து யோசிச்சுட்டே இருங்க, ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சொல்லுங்கய்யா, விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தவளை மேடம்.
0: தவளைன்னு சரியான விடையை சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்ங்க.
1: நன்றி மேடம்.
0: கேள்வியை கேட்டுட்டு பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்தவுடனே உடனே சரியான விடையை சொல்லிட்டாங்க முதல் நேயரே. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இரண்டு கண்களையும் வெவ்வேறு திசைகளில் ஒரே நேரத்தில் இயக்கும் விலங்கு எது? இதுதான் கேள்வி. விடை சொல்ல யார் வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பேசுறது யாருங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: சொல்லுங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: வந்து தவளையும் பாலைவன பள்ளி மேடம்.
0: தவளை அந்த கேள்வியை முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கே வந்தாச்சு, அது சரியாக விடை சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வியை என்ன அப்படின்னா, இரண்டு கண்களையும் வெவ்வேறு திசைகளில் ஒரே நேரத்தில் இயக்கும் விலங்கு எது?
2: ஆந்தை.
0: ஆந்தை இல்லைங்க.

0: லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒரு கேள்வியை கேட்டுட்டேன். என்ன அப்படின்னா, வாய் வழியாக மட்டுமில்லாமல் தோல் வழியாகவும் தண்ணீரை உறிஞ்சி குடிக்கிற ஒரு விலங்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கு சரியான விடையை சொல்கிறதுக்கு யார் வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்கிறது யாருங்க?

0: தவளை அந்த கேள்வி முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கே வந்தாச்சு. அது சரியாக விடை சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இரண்டு கண்களையும் வெவ்வேறு திசைகளில் ஒரே நேரத்தில் இயக்கும் விலங்கு எது?
1: ஆந்தை.
0: ஆந்தை இல்லைங்க. அடுத்த நேருக்கு அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்களா? நன்றி. க்ளூ வந்து சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இது வந்து கலர் மாத்திர ஒரு விலங்கு, அதோடய கலர் அதுவே சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா. சரியான விடை, வாழ்த்துக்கள்ங்க. நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதே ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சனுங்க. அதுக்கும் க்ளூ கேட்குறீங்க, உடனே உடனே பதில் சொல்கிறீங்க. கேட்குறதுக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் நிறைய க்வெஸ்சன் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, மூன்று இதயங்கள் கொண்ட ஒரு விலங்கு எது? மூன்று இதயங்கள் என்ன, நமக்கு எல்லாமே வந்து ஒரு இதயம் தான் இருக்கும், ஆனால் மூன்று இதயங்கள் கொண்ட ஒரு விலங்கு இருக்குது, அது எது அப்படின்னு சரியான விடைய சொல்ல யார் வராங்கன்னு பார்க்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறதுங்க?
2: கண்டுபிடிக்க
0: முடிஞ்சதா?
2: மூன்று இதயங்கள் சின்ன பள்ளி வகையை சேர்ந்ததா?
0: இல்ல, இது வந்து க்ளூ தரணும் அப்படின்னா, இது ஒரு கடல் வாழ்வு உயிரினம்.
2: கடல் வாழ்வு உயிரினம்
0: இல்லைங்க, தவறான விடை. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்களா?
2: நன்றிங்க.
0: வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
3: இனிய இனிய மதிய வணக்கம் சகோதரி.
0: சொல்லுங்க.
3: சகோதரி வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: ஒண்ணு நண்டு, இறால் இல்லைனா முதலையா இருக்கும்.
0: இல்லைங்க, தவறான விடை.
3: மூன்று நண்டு
0: இல்ல, மூன்று இதயங்கள் கொண்ட விலங்கு. அதுக்கு
3: இதா இருக்கும், அது வாரி வாருங்க. ஒரே ஒரு டால்பின்
0: இல்ல, கடல்ல இருக்க எல்லாத்தையும் சொல்றீங்க பாருங்க. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
3: ஒரே ஒரு குழு கொடுங்க, ஒரே ஒரு குழு.
0: அதுதான் ஈஸியான குழு கொடுத்துட்டேன் பாருங்க. கடல்ல
3: முதலில் இல்லைன்னா இதா இருக்கும் நினைக்கிறேன். இல்லாத திமிங்கலம்.
0: இல்லைங்க, தவறான விடைதான். நன்றி, நீங்கள் பங்கு பெற்றதுக்கு நன்றி. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசுறது யாருங்க?
4: தலங்கையில இருந்து பாரி.
0: விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: ஆக்டோபஸ் மேடம்.
0: சரியான விடை சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்ங்க.
4: நன்றி மேடம்.
0: அதாவது மூன்று இதயங்கள் கொண்ட ஒரு விலங்கு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து கடல் வாழ் உயிரினம் அப்படின்னு ஒரு க்ளூவும் கொடுத்துருந்தோம். தலைஞாயிறு பாரி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்விக்கு முன்னாடி வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். 7 அறிவு திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ்

0: தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இதுவரைக்கும் 3 கேள்விகள் கேட்டோம். 5 நேயர்கள் பங்கு பெற்று அதில் 3 பேர் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒட்டகத்தோட திமிழ் பகுதி இருக்கும் இல்லையா, அதில் அதிகமாக சேமித்து வச்சிருக்கிறது, அந்த ஒட்டகம் என்னத்தை சேமித்து வைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒட்டகத்தோட திமிழ் பகுதியில் அதிகமாக சேமிக்கப்படுவது எது? இதுதான் கேள்வி. கேள்விக்கான சரியான விடையை சொல்ல யார் வராங்கன்னு பார்க்கலாம். காரைக்கால் பண்ணி வணக்கம். நீங்க பேசுறது எக்கோ அடிக்குது, சரியா கேக்கல. கொஞ்சம் பாத்து பேசுறீங்களா? சிக்னல் இருக்கிற இடத்துல நின்னு.
1: ஆர்ப்பாக்கம் கவிதா மேடம்.
0: ஆர்ப்பாக்கம் கவிதா சொல்லுங்க. விடை கேள்வி கேட்டேன், கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: சொல்லுங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சது மேடம்.
0: சொல்லுங்க.
1: தண்ணி.
0: தண்ணியா? இல்லையே. வேற ஏதாவது யோசிக்கிறீங்களா? வணக்கம். காரைக்கால் பண்பல 100.3. வணக்கம். வணக்கம். பேசுறது யாருங்க? சொல்லுங்க. கேள்வி
2: கேட்டேன்,
0: கேட்டீங்களா? நம்மளா வந்து அதிகமா சாப்பிட்டா இப்படிதான் போய் உடம்புல தங்கும், அதுதான் க்ளூ. சரியான விடையை சொல்லிட்டீங்க. க்ளூ வந்து, அதாவது இன்னைக்கு எடுத்துட்டு வந்த கேள்விகள் எல்லாம் எளிமையான கேள்விகள் தான், அதுக்கு க்ளூவும் வந்து ரொம்ப ஈஸியா சொல்றேன். வாழ்த்துக்கள் சார். நன்றி. இன்றைக்கு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வந்து விலங்குகள் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள், அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பதில் சொல்கிற மாதிரியான கேள்விகள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உலகத்திலேயே இயற்கையாக பறக்கக்கூடிய ஒரே பாலூட்டி எது? இது எல்லாரும் பதில் சொல்லிடுவாங்க, யார் பதில் சொல்ல வரான்னு பார்க்கலாம். வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம். வணக்கம். லைனில் வந்துட்டீங்க.
3: சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா. இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க வணக்கம் சொல்றதுக்கு?
3: ஒரு குழு விடுங்கம்மா.
0: க்ளூ, உலகத்திலேயே இயற்கையாக பறக்கக்கூடிய ஒரே பாலூட்டி எது அப்படின்னு கேட்டிருக்கேன் கேள்வி. க்ளூ எப்படி சொல்றது? க்ளூ சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க.
3: கங்காரா?
0: இல்ல, பறக்கக்கூடிய பாலூட்டி பறக்கும்.
3: வவால்.
0: வவால், சரியான விடையை சொல்லிட்டீங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றி.
3: நன்றிம்மா.

0: நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஃப்ளமிங்கோ பறவைகள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஜூவில் இருக்கும், நேராக நம்ம ஊரில் பார்க்க முடியலனாலும் ஜூவில் இருக்கும். இந்த ஃப்ளமிங்கோ பறவைகள் வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும், அது எதனால அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஃப்ளமிங்கோ பறவைகள் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்குது, அது எதனால? இதுதான் கேள்வி. கேள்விக்கான விடைய சொல்ல யார் வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3. அடடா, கேள்வி கேட்ட உடனே எல்லாம் கட் பண்ணிட்டு போறாங்க. அடுத்த நேயர் வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
1: அம்மா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்டடியிலிருந்து பேசுறேன். எப்படிமா இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். ரெண்டு கேள்விக்கும் எனக்கு பதில் தெரிஞ்சதுமா, ஆக்டோபஸும் தெரிஞ்சது, கொழுப்பும் தெரிஞ்சது.
0: அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஃப்ளமிங்கோ பறவைகள் இருக்கு இல்லையா, இது அந்த மாதிரி ஒரு பிங்க் கலர்ல இருக்கும், இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும் இல்லையா, அது ஏன் வந்து அந்த கலர்ல இருக்கு? இதுதான் கேள்வி.
1: இளஞ்சிவப்பு
0: நிறத்துல இருக்கிறதுக்கு என்ன காரணம்?
1: தட்பவெப்பநிலை அது
0: இல்ல, அதுவும் இல்ல.
1: சரி, அப்ப தெரிஞ்சுக்கிறேன்.
0: தெரிஞ்சுக்கோங்க, நிகழ்ச்சியில நினைச்சு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். மேலவாஞ்சி பாத்திமா.
0: பாத்திமா.

0: சொல்லுங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கரோட்டினால்.
0: இல்லைங்க, தவறான விடை. ஏதாவது யோசிக்கிறீங்களா? அவங்களே கட் பண்ணிட்டாங்க, விடையே சொல்லலை அப்படின்னதும். ஃப்ளமிங்கோ பறவைகள் ஏன் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இது ஒன்றுமே இல்லைங்க, அது சாப்பிட்ற உணவில் இருக்கிற நிறமிகள் இருக்கும் இல்லையா, அதனால தான் அது சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த பிங்க் கலர் இருக்கிறதுனால அதுவும் அந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பாம்புகள் தங்கள் சுற்றுப்புறத்தை வாசனை மூலம் அறிய எந்த உறுப்பை முக்கியமாக பயன்படுத்துகிறது? அதாவது பாம்புகள் இருக்கு இல்லையா, அந்த சுற்றுப்புறத்தை வாசனை மூலம் அறிய எந்த உறுப்பை முக்கியமாக பயன்படுத்துகிறது? இதற்கான விடையெல்லாம் நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க, பாடலுக்கு பிறகு நான் விடையை சொல்கிறேன்.

0: நிகழ்ச்சியோட இறுதியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், பாம்புகள் தங்கள் சுற்றுப்புறத்தை வாசனை மூலம் அறிய எந்த உறுப்பை முக்கியமாக பயன்படுத்துகிறது அப்படின்னு. நேயர்கள் வந்து ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நேரம் இல்லாததுனால விடையை நானே சொல்லிடுறேன், நாக்கு. இதுதான் சரியான விடை. நேயர்கள் இதுவரை கேட்டது லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள் காற்றின் மொழி பேசும் காரைப்பண்பலை 100.3. நேரம் 2:30.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களினி லஞ்ச் பிரேக்கில் கேட்டு ரசிக்கலாம் சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சாமா ராகத்தில் ஆதி தாளத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றிய வருவாரோ என தொடங்கும் பக்தி கீர்த்தனை கேட்கலாம்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்

0: சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 7:55 TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம் பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
1: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து த்விஜாவந்தி ராகத்தில் கண்ட சாபு தாளத்தில் எங்கு நான் என தொடங்கும் பெரியசாமி தூரன் அவர்கள் இயற்றிய பாடல் கேட்கலாம்.

0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC

0: காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக ஹமீர் கல்யாணி ராகத்தில் கண்டசாபுதாளத்தில் பெரியசாமி தூரன் அவர்கள் இயற்றிய பாடல் கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ அவர்கள் பாடிய பாடல்களுடன் சங்கீத சாரல்.

தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்த நான் அறிவிப்பாளர் நித்யா. மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இசை வழி மனம் நிரப்பும் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு, சென்னை அண்ணாநகர் மேற்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, சோலையாறு, சென்னை பெரம்பூர், விழுப்புரம் மாவட்டம் வளவனூர், தண்டையார்பேட்டை, கோலியனூர், கொரட்டூர், சென்னை பேசின் பாலம், காசிமேடு, வில்லிவாக்கம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பூவிருந்தவல்லி, அயப்பாக்கம், வளசரவாக்கம், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், வால்பாறை, ஒக்கியம் துறைப்பாக்கம், திருவேற்காடு, திருச்செங்கோடு, தொண்டையார்பேட்டை, நாராயணபுரம் ஏரி, திருப்பத்தூர், வடபழனி, குன்றத்தூர், சென்னை பாரிமுனை, அமைந்தகரை, சாலிகிராமம், மடிப்பாக்கம், நெற்குன்றம், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை சென்ட்ரல், திருவண்ணை நல்லல், நுங்கம்பாக்கம், அரியலூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், குமாரபாளையம், ஸ்ரீபெரும்புதூர், கண்ணகி நகர், முகலிவாக்கம், ராணிப்பேட்டை, அடையாறு, கொலப்பாக்கம், செம்பரம்பாக்கம், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, சைதாப்பேட்டை, பள்ளிக்கரணை, திருநின்றவூர், பெருங்குடி, காரைக்குடி, நீலாங்கரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சென்னை ஐஸ் ஹவுஸ், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், திருவொற்றியூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், பள்ளிக்கரணை, 4 முக்கு, அவலாஞ்சி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட், அரக்கோணம், ஈஞ்சம்பாக்கம், சென்னை எம்ஜிஆர் நகர், ஆற்காடு, அறந்தாங்கி, தரங்கம்பாடி, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கீழ்கோதையாறு, கோபிச்செட்டிப்பாளையம், பொன்னமராவதி, மேடவாக்கம், மணலி, அரசூர், திருமயம், பத்துக்கண்ணு, ஊத்து, முகையூர், மரக்காணம், சோழிங்கநல்லூர், மாதவரம், கேளம்பாக்கம், ஹரிசான், செம்மஞ்சேரி, புழல், செந்துறை, அம்பத்தூர், மீனம்பாக்கம், புதுவேட்டைக்குடி, சோளிங்கர், ராஜா அண்ணாமலைபுரம், செம்பனார் கோவில், காவிரிப்பாக்கம், திருத்தணி, வல்லம், அடையாமடை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திருப்பத்தூர் மாவட்டத்தின் 1 இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்து காணப்பட்டது. கரூர், திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் 1 இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு, மழை பற்றிய எச்சரிக்கை. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன், இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர்

திருவண்ணாமலை, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னை கமதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். நாளை அதிகளவு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 28ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: காற்றலையில் கவிபாடும் இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். அக்கறையுடன் செல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: தஞ்சை மக்களின்
0: இனி கேட்கலாம் நேயர்களே, LSC லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நம்ம LSC நிகழ்ச்சியில என்ன தலைப்புல பேச போறோம் அப்படின்னா, உங்கள் மாத வருமானத்தில் முதல் செலவு எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க. மாச மாசம் நமக்கு சம்பளம் வரும், எல்லா அந்த சம்பளத்துல எல்லாத்துக்குமே ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருப்போம் இல்லையா. அப்படி பட்ஜெட் போடும்போது ஃபஸ்ட்டு செலவு என்ன எழுதுவீங்க, அதுதாங்க இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு. இதுக்கான போஸ்டரையும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் பதிவிட்டிருக்கோம். அதில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிடுங்க.
1: முக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

என்னங்க எல்லாரும் ரெடியாக ஆயிட்டீங்களா? கமெண்ட்ஸ் போடுறதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸும் போட்டிருக்காங்க, அது அப்படியே படிச்சுட்டே இருக்கலாம். நீங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிட்டுட்டே வாங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, வீட்டில் முதல் வேலை இபி பில் கட்டுற வேலை தான், பவர் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது, அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு வருமானம் வந்ததும் முதலில் ஒரு பகுதியை சேமிப்புக்காக ஒதுக்கி வைத்து விடுவேன், மீதமுள்ள தொகையை குடும்பத்தின் அன்றாட தேவைகள், மளிகை சாமான்கள் மற்றும் பிற செலவுகளுக்கு பயன்படுத்துவேன் அப்படின்னு. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, மாலை வணக்கம்.

என்னங்க மேடம் இப்படி கேட்டுட்டீங்களே, முதலில் மொபைலுக்கு ரீசார்ஜ். ஆமாம் கண்டிப்பாக, காரைக்கால் பண்பலைக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் போடணும் இல்லையா, அப்போ கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணி தானே ஆகணும், அதான் பண்ணுறாங்க போல். அடுத்தது மின்சார கட்டணம், உணவு உணவுப் பொருட்கள், அப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எல்லாம் செலவோ செலவு. தலைப்பிற்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, பண்பலைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன் அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்குவேன், வீட்டின் முதல் செலவு என்றால்

காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன் அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்குவேன், வீட்டின் முதல் செலவு என்றால் மனைவியின் வருமானத்தை குறித்த கேள்வியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னங்க இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுட்டீங்க? வருமானம் அப்படின்னாலே கணவன் மனைவி இரண்டு பேரோட வருமானமும் ஒன்று தானங்க, ரெண்டு பேரோட வருமானத்தையும் சேர்த்து தான் கேட்டிருக்கோம் நிகழ்ச்சியில். அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் சொல்லியிருக்காங்க, முதல் வேலை நல்ல உணவு வகைகள் வாங்குவதற்கான திட்டமிடுதல், அதை தான் மேடம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன், முதலில் சேமிப்பு தொகையை தனியாக ஒதுக்கி வைத்துவிட்டு மீதமுள்ள தொகையில்தான் மற்ற செலவுகளை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயங்கரமான பட்ஜெட்டாலாக இருப்பாங்க போல். சத்யா மணக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, என்னோட முதல் செலவு சேமிப்பு, என்னுடைய இரண்டு மகள்களுக்கு அஞ்சல் நிலையத்தில் மாதாந்திர தொகையை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன், முதல் செலவு மளிகை சாமான், குடும்ப செலவு போக மீதம் சேமிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, பால் வாங்குவதற்கு எடுத்து வைத்து விடுவேன், அப்புறம் குழுவுக்கு கட்டுவதற்கு எடுத்து வைப்பேன், அதற்கப்புறம் தான் மற்ற செலவு எல்லாம், நான் ஆசைப்படுறத அப்பப்போ வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் நிகழ்ச்சிக்குள்ளே தலைப்புக்குள்ளே சரியாக வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னு கேட்குறீங்களா? நிகழ்ச்சியோட நிறைவில் சொல்கிறேன், கேளுங்கள்.

நிகழ்ச்சியில் உங்களுடைய முதல் வருமானத்தில் முதல் செலவு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அதாவது உங்களுடைய மாத வருமானத்தில் முதல் செலவு எதுக்காக பயன்படுத்துவீங்க அப்படின்றது தான் இன்றைய நிகழ்ச்சியோட கேள்வியாக இருந்துச்சு. கமெண்ட்ஸை படிக்கலாம். குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, என் வீட்டின் வருமானத்தில் முதல் செலவு மின்சார கட்டணம், வீட்டு வரி, மற்ற இதர செலவுகள் அப்படின்னு. நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி சொல்லியிருக்காங்க, உணவு சார்ந்த பொருட்களுக்காக தான் அவங்களுடைய முதல் பணத்தை வந்து செலவு செய்வாங்களாம் வருமானத்தில். வலங்கைமா நாட்டுதுறை, சம்பாதிப்பது நான் மட்டுமே, முதல் செலவிலிருந்து முடிவு வரை செய்வது நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி வந்து யாருடைய வருமானம் அப்படின்றது இல்லைங்க, உங்களுடைய குடும்ப வருமானத்தில் முதல் செலவு எது, அதுதாங்க இன்றைக்கி நிகழ்ச்சியோட கேள்வியாக கேட்டிருந்தோம். வீரவநல்லூர் கருணாநிதி சொல்லியிருக்காங்க, மாலை வணக்கம் சொல்லிட்டு, முதல் செலவு வீட்டிற்கு தேவையான பொருட்களை, அதாவது உணவு சார்ந்த பொருட்களை, சத்தான உணவுப் பொருட்களை தான் அதுலேயும் வாங்குவாங்களாம். அடுத்ததாக அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, பால் காசு கொடுப்பேன் மற்றும் மளிகை தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேள்வியே. அதுக்கடுத்தது மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ர மாணிக்கம் ரகுபதி சொல்லியிருக்காங்க, முதலில் பால்காரருக்கு கொடுப்பேன், அடுத்ததாக மளிகை காரருக்கு கொடுப்பேன், அப்புறம் கேஸ், இபி பில், வீட்டு வாடகை ஒவ்வொன்றாக தனித்தனியாக எடுத்து வைத்து விடுவேன் அப்படின்னு. அசோக்ராஜ் கனிமொழி ஐயாவடியிலிருந்து சொல்லியிருக்காங்க, வீட்டில் முதல் செலவு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்கி கொடுத்து விடுவேன், சிறு சேமிப்பு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்னதாக ஒரு சேமிப்பும் செய்வாங்களாம், ஆனால் முதல் செலவு வந்து வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கிறது தான். ஆக்கூர் மடபுரம் நாச்சியா மன்சூர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இட்லி கடை வைத்திருக்கிறோம், தினமும் கடைக்கு சாமான் வாங்குவது, அதில் கொஞ்சம் சேமிப்பு உண்டு தோழி அப்படின்னு. புஷ்பமனும் விஸ்வநாதன், வீட்டு வருமானத்தில் முதல் சேமிப்பு தான், பிறகுதான் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் இனிய மதிய வணக்கம் சொல்லிட்டு, வருமானத்தின் முதல் செலவே சேமிப்பு தான் மேடம், பிறகுதான் மற்ற செலவுகள் அப்படின்னு. ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, பால் அப்புறம் மளிகை இதுதான் முதல் செலவு அப்படின்னு. காட்டு மன்னார் கோயில் குளஞ்சியப்பன் சொல்லியிருக்காங்க, முதல் செலவு இரண்டாம் செலவுன்னு இல்லைங்க, நான் சொந்த தொழில் செய்வதால் என்ன தேவையோ அப்பப்போ வாங்கிப்போம், மாத சம்பளம் அப்படின்னா நீங்கள் சொல்வது சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு இணையலாம் நேயர்களே.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நாம் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி LSE. லைக், ஷேர், கமெண்ட். நிகழ்ச்சியில் உங்களுடைய மாத வருமானத்தில் முதல் செலவு எது? இதாங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கொடுத்துருக்க தலைப்பு. நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு, அடுத்ததாக படிக்கலாம். திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சொல்லியிருக்காங்க, எனக்கு மாத சம்பளம் கிடையாது, நான் ஒரு டிரைவராக தினசரி வருமானம் பெறுகிறேன். அந்த வருமானத்தில் முதலில் வீட்டின் அத்தியாவசிய செலவுகளுக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பேன். முடிந்த அளவு சிறுக சிறுக சேமித்தும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க, வீட்டின் முதல் செலவு ஏபி பில், கேஸு, மளிகை சாமான், பால் செலவுக்கு, அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது தான் மேடம் அப்படின்னு. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா சொல்லியிருக்காங்க, மகள் பேரில் சேமிப்பு திட்டத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போடுறேன், அதுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீட்டு வாடகை கொடுக்கறது, கரண்ட்டு பில்லு, மளிகை சாமான், இதெல்லாம் அடுத்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயங்கொண்டம் பிரகாஷ் சொல்லியிருக்காங்க, மாத வருமானத்தில் முதல் செலவு மளிகை சாமான் வாங்கி விடுவேன், ஃபஸ்ட் அதான் முதல் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு தேவையான பொருள் இருந்துச்சுனாவே அடுத்ததெல்லாம் சமாளிச்சுக்கலாம் இல்லையா. பாப்பா கோயில் ரவி அதே தான் சொல்லியிருக்காங்க, மளிகை சாமான் வாங்குவேன். நந்தினி சுரேஷ் திருபுவனம்லேருந்து சொல்லியிருக்காங்க, மளிகை பால் செலவு தான் முதல் செலவு அப்படின்னு. அதம்பார் ராமன் சொல்லியிருக்காங்க, வருமானத்தில் முதல் செலவு பால் பணம், அப்புறம் மளிகை சாமான், இதர செலவுகளுக்கு கொஞ்சம் பயன்படுத்துவேன், மெச்சப்படுத்த இயலாது, சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கேள்வி மிச்சப்படுத்துறத பற்றினது இல்லைங்க, உங்களுடைய செலவை பற்றினது தான், என்ன செலவு செய்வீங்க அப்படின்றது தான். கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் சொல்லியிருக்காங்க, உங்கள் வீட்டு வருமானத்தின் முதல் செலவு என்னன்னு கேட்டிருக்கீங்க, வேறு என்னங்க மேடம், மளிகை கடைக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறகு லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம முதல் வருமானத்தை தான் கேட்டிருக்கோம் இல்லையா. கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், மளிகை சாமான்கள் மொத்தமாக வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபுரி கீர்த்திராஜன், என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, என்னங்க கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டேனா, ஈஸியான கேள்வி தானேங்க, கஷ்டம் ஒன்றும் இல்லையே. வருமானம் மனைவியிடம் கொடுத்து விடுவேன், அவங்க குழு பணம் கட்டுவாங்க, மீதியை குடும்ப செலவுக்கு வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஓமன்லிருந்து வரதராஜன், எனது வருமானத்தின் முதல் செலவு 10% சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னர் ஈபி, கேஸ், இதெல்லாம் அடுத்த செலவுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டார் மன்னார்குடியிலேருந்து கலைவாணி வெங்கடேஷ் சொல்லியிருக்காங்க, வருமானத்தின் முதல் செலவு மளிகை, என் குழந்தையின் வேன் ஃபீஸ் கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், மதிய வணக்கம் சொல்லிட்டு அவங்களும் மளிகை பொருட்கள், பால் குழு, இது இந்த செலவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனது வீட்டின் முதல் வருமானத்தில் முதல் செலவு அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க போல. புதிய வீட்டின் செலவுகள், ஆமாங்க உண்மைதாங்க, அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க, முதல் வேலை சேமிப்பு, அப்புறம்தான் இதர செலவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டாரவாடையிலேருந்து சொல்லியிருக்காங்க, சினிமா தாங்க அப்படின்னு. ஓஹோ, சினிமாவுக்கு தான் முதல் செலவு செய்வாங்க போல. அப்போது சாப்பாட்டு காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது. காரைக்கால் ஸ்ரீதர் மாஸ் நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க, முதல் வேலை ஈபி பில் கட்டுவது தான், அதன் பிறகு முக்கியமான மளிகை சாமான்களை வாங்குவேன் அப்படின்னு. இந்த படத்து

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் மாத வருமானத்தில் முதல் செலவு எது? இந்த கேள்விதான் நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோம் இல்லையா. அடுத்ததான் யாரெல்லாம் கமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்கன்னு படிக்கலாம்.

0: குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி அப்படி சொல்லியிருக்காங்க. முதல் செலவு வீட்டின் குடும்பதாரர்களுக்கு இனிப்பு மற்றும் மலர்கள் வாங்குவது தான், அப்புறம்தான் பால் அரிசி செலவு இது எல்லாமே செய்வேன் அப்படின்னு. பில்லூர் சதா கௌதம் சொல்லியிருக்காங்க, முதல் செலவு மளிகை சாமான் அப்படின்னு. டிஆர் பட்டினம் ரமேஷ் சொல்லியிருக்காங்க, கடையில் வரும் வருமானத்தில் முதல் செலவு உண்டியல் வைத்து குடும்பத்தின் அனைவருக்கும் ஆயுள் காப்பீடாக தினமும் 300 ரூபாய் எடுத்து வைத்து விடுவேன் அப்படின்னு. ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் பண்ணுறது, எதிர்காலத்தை யோசித்து அழகாக ஒரு திட்டம் செஞ்சுருக்கீங்க. இளங்கோவன் வைத்தியலிங்கம் சொல்லியிருக்காங்க, குவாகம் அந்த இடத்துலேருந்து, எங்கள் வீட்டின் முதல் செலவு வீட்டிற்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை பொருள் வாங்குவது. என்னம்மா இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சிங்கார வேலு கேட்டிருக்காங்க, அடியக்க மங்கலம் அந்த இடத்துலேருந்து. ஒரு வாழ்க்கையே தான், வாய்ப்பே இல்லை, அதனால் தான் சொல்கிறேன், அரசு வேலை பார்ப்பவர்களுக்கு வேண்டுமானால் சேமிப்பு ஒத்து வரும், அன்றாட சம்பாத்தியம் செய்கிறவங்களுக்கு வருமானம் வரவங்களுக்கு வந்து இது வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெய்லர் கடையை வைத்து உள்ளேன், நிறைவான வாழ்க்கை தான், ஆனால் வீடு கட்டியது மகளுக்கு திருமணம் செய்து வைத்தது எல்லாம் சேமிப்பு தான், சிறு துளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் என் மனைவியை கேட்டால்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த நிகழ்ச்சி சேமிப்புக்கான கேள்வி கிடையாது, உங்களுடைய செலவு எது அதை தான் நான் கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து சேமிப்பு செய்கிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான கேள்வி இந்த நிகழ்ச்சியில் கேட்கல, ஓகேங்களா? நன்னிலம் அம்பலவனன் சொல்லியிருக்காங்க, அன்பான அறிவிப்பாளருக்கு மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிய வணக்கம். மளிகை சாமான் வாங்குவது, பிறகு பால் பணம், ஈபி பில் கட்டுவது, இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு ராணி சென்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க, முதல் செலவு ஆயுள் காப்பீடு சேமிப்பு, பின்னர் வீட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவில்பட்டியிலேருந்து உதயகுமார் சொல்லியிருக்காங்க, மதிய வணக்கம், நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு. அதம்பார் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, நாங்கள் விவசாயம் செய்து வருவதால் மாத வருமானம் இல்லை, அதனால் அறுவடை சமயத்தில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வைத்து விடுவோம், அப்புறம் கேஸ் ஈவி பில் கட்டுறது, ஆசைப்பட்ட பொருட்களையும் வாங்கி கொள்வோம் அப்படின்னு. மேலக்கோட்டுச்சேரி ரவுலின் மார்க்கெஸ் சொல்லியிருக்காங்க, எனக்கு முதல் வேலை என் பையனுக்கு ஒரு சாக்லேட், அப்புறம்தான் எல்லாம்னு. அவ்வளவு தாங்க வாழ்க்கை, என்ன சேமித்து வைக்க போகிறோம் சொல்லுங்கள். மதுரை சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க, முதலில் சேமிப்பு தான் அப்படின்னு. தில்லை வில்லாளன் சொல்லியிருக்காங்க, வீட்டிற்கு சாமான்கள் வாங்குவேன் அப்படின்னு. சிவபுரியிலிருந்து சோமசுந்தரம் சொல்லியிருக்காங்க, முதலில் என்ன வாங்க வேண்டுமோ அதை வாங்குவேன், கேஸ், கரண்ட் பில், பால் போன்ற அத்தியாவசிய பொருட்களை தான், அதுக்கப்புறம்தான் மீதி எல்லா செலவும் அப்படின்னு. நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.

0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சி.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை
5: சிவசக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் தலைஞாயிறு CBS நியூ டெல்லியுடன் அஃபிலியேஷன் பெறப்பட்டுள்ளது. சிறப்பு அம்சங்கள்:
6: தரமான ஆய்வகம், நகரின் முக்கிய பகுதிகளுக்கு பேருந்து வசதி, நன்கு பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் கற்கும் வசதி. தரமான ஆய்வகம், நகரின் முக்கிய பகுதிகளுக்கு பேருந்து வசதி, நன்கு பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், எல்லா குழந்தைகளுக்கும் சம வாய்ப்பு.
5: இனிய கல்வி சூழலில் உங்கள் குழந்தைகள் வளர சிவசக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல் தலைஞாயிறு செல் 9566415111.

0: உங்கள் வருமானத்தில் முதல் செலவு எது? அதான் இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியோட தலைப்பாக கொடுத்துருந்தோம் இல்லையா. நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, படிக்கலாம். பணங்கட்டாங்குடி அனுஷியா சங்கர் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கும் எனக்குமே வார சம்பளம் தான், வாரத்திற்கு எது முக்கியமானது, 4 வாரத்திலையும் முக்கியமான செலவு எதுவோ நாங்கள் அதை பண்ணிப்போம். சம்பளத்தை வாங்கும்போதே என்ன செலவு முக்கியமானன்னு தோணுதோ, அதாவது முக்கியமானதுன்னு எந்த செலவு தோணுதோ அதை பொறுத்து அந்த செலவு செய்வோம் அப்படின்னு. குழந்தை கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் வருமானத்தில் முதல் செலவு என்ன, என்னால் ஏற்படும் செலவு தான் அப்படின்னு. செலவு சரி செய்வதும் நான் தான், கடன் அடைக்கிறதும் முதல் வேலையை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செலவும் செய்வாங்களாம், அதே டைம் வந்து கடனை அடைக்கிறது முதல் செலவாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணல்மேடு பாப்பாக்குடி ஆனந்தன் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் முதல் செலவு நம்மளை நம்பி கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கணும் அதுதாங்க அப்படின்னு. மேலே காசாக்குடி அந்தோ ஜான் பீட்டர் சொல்லியிருக்காங்க, முதல் செலவு என் மகன்களுக்கு பள்ளி கட்டணம், அப்புறம் சிறு தொகை சேமிப்பு அப்படின்னு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் கமெண்ட்ஸை படிக்க ஆரம்பிக்கலாம்.
1: ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

நம்ம இந்த கேள்வியை கேட்கும்போது எல்லாரும் சொல்லியிருந்தாங்க இல்லையா, வருமானத்தில் முதல் செலவு வந்து சேமிக்க தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாங்க, ஒரு மருத்துவ செலவுக்கோ இல்லைனா வந்து பசங்களை படிக்க வைக்கிறதுக்காகவும் அந்த செலவை எதிர்பார்த்து நம்ம வந்து பணத்தை சேமித்து வைக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்கிறது குடும்பத்துக்காக தான், எதிர்காலத்துக்கு தான் அப்படின்னாலும் கூட நமக்குன்னு ஒரு சின்ன செலவு, அதாவது சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து பெரிய பெரிய மன திருப்தியை நமக்கு கொடுக்குங்க. அதனால ஒரு சின்ன ஒரு செலவு, அதாவது நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொருள், ஒரு முதல் சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் பிறந்த உடனே சம்பளம் வருவது இல்லையா, அப்போது அந்த காசை எடுத்துகிட்டு போய் நமக்கு பிடிச்ச, ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருப்போம், ஒரு ஒரு துணி கடையை கடந்து போகும்போது நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல அப்படின்னு பார்ப்போம், நம்ம ரொம்ப நாளாக ஒரு செப்பல் மாற்றணும்னு நினச்சிட்டே இருப்போம், ஆனால் அதை விட முக்கியமான செலவுகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டுகிட்டே போகும்போது அது ஒரு விதமான மன அழுத்தத்தை தரும் அப்படின்னு உளவியல் ரீதியாக சொல்கிறாங்க. அதனால் சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்காக செஞ்சுக்கோங்க, அது கண்டிப்பாக சுயநலம் அப்படின்னு யோசிக்காதீங்க.

ஏன்னா எல்லாருமே வந்து தேவைக்காக தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அந்த காசுனால ஒரு சந்தோஷம் வரும்போது தான் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் அந்த பணம், அதாவது அந்த செய்யக்கூடிய அந்த செலவானது நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்ல விரும்பினது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த தலைப்பை ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. கண்டிப்பாக இந்த தலைப்பை இரண்டாவது முறையாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பார்வையை மாற்றணும் அப்படின்றதுக்காக தாங்க இந்த தலைப்பை இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா செலவு எல்லாருமே சேமிக்கிறத பற்றியே தான் யோசிக்கிறாங்க. எப்போவுமே பணம் அப்படின்னாலே சேமிப்பு தான் அப்படின்னு யோசிக்கிறோம். கண்டிப்பாக சேமிப்பு முக்கியம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தற்போதைய உங்களுடைய மகிழ்ச்சியும் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது வந்து கண்டிப்பாக சுயநலம்னு நினைக்கக்கூடாது. அதுதான் இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் சொல்ல விரும்பினது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிறைவு பெறுகிறது இன்றைய எல்எஸ்சி. நேரம் 4 மணி.

0: இனி கேட்கலாம் நேயர்களே, ஆகாய பார்வை. தேசிய விண்வெளி தின சிறப்பு நேரலை. காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கழக வளாகத்திலிருந்து நேரலையாக உலாவர இருக்கிறது. தேசிய விண்வெளி நாள் ஆகஸ்ட் 23 அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னா, 2023 இதே நாளில் தாங்க சந்திராயன் 3 வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்குச்சு. இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மற்றும் சந்திர ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. அந்த வகையில் இந்த ஆண்டு நம்ம தேசிய விண்வெளி நாளை கொண்டாடும் விதமாக நம்ம காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கழக வளாகத்தில் இருந்து நேரலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கழக வளாகத்தில் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜி பிரசாத் சார். வணக்கம் பிரசாத் சார்.
1: வணக்கம் ரமணி மேடம்.
0: வணக்கம்.
1: பண்பலை உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். தேசிய விண்வெளி தின இந்த நாள் அந்த தேசிய விண்வெளி தினத்தை பத்தி நீங்க அழகா ஒரு ஓபனிங் கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் நம்ம வளாகத்தில் நிக்கிறோம், நம்ம ஓபனிங் கூட ஆரம்பிக்கணும் இல்லையா. மனிதரின் பாதங்கள் பூமியில் இருந்தாலும் அவருடைய கனவுகள் எப்பொழுதும் ஆகாயத்தை நோக்கியே இருந்திருக்கின்றன. நிலவை தொட்டு பார்க்க வேண்டும் என்ற கனவு, நட்சத்திரங்களை நெருங்கி பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், விண்வெளியின் எல்லையை தேட வேண்டும் என்ற மனிதன் விடாமுயற்சி இன்று நம்மை பூமியின் எல்லைகளை கடந்து விண்வெளியை நோக்கி பயணித்து வைக்கிறது. அந்த பயணத்தில் சாதனை படைத்த இந்தியா, ஒரு வரலாற்று சாதனை படைத்தது சந்திரயான் 3. 2023 ஆகஸ்ட் 23 இந்தியாவின் விண்வெளி வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட்ட நாள். நிலவின் தென்துருவத்தை தொட்ட முதல் நாடாக இந்தியா வரலாறு படைத்த அந்த நாளை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்பட்டு வருகிறது தேசிய விண்வெளி தினம். இது நாளை கொண்டாடுவது மட்டுமல்ல, கனவுகளை கொண்டாடுவது, அறிவியலை கொண்டாடுவது, இந்தியாவின் விண்வெளி வெற்றியை கொண்டாடுவது, அந்த விண்வெளி கனவுகளின் பாதையில் இன்றைய இளம் தலைமுறையோடு இணைந்து நாம் மேற்கொள்ளப் போகும் அறிவியல் பயணம்தான் இந்த ஆகாய பாதை. இந்த பயணத்திற்கான களம் விண்வெளியை கனவு காணும் மாணவர்களின் பயணம் களம். அறிவியலும் பொறியியலும் தொழில்நுட்பமும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் களம் காரைக்கால் திருமாவளங்கை பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம். இந்த கல்லூரியின் அழகிய வளாகத்திலிருந்து மாணவர்களின் ஆர்வத்தையும் விண்வெளி வியப்பையும் இந்தியாவின் சாதனைகளையும் உங்கள் காதுகளுக்கு நேரலையாக கொண்டு வருகிறது ஆகாய வாணி. இது ஆகாஷவாணி காரைக்கால் 100.3. அறிவியலை அறிவோம், விண்வெளியை ரசிக்கலாம், புதிய கனவுகளுக்கு சிறுகள் கொடுக்கலாம். வாருங்கள், பூமியிலிருந்து ஆகாயத்தை நோக்கி, ஆகாயத்திலிருந்து விண்வெளியை நோக்கி ஒரு புதிய பார்வையோடு பயணிப்போம். இது தேசிய விண்வெளி தின சிறப்பு நிற நிகழ்ச்சி ஆகாய பார்வை. ஒரு நல்ல ஓபனிங்கோட நம்ம காலேஜ் பத்தி விண்வெளி தினம் அப்படிங்கிறது இந்திய வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்தால எழுதப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாள். ஏன்னா ஆகஸ்ட் 23 இந்த நாள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு லைவ் டெலிகாஸ்ட் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போமோ அதே மாதிரி இந்தியாவுக்கு எல்லாருமே அந்த ஒரு தென்னூர்வத்துல போயிட்டு அதை லேண்ட் ஆகிறத எல்லாரும் பார்த்து விட்டுருந்தோம். அப்படிப்பட்ட தேசிய விண்வெளி தினத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுற இந்த காரைக்கால் PKIIT இந்த கல்லூரியை பத்தியும் உங்களோட

0: சொல்லுங்க சார். இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா கல்லூரி முதல் 6வது ஸ்தானம் உள்ள இருக்கிறாங்க. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: உங்களை வந்து ஒரு ஆசிரியரா இங்க பாத்திருக்கேன், இன்னைக்கு வந்து உங்களை இன்டர்வியூ பண்ற இடத்துக்கு வந்திருக்கேன்.
1: உங்களோட வளர்ச்சிக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நான் பிகேஐடியை பத்தி சொல்ல விரும்புறேன். பிகேஐடி காலேஜோட பெருந்தலைவர் காமராஜர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கல்லூரி வந்து புதுச்சேரி கவர்மெண்டால் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. இங்கு சென்டாக் மூலம் அட்மிஷன் நடைபெறுகிறது. இப்போதைக்கு எங்கள்கிட்ட 3 கோர்ஸ் இருக்கு: பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு பல தரப்பட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியால் ஃப்ரேம் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட சிலபஸால் நடத்தப்படுகிறது. இங்கே வேலைவாய்ப்புகள் கம்பெனிலாம் வராங்க. இது ஒரு புதுவை கவர்மெண்டால் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்களின் அறிவு திணிக்காக நாங்கள் நேஷனல் ஸ்பேஸ் டேயை இன்று கொண்டாடி கொடுக்கிறோம். இது NSS எங்கள் கல்லூரியின் NSS யூனிட் சார்பாக நடத்தப்படுகிறது. இது பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்படும் ஒரு ஒர்க் ஷாப். இதுல வந்து டெலஸ்கோபி, மேக்கிங் டெலஸ்கோபி, ஒர்க் ஷாப் ஆன் மேக்கிங் டெலஸ்கோபி அதை நடத்துறோம். இது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் தான். இது மாணவர்களே டெலஸ்கோப்பை எப்படி செய்யறது அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட ஒரு 40,000 உரத்துல ஒரு டெலஸ்கோப் இருக்கு. அந்த டெலஸ்கோப் மூலம் நாங்க ஒரு ஈவினிங் வந்து 3 கிட்டக்க பார்க்க மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பு. இது ஒவ்வொரு வருடமும் நாங்க 3 வருடமாக இந்த ப்ரோக்ராம் NSS யூனிட் சார்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம சயின்ஸ் டே அன்னைக்கு பல காம்படிஷன் இதெல்லாம் நடத்துறோம். லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன, இதை வந்து நாங்க மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் ரொம்ப பெற்ற மகிழ்ச்சி அடைக்கிறோம். எங்க கல்லூரியின் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து ஒவ்வொரு வேலைவாய்ப்பு செல்லுன்னு ஒண்ணு இருக்கு. அது மூலம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன, அதையும் ஆசிரியர்கள் மூலமும் வெளியிலேருந்து நாங்க எக்ஸ்பர்ட் இண்டஸ்ட்ரி சேர்ந்தவர்களையும் இங்க அழைத்து அவர்களுக்கான மாணவர்களுக்கான ஒரு அவர்னஸ் ப்ரோக்ராம் ஹேண்ட்ஸ்-ஆன் ட்ரைனிங்கை நான் கொடுப்போம். இன்னைக்கு நாங்கள் இதை கொடுக்குறோம், இந்த மேக்கிங் ஒர்க் ஷாப் ஆன் மேக்கிங் டெலஸ்கோப் கொடுக்குறோம். இது மூலம் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல ஒரு ஆர்வமும், இந்த ப்ரோக்ராமில் உள்ள அந்த ISRO பற்றியும், இந்தியாவின் வளர்ச்சியை பற்றியும், மாணவர்களாகிய அவர்களுடைய கடமை, அவர்கள் எப்படி ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு உதவ முடியும் என்பதை பற்றியும் நாங்கள் விரிவாகவும் மாணவர்களுக்கு புரியும் வண்ணமும் இங்கே எடுத்துரைக்கிறதுக்காக பல அறிவியல் சார்ந்த மக்களும் இண்டஸ்ட்ரி சார்ந்த மக்களும் இங்கே வந்திருக்காங்க. அவர்கள் மூலம் கட்டாயமாக மாணவர்கள் பயன்பெறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கல்லூரியை பார்த்தீங்கன்னா, இது ஒரு கவர்மெண்டால், பாண்டிச்சேரி கவர்மெண்டால் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. இந்த 3 படிப்புகள் இருந்தாலும் இப்போதைக்கு மாணவர்கள் 180 மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் படிக்கிறார்கள். ஸோ 720 மாணவர்கள் இங்கு பயில்கிறார்கள். இதில் இந்த 720 மாணவர்களில் கம்பெனியில் இந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ரோக்ராம் மூலம் நிறைய மாணவர்கள் படித்து முடித்தவுடனே வேலை வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துள்ளது.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார். ஏன்னா நீங்க வந்து ஆதாய பாதை ப்ரோக்ராம் பத்தி கேட்கும் போது உங்க கல்லூரியிலேயே தொடங்கி அப்படி பயணத்தை சொல்லிட்டே இருக்கீங்க. நம்ம சிறு வயது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நிலாவை பார்த்து ஆச்சரிய பண்ண நிலாவை தொட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு வளர்ச்சியில நம்ம வந்து நிலாவில போய் நம்ம கால் பதித்த ஒரு ஆள் வந்துருச்சு. ஆனா நீங்க வந்து ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு தேரியா மட்டும் கொடுத்தா ப்ராக்டிக்கலாவும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. பொறியியல் அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நீங்க சொல்ற 3 டிபார்ட்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கு எவ்வளவு முக்கியங்கிறது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு. டெலஸ்கோப் பத்தி சொன்னீங்கல்ல சார், இது நீங்க வந்து நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் பண்ணி கொடுக்குறீங்க, இல்ல மத்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஏதாச்சும் ஒர்க் ஷாப் இருக்குன்னா அந்த நேரத்துல நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? இல்ல
1: இல்ல, இது வந்து நாங்க நேஷனல் ஸ்பேஸ் டே அன்னைக்கு மட்டும் செய்யல. நாங்க வந்து அது NSS யூனிட் இருக்கிறப்ப அந்தந்த ஏரியாவுக்கு எடுத்துட்டு போவோம். ஏன்னா ஒரு கேம்ப் இருக்கும், இந்த கேம்புக்கு எடுத்துட்டு போறப்ப அப்பயும் ஒரு வாட்டி சொல்லுவோம். ஸோ வருஷத்துக்கு 2 முறை அல்லது 3 முறை நாங்கள் வந்து இதை வந்து பயிற்சியை வந்து மாணவர்களுக்கு கொடுப்போம். ஏன்னா இது வந்து நம்ம அட்ட டைம்ல நிறைய பேரை நம்ம சேர்க்க முடியாது. ஏன்னா இது ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதால ஒரு 40-60 பேர் மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு முறையும் செய்ய முடியும். அதுவும் விருப்பமுள்ள மாணவர்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து அழைச்சிட்டு வரோம். அவங்க ஒவ்வொரு ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு 2,500 மதிப்புள்ள ஒரு டெலஸ்கோப் அவங்களுக்கு அளிக்கப்படும்.
0: நீங்க கொடுக்கு,
1: நாங்கள் கொடுக்குறோம், ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கொடுக்குறோம். அதுதான் இந்த பயிற்சியோட பெரிய
0: என்னன்னா, டெலஸ்கோப் செய்யறதுக்கான பயிற்சியும் கொடுக்குறீங்க, அது அதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க கொடுத்துருவோம். நீங்க செஞ்சு கொடுக்குறீங்களா இல்ல வந்து அவங்க

0: பண்ணிக்கணுங்கிற மாதிரி வெறும் எக்யூப்மெண்ட்
1: பண்ணுவாங்க. நாங்க 2500 ஒருத்துள்ள டெலஸ்கோப் வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த வகுப்புக்கு வர மாணவர்களுக்கும் கொடுப்போம். ஏன்னா அதன் மூலம் இந்த அறிவியல் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் தெரிய வேண்டும், ஆர்வம் வர வேண்டும், அதில் இந்தியா வளர வேண்டும்.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்ப வந்து கல்லூரி மாணவர்கள் மட்டும் வந்திருக்காங்க இந்த ஒர்க்ஷாப்புக்கு இல்ல ஸ்கூல் பசங்க?
1: ஸ்கூல் பசங்க தான் இப்போதைக்கு நாங்க இந்த ஒர்க்ஷாப்புக்கு பள்ளி மாணவர்களை மட்டும்தான் அழைச்சிருக்கோம். ஏன்னா அதான் ஒரு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்கூலும் கல்லூரி மாணவர்களுக்கு வேற மாதிரி நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இப்போதைக்கு வந்து என்எஸ்எஸ் யூனிட்டின் சார்பாக ஒர்க் ஷாப் ஆன் மேக்கிங் டெலஸ்கோப் ஹேண்ட்ஸ்-ஆன் ட்ரைனிங் மட்டும் நடத்துறாங்க. இது வந்து உண்மையாவே பயனுள்ள ஒரு ப்ரோக்ராம். மாணவர்களுக்கு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பத்தி ஒரு ஆர்வமும், ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல இந்தியாவின் வளர்ச்சி, மாணவர்களுடைய பங்காற்று. ஏன்னா நம்ம பாரத பிரதமர் விக்ஷத் பாரத் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருக்காரு, ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, 2047 இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. இதுல நம்ம ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி

0: ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பத்தி ஒரு ஆர்வமும், ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல இந்தியாவின் வளர்ச்சி, மாணவர்களுடைய பங்காற்று. ஏன்னா நம்ம பாரத பிரதமர் விக்ஷத் பாரத் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருக்காரு, ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, 2047 இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. இதுல நம்ம ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நிறைய ப்ரூவ் பண்றதுக்கும் இருக்கு. இதுல மாணவர்களுடைய பங்களிப்பும் ரொம்ப முக்கியம். அதைதான் நாங்க இந்த ப்ரோக்ராம்ல சொல்றோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார். பிகேஇடி பத்தியும் தேசிய விண்வெளி தினத்தை பத்தியும் ஆகாய பார்வையும் டைட்டில் வச்சிருவாங்க. அந்த ஆகாய பார்வையை பத்தி நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா கிளாஸ் இருக்க டைம் நினைக்க உங்களுக்கு, அது இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் இருக்கீங்க, ஒரு பிஸி ஷெட்யூல்ல வந்து.
0: நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.
1: பொதுவாக பாத்தீங்கன்னா நாட்டு நலப்பணி திட்டம் சொல்லும் போது ஏதாச்சும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வைப்பாங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது தான் அந்த என்எஸ்எஸ்ல அதிகமா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா டிகேடி இருக்கக்கூடிய என்எஸ்எஸ் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ஸ்பேஸ் டேவுக்கு இவங்க ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி சின்ன பசங்களும் கல்லூரி பசங்களும் மட்டும் இல்லாம பள்ளி மாணவர்கள் வந்து நேஷனல் ஸ்பேஸ் டேவ்ல விண்வெளியில என்ன மாதிரி ஆர்வம் இருக்காலும் அந்த மாணவர்கள் மட்டும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து 2500 மதிப்புள்ள அந்த டெலஸ்கோப்பும் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க பிகேஇடில. இப்போ நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா புதுவை மாநில நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் நம்மளோட இருக்கிறாங்க சார். வணக்கம். பேர் சொல்லுங்க சார்.
2: வணக்கம். என்னோட பேர் சதீஷ்குமார்.
1: சதீஷ்குமார் சார், ஓகே.
2: நான் ஸ்டேட் என்எஸ்எஸ் ஆஃபீஸரா
1: இருக்கேன். புதுவை நம்ம என்ன அப்படின்னா ஒரு என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதிகம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வருது, நம்ம ப்ரிவென்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து இங்க குப்பைகளை போடாதீங்க நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட அதிகமா என்எஸ்எஸ்ல இருப்போம். ஆனா இந்த பிகேஇடில என்எஸ்எஸ் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ஸ்பேஸ் டேவுக்கு இவங்க ஒரு 3 நாள் ஒர்க் ஷாப் வச்சு அதுவும் ஸ்கூல் பசங்க வச்சு பண்றாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஒரு என்எஸ்எஸ் ஆபீசரா?
2: சார், இது வரைக்கும் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் தி வேர்ல்டு எடுத்துக்கிட்டாலும் எங்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் சர்வீஸ் செக்டார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மூலமா வந்து பாத்தீங்கன்னா எங்குமே பண்ணது கிடையாது. இதான் முதல் முறையா, பெருமையா எனக்கு இருக்குது. நான் வந்து நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரியா இருந்தேன். முதல் முறையாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் நாட்டு நலப்பணி திட்டம் மூலமாக மாணவர்களுக்கு ஆராய்ச்சி அப்படின்ற ஒரு இது ஐடியாவை வந்து கொண்டு வராங்கன்னு போது பாத்தீங்கன்னா எங்களுடைய ப்ரோக்ராம் ஆஃபீஸர் பிரவீணன் ஞானமுருகன் ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன், அவங்களுக்கு நன்றி சொல்ல விருப்பப்பட்டிருக்கேன். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து பார்த்தேன் பசங்களே மாணவர்களே வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் வந்து அவங்களே டெலஸ்கோப் எல்லாம் ஃபிட் பண்ணி செஞ்சு ஒரு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் அவேர்னஸ் ஒரு ஏதாச்சும் வந்து என்எஸ்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 7 நாள் சிறப்பு முகாம்னு ஒண்ணு இருக்கு. அந்த 7 நாள் சிறப்பு முகாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த இடத்துல செய்யும்போது பாத்தீங்கன்னா இந்த டெலஸ்கோப்பை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு பொதுமக்கள் பார்வைக்காக வந்து பாத்தீங்கன்னா நிலா எல்லாம் எப்படி இருக்கு, நட்சத்திரம் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு வந்து அங்க கொண்டு வந்து எல்லாருக்கும் மக்கள் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இதை நான் கேட்கும் போது எனக்கு வந்து மனசு ரொம்ப சுழுதெழுத்து போச்சு. அவங்க ரெண்டு பேருக்கும் நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல.
1: அவங்க இனிஷியேட் பண்ணும் போது இந்த மாதிரி நம்ம ஒரு நேஷனல் ஸ்பேஸ் டேவுக்கு வந்து நாங்க வந்து டெலஸ்கோப் செய்யறது எப்படி, எங்க கல்லூரியில வந்து வைக்கிறது இல்லாம பொதுவாகவே நீங்க கிராம தத்தருக்கு சொல்லும் போது என் மைண்ட் செட் அப்படா வந்துச்சு. நானுமே ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் என்எஸ்எஸ்ல இருந்திருக்கிறேன். ஒரு 1 வீக் ஃபுல்லாவே நம்ம பத்தி பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போவோம், தத்தெடுத்துப்போம், ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டே இருக்கும். நீங்க எப்படி இருக்கோங்க? ஆனா இந்த டெலஸ்கோப்பும் இந்த நேஷனல் ஸ்பேஸ் டேவும் எப்படி சார் அதை கனெக்ட் பண்ணீங்க என்எஸ்எஸ் கூட?
2: என்எஸ்எஸ் ஓட கனெக்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோ வந்து பாத்தீங்கன்னா 1969 தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்டு நலப்பணி திட்டமும் வந்து பாத்தீங்கன்னா 1969 தான் கனெக்ட் பண்ணிருக்காங்க. சோ ஏதோ ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா நாட்டு நலப்பணி திட்டமும் இஸ்ரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. சோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது பண்ணிருக்காங்க. இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயங்கள் சொல்ல விருப்பப்படுறேன். இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, எல்லா மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்துக்கணும். ஏன்னா நாட்டு நலப்பணி திட்டம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து குப்பைகளை அகற்றுறதுன்னு சொல்லணும். இது வந்து ஒரு தப்பான ஒரு கருத்து. அவங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தப்பான எண்ணங்கள் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடாது. அரசாங்கம் வந்து பார்த்தா பல முறை சொல்லியிருக்காங்க குப்பையை குப்பை தொட்டியில் போடவும், ஆனா நம்ம மக்கள் யாருமே வந்து பார்த்தா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சோ இந்த நாட்டு நலப்பணி திட்டம் வந்து பார்த்தா அதுக்கு ஒரு அவேர்னஸ் தான் கொடுக்குறாங்க தவிர, அவங்க வந்து பார்த்தா எந்த இடத்துக்கு போனாலும் சரி எல்லாருமே பார்த்தா நாட்டு நலப்பணி திட்டம்னா குப்பை எடுக்க போறீங்க அது கிடையவே கிடையாது. மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை தயவு செஞ்சு எல்லாருமே இதை வந்து அழிச்சிருங்க.
1: அந்த மைண்ட் செட் தான் நீங்க மாத்திட்டீங்களா?
2: அதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா 2024 இந்தியா வல்லரசு ஆகணும் சொல்லிட்டு விக்ஷித் பாரத் எங்களுடைய டைலாக்னு சொல்றேன், நம்ம பாரத பிரதமர் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் வளரணும். அப்ப அந்த விஞ்ஞானம் வளர்றதுக்கு யார் கையில இருக்குன்னு பார்த்தா இளைஞர் கையில தான் இருக்குது. சோ அப்ப இளைஞர்களை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வல்லரசு ஆயிடும். அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காரணங்கள் சொல்லிட்டு, அவரு எல்லாருமே கனவு காண வச்சிருக்காரு. இன்னைக்கு மாணவர்களும் அதே மாதிரி தான் கனவு காண்டுட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து பார்த்தா இந்தியா வல்லரசு ஆகும். இதை வந்து பார்த்தா

0: மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நாட் மீ பட் யூன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கானது கிடையாது, அது உங்களுக்கானது. அந்த ஒரு மோட்டோ வந்து பார்த்தா ஒரு மேஜிக்கல் வேர்டு, எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா பல சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா எங்க நாட்டு நலப்பணி திட்டம் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குது. இங்க உள்ள காரைக்கல்ல உள்ள தாமோதரன் சார் ஒருங்கிணைப்பாளர், அதுக்கப்புறம் இங்க உள்ள நம்ம பிரவீன் சாரும் ஞானமுருகன் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ் மூலமா சிறப்பா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு பேட்டி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இது எஃப்எம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நான் அது தெரிவிக்க விருப்பப்படுறேன். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு கொடுங்க. பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க போவாதீங்க அங்க போவாதீங்க தடுக்காதீங்க, அவங்க வந்து ஃப்ரீயா விடுங்க.
1: ஏதாச்சும் செய்யறாரு, ஆராய்ச்சி பண்றாரு, விட்டுருங்க,
0: விடுங்க,
1: செய்வார்.
0: எல்லாருக்குமே வந்து பார்த்தா திறமை இருக்குது.
1: இருக்கும்
0: ஒரு ஆலமரத்துக்கு விதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குதுன்றது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அது என்னைக்கு வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வரணும் சொல்லுவாங்க. அது வளரும் வரை பொறுத்துருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தா மாணவர்கிட்டயும் பார்த்தா நிறைய திறமை இருக்கு. ஸோ இங்க சர்வீஸ் பண்றது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தா மாணவர்கள் கண்டிப்பா வந்து பார்த்தா வெற்றி அடைவாங்க சொல்லி நான் விரும்புகிறேன்.
1: ரொம்ப நன்றி சார். நீங்க மூணு நாள் இந்த ஒர்க் ஷாப் இன்னைக்கு தான் வந்தீங்க?
0: இன்னைக்கு நான் வந்திருக்கேன்.
1: ஆமா, ஷெட்யூல் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நீங்க உள்ள பிகேஇடிக்குள்ள வரும்போதும் இங்க நேஷனல் சேஃப்டிக்காக இவங்க முன்னெடுத்துக்கிறீங்க
0: எப்படி பாத்தீங்க? நான் வந்து உள்ளார்க்க வரும்போது ரொம்ப சிறப்பா இருந்தது, நேச்சுரலா இருந்தது. சோ சர்வீஸ் ஸ்கீம் வந்து பார்த்தா பக்காவா வந்து பண்ணிருக்காங்க. அடுத்து உள்ளார்க்க வரும்போது பாத்தீங்கன்னா பசங்க மாணவர்கள் உட்காந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்து இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா
1: என்ன ஊருங்க?
2: கண்டுபிடிச்சது அந்த க்ளோவ்ஸ் அதெல்லாம் எது எதெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு பாத்துக்காங்க.
1: சரி, எப்பவுமே நீங்க வந்து டெலஸ்கோப் பார்க்கலாம் போகலாம் அப்பெல்லாம் பாத்துருக்கோம் இல்லையா? அது முதல் முறையா உங்களை செய்ய சொன்னாங்களே இன்னைக்கு, அதை அசம்பிள் பண்ணுங்கன்னு
2: சொன்னாங்களா?
1: அசம்பிள் பண்ணீங்க
2: போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அசம்பிள் பண்ணி பாருங்க அப்படின்னா
1: போய் அசம்பிள் பண்ணல.
2: ஆனா
1: எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க.
2: எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம்
1: கொடுத்துட்டாங்க. அது எப்படி அசம்பிள் பண்ணி சொல்லி கொடுத்தாங்களா?
2: நீங்க தான் சொல்லுவேன்.
1: சரி, ரைட். நீங்க படிச்சு பெரிய பிள்ளையான பிறகு என்ன ஆகணும் ஆசை உங்களுக்கு?
2: நான் வந்து ஐடி கம்பெனில போகணும்.
1: ஐடி கம்பெனிக்கு போகணும், அதான் உங்களோட ஆசையா? சரி, நல்லா படிக்கணும். சரிங்களா, வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: ஸ்ரீ ஹரிதரன்.
1: ஸ்ரீ
3: ஹரிதரன்.
1: ஹரிதரன், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க?
3: மேலக்காசம்.
1: இங்க இருந்தா வந்திருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க நீங்க? நீங்களே எயித்தானா? இங்க வந்திருக்க எல்லாமே எயித்து தான் படிக்கிறாங்களா? நான் நினைக்கிறேன் பாதி பேர் எயித்து. நீங்களே எயித்து தான் படிக்கிறீங்க. இங்க பிகேஇடில இந்த நேஷனல் ஃபெஸ்டிவல் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க இல்லையா? நீங்க வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
3: உருவாக்குறது
1: பேசலாம். வணக்கம் சார்.
4: வணக்கம்
5: எப்படின்னா பொதுமக்களுக்கும் சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் எல்லாமே நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான். அந்த ஒரு வகையில காரைக்கால்ல உள்ள ஒரு பின்தங்கிய ஒரு

0: ஸ்கூலு பசங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பொதுவாக ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட எண்ணங்கள். அதில் ஒரு நிகழ்ச்சியாக தான் இதை ஆரம்பித்தோம். அந்த டெலஸ்கோப்பு வந்து பார்த்துருக்காங்களோ பார்க்கல, இப்போதைக்கு நாங்கள் என்ன செய்யணும் அதை செய்ய வச்சே கொண்டாந்து காமிச்சிருக்கிறோம். இது தொடர்ந்து 3 வருஷமாக செஞ்சிட்ருக்குறோம். இது வந்து பிகேடியில் உள்ள பிரவீன் குமார் அண்டு ஞானமுருகன் மூலயமா இந்த என்எஸ்எஸ் யூனிட். நாங்கள் வந்து என்னென்னா பொதுவாக காரைக்கால் மாவட்டத்துக்கே இருக்கிறோம். காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு ஒரு நிகழ்ச்சியும் ஒரு ஒரு வித்தியாசமாக செஞ்சிட்ருக்கிறதுல இந்த ஒரு பகுதியாக இது வந்து ஸ்பேஸ் டே இன்னைக்கு வந்து பிகேடியில் வந்து நடக்கிறோம். இதுக்கு நடத்துறது வந்து இங்கே உள்ள நாட்டு நலப்பணி திட்டம். இன்னொன்று, ஒரு இடத்துல மட்டுமே இருக்கக்கூடாது, நம்ம மாவட்டத்தில் உள்ள எல்லா மாணவர்களும் பயன்பெறணுங்கிற ஒரே எண்ணம் தான். ஒரு ஒரு வருஷமும் புது புது பசங்களை தான் கொண்டாடுவோம்.
1: இந்த மாணவர்கள் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க சார்? அவங்க தனியாக
0: ஆர்வத்தை பார்த்து அந்த ஸ்கூலுக்கே போய் பார்த்து ஆர்வம் இருக்கணும். பிளஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டாந்து உள்ள மாணவர்களை வந்து செய்வோம். இது ஒரு நிகழ்ச்சி, ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி தான். இதே போல பல நிகழ்ச்சிகள் நடத்துவோம். இதே போல மாணவர்கள் பல மாணவர்கள் வருவாங்க. அதுல நாங்க கொடுக்கறப்ப யாரோ ஒரு சிறந்த மாணவர்களா இருக்கலாம். ஃபியூச்சர்ல வந்து ஒரு இனிஷியல் பாயிண்ட் தான் இது எங்களுக்கு. இது மேபி இன் ஃபியூச்சர்ல ஒரு மிக சிறந்த ஒரு விஞ்ஞானியாகவோ ஒரு மிக தெரிந்த ஒரு வல்லுநராகவோ ஆகிறதுக்கு தான் எங்களோட உழைப்புகள் எல்லாமே. எல்லா உழைப்புகளும் த்ரூ நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் அண்ட் ஆல்சோ மாவட்ட நிர்வாகம் மற்றும் கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி, இது மூலமா தான் நாங்க எல்லாமே செஞ்சிட்டு இருக்கோம்.
1: இவங்க எல்லாம் உங்க சப்போர்ட் பண்றாங்க, கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி, என்எஸ்எஸ் இவங்க மூலமா பிகேடி பாத்தீங்க அப்படின்னா
0: பிகேடி மெயின் ரோல செய்து தான்.
1: ஆமா, ஒரு நேஷனல் ஸ்பேஸ் டேக்கு ஒரு 3 நாள் ஒர்க் ஷாப் பண்றதுங்கிறது
0: இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால இங்க மட்டும் தான் நடத்தும்.
1: அது நம்ம எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் புடிச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அழைச்சிட்டு தான் அவங்களுக்கு வந்து நீங்க ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறீங்க.
0: ஆமா,
1: அவங்களுக்கு அவங்களுக்கு கீழே இருக்கிற பசங்க
0: எப்பொழுதுமே ஆர்வங்கிறது ஒரு கீழே இருந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆர்வத்தை கொண்டாட முடியும். ஏன்னா காலேஜ் லெவலுங்கிறது வேற லெவல். இப்ப இங்க வந்திருக்கிற பசங்களே பாத்தீங்கன்னா 8th 9th அப்படிதான் வந்திருப்பாங்க. ஏன்னா இப்ப கொடுத்தாதான் வந்து அதுக்கப்புறம் 9th 6th 6th அப்படியே வந்திருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவனோட ஆர்வம் இருக்கும். 6th படிக்கிறவன் இருக்கிறான்னா 7th 8th அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப வாழ்க்கையில ஃபியூச்சர்ல ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானியா வரலாம். அதுக்கான எங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு முயற்சி தான் இது.
1: ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்டூடெண்ட்ஸ் காத்துட்டு இருக்காங்க.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சாந்தினி.
1: சாந்தினி, உங்க எங்க ஸ்கூல்ல வந்திருக்கீங்க?
2: டிஹெச்எஸ் வேதியூர்.
1: தெளிவா பேசுறீங்க, என்ன படிக்கிறீங்க நீங்க?
2: 9th ஸ்டாண்டர்ட்.
1: சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन கேட்டுறோம். சாந்தினியா?
2: சாந்தினி.
1: சாந்தினி, சாந்தினிக்கு வந்து என்ன ஒரு எய்ம் வச்சிருக்காருங்க லைஃப்ல?
2: ஐ வாண்ட் டு பிகம் ஐஏஎஸ்.
1: ஐஏஎஸ், சூப்பர். ஐஏஎஸ் ஆனா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நேஷனல் ஸ்பேஸ் டேக்காக இங்க வந்திருக்கீங்க. நீங்க எப்பவுமே இந்த டெலஸ்கோப் வந்து ஏற்கனவே பார்த்த அனுபவம், இல்ல ஏற்கனவே செஞ்சு பார்த்த அனுபவம், இல்ல ஏதாச்சும் உடச்சு கிடைச்சு அதுல ஏதாச்சும் புதுசா உருவாக்க அந்த மாதிரி வச்சிருக்கேன்?
2: இல்ல சார், அது மாதிரி எதுவும் இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டெலஸ்கோப் பத்தி தெரிஞ்சுக்கலாம், சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன்
1: சார். 3 நாள் வந்துட்டு இருக்கீங்களா?
2: இல்ல, இன்னைக்கு
1: இன்னைக்கு தான் வந்தீங்க. இன்னைக்கு
2: வந்து பிளானட் 8 பத்தி ரொம்ப பிரீஃபா எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஏன் கொண்டாடுறோம்னு சொன்னாங்க. சந்திராயன் 3 பத்தி சொன்னாங்க. அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் ரொம்ப தெளிவாவும் எக்ஸ்பிளைன் நல்லா அழகா
1: பண்ணாங்க.
2: இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தனால பிரேக்ல எங்களுக்கு யோசிக்கவே இல்ல.
1: அழைச்சிட்டு வந்தாங்க உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க?
2: எங்க ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி சயின்ஸ் பத்தி இன்ட்ரெஸ்டா நீ இருக்கல, நீ போயிட்டு வான்னு சொன்னாங்க. அதனால எனக்கும் லாஸ்ட் டைம் நான் வரணும்னு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தேன். ஆனா இந்த தடவை தான் வர ஆப்பர்ச்சுனிட்டி.
1: லாஸ்ட் டைம் வர முடியல. ஓ சரி. இப்போ உங்க ஸ்கூல்ல வந்து சொன்னாங்க இது மாதிரி நேஷனல் ஸ்பேசிக்காக ஃபோரம் கண்டக்ட் பண்றாங்க, நீங்க அட்டெண்ட்
2: பண்ணுங்க.
1: உங்க ஸ்கூல்ல எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
2: 2 பேர் வந்திருக்கோம். நானே இன்னொரு பொண்ணு வந்திருக்கோம்.
1: ஓ சூப்பர். அவங்க கிட்ட பேச சொல்லுங்க.
2: थैंक यू. थैंक
1: यू. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வி கௌதமன். நான் வந்து அரசு உயர்நிலையில திருவட்டுக்குடியில இருந்து வருகிறேன்.
1: திருவட்டுக்குடியில வந்துருக்கீங்களா? கேட்கறது பதில் சொல்லிட்டீங்க. அடுத்த கொஸ்டின் இதை கேட்க போறாங்க அப்படின்னு ரெடி ஆயிட்டீங்களா நீங்க? அது மாதிரி அவங்க சார் நடத்திட்டு இருக்காங்களே, அவங்க கேட்கறதுல டக்குனு பதில் சொல்லீங்களா நீங்க? இல்லையா, நான் உள்ள வந்து பார்த்து அமைதியா உட்கார்ந்து இருந்தீங்களே. அந்த கூச்சமே வேணாமே, நான் பேசிட்டு இருந்தேன், அது மாதிரி பேசலாம்ல. நல்லா கேட்ட பதில் சொல்லணும் சரிங்களா? கௌதமன், நீங்க எதா படிக்கிறீங்க? நீங்க உள்ள வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது? உங்களுக்கு
2: ரொம்ப ஜாலியா வந்து தெரியாத விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கோம் நிறையா. அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பா
1: சொல்லிக்கொடுத்தாங்க. என்ன இப்ப வந்து சேட்டர்ன் டீப்பா சொல்லி கொடுத்தாங்க. சரி, நீங்க சின்ன வயசு கடையில வந்து திருவிழா பாத்தீங்கன்னா சின்னதா வைப்பாங்க, அந்த பாக்குறது பையனை உங்களுக்கு வச்சு பாப்பாங்களே, அந்த மாதிரி பாத்துருப்பீங்களா நீங்க? இங்க டெலஸ்கோப் வச்சு பாத்தீங்களா நீங்க?
2: இதுக்கு மேலதான்
1: பாக்கணுமா? நீங்களும் டீ சாப்பிடறதா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்பதான் கொடுத்துருவாங்களா பிரேக்கு?
3: பிரேக்

0: என்ன ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி யோசிச்சு பார்த்தேன், அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து அதுல சேர்ந்தேன்.
1: அதுல சேரணும் ஆசைப்படுறீங்க, ஐஎஸ்ஆர்ல சேரணும்னு சொல்லிட்டு. ஐஎஸ்ஆர் பத்தி யோசிச்சு எல்லாம் பாத்தீங்க, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது பத்தி யோசிச்சு எல்லாம் பாத்தீங்க, அப்படி யோசிச்சு பார்த்து காரணம் என்ன?
0: ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம நாட்டு மேல நிறைய வந்து போர் தொடுக்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு மிசைலோ அது மாதிரி கண்டுபிடிக்கும்.
1: ஒரு மிசைல் கண்டுபிடிக்கணும், அதை வந்து இல்ல ஒரு மிசைல் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான என்ன ஐடியா, அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க நீங்க?
0: இது யோசிச்சதா? ஆனா வந்து இது வரைக்கும் சக்சஸ் ஆகல.
1: சக்சஸ் ஆகல. எயிட் தானே படிக்கிறீங்க, கொஞ்சம் சக்சஸ் ஆயிடலாம் சரிங்களா? கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஐஎஸ்ஆர் சயின்டிஸ்ட் வந்து எங்க ஊருக்காரு திருவட்டமுடிக்காரு கௌதமர் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா? இப்ப கூச்சலாம் போயிட்டு அவங்களுக்கு உள்ள கிட்ட போய் சொல்லிக்கலாம். அப்போ நேர்ல தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடையில பிறகு.
2: www.pmsuryagar.gov.in ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாய பார்வை தேசிய விண்வெளி தின சிறப்பு நேரலை. இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஆகாய பார்வை தேசிய விண்வெளி தின சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இந்த சிறப்பு நேர நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பெருந்தலை காமராஜர் பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கழகத்திலிருந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்பேஸ் டேக்காக நடக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நம்ம இருக்கிறோம். கூட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக அவங்கள்ட்ட பேசிட்டு பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: ஈஸ்வர்.
0: ஈஸ்வர் என்ன படிக்கிறாருங்க? செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. எங்க எந்த ஸ்கூல்ல வந்திருக்கீங்க?
1: பாரதிதாசன் கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல்.
0: என்ன ஊருங்க?
1: நிறைவில
0: இருந்து வந்திருக்கீங்க. எப்படி வந்தீங்க காலையில? யார் அழைச்சிட்டு வந்தா?
1: அப்பா.
0: அப்பா அழைச்சிட்டு வந்தாங்களா? சரி, இங்க வந்தீங்கல்ல, இங்க வந்து உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு
1: நல்லா இருந்துச்சு. நிறைய கத்துக்கிட்டேன்.
0: என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க அம்மா சொல்லுங்க.
1: ஸ்பேஸ் பத்தி படிச்சேன், பார்த்தேன். அடுத்து நைட் வானத்தை பார்ப்போம், இல்ல அதுதான் பாக்குறதுக்காக. அது மட்டும் இல்லாம நிறைய கத்துக்கிட்டேன்.
0: நிறைய கத்துக்கிட்டீங்க, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. சரி, புத்தகத்துல படிச்சிருப்பீங்க. இப்ப நீங்க வந்து ஒன்னு ஒண்ணுமே இருக்கும், ஒரு ஒரு பிளானட் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இங்க ஒன்னொன்று விரிவா சொல்லி கொடுத்தாங்களா? சரி, நல்லா இருந்துச்சு உங்களுக்கு. நீங்க டெலஸ்கோப் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: உள்ள செஞ்சிட்டு
0: ரெடி ஆயிட்டாங்க. நல்லா செய்யணும், சரிங்களா? சரி, உங்களுக்கு என்ன ஆசை இருக்குங்க?
1: ஐஏஎஸ்
0: ஆகணும். நல்லா படிச்சு நல்லா ஐஏஎஸ் ஆகணும், சரிங்களா? வாழ்த்துக்கள். நேர்களை பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூட காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பி பாலு சார் நம்மள இருக்கிறாங்க. ரீசெண்டா ரொம்ப ட்ரெண்டான சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
0: இந்த ப்ரோக்ராம் பத்தி,
2: இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா சார், அதாவது நம்ம 23 ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் வந்து நிலவனுடைய தென்துருவ பகுதியில சிவசக்தி பள்ளிக்கு அருகில இறங்குனதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த
0: நாள்
2: ஆமா, அதனால இந்த நாட்களை வந்து இந்த நாளை வந்து நம்ம வந்து நம்ம இந்தியாவினுடைய தேசிய விண்வெளி தினமாக நம்ம வந்து கொண்டாடுறோம். இந்த விண்வெளி தினத்துல பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியில மாணவர்கள், அதாவது குறிப்பா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் 40 பேரை செலக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு இந்த டெலஸ்கோப், கலீலியோ பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்ம டெலஸ்கோப்புக்கு வந்து தந்தைன்னு சொல்லலாம். அவர் இந்த வான சாஸ்திரத்தை முற்றிலுமா அறிந்தவர். அந்த டெலஸ்கோப்பினுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம வான சாஸ்திரத்தை எப்படி பாக்குறது, அந்த வானவியலை பத்தி எப்படி ஆராய்ச்சி பண்றது, நிலவனுடைய தன்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக ஒரு 3000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டெலஸ்கோப் வந்து இந்த மாணவர்களுக்கு இலவசமாகவே இங்க கல்லூரியில வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த மாணவர்கள் வந்து பயனடையணும், விண்வெளி பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளராக ஆகணுங்கிற ஒரு எண்ணம் வந்து உருவாக்கணும், கிரியேட் பண்ணணும் இந்த பிள்ளைங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க இலவசமா கொடுக்குறாங்க. இது ரொம்ப பாராட்டுதற்கு உரியது. ஞானமுருகன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நேற்றிலேருந்து இவங்க வந்து நம்ம சார் பிரேம் சார் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து அவங்க எப்படி அவங்க அதெல்லாம் மேனேஜ் பண்ணாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ரொம்ப அருமையா அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க நிச்சயமா ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளராக உருவாவாங்கிறது எங்களுடைய மாவட்ட கருத்து. அது குறிப்பா அரசு பள்ளி ஏழையான மாணவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த ஏழையான மாணவர்கள் வந்து வாழ்வில் வந்து நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கு இந்த கல்லூரி வந்து இணைந்து செயல்படுது. அதுக்கு இந்த கல்லூரிக்கு நான் வந்து வார்த்தைகளையே தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட மட்டும் இல்லாம இப்ப வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு அவங்க ஒரு டீமா பிரிச்சு அதுலயும் பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் மார்ஸ் இந்த மாதிரி ஒரு வான கோள்களோட தொடர்புடைய டீமை பிரிச்சு வச்சு அவங்களுக்கு அந்த கோள்களுடைய முக்கியத்துவத்தை கேள்விகளாகவும் கேட்டு அந்த பிள்ளைங்க நல்லா அருமையா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளார அது பாக்குறதுனா உள்ளார போயிட்டு இருக்கோம். நாங்களும் அவங்களோட சேர்ந்து பயன்பெறுவோம்னு நினைக்கிறேன்.
0: அது ஒரு மாவட்ட நிர்வாகத்துல இருந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்க?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: மாணவரா இருந்து அதை ரசிக்கிறீங்க?
2: மாணவரா இருந்து ரசிக்கிறோம். அதோட இல்லாம ஒரு 6:30 இந்த வானத்துல வந்து கோள்கள் எல்லாம் லைவ்ல காமிக்க போறேன்னு இந்த குழந்தைகள் சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைங்களா நாங்களும் மாறி அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா பாத்துட்டு
0: ரொம்ப மகிழ்ச்சி சார். ஏன்னா வந்து ஒரு NSS அப்படின்னா அதோட ட்ராக்கே சுத்தமா மாத்திட்டாங்க. ஒரு நேஷனல் ஸ்பேஸ் இவங்க வந்து பள்ளி மாணவர் குறிப்பிட்டு நீங்க சொன்ன மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்காக இவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எதோ 3000 மதிப்புள்ள அந்த
2: இலவசமா கொடுக்குறாங்க,
0: ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது மாவட்ட நிர்வாகம் சப்போர்ட்
2: பண்ணிருக்காங்க. அவங்க என்ன கேட்டாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். அதோட இல்லாம இந்த குழந்தைகள் வந்து விஞ்ஞான அறிவு பெறுறதுக்கு வந்து இவங்க ஒரு வளர்ச்சி இவங்க கொடுக்குறாங்க. அந்த வளர்ச்சி பாராட்ட தெரிவிக்கணும்.

0: வணக்கம் சார். நம்ம கூட பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியின் தனி செயலர் அவர்கள் நம்ம வித்யாசாரம் இருக்கிறாங்க. வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். இனிய மாலை வணக்கம். எப்போதும் பாத்தீங்கன்னா இந்த என்எஸ்எஸ் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா பீச்சை கிளீன் பண்றோம், குப்பை அள்ளுறோம், இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் பண்ணுவாங்க. ஒரு பிகேஐடிக்கு ஒரு ஹேஷ்டாக் ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம். இந்த பிகேஐடி டீம் வந்து முத முத ஒரு நாவல் அண்ட் இன்னோவேட்டிவ் அப்ரோச். எங்கேயுமே இது நான் பார்த்தது இல்லைன்னு எப்போதுமே பாத்தீங்கன்னா பீச்சில் கிளீன் பண்றோம், ரோட கிளீன் பண்றோம், சாப்பாடு போடுறோம், இந்த மாதிரி தான் என்எஸ்எஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இவங்க ஒரு பீயிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இவங்க வந்து இவங்களோட ஐடியா வந்து நல்ல ஒரு நாவல் ஐடியாவா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டெலஸ்கோப்போட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா கைட்டு வச்சிருக்காங்க. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பசங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் ஐடியா மனசுக்குள்ளார வரணும், அந்த டெக்னிக்கல் ஐடியாவா இன்னோவேட்டிவா அவங்க உள்ள உள்செலுத்தணும் மனசுக்கு மைண்டுக்குள்ளார அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட டெலஸ்கோப் மேக்கிங் அந்த ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. உள்ளே பெரிய டீம்.
0: சரி, உங்கள்ட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் இது எப்படி எதிர்பார்த்தீங்க சார்? ஏன்னா வந்து ஒரு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்துல வந்து அப்ரோச் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி நாங்க வந்து டெலஸ்கோப் செய்யறது பத்தியும் நேஷனல் ஸ்பேஸ் டேக்காக ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி உங்களோட அப்ரோச் எப்படி சார்? அவங்களோட அப்ரோச் எப்படி சார்?
1: ஃபர்ஸ்ட் இங்க வந்து இங்க வந்த போது பாத்தோம்னா ஒரு எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. நாங்க யூஸ்வலா மைண்டுக்குள்ள அந்த செட்டப் வரும்போது பார்த்தா ஏதோ ஒரு சிங்கிள் டெலஸ்கோப் வச்சு மேலே காமிச்சு இதான் மூணு, இதான் சன்னு, இதான் சோலார் எக்லிப்ஸ், இதான் லூனார் எக்லிப்ஸ், இதான் சந்திரகிரகணம் சூரியன் அப்படி காமிப்பாங்கன்னு தான் இங்க நினைச்சிட்டு வந்தோம். பட் இங்க ஒரு ஒரு ஒரு அஸ்டானிஷிங்கா இருக்கு. நிறைய ஒரு 20-25 டெலஸ்கோப், அதுவும் அந்த 20-25 டெலஸ்கோப் அப்ராக்சிமேட்டா ஒன்னோட காஸ்டும் மோர் தென் 2500 ருபீஸ் சொல்லுது. அதை கொண்டாந்து இங்க வச்சிருக்காங்க. அந்த ஒரு கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 டீம் கிட்ட விட்டு உள்ளார வச்சிருக்காங்க. அப்ப அந்த டீம் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த டெலஸ்கோப் மேக்கப் பண்ணி அவங்களே எடுத்துட்டு போறதுக்காக ரெடியா வச்சிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். அதான் மிகப்பெரிய ஒரு டார்கெட் அவங்களை பொறுத்த வரைக்கும். நிறைய பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து நிறைய ஃபண்ட் இருக்கும், ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஆனா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இந்த டெலஸ்கோப் போய் சேருதுனாக்க மட்டும் இல்ல. இவங்களோட ஐடியா பாத்தீங்கன்னா ஒரு எப்போதும் பாத்தீங்கன்னா நம்ம படத்துல தான் பாத்துருக்கோம், டெலஸ்கோப் புக்ல பாத்துருக்கோம். இவங்க நேரடியா 3D நேரடியாவே காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எப்ப ஸ்க்ரூ கூட போடணும், எந்த ஸ்க்ரூ எங்க போட்டா எங்க அப்ரோப்ரியேட்டா செட் ஆகும், எப்படி அந்த லென்ஸ போக்கஸ் பண்ணலாம், அப்படி லென்ஸ் எவ்வளவு தூரத்து போக்கஸ் பண்ணா அந்த லென்ஸ்ல மேல இருக்கிற நமக்கு இந்த சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் கிளியரா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு 3D ஃபிகர் எல்லாங்க வச்சு நேஷனல் ஜியோகிராபிக்னு ஒரு சேனல் இருக்கு, அதோட வீடியோ எடுத்து போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பெரிய பெட்டர் அப்ரோச் அந்த நாவல் அப்ரோச் பை கிட்டிகேட்.
0: இப்போ நீங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு ஆபீஸ்லாம் இருக்கீங்க, அதுல நீங்க வந்து நிறைய பேர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, சயின்ஸ் கிளாஸ் நிறைய எடுத்துருப்பீங்க. இந்த டெலஸ்கோப் மேக்கிங் பத்தி நீங்க ஒரு தேரியா சொல்லி கொடுத்துருப்பீங்க, பட் பிராக்டிக்கலா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் ஃபீல்? உங்களுக்கு
1: வெரி குட் நாலேஜ், நல்ல நாலேஜ் கேதர் பண்ண ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் இருந்தது. நல்ல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இது மாதிரி நேரடியா பார்த்து பசங்களுக்கு வந்து நேரடியா அதை நேரடியா அவங்க அசம்பிள் பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அதை கத்து கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரிதான், ISRO ஒன்னு இருக்கு, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இவங்க எல்லாம் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஹப்பிள் டெலஸ்கோப், ஈக்லிஸ் டெலஸ்கோப், இது மாதிரி நிறைய டெலஸ்கோப் வந்து மேலே விட்டுட்டு இருக்காங்க. சந்திரா எக்ஸ் அப்சர்வேட்டரின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அது பாத்தீங்கன்னா நம்ம சந்திரசேகர்ன்ற ஒருத்தர் பேர்ல தான் இருக்கு. அது பாத்தீங்கன்னா மேலேயே சுத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி டெலஸ்கோப் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி அட்வான்ஸ் சிஸ்டம் எல்லாம் சொல்லும் போது இவங்க வந்து இந்த ஏஜ்ல ஒரு 10th பசங்க பியாண்ட், சாரி 10th கூட இல்ல, பிலோ 6th 7th 8th ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு இந்த பண்ணும் போது மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு ஞானமுருகன் சார் அண்ட் பிரவீன் குமார் சார், பிகாஸ் போத் ஆர் டெக்னாலஜிக்கல் ஜெயண்ட் நம்ம சொல்லலாம்.
0: அதனாலதான் அவங்க பாத்தீங்கன்னா கூட இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க.
1: ஆமா,
0: என்எஸ்எஸ் இந்த கல்லூரியில இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட்
1: பண்ணணும். ஆரம்பம் சார் இருக்காரு, இந்த காலேஜோட பிரின்சிபல், அவருடைய மேஜர் ரோல். இது ஒரு டெக்னிக்கல் ஐடியா இல்லையா, நாவல் ஐடியா. இதை இருக்காருன்னா அவருடைய ரோல் வந்து இவங்களுக்கு பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஹேட்ஸ் ஆஃப் டு த பிரின்சிபல் அண்ட் ஆல்சோ டு த என்எஸ்எஸ் டீம்.
0: ஓகே சார், தேங்க்யூ சார். நேரடியாக தொடர்ந்து பேசலாம் ஒரு விடுமுறை இடையிலுக்கு பிறகு.

0: வாழ்க்கின் பன்னியின் சன் பிரீஃப்ஸ்
1: நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தேசிய விண்வெளி தின சிறப்பு நேரலை ஆகாய பார்வை.

0: நான் கேட்க பேசுறேன். நேர்களே, இன்றைய சிறப்பு நேர நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ஆதாய பார்வை பெருந்தலை காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கழக வளாகத்திலிருந்து தான் நம்ம நேர்களை சந்திச்சு பேசிக்கிட்டோம். நேர்களை அப்படிங்கிறதோட வருங்கால அறிவியல் விஞ்ஞானிகளை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு இங்க நடத்தக்கூடிய அந்த தேசிய சிறப்பு அந்த ஒர்க் ஷாப் சொல்லக்கூடிய அந்த பயிலரங்கத்துல தான் நம்ம இருக்கிறோம். நிறைய பள்ளி மாணவர்களுக்கு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உள்ள வந்து நீங்க ஒரு டெலஸ்கோப்பை எப்படி அசம்பிள் பண்ணணும், இங்க எப்படி அதை வந்து நீங்க சரி செஞ்சு எப்படி பார்க்கணும், வியூ பண்ணணும் அப்படிங்கறத எப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறத உள்ள சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல பள்ளி மாணவர்களும் ரொம்ப ஆர்வத்தோட அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இன்னும் என்ன கத்துக்கலாம் அப்படிங்கறதையும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப ஆர்வத்துல மிதமிஞ்சி இருக்கிறது என்ன அப்படின்னா, எப்ப நம்ம அந்த டெலஸ்கோப் செய்ய வருவாங்க, ஏன்னா கைக்கு முன்னாடி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அது எப்ப செய்ய சொல்லலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பாக பேசிய மாவட்ட துணை ஆட்சியரும் கூட, தனி மாவட்ட ஆட்சியர் தனி செயலர் கூட காரைக்கால் மாவட்டம் என்ன மாதிரியான உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கு பத்தியும் தெளிவா சொன்னாங்க. தொடர்ந்து ஒரு பள்ளி மாணவர் நம்மோட இருக்கிறார், அவங்கள்ட்ட பேசுவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: அருள் ஜோரு.
0: அருள் ஜோரு. இவ்வளவு ஸ்பீடா நான் பேசிட்டு அருள் ஜோரு படி ஸ்லோவா ஆயிட்டு அப்படி டக்குனு. அருள் ஜோரு என்ன படிக்கிறாருங்க?
1: எந்த
0: ஸ்கூல்ல படிக்கிறீங்க? பண்ணிருக்காங்க.
2: என்ன உங்களுக்கு என்ன ஆகுது? நம்ம இந்த விண்வெளி தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 20 ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்களை எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு, அதுவும் வந்து கொஞ்சம் இன்டீரியரா உள்ள ஸ்கூல்ல இருந்து அழைச்சிருக்காங்க. சிட்டிக்குள்ள இல்லாம கொஞ்சம் ரூரல் ஏரியா அது போல எடுத்து ஒரு 20 ஸ்கூல்ல இருந்து அழைச்சிருக்காங்க. 40 பிள்ளைங்க வந்திருக்காங்க. எல்லாரும் பார்த்தா 7th, 8th, 9th படிக்கிற பிள்ளைங்க தான். இப்ப வந்து அது சம்பந்தம் ஒரு இன்ஜினியர் வந்திருக்காரு, டெலஸ்கோப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு. அவரு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க அவ்வளவு பிள்ளைங்க 6 மாசம் ரொம்ப நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு வந்து முதல் என்ன போச்சுன்னாக்கா, நம்ம வந்து

0: இந்த சிடிஐடியோட பிரின்சிபலுக்கு நமக்கு முதல் நன்றியை தெரிவிச்சிடணும். ஏன்னா அவர் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அடுத்து வந்து இதுக்காக என்எஸ்எஸ் மூலமா நம்ம பிரவீன் சாரு, ஞானமுருகன் சாரு, அந்த என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் டீம், அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா இது போல அவங்க யோசிச்சு இது போல பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு வந்து அவங்க மனசுல ஒரு ஆர்வத்தை உண்டாக்குனாக்கா கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து இதுல இப்ப பேசும்போது ஒரு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் என்ன நினைச்சா, நான் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு. ஆமா, இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த வயசுல அவன் மனசுல வந்து நம்ம அந்த விதையை போட்டா அவனுக்கு அவன் மைண்ட் அதுலயே போயிடும். இப்போ போ ஃபியூச்சர்ல வந்து அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வருவான். அது போல இப்ப நம்ம காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் வந்திருந்தாங்க, அவங்க செக்ரட்டரி வந்திருந்தாங்க, அவங்களும் இதை பத்தி பேசினாங்க. இதுல வந்து இன்னும் என்னன்னாக்கா அந்த எஜுகேஷன்ல இருந்து சிஓ மேம் அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க, வந்துட்டு போனாங்க. அவங்க ஏதோ ப்ரோக்ராம் இருக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க மூலமா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. முன்னாடி ஒரு சிறந்த ப்ரோக்ராம் இது. ஏன்னா இந்த வயசுல ஏற்பாடு பண்றது வந்து பிள்ளைங்களுக்கு முன்னாடி இந்த வயசுல நம்ம அவங்க அவங்களுக்கு விதை போட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதனால ஒரு சிறந்த ப்ரோக்ராம், நல்லவங்க போயிட்டு இருக்கு. அதனால அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பேன்.
1: இப்ப நீங்க எப்போ ப்ரோக்ராம் வந்தீங்க சார், உங்களுக்கு எப்படி அந்த ஒரு ஃபீல் கிடைக்கிறீங்க சார்?
0: நான் இங்க வரும்போது 2 மணிக்கு வந்துட்டேன். ஏன்னா 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுனாங்க, 2 மணிக்கு வந்துட்டேன். வந்தோன்னா அந்த விஐபிஸ் எல்லாம் இருந்துட்டு அந்த உண்மையிலேயே நமக்கே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் ஏன்னா நமக்கு படிச்சிருக்கோம் நம்ம வயசுல தொடர்ந்து நிறைய மறந்துருச்சு. ஒரு சில தான் இன்னைக்கு அந்த என்ஜினியர் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது மிஸ்டர் பரத்ன்ட்டு சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கே நிறைய நினைவூட்டல். ஒரு சில எல்லாம் புதுசாகவும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு பிளானட்ஸ் லேட்டஸ்ட் என்னென்ன இருக்கும்போது எல்லாம் சொல்ல சொல்ல நமக்கும் தெரிஞ்சக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் கேட்க அவங்களும் பதில் சொல்லும் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. உங்களையே ரொம்ப நன்றி.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: போனேன் அங்க காமிச்சாங்க.
1: அதுக்கப்புறம் உங்க டேபிள் மூடி பாக்ஸ் ஒன்று இருக்கு, அதான் எக்யூப்மெண்ட்ஸ். அது கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு பார்க்கணும் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு. ஏன்னா நம்ம டெலிஸ்கோப்ல நம்ம பார்த்துருக்கோம், அது செஞ்சு பார்க்கணும் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
2: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் அது சீக்கிரமா செஞ்சு பார்க்கணும், ரொம்ப ஆர்வமா இருக்கு.
1: சொல்லி கொடுங்க, நான் சீக்கிரம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரிஸ்வானா பாத்திமாவுக்கு எதிர்காலத்துல என்ன ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க?
2: டாக்டர்.
1: டாக்டர் ஆகணும்.
2: ஒரே
1: டீமா வெவ்வேறு டீமா? இங்க ஒரே டீம்ல தான் இருக்கீங்க. ரெண்டு பேர்ல யார் செய்ய போறீங்க?
2: நான்
1: அது ரொம்ப ஆர்வமா இருக்கும் உங்க சைன்ஸ்.
2: அது ரொம்ப வந்து ஒரு கியூரியாசிட்டி, ரொம்ப ஆர்வமா இருக்கும் சார்.
1: சரி,
2: அது வந்து நம்ம நமக்கு இருக்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சு சொல்றது. அடுத்தது நம்ம கேலக்சி, மில்கி வே கேலக்சி, அது வந்து ஒரு ஆர்வமா இருக்கும்.
1: சரி, என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நீங்க இப்ப நீங்க சொல்றீங்க கேலக்சி மில்கி வே எல்லாம் சொல்றீங்க, பிளானட் பத்தி சொல்றீங்க. நம்ம வந்து எப்போ சின்ன வயசு நம்ம ரோட்ல நடந்து ஈவினிங் பாக்கணும்னா நைட்ல நிறைய ஸ்டார்ஸ் தெரியும். எனக்காச்சும் ஒரு நாள் இதை வந்து நம்ம டெலஸ்கோப்ல பாக்கணும், இல்ல இந்த டெலஸ்கோப் பாக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் தயாரிக்கணும், அந்த மாதிரி என்ன ஏதாச்சும் வந்துருக்கோம்?
2: டெலஸ்கோப் வந்து
1: நான்

0: இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம அவர் கையில பார்த்தா ஸ்டார்ஸும் தெரியுது. அது ஸ்கெல்டாஸ்கோப் அப்படின்னு இவர் இவர் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு எப்படி அந்த ஒரு மனநிலை எப்படி இருந்துச்சு?
1: இருந்துச்சு
0: சரி, நல்லா மகிழ்ச்சிங்க. எதிர்காலத்துல உங்களுக்கு என்ன ஆகணும்? ஐஏஎஸ் ஆகணும், நல்லா படிக்கணும் சரிங்களா? சீக்கிரம் போயிட்டு டெலஸ்கோப் எப்படி அசைன் பண்ண சொல்லி கொடுக்க போறாங்க, பண்ணிட்டு நீங்களும் ஒரு ஐஏஎஸ் ஆனாலும் ஒரு நல்ல அறிவு கண்டுபிடிக்க கண்டுபிடிங்க சரிங்களா? தேங்க்யூ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க மேடம்.
2: பேர் பாலாம்பிகா.
0: நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க மேடம்?
2: நான் வந்து அக்கரைவட்டம் ஸ்கூல்.
0: ஓ,
2: கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அக்கரைவட்டம். நான் டீச்சர். அதாவது அவங்க எல்லா விஷயத்துலயுமே ஆரம்பம் உள்ளவங்க தான், நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு டேலண்டடான ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்க அழைச்சிட்டோம்.
0: ஓகே ஓகே. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி சொல்லி கொடுத்தீங்க மேடம்? ஏன்னா நம்ம வந்து டெலஸ்கோப் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நேஷனல் ஸ்பேஸ் டே பத்தி நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, எப்படி வந்தாங்க மேடம்?
2: ஆக்சுவலி அது எங்களுக்கு டெலஸ்கோப் பத்தி செய்யறதுக்கு கத்து கொடுக்க போறாங்க அப்படிதான் சார் சொன்னாங்க. ஒரு டெலஸ்கோப் கொடுப்பாங்க, அது வரைதான் தெரிஞ்சது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த இன்னைக்கு வந்து நேஷனல் ஸ்பேஸ் டே அதெல்லாம் நிறைய டீடைல்டா எல்லாமே நாங்க வந்து தெரிஞ்சது. ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தது, பசங்களுக்கும் ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருந்தது.
0: எப்பவுமே டீச்சரா உள்ள வந்தானே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காருங்க, இங்கிலீஷ் நினைக்கிறேன், எல்லாரும் உட்காருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பி கே எயிட்ல வந்து நேஷனல் ஸ்பேஸ் டேவரம் நடக்க போகுது, எல்லாரும் பலம் யார் இன்ட்ரெஸ்டா எப்போ இன்ட்ரெஸ்ட்
2: ரொம்ப ஆர்வமா எங்களுக்கும் அந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. புதுசா நாங்களும் நிறைய
0: விஷயம் ஒரு ஆர்வமா.
2: ஆமா, அதே தெரிஞ்சுக்கணும், புதுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம்
0: எனக்கு அதிகமாயிட்டு. அடுத்து என்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க டெலஸ்கோப் அசோல்படு பத்தி பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா, அவங்க சொல்லி கொடுத்து பாத்துட்டு நீங்க கத்துக்கணும் நினைக்கிறீங்களா?
2: இல்ல, இப்ப அவங்க சொல்லி தராங்க, பசங்களுக்கும் சொல்லி தராங்க, நாங்களும் அதை அப்சர்வ் பண்ணி நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறோம் சார். பசங்களும் அதை அவங்களே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவங்களே அசம்பிள் பண்றாங்க.
0: ஓகே மேம், தேங்க் யூ மேம். இப்ப வேற என்ன ஸ்கூல் வந்திருக்காங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்கல்ல?
2: இல்ல சார், எல்லாம் பேரண்ட் தான் வந்திருக்காங்க.
0: அப்படியே
2: நானும் உசேனியா ஸ்கூல்ல இருந்து ரெண்டே ரெண்டு
0: பேர் தான் வந்திருக்கோம். தேங்க் யூ மேம், தேங்க் யூ. ரிகேஷ்ல ஒரு ஸ்டூடண்ட் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: காயத்ரி.
0: காயத்ரி மேடம், நான் உள்ள வந்ததே நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, انا காத்துன ஓடிட்டீங்கல.
3: இருக்கேன் கேம்ப்லாம் கூட்டிட்டு போவாங்க. த்ரீ டேஸ் மாதிரிலாம் போட்டு கேம்ப் போட்டு ஒரு ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு அந்த ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஏரியானா அங்கே போய் நாங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு தேவையான நீடு அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும்.
0: சரி, ஓகே. ஆனா இன்னைக்கு வந்து நேஷனல் ஸ்பேஸ் டே வந்து இங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க.
3: ஆமா சார், இங்க வந்து
0: டிஃபரண்டா இருக்குல உங்களுக்கு.
3: இங்க வந்து எங்க காலேஜ்ல வந்து 8 இன்ச் உள்ள டெலஸ்கோப் ஒன்னு எங்க காலேஜ்ல இருக்கு சார். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் சார். அதுல வந்து இந்த ப்ளூ மூன் பௌர்ணமி அந்த மாதிரியான டைம்ல எல்லாம்
0: பார்த்தோம்னா,
3: ஃபுல் மூன் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கிளியரா அதுல உள்ள கிராக்ஸ் எல்லாம் அப்படியே தெரியற மாதிரி இருக்கும்.
0: தேங்க்யூ. பேசலாம் உங்க சார்ட்ட. வணக்கம் சார்.
4: என்னன்னா, நமக்கு கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் வந்து எஜுகேஷன் நாலேஜ். இப்ப நம்ம வந்து கிட்ட பணம் இருக்கு, இன்னொருத்தவங்கள்ட்ட அந்த பணத்தை நம்ம கொடுத்தோம்னா ஒரு 10 ரூபா இருக்குன்னா அதுல ஒரு 5 ரூபா இன்னொருத்தர் நம்மள்ட்ட 5 ரூபா இருக்கும் திரும்ப. ஆனா நாலேஜ் அப்படி கிடையாது, நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கோ அதை இன்னொருத்தவங்க கொடுத்தானா அதே நாலேஜ் நம்மளுக்கும் இருக்கும் அவங்களுக்கும் வரும்.

0: அதனால இந்த நாலேஜ் ஷேரிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது, நாலேஜ் இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும். நம்ம நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஏதோ ஒரு நாலேஜ் இருக்கு, அந்த நாலேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு அந்த நாலேஜை வந்து மற்றவங்களுக்கு நம்ம வந்து பகிர்ந்துக்கணுன்றதுதான் பெரிய ஆசை. அது மூலியமா நாங்க வந்து என்எஸ்எஸ் பழைய ஐ மீன் ரொம்ப முன்னாடியெல்லாம் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா கம்ப்யூட்டர் கிளாஸஸ்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்திருக்கோம். அதை வந்து நாங்க வந்து ரொம்ப அழகான ஃபீட்பேக்லாம் வந்தது. ஏன்னா அவங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர்ஸ் எப்படி பண்றது, எப்படி வேர்ட் டாக்குமெண்ட் இது பண்றது, மைக்ரோசாஃப்ட் பவர் கொடுத்துருக்கோம். அதுக்கான இது பலர் எப்படின்னா அவங்க வந்து பெரிய பூஸ்ட் ஆகி வந்து எங்களுக்கு முக்கிய. காரைக்கால பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஸ்பேஸ் சயின்ஸை பத்தி ரொம்ப அறிமுகம் கிடையாது. ஸோ அந்த அவேர்னஸ் இல்லாத காரணத்தினால் நாங்கள் வந்து இதை நோக்கி நம்ம கொஞ்சம் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இந்த இது எங்களோட ஸ்கை கேசிங் சொசைட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சு, கிளப்னு ஆரம்பிச்சு, அதில் பசங்களுக்கு நாங்கள் வந்து டெலஸ்கோப்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து, பேசிக் ட்ரைனிங் கொடுத்து அதை ஹேண்டில் பண்ணுறது. அந்த டெலஸ்கோப் எடுத்துகிட்டு போய் ரூரல் ஏரியாஸ் இல்லை நாங்கள் கேம்ப் போடுற இடத்துலலாம் நாங்கள் வந்து நிறையா வந்து ஒரு ஒரு இடத்துலையும் நாங்கள் வந்து வச்சு அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் மூணு இல்லை சன் எம்என்னு எல்லாத்தையும் காட்டுறது, பிளானட்ஸ்லாம் காட்டுறதுலாம் பார்த்து பண்ணியிருக்கோங்க சார்.
1: ரொம்ப நன்றி சார். ஒரு பிகேஇடி கல்லூரியில் தேசிய விண்ணத்துக்காக நீங்க தொடர்ந்து ஒரு 3 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க, அத வர மாணவர்களுக்கு நீங்க இலவசமா அந்த டெலஸ்கோப் எக்யூப்மெண்ட் அவங்கள அக்மெண்ட் பண்றது கத்துக்கோங்க. ஆனா உங்கள்ட்ட ஒரு பேசுற ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியுதா சார், நீங்க வந்து பேக் டு ஒரு பிஎஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் கம்ப்யூட்டர் கத்து கொடுத்துருங்க அவங்க அட்வான்ஸ் ஆகிறதுக்காக. இப்ப நீங்க வந்து அட்வான்ஸா வந்து ஸ்கைக்குள்ளயும் நீங்க போயிட்டீங்க.
0: கண்டிப்பா.
1: தேங்க்யூ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வந்து நந்தினி, நான் பிடெக் ஐடி செகண்ட் இயர் படிக்கிறேன்.
1: ஐடி செகண்ட் இயர், இன்னும் அடுத்த வருஷம் இந்த 2 வருஷம் இருக்கா?
2: ஆமா, 2 வருஷம்
1: நடந்து போகணுமா? உங்களுக்கு அடுத்த டார்கெட் என்னங்க?
2: வாழ்த்துக்கள்
1: உங்களுக்கு. நிறைய அட்வான்ஸ் நிறைய இருக்கு, அதனால பிலிம்ஸ் எப்படி இருக்கும் அது அட்வான்ஸ் எப்படி இருக்கும் நீங்க கத்துக்கிட்டு நல்லா படிங்க, சரிங்களா? என்எஸ்எஸ்ல இன்னைக்கு வந்து டெலஸ்கோப் சேர்ந்த பத்தி நேஷனல் ஸ்பேஸ்க்காகவும் இருக்கு, அது உங்களுடைய ரோல் எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கும்?
2: நான் ஒரு என்எஸ்எஸ் வாலண்டியர், நான் ஐடி செகண்ட் இயர்ன்றதுனால இப்ப சார் வந்து ஹெல்ப் பண்ணி என்எஸ்எஸ் மூலமா இப்ப டெலஸ்கோப் பத்தி காட்டிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கூல்ஸ்ல இருந்து பசங்க வந்திருக்காங்க, ஸ்கூல்ல இருந்து 2 பசங்க வந்திருக்காங்க. இப்ப எங்க சார் வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து 2500ல ஒரு டெலஸ்கோப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க எங்க காலேஜ்ன்றதுனால எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
1: ரொம்ப நன்றி. உங்கள்ட்ட தொடர்ந்து பேச ஆனா பாத்தீங்கன்னா நேரம் நம்மள்கிட்ட இல்ல, நேர்களை பாத்தீங்க அப்படின்னா ஆகாய பார்வை என்ற சிறப்பு நேர நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்துல இருந்தா நம்ம நேர நிகழ்ச்சியில இணைந்தோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் ஸ்பேஸ் டேக்காக இங்க ஒரு 3 நாள் இங்க ஒர்க் ஷாப் நடந்துட்டு இருக்கு. அது குறிப்பிட்டு சொல்லணும் இன்னைக்கு அப்படின்னா அந்த ஸ்பேஸ் பத்தியும் அங்க என்னென்ன பிளானட் இருக்கு, என்னென்னலாம் இருக்குங்கிறது தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. டெலஸ்கோப் எப்படி பண்ணணும், அதை எப்படி கத்துக்கணும், அதை எப்படி மேக்கிங் பண்ணணுங்கிறதையும் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, எல்லாமே அரசு மாணவர்கள் அடுத்து வந்து நம்ம டெலஸ்கோப் செய்ய போறோம். டெலஸ்கோப் பார்த்த நமக்கு டெலஸ்கோப் நம்மளே அது வந்து மேக்கிங் பண்ணி அதுல எப்படி வியூ பண்றது பத்தி கத்துக்கிறதும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அந்த ஒளிபரப்பு பணியாற்றிய சக அறிவிப்பாளர் ராமலிங்கம் விடைபெறும். நான் கே எஸ் பிரசாத்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நன்றி பிரசாத் சார். நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஆகாய பார்வை, தேசிய விண்வெளி தின சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிகழ்ச்சி காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கழக வளாகத்திலிருந்து நேரலையாக உலா வந்தது. மற்றொரு தருணத்தில் இணைவோம் நேயர்களே, நன்றி.

0: நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இறையை தேடிய பறவைகள் கூட்டினை தேடும் நேரம், இசையை தேடும் உள்ளத்திற்காக உங்கள் வீட்டினை நாடும் இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5 மணி. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
5: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய உலா வரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம் வடுவூர் கோதண்டராமசுவாமி திருக்கோயில். இது பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க.

ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹா என்று ராமபிரானுடைய புகழை பாடுகிறது இந்த ஸ்லோகம். ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்று மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவன் ராமபிரான். எனவே ராமன் நடந்து காட்டிய பாதையில் நட, கண்ணன் சொன்னதற்கேற்ப செயல்படு என்று ஆன்றோர்கள் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் சத்திய தர்மத்தின் வடிவினனான ராமச்சந்திரமூர்த்தி இங்கே ஆதிப்பெரும் தெய்வமாக சேவை சாதிக்கிறார். அன்பர்களே, ஒவ்வொரு தலத்திலும் ஒரு சிறப்பு என்றால் இந்த தலத்தில் என்ன விசேஷம்? ராமபிரான் தன்னுடைய கோதண்டத்தை மிக லாவண்யமாக ஏந்தி கொண்டு சீதாராமனாக, கல்யாண ராமனாக சேவை சாதிக்கிறான். கோதண்ட ராமன் என்று சொன்னாலும் இந்த எம்பெருமானுடைய புன்சிரிப்பை சற்று உற்று நோக்கும் பொழுது அந்த புன்னகையானது தாயார் தன்னுடைய நாயகியான சீதையை நோக்கிய வண்ணம் இருப்பதாக ஆன்றோர்கள் சொல்கிறார்கள். அதனால் கல்யாண வரம் அருளக்கூடிய கல்யாண ராமனாக இங்கே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். இந்த எம்பெருமானுடைய திருமுக புன்னகை என்பது அவன் எப்படி புன்னகைத்துக் கொண்டே இருக்கிறானோ அதுபோல இங்கே வரக்கூடிய பக்தர்களும் வாழ்வில் என்றும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று உணர்த்துவதாகவே இந்த காட்சி அமைந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ராமபிரானுடைய சந்நிதியிலே நாம் துதித்து வழிபாடு செய்து அப்படியே திரும்பி வரும் பொழுது கல்வி கடவுளாக விளங்கக்கூடிய குதிரைமுக கடவுள், பரிமுக கடவுள் என்று சொல்லக்கூடிய லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளை சேவிக்கிறோம். பொதுவாக கல்வி கடவுள் லட்சுமி ஹயக்ரீவர் சரஸ்வதிக்கே குருவாக போற்றப்படக்கூடியவர். அந்த எம்பெருமான் திருவகீந்திரபுரத்திற்கு பிறகு ஒரு ஆலயத்தில் தனி சந்நிதியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சேவை என்பதை நாம் வடுவூர் தளத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் தான் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கண்டிப்பாக தங்களுடைய எழுதுகோல் உபகரணங்களை வைத்து பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வது இங்கு தனிச்சிறப்பான பூஜையாக கருதப்படுகிறது. அப்படியே எம்பெருமானை சேவித்துக் கொண்டு வரும் பொழுது கோசாலை என்று சொல்லக்கூடிய பசுமாடுகள் இருக்கக்கூடிய அந்த கொட்டகையை நாம் பார்க்கிறோம். கோசம் ரக்ஷணம் என்பது ராமபிரானுடைய ராமாயணத்திலே அதிமுக்கியமாக கருதப்பட்ட ஒரு விஷயம். அந்த கோ என்று சொல்லக்கூடிய பசுமாட்டிலே 33 கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கோசாலையை தரிசனம் செய்து கொண்டே இங்கே ஆலயத்தினுடைய தல விருட்சமாக விளங்கக்கூடிய பாரிஜாத மரத்தை பிரதட்சணமாக வலம் வந்து அப்படியே எம்பெருமானுடைய துவஜஸ்தம்பத்திற்கு அருகிலே நின்று கொண்டிருக்கிறோம். பலி பீடத்திற்கு அருகில் நாம் நிற்கும் பொழுது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகள், கஷ்டங்கள் எல்லாம் இந்த பலிபீடத்தின் முன்பாக பலி கொடுத்து விட்டு நம்முடைய வாழ்க்கை வளமாக நலமாக இந்த எம்பெருமான் அமைத்து தருவான், எவ்வித ஐயமும் இல்லை.

0: இந்த கோவிலை சேர்ந்த கணப்பாடி கோவிந்தாச்சாரியார் அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்கலாம்.
1: கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் உற்சவம் நற்பாலு குய்த்தனன் ஆன்முகனார் பெற்ற நாட்டுலே. இது ஆழ்வாருடைய திருவாக்கு. கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ. ஒருவன் வாழ்க்கையில் கற்க வேண்டியது என்பது அவனுக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து நினைவு போகும் நாள் வரை அவன் கற்றுக்கொண்டே இருக்கலாம். அதற்கான அளவுகோலோ வயது வரம்போ கால நேரமோ கிடையாது. அப்பேற்பட்ட அந்த கற்கும் விஷயத்தில் யாரை கற்க வேண்டும் என்று ஆழ்வார் கூறுகிறார்? கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று கூறுகிறார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நிமிடமும் கற்க வேண்டிய ஒரு அருட்பெரும் தெய்வம் ராமபிரான். அப்பேற்பட்ட ராமபிரான் ராஜகோபாலன் கோலோச்சிய மன்னார்குடியிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டரில் வகுளாரண்யம் என்றும் தட்சிண அயோத்தி என்றும் பெயர் பெற்று விளங்கும் வடுவூர் என்னும் இந்த ஊரில் அருள்மிகு சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேதனாக கோதண்டராமன் கோவில் கொண்டுள்ளான். வால்மீகி முனிவர் வடமொழியில் கூறுவது போல் மந்தஸ்மிதம் எனப்படும் புன்முறுவலோடு திருமுகம் இங்கே அவருக்கு காணப்படுகிறது. சாக்ஷான் ரூபௌதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் என்று வடமொழியில் கூறுவர். அதாவது அவனுடைய ரூபத்தையும் அவனுடைய எளிமையும் காணும்போது நம்மளுடைய மனதென்ன கண்ணென்ன இரண்டையும் அவன் அபகரித்துக் கொள்கிறான். திருஷ்டி சித்து அபகாரினம் இரண்டையும் அவன் அபகரித்துக் கொள்கிறான் என்றும் அந்த செய்யுளை முடிக்கும் போது சாக்ஷான் மன்மத மன்மதா என்று முடிக்கிறார். அதாவது மன்மதன் என்பவனை நாம் அழகு என்ற ஒரு சொல்லுக்கு மன்மதன் என்று கூறுவோம். அந்த மன்மதனுக்கே மன்மதனாக விளங்கக்கூடியவன் ராமன். அப்பேற்பட்ட கோதண்டராமன் கோலோச்சி வரும் இந்த வடுவூரில் மந்தஸ்மிதம் என்னும் புன்முறுவலோடு இங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பாதித்து வருகிறான் நம் கோதண்டராமன். இந்த கோதண்டராமர் சன்னதியில் வலது புறத்தில் கல்வி கடவுளான லக்ஷ்மி ஹயக்ரீவன் எழுந்தருளியுள்ளான். கோவிலின் உள்புறம் ஆதிப்பெருமாளான கோபாலன் ருக்மிணி சத்யபாமையோடு எழுந்தருளியுள்ளான். கோவிலினுடைய வெளிப்புறத்தில் ராஜகோபுரத்திற்கு வெளியே லக்ஷ்மி நரசிம்மன் எழுந்தருளியுள்ளான். அப்பேற்பட்ட இந்த ஊரில் ஸ்ரீமத் ஆண்டவன் வேத பாடசாலை என்னும் வேத பாடசாலையானது நீண்ட நெடுங்காலமாக நடந்து வருகிறது. இங்கு வேதங்கள், பாஞ்சராத்திர ஆகமங்கள், தமிழ்மறை என்று போற்றப்படும் 4000 திவ்ய பிரபந்தம், அதோடு கூட இன்றைய இக்கால கல்வி அனைத்தையும் இங்கு உள்ள இந்த வேத மாணாக்கர்களுக்கு போதிக்கப்பட்டு விளங்கி வருகிறது. இந்த வேதம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எந்தவித கட்டணமும் நாங்கள் பெறுவதில்லை.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.

0: கோவிலின் தீட்சதர் பரத்வாஜ் அவர்கள் கூறுகையில்,
1: நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தீயுமே, ஜென்மமும் மரணம்

இன்றே தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால்னு கம்பர் சொன்ன மாதிரி, இந்த ராமான்னு சொன்னா இருக்கிற எல்லா பாபங்களும் நீங்குங்கிற சன்னதியில கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். சரபோஜி ராஜா மன்னன் காலத்துல அவருடைய கனவுல இந்த ராமர் வந்து தலைஞாயிறு என்ற ஊர்ல ஒரு மகிழ மரத்துக்கீழ சுவாமி புதஞ்சு கிடந்தார். அங்கேருந்து ராமரை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர வழியில ராத்திரியா போனோன்னு இந்த கோவில பார்த்துட்டு இங்க வச்சுட்டு மறுநாள் காலத்தால எடுத்துன்னு போவோம்னு சொன்னோன்னே, இந்தூர்காரங்கள்லாம் இந்த அழகான ராமனை, சுந்தர வடிவுள்ள ராமனை விட மனசு இல்லாம ராஜாவை கேட்கறாங்க, இங்கேயே பிரதிஷ்ட பண்ணணும்.

காலத்தால் எடுத்துன்னு போவோம்னு சொன்னோன்னே இந்தூர்காரங்கள்லாம் இந்த அழகான ராமனை, சுந்தர வடிவு உள்ள ராமனை விட மனசு இல்லாமல் ராஜாவை கேட்குறாங்க இங்கேயே பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இல்லை முடியாது, நான் என்னுடைய கனவுல வந்த ராமர் நான் தஞ்சாவூருக்கு எடுத்துன்னு போயிடுவேன்னு சொன்னோன்னே இந்த ஊர் மக்கள்லாம் ராமரை விட மனசு இல்லாமல் தன்னுடைய உயிரையே மாய்ச்சிக்கிறதுக்காக இந்த கோபுரத்து மேலே ஏறி உயிரை மாய்ச்சிக்க போயிட்டாங்க. உடனே ராஜா பயந்து இங்கேயே பிரதிஷ்டை பண்ண சொல்லி சுவாமிக்கு உற்சவாதிகள்லாம் ஏற்படுத்தினாங்க. மாசா மாசம் புனர்பூச நட்சத்திரத்தை அண்ணிலே காலையில் சுவாமிக்கு அபிஷேகமும் இரவு 6:30 சுவாமிக்கு புறப்பாடாகி உள்ளுக்குள்ள திருவிழா நடக்குது. மாசா மாசம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு விசேஷமாக இதுக்கு ராமருக்கு முன்னாடியே இங்க இருந்தது ருக்மணி சத்யபாமா செங்கமலத்தாயார் சகேதராக ராஜகோபால சுவாமி தான் இங்க இருந்தார். அதன் பிறகுதான் ராமர் வந்ததுனால ரோகிணி நட்சத்திரத்துக்கு விடாம ராஜகோபால சுவாமிக்கும் திருவிழா ஏற்படுத்தினது. ராமநவமி அன்னியிலிருந்து 10 நாளைக்கு விமர்சையாக திருவிழா கண்டுள்ள சுவாமி தீர்க்கமான மூக்கு, தீர்க்கமான கண்கள், புன்சிரிப்போட ஆஜானுபாகுமாக ராமச்சந்திர சுவாமி தரிசனம் தர எல்லாரும் வந்து சுவாமியினுடைய அனுகிரகம் பெறுமாறு பிரார்த்திக்கிறேன்.

0: கோதண்ட ராமசாமி ஆலயத்தில் இருந்து வந்த நாங்கள் அங்குள்ள பறவைகள் வந்து போகும் ஏரிக்கு செல்கிறோம். இது பற்றி தெரிஞ்சுக்கலாமே.
1: பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய இந்த வடுவூரில் ஒரு தனிப்பெரும் சிறப்பாக பறவைகள் சரணாலயம் ராமருடைய ஆலயத்திற்கு வெகு அருகாமையிலே அமைந்திருக்கிறது. பல்வேறு ஊர்களில் இருந்தும் பல நாடுகளில் இருந்தும் பல்வேறு பறவை இனங்கள் புறப்பட்டு வந்து இங்கே விளையாடும் காட்சியை பார்க்கும் பொழுது நாமும் அந்த பறவைகளாக மாறினால் என்ன என்ற எண்ணம் தான் எங்கள் மனதிலும் அலையாடுகிறது.
0: இந்த வடுவூருக்கு வேறு என்ன சிறப்புகள் தெரிஞ்சுக்கலாமா?
1: வடுவூருக்கு ஒரு தனிச்சிறப்பாக என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, மிக அதிக அளவு விளையாட்டிலே மாணவர்களை ஈடுபடுத்திய ஊர் என்ற தனிப்பெருமை இந்த வடுவூருக்கு இருக்கிறது. குறிப்பாக மல்யுத்த போட்டியிலே வெற்றி பெற்றவர்கள், கால்பந்தாட்ட போட்டியிலே வெற்றி பெற்றவர்கள், கபாடி போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவர்கள் என்று அநேகம் பேர் இருக்கிறார்கள். உடற்கல்வி என்று சொல்லக்கூடிய இந்த விளையாட்டிலே அதிக அளவு அக்கறை கொண்டு நம்முடைய மாணவர்கள் அதிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழலை இந்த வடுவூர் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் இங்கே நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும்.
0: நேயர்களே, வடுவூர் பற்றி தெரிந்து கொண்ட மன நிறைவுடன் நாம் அடுத்து போக போற இடம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 97151672829151672. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணி வண்ணன். வணக்கம் நேயர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:15. சிந்தனை துளி. மின் சாதனங்களை பயன்படுத்திய பின் அணைக்க வரக்காதீர், அதுவே சிக்கனத்தின் முதல் படி.

0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்களே, காரை பண்பலை 2.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. திசையெங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் அலையோசை.
1: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
0: அலையுசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் பாடல் பிரியம் திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில் வைரமுத்துவின் வரிகளில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இதமான கானங்களோடு சுகமான ராகங்களோடு இணைந்திருக்கின்றோம் அலையூசை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஆசை திரைப்பட பாடல், தேவாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில்.

இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 அலையுசை நிகழ்ச்சியோடு. இன்றைய நம் மாலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகளையாவும் இனிதே சிறக்க பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் வாழ்த்தியிருக்கும் நேயர்கள் கடலூர் துறைமுகம் சுரேஷ், புதுப்பட்டி பொன்னமராதி ஹைதாமஹி, அன்னப்பட்பேட்டை எஸ் ஜோதி, ஆக்கூர் மடப்புறம் நாசியா மன்சூர், நன்னிலம் அம்பலவாணன், மதுரை சோ சண்முக சுந்தரம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 100.3 நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கிறது ஹலோ பிரதர் பாடல்.

0: ஒழிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:30. பண்பலையில் நேயர்கள் இடிக்கேற்றலாம், விளக்கேற்றும் வேலை. இறைவனை இசையால் ஆராதிக்கும் நேரம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: சம் அன்கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
3: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கிறது டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பண்பலையூர் பள்ளி மூன்றில் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறது வின்சென்ட் குரலில் பாடல்.

0: ஆஃபர்ல வாங்குனா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோலதன வாங்குன.
0: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
8: காரைக்கால் GL மருத்துவமனை
9: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
8: GL மருத்துவமனை
9: காரைக்கால்.
7: செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
10: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
11: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
10: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர். நினைவிருக்கட்டும் நேர்களே, நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.

இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை. நேரம் 5:40:47. விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறது கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: தலைமுறையா புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
0: நேர்களே, நாளை காலை 7:55 TLR லக்ஷ்மி நாராயண பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம் அன்னை ஏஜென்சி பறவை வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
6: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.

0: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
1: காரைக்கால் பண்பலை 100.3 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாஞ்சில் என் எஸ் தீன் குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்குன?
0: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
1: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாவது
2: பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராபு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராபு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் MF யூசுப் குரலில்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் பி எஸ் சசிரேகா மற்றும் ரகுமயி ராமன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது விளக்கீற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
0: இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. சிந்தனை துளி. குளிர்சாதன வசதியை தேவையான அளவில் மட்டும் இயக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் அஞ்சு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பன்னிசை. நேர்களே, இன்று மாலை 6:20 இன்சொல்லமுது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். இன்று மாலை 6:40 நலமாய் வாழ இன்றைய நிகழ்ச்சியில் மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akash Mani, the news read by Saira Mujtaba. External Affairs Minister Dr. S. Jaishankar called on Russian President Vladimir Putin at Kremlin today. The meeting focused on bilateral trade, economic cooperation, and upcoming high-level summits. Indian Ambassador to Russia Vinay Kumar and Joint Secretary ERS Mayank Singh were also part of the delegation. During the meeting, Dr. S. Jaishankar highlighted the strong and growing India-Russia

இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட உயர்ரக பாப்கார்ன் சோள விதைகளை அறிமுகப்படுத்தினர். இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேலோ இந்தியா சம்வாத் விவாத நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி தேசிய அளவில் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். 16வது புதுச்சேரி சட்டமன்றத்தின் 1வது கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது. புதுச்சேரியின் பொருளாதாரம் வலுவான வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சட்டமன்ற உரையில் கூறினார். 2020-21ஆம் ஆண்டில் -2.21% இருந்த புதுச்சேரியின் வளர்ச்சி கடந்த நிதியாண்டில் 8.12% அதிகரித்திருப்பதாகவும், கடந்த நிதியாண்டில் ஆண்டுக்கு 3,23,745 ரூபாயாக இருந்த தனிநபர் வருமானம் நடப்பு நிதியாண்டில் 3,44,926 ரூபாயாக உயர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் மொத்த வருவாய் கடந்த நிதியாண்டில் 13,397 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும், அதற்கு முந்தைய நிதியாண்டில் இது 12,346 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் அவர் கூறினார்.

0: ₹1,926 உயர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் மொத்த வருவாய் கடந்த நிதியாண்டில் 13,397 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும், அதற்கு முந்தைய நிதியாண்டில் இது 12,346 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் அவர் கூறினார். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய மாநிலமாக புதுச்சேரியை மேம்படுத்தும் வகையில் பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு, வேலைவாய்ப்பு பெருக்கம், டிஜிட்டல் ஆளுகை, சமூக பாதுகாப்பு மற்றும் பருவநிலைக்கு ஏற்ற நிகழ்வுத்தன்மை அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: புதுச்சேரியில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பில் விமான நிலைய விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்படும் என சட்டமன்ற உரையில் துணைநிலை ஆளுநர் அறிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் ஓடுபாதையின் நீளம் 2,300 மீட்டராக அதிகரிக்கப்படும் என்றும், பெரிய விமானங்கள் வந்து செல்ல ஏதுவாக புதிய பயணிகள் முனையம் மற்றும் இதர வசதிகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உழவர்கரை தட்டாஞ்சாவடியில் 725 கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு ஐடி பொருளாதார மண்டலமும், 2,500 கோடி ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு சிறப்பு பொருளாதார மண்டலமும் அமைக்கப்பட உள்ளதாக திரு கைலாஷ்நாதன் தெரிவித்தார். இதன் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கிலான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார். குடிநீர் திட்டங்களுக்கு 4,750 கோடி ரூபாய், கடலோர பாதுகாப்பிற்கு 1,433 கோடி ரூபாய், உயர்மட்ட சாலை மற்றும் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளுக்கு 1,500 கோடி ரூபாய் உட்பட பல்வேறு அறிவிப்புகளையும் சட்டமன்ற உரையில் துணைநிலை ஆளுநர் வெளியிட்டார். 128.48 கோடி ரூபாய் மதிப்பில் பிரதமரின் ஏக்தா மால், 34.35 கோடி ரூபாய் மதிப்பில் பாண்லே ஐஸ்கிரீம் ஆலை உள்ளிட்ட திட்டங்களும் துணைநிலை ஆளுநர் உரையில்
0: புதுச்சேரியில் மக்களின் ஊட்டச்சத்து நிலவரத்தை மேம்படுத்தும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான அரிசியின் அளவை மாற்றி அரிசியுடன் கோதுமை மாவு, துவரம் பருப்பு, கேழ்வரகு, சர்க்கரை, நெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தொகுப்பாக வழங்க அரசு உத்தேசித்துள்ளது. இன்று சட்டமன்றத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இதை அறிவித்தார். பட்ஜெட் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தாக்கல் செய்த 14,300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் புதுச்சேரியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தலா 3,000 ரூபாய் மதிப்பில் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் பேருந்து வசதி வழங்கப்படும் என முதலமைச்சர் பட்ஜெட் உரையில் தெரிவித்தார். இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் 150 இளைஞர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் உதவித்தொகையுடன் 12 மாத காலம் டிஜிட்டல் பயிற்சி அளிக்கப்படும் என்று அவர் அறிவித்தார். பால்லே மூலம் கொள்முதல் செய்யப்படும் பாலுக்கு அதன் தரத்தை பொறுத்து லிட்டருக்கு 41 ரூபாய் வரை விலை வழங்கப்படும் என்றும், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பாரம்பரிய மீனவர்களுக்கான மத்திய அரசின் 3,000 ரூபாய் வாழ்வாதார உதவி திட்டம் மாநில அரசு நிதி மூலம் அனைத்து மீனவர்களுக்கும் விஸ்தரிக்கப்படும் என்றும் நடப்பு நிதியாண்டிற்கான புதுச்சேரி அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: புதுச்சேரி சட்டமன்றத்தின் கூட்டத்தொடரை வரும் 31ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். இன்று அலுவல் ஆலோசனைக் குழுவின் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் குறித்து மசோதா தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறினார். கேள்வி பதில் நேரத்திற்காக சட்டமன்றம் மீண்டும் கூட்டப்படும் என்றும், இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் திரு அன்பழகன் தெரிவித்தார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திர மாநிலம் ஏலூர் மாவட்டத்தில் மரபணு மாற்றம் அல்லாத முறையில் முற்றிலும் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட உயர் ரக பாப்கார்ன் சோள விதைகளை அறிமுகப்படுத்தினார். கூமேட் பாப்கார்னிகா நிறுவனத்துடன் இணைந்து உயர் ரக பாப்கார்ன் சோள உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை அவர் பாராட்டி கௌரவித்தார். இத்தகைய புதிய மாற்றங்கள் வலுவான சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதற்கான விதையாக அமையும் என்று அவர் தமது உரையில் கூறினார். இந்தியா பொருளாதாரத்தின் முதுகெலும்பே விவசாயிகள்தான் என்றும், புதுமையான நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்ற வேண்டியது மிக அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேலோ இந்தியா சம்வாத் விவாத நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி தேசிய அளவில் நடைபெறவுள்ளது. நாட்டின் 1,500 இடங்களில் இருந்து இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ள இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மெய்நிகர் முறையில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். விளையாட்டுத்துறையில் ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே நேரடி ஆலோசனைக்கு வாய்ப்பளிக்கும் மேடையாக இந்நிகழ்ச்சி அமைய உள்ளது. இந்நிகழ்ச்சியில் வெளியாகும் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் நாட்டின் விளையாட்டு சூழலை மேலும் வலுப்படுத்தவும், 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளுக்கு விளையாட்டு வீரர்களை தயார்படுத்தவும் அரசு நிர்வாகத்தில் இளையோர் பங்கு

0: ஏற்பை ஊக்குவிக்கவும் உதவிகரமாக இந்நிகழ்ச்சி அமையும் என அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் யுபிஏ டிஜிட்டல் பண பரிமாற்ற வசதி இன்றுடன் 10 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. 2016 ஆம் ஆண்டு 25ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த வசதி மூலம் கடந்த நிதியாண்டில் மட்டும் மொத்தம் 314 கோடி ரூபாய் மதிப்பில் 24,162 கோடி பண பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்தியாவில் மக்களின் பண பரிமாற்ற பழக்கத்தில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ள இந்த வசதி தற்போது எல்லைகளின் குறுக்கே செயல்படும் டிஜிட்டல் பண பரிமாற்ற வசதியாக இலங்கை, பூட்டான், நேபாளம், சிங்கப்பூர், மொரிஷியஸ், பிரான்ஸ் உட்பட 11 நாடுகளிலும் அமலாகி வருகிறது. இந்தியாவின் யுபிஐ வசதியை உலகின் மிகப்பெரிய நிகழ்நேர பண பரிமாற்ற வசதியாக சர்வதேச செலாவணி நிதியம் அங்கீகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சிறு உணவு 18 நிறுவனங்களை முறைசார்ந்த பொருளாதார கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கான பிரதமரின் FME திட்டத்தின் கீழ் இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தனிநபர் உணவு 18 நிறுவனங்கள் பயன்பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். பிரதமரின் FME திட்டம் குறித்து புதுடெல்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் பேசுகையில் திட்ட பயனாளிகளில் 80% முதல் தலைமுறை தொழில் முனைவோர் என்றும் 44% பெண்கள் என்றும் கூறினார். 2020ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தினால் 2,010,000 நேரடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி முதல் சாதாரண பேருந்துகள், சொகுசு பேருந்துகள், LSS மற்றும் இடைநில்லா பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர், பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இத்திட்டம் அமையும் என்றும், இனி 3ஆம் பாலினத்தவருக்கும் இத்திட்டம் பொருந்தும் என்றும் கூறினார். இத்திட்டத்தினால் அரசுக்கு ஆண்டுக்கு 6,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என தமிழக முதலமைச்சர் மேலும் கூறினார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் தமிழக சட்டமன்றத்தில் இன்று தாமாகவே முன்வந்து வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இதை அறிவித்தார். விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், புதிய விமான நிலையத்திற்கு மாற்றிடம் தெரிவு செய்வது குறித்து ஆராயப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் 5வது முனையம் அமைக்கும் பணிகளில் தமிழக அரசு இந்திய விமான நிலைய ஆணையத்துடன் இணைந்து செயல்படும் என்றும் அவர் கூறினார். கேரளத்தில் ஓணம் திருநாளையொட்டி சுற்றுலா வட்டார கொண்டாட்டங்கள் இன்று தொடங்கின. முதலமைச்சர் திரு சதீசன் இன்று மாலை திருவனந்தபுரத்தில் நடைபெறும் விழாவில் கொண்டாட்டங்களை தொடக்கி வைக்கிறார். சுற்றுலா வார கொண்டாட்டங்களின் போது திருவனந்தபுரத்தில் 35 இடங்களில் 340க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. கேரள மாநிலத்தின் இதர மாவட்டங்களிலும் 170க்கும் மேற்பட்ட கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியின் பொருளாதாரம் வலுவான வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் இன்று சட்டமன்றத்தில் ஆற்றிய உரையில் கூறினார். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான அரிசியுடன் கோதுமை மாவு, துவரம் பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் தொகுப்பாக வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி பட்ஜெட் உரையில் அறிவித்தார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆந்திர மாநிலத்தில் முற்றிலும் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட உயர்ரக பாப்கார்ன் சோள விதைகளை அறிமுகப்படுத்தினார். இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேலோ இந்தியா சம்பாத் விவாத நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி தேசிய அளவில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கின்றோம். நேரம் 6:20:25. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு

0: அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமர்ஸ் ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோம், நம்முடைய வருமானம், அதுக்குள்ளே செலவு எப்படி இருக்கு, வரவுக்கு மீறிய செலவுங்கிறது இன்னைக்கு ரொம்ப பெருகிட்டே இருக்கு. நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, வரவு எட்டனா செலவு பத்தனான்னு சொல்லி. இந்த பழமொழி ஒரு முழு பொருளாதார வாழ்க்கையும் சொல்லுது. நம்ம வாழ்க்கை முறையில வரவு செலவு எப்படி இருக்கணும், இன்னைக்கு பலர் சம்பாதிக்கிறத விட அதிகமா செலவு செய்யறாங்க. எதுக்காக, தேவைக்காகவா, இல்ல அடுத்தவங்க நம்மளை பாராட்டணுங்கிறதுக்காக, வாழ்றதுக்காகவா, இல்ல வாழ்றது போல காமிக்கிறதுக்காக. இத பத்தி வள்ளுவர் கூட ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அழகாக்களை. பொருள் வந்த வழி வருமானம் சின்னதா இருக்கிறது பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா அது போறது செலவு இருக்கு இல்லையா, அது வருமானத்தை விட அதிகரிக்காம பாத்துக்கணும். வருமானம் குறைஞ்சலா இருந்தாலும் அதுக்கேற்ப செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு வாழ்றவங்களுக்கு வறுமை எந்த காலத்திலும் வராது. வருமானத்தை விட செலவு அதிகமான என்ன குறையும், முதல்ல பணம் குறையும் நினைக்கிறேன் இல்லையா. முதல்ல குறையறது மன நிம்மதி, அதுக்கப்புறம் நம்பிக்கை, அதுக்கப்புறம் மதிப்பு. கடன்ங்கிறது பணத்தை மட்டும் வாங்குறது இல்லைங்க, பல நேரங்கள்ல நம்முடைய நிம்மதியே வாங்கிக்குது. அவ்வையார் கேக்குறாங்க, தேவைக்கு வாங்குறோமா, அல்ல பிறர் பார்வைக்காக வாங்குறோமா. வாழ்க்கையில வசதிகள் இருக்கலாம், ஆனா அந்த ஆடம்பர வாழ்க்கைய வாழ தொடங்கிட்டோம்னா நம்ம கடல்ல போய் ஒரு முழுகிற அளவுக்கு போயிருவோம். சிக்கனம்ங்கிறது கஞ்சத்தனம்னு நினைச்சுக்கிறாங்க, இல்லங்க அது எதிர்காலத்தை நினைத்து வாழக்கூடிய அறிவுன்னு சொல்றாங்க. வருமானத்திற்குள் வாழக்கூடிய ஏழையா இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாம், வருமானத்தை மீறி வாழ்றவன் செல்வந்தனாக இருந்தாலும் மன நிம்மதி இழந்துருவாங்கிறாங்க. அவ்வையார் சொல்றது இந்த பாட்டுல வெறும் குடும்ப நிதிக்காக மட்டும் இல்லைங்க, மன நிம்மதிக்காக, மானத்திற்காக, எதிர்காலத்திற்காக. வரவுக்குள் வாழ்றதுங்கிறது கட்டுப்பாடு இல்லைங்க, அது சுதந்திரமா வாழக்கூடிய அறிவுங்கிறாங்க. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசையில் எல்லாருக்கும் கல்லனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு. எவ்வளவு ஒரு ஆழமான எச்சரிக்கை பாருங்க. அவையாரோட இந்த பாட்டு மனிதனிடம் பணம் மட்டுமல்ல, நேரம், திறமை, இளமை, உயிர் சக்தி, இதுவும் ஒரு பெரிய செல்வங்கள் தான். அதையும் வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாது. இளமையில கட்டுப்பாடின்றி போதை போன்ற கெட்ட பழக்கங்களால உடம்பையும் மனசையும் சோர்வடைஞ்சு வச்சிட்டோம்னா அதுக்கான விலைய பிற்காலத்துல ஆரோக்கியம், மன நிம்மதி, இப்படி அதனால இழந்து செலுத்த வேண்டியதா இருக்கும். செல்வத்தை பாதுகாக்கிறது போல நம்முடைய சக்தியையும் இளமையும் பாதுகாக்கணும். பணம் மட்டும் செலவாகாது, வாழ்க்கையும் செலவாகுது. பணத்தை மீண்டும் ஈட்டலாம், ஆனா வீணான நேரத்தையும் சிதைந்த உடல்நலத்தையும் இழந்த ஆற்றலையும் முழுமையாக திரும்பி பெற முடியுமா, முடியாது. அப்ப தொடக்கத்திலிருந்தே சிக்கனமாக வாழ்வோம், நல்வாழ்க்கை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை, ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
6: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலையின் 100.3 பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். லைட் ஹவுஸ் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மூட்டுவலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 6:45 இசை தூரிகை. இன்றிரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஏழு

0: கேட்பதுக்கு காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். வருமானம் தரும் நாட்டு ஆடு வளர்ப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்காட்டி சாத்தனூர் கே இளையராஜா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: நீங்க எந்த வகையான ஆடுங்களை வளர்த்துட்டு வரீங்க ஐயா?
2: தலைச்சேரி வச்சிருக்கோம் மேடம், உஸ்மானாபாடி வச்சிருக்கோம் மேடம், பரணை வளர்ப்பு மேடம்.
1: எத்தனை ஆண்டுகளாக வளர்த்துட்டு வரீங்க ஐயா?
2: நாங்க 4-6 வருடமா வச்சிருக்கோம்.
1: எத்தனை ஆடு வளர்த்துட்டு வரீங்க?
2: 400 ஆடு வளர்த்துட்டு இருக்கோம்.
0: இன்றிரவு 8 மணிக்கு காட்சி வரும் கான், 8:30 காரை எக்ஸ்பிரஸ் 100.3, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள்.
3: வாய்ப்பேச இயலாத கரையர் மகள் மந்தாகினி தேவி அவர்களை பின்தொடர்ந்து சென்றாள். தங்களை யாரும் பின்தொடர்வார்கள் என்ற எண்ணமே அவர்களுக்கு லவலேசமும் இல்லை. ஆகையால் அவர்கள் திரும்பி பாராமலே விரைந்து சென்றார்கள். திரும்பி பார்த்திருந்தாலும் மந்தாகினி தேவியை அவர்கள்.
0: இன்று 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லாமது.
4: வாழ்க்கை முறையில வரவு செலவு எப்படி இருக்கணும்? இன்னைக்கு பலர் சம்பாதிக்கிறத விட அதிகமா செலவு செய்யறாங்க. எதுக்காக?
5: தேவைக்காகவா? இல்ல.
0: வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். இன்றிரவு 10 மணிக்கு இரவும் மலரும், காலத்தால் அழியாத காவிய கானங்கள் உலாவரும் நேரும். 11 மணிக்கு காற்றலை நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இன்றிரவு 11:10 துயிலும் முன், பண்பலையை இதுவரை வளம் வந்தது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 100.3.

0: போச்சு.
1: எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு.
2: காட்டு.
1: உடனடியாக 20,000 ரூபா லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா்.

0: தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக்கா அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தாவேக்கா அரசு என்ன செய்யப்போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை தாவேக்கா அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைவது அவசியமானது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளது மாற்றம் அல்ல என்றும் இது பெருத்த ஏமாற்றம் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சென்னையில் 2வது விமான நிலையம் அமைய வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற தாவேக்கா அரசின் அறிவிப்பினை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், எந்தவொரு நகரத்தின் வளர்ச்சியும் ஒரு சமூகத்தின் நீர், நிலம், வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மாற்று திட்டத்திற்கு அரசு தெளிவான காலக்கெடுவை நிர்ணயித்து பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் அத்தியாவசியப் பொருட்களை வழங்க தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுதிரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பதிவு செய்யும் முறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று தொடங்கியது. இதன் காரணமாக பொதுமக்களின் காத்திருப்பு நேரம் வெகுவாக குறையும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.

0: மக்களுடைய சிரமங்களை போக்கும் விதமாகவும் அவர்கள் அளிக்கும் மனுவினை உடனுக்குடன் பதிவேற்றம் செய்வதற்காகவும் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி இன்றிலிருந்து ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் வந்து மனு எதுவும் எடுத்துட்டு வரல அப்படின்னா கூட அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத சொன்னாங்கன்னா அதை வாய்ஸ் டிக்டேஷன் மூலமாக பெட்டிஷனா கன்வெர்ட் பண்ற ஒரு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்து இன்னைக்கு நம்ம செயல்படுத்தி கம்ப்ளீட்டா ஏஐ மூலமாக நம்ம வந்து கேட்டகரைசேஷன் பண்றதுல ஒரு மனுவை வந்து 10 to 15 seconds வந்து அந்த மனுவை வந்து நம்ம கரெக்டா கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு வந்து சிஎம்எல் போர்ட்டல்ல வந்து நம்பர் கிடைக்கிறதுக்கு ஒரு 15 seconds தான் ஆகுது. இங்க மனு அளிக்க வரக்கூடிய மக்கள் வந்து காத்திராமல் உடனுக்குடன் அவர்கள் மனு வந்து நம்ம சிஎம்எல் போர்ட்டல்ல போட்டு அதை வந்து அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துடலாம்.
1: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 to 35 degrees Celsius ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 to 27 degrees Celsius ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை திருவிழாவை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டி ஏரியில் மரக்கன்றுகள் நடும் விழா மாவட்ட நீதிபதி ஜோதி முன்னிலையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள பக்கீல் ஓடையை அகலப்படுத்தும் பணி 53 crore rupees செலவில் நடைபெற்று வருவதாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் மோர்தானா அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2வது நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 2 wicket இழப்பிற்கு 8 runs எடுத்துள்ளது. முன்னதாக 5 wicket இழப்பிற்கு 300 runs என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 9 wicket இழப்பிற்கு 503 runs எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. துருவ் ஜுரேல் அபாரமாக ஆடி 115 runs ஆட்டமிழக்காமல் இருந்தார். கேன்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இனி விளம்பரம்.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 lakh crore rupees கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
6: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பட மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 acres 27,000 வாங்கியிருக்கோம். 27,000 வாங்கணும். ஒரு உதவி அவைகள் ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு இல்ல வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
7: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
8: இங்கு கிளைகள், காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
7: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு
4: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
9: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை.

0: சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு?
1: இல்ல, முதல்ல சேமிப்பு.
0: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க. ஆனா அந்த ஜிமிக்கி
1: ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
4: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:42.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
6: நலமாய் வாழ. முட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
7: தேய்மானத்தினால வர மூட்டு வலிகள், இதோட சிம்டம்ஸ் பொதுவா மக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, கையோட கட்டவிரல்ல இருக்கிற சின்ன ஜாயின்ட்ஸ்லயுமே வலி ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, தேய தேயதான் அந்த வலி நமக்கு அதிகமா உண்டாகும். சோ இந்த மாதிரியான நோய்கள்ல தான் நம்ம வந்து இந்த கால்சியம் சப்போர்ட் இருக்கிற உணவுகள் எடுக்கலாம். உளுந்து வந்து உள்ளுக்கு நிறைய எடுத்துக்கோ சொல்லியிருப்போம். ஆனா உளுந்து தேய்மானங்களால ஏற்படுற மூட்டு வலிக்கு தான் நம்ம கொடுக்கலாமே தவிர்த்து, மற்ற எல்லா மூட்டு வலிகளிலும் நம்ம உளுந்த உபயோகிக்கிறத கம்மி பண்ணணும். ஏன்னா அது அந்த இடங்கள் எல்லாம் பெரிய பலன் அளிக்காது. அந்த நோய்களை கூட்டக்கூடிய தன்மை அந்த உளுந்துக்கு இருக்கு. இந்த தேய்மானத்தினால உள்ள மூட்டு வலிக்கு உளுந்து உள்ளுக்கும் உபயோகிக்கலாம். வெளியில ஒத்தடம் கொடுக்கறதுக்கோ இல்ல நம்ம பத்து போடுறதுக்கோ கூட அதை நம்ம பயன்படுத்தலாம். எப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த நோயை நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இயற்கையா கிடைக்கிற கொழுப்பு சத்து இருக்கிற உணவுகளும் நீர்ச்சத்து இருக்கிற உணவுகளையும் நம்ம நிறைய எடுத்துக்கணும். தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு அருந்தணும். இப்போ இயற்கையான அந்த கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் நம்ம பார்த்தோம்னா, பால், நெய், நட்ஸ், விதைகள், மீன், இந்த மாதிரியான உணவுகள்லாம் நமக்கு கால்சியமும் இருக்கும், அதே சமயம் தேவையான அந்த கொழுப்பு சத்தும் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம எள்ளோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லணும். யூஸ்வலாவே அந்த காலத்துல நம்ம வந்து என்னன்னா, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் வார வாரம் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அப்போ எதனால அப்படின்னா, அந்த உடம்புல தேவையான அந்த வாதத்தை கம்மி பண்ணிட்டு நெய்ப்பு தன்மையை உடம்புக்கு கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு இது வந்து எள்ளுக்கு இருக்கு. ஸோ நல்லெண்ணெய்க்கு இருக்கு. அதனாலதான் வந்து என்னன்னா, வாரம் ஒரு முறையாவது நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது ஃபியூச்சர்ல நம்ம வந்து மூட்டு வலி இந்த மாதிரியான நோய்கள் வராம நம்மளால தடுத்துக்கலாம். எள்ளு வந்து என்னன்னா, இயற்கையாவே அதுல கால்சியம் சத்து அதிகமா இருக்கு, அதே சமயம் இயற்கையான கொழுப்பு தன்மையும் அதுல இருக்கு. உணவுல சின்ன பிள்ளைங்களுக்குமே நம்ம ரெகுலராகவே எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாயை வந்து மாத்தி மாத்தி ரெகுலரா கொடுத்துட்டே வந்திருந்தோம்னா இதுல இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த நோய்கள் வராம கால்சியம், ஜிங்க் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கனால நம்ம அதை கொடுக்கறதுனால அவங்களோட எதிர்ப்பு சக்தியுமே நல்லா இருக்கும். கம்பு கேழ்வரகு இதுல எல்லாமே கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. இந்த கம்பு கேழ்வரகுலாம் நம்ம எடுக்கும்போது யூஸ்வலா நம்ம சத்துமாவு கஞ்சி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது நிறைய நியூட்ரிஷன்ஸ் கலந்துதான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நோய் இருக்கும்போது நம்ம அதோட முழுமையான கால்சியம் அளவு எடுக்கணும் அப்படின்னா, கம்பு மட்டுமோ கேழ்வரகு மட்டுமோ தனியா அதை வந்து நம்ம கஞ்சாவோ இல்ல வேற மாதிரி உணவுகள்ல உபயோகிக்கலாம். அப்படி உபயோகிக்கும் போது அதோட சத்துக்கள் வந்து முழுமையா நமக்கு கிடைக்கும். பழங்களை பொறுத்த வரைக்கும் சப்போட்டா, ஆரஞ்சு, கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து விட்டமின் சி சத்து அதிகம் உள்ளது. இதுல வந்து இந்த கொலாஜன்ஸ் அதிகம்,

0: இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வந்து நமக்கு இந்த ஜவ்வுகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த திரவம் உருவாகிறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்கினார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
2: காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம் குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: மனதூரும் இசையில இதம் தரும் இது காரைக்கால் 100.3 பண்பலை.

0: சிந்தனை தொழில். காசு கொடுத்து தண்ணீர் வாங்கும் முன் சிக்கனத்தின் மதிப்பை உணர்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். திசையெங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் எண்ணிக்கையை ரசிக்கலாம். இசைத்தூரிகை
1: நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இனியதொரு வேளையில் செவிக்கினிய பாடல்கள், இசைத்தூரிகை.

0: நமது பண்பலியில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூரினை வழங்கும் இன் சொல்லாமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். பண்பலை 100.3 இணைந்த நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரிகை.
4: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
5: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
4: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in
0: காரைக்கால் மின்துறை செயற் பொறியாளர் விடுத்துள்ள அறிவிப்பு. 110/11 KV PPCL துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதனால் நாளை 25/8/2026 அன்று காலை 9:30 முதல் மதியம் 4:30 வரை திருமலைராயன்பட்டினம் மற்றும் போலகம் முழுவதும் நைனிக்கட்டளை, படுதார்கொள்ளை, நேதாஜி நகர், ஹைவே நகர், கற்களாச்சேரி, அக்கரை வட்டம், நடுக்களம்பேட்டை, நிரவி ஆற்றங்கரை தெரு, நாகூர் மெயின் ரோடு இருபுறமும்

அரியமனை, காக்காமொழி, ஊழியப்பத்து, தூதுபோன மூளை மற்றும் நிரவி உள்ளடங்கிய பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது என அறிவிக்கின்றார். இசைத்துறை நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 இசை துருகிய நிகழ்ச்சியோடு. நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்கு பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

இது அறிவியல் நேரம். இந்திய புவியியல் ஆய்வு மையத்தைச் சேர்ந்த புவியியலாளர்கள் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்செட்பூர் அருகேயுள்ள பழமையான பாறைகளில் கருப்பு மற்றும் வெள்ளை வரிகள் வடிவிலான அமைப்பை கண்டறிந்துள்ளனர். இவை பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒற்றை செல் நுண்ணுயிரிகள் படிமங்கள் ஆகும். நன்கு பாதுகாக்கப்பட்ட உயிரியல் பொருட்களும் வயதை துல்லியமாக கணக்கிட உதவும் ஜிர்கான் படிகங்களும் ஒரே பாறையில் அமைந்துள்ளதால் பாறையின் வயதை, உயிரினங்களையும் காலத்தையும் நேரடியாக இணைத்து ஆய்வு செய்துள்ளனர் விஞ்ஞானிகள். வானியலாளர்கள் நாசாவின் டெஸ்ட் செயற்கைக்கோளை பயன்படுத்தி GJ523B என்று பெயரிடப்பட்டுள்ள புதிய பிரம்மாண்டமான புற கோளை கண்டுபிடித்துள்ளனர். இந்த கோள் நமது பூமியை விட 2.55 மடங்கு அகலமானதாகவும் சுமார் 23.5 மடங்கு அதிக நிறை கொண்டதாகவும் இருக்கிறதாம். வழக்கமாக இவ்வளவு பெரிய கோள்கள் அதிக அளவில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் சூழப்பட்டிருக்கும். ஆனால் இந்த புதிய கோள் வாயுக்கள் இன்றி முழுவதும் அடர்ந்த பாறைகளால் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். அறிவியல் நேரம் கேட்டோம். இது இசை தூரிகை.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்,
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
1: மேலும் இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். திருவாரூர் மாவட்டத்தில் படித்து வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்களுக்கு தனியார் துறைகளில் பணியமர்த்தம் செய்யும் நோக்கத்தோடு திருவாரூர் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் திருவாரூரில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகிற 29/8/2026 சனிக்கிழமை அன்று திருவாரூர் விளமல் அருகில் உள்ள வேலுடையார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தொழில்துறை, சேவைத்துறை, விற்பனை துறைகளை போன்ற பல்வேறு துறைகளை சார்ந்த 150 மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு தகுதியுள்ள நபர்களை வேலைக்கு தேர்ந்தெடுக்க உள்ளனர். மேலும் மாவட்டத்தில் உள்ள திறன் பயிற்சி நிறுவனங்கள் கலந்து கொண்டு இலவச திறன் பயிற்சிக்கு ஆட்களை தேர்வு செய்ய உள்ளனர். மேலும் உயர்கல்வி, சுய வேலைவாய்ப்பு மற்றும் வங்கிக் கடன் குறித்து சம்பந்தப்பட்ட துறைகள் அரங்குகள் அமைத்து வழிகாட்ட உள்ளனர். இத்தனியார் துறை முகாமில் 8 முதல் பட்டப்படிப்பு மற்றும் ITI, டிப்ளமோ, BE, நர்சிங் படிப்புகள் போன்ற கல்வி தகுதியுடைய 18 முதல் 35 வயதிற்குட்பட்ட வேலை நாடும் இளைஞர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி இளைஞர்களும் தங்களது சுய விவர குறிப்பு, ஆதார் அட்டை மற்றும் கல்வி சான்று நகல்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள வேலை நாடும் இளைஞர்கள் www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து அந்த படிவத்தினை டவுன்லோட் செய்து முகாமிற்கு கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு

முகாம் ஒரே இடத்தில் பல்வேறு நிறுவனங்களின் நேர்காணலில் கலந்து கொண்டு தாங்கள் விரும்பும் வேலை வாய்ப்பினை பெற இது நல்ல வாய்ப்பு என்பதால் திருவாரூர் மாவட்ட இளைஞர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 043662242226 மற்றும் 94990595915 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆந்திராவின் எலூரு மாவட்டத்தில் உள்ள முசுனூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் இன்று டோக்கியோவில் அந்நாட்டு தொழில்துறையினருடன் கலந்துரையாடினார். உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் வளர்ச்சியில் ஜப்பான் பங்கேற்க வேண்டுமென்றும் அவர் கூறினார். முதலீடு தொடர்பாக நிறுவனங்கள் வெளியிட்ட அச்சங்களை களைவதற்கான புதிய விதிகள் அடுத்த 2 மாதங்களுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை இன்று மாஸ்கோவில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான

நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இரு நாடுகளுக்கு இடையேயான ஆணையக் கூட்டத்திலும் திரு ஜெய்சங்கர் பங்கேற்று பேசினார். சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வந்த போதிலும் இந்தியா ரஷ்யா இடையேயான நல்லுறவு எப்போதும் போல் வலிமையாக உள்ளது என்றும் இந்த கூட்டத்தில் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மங்கோலியா சென்றுள்ள அவர் உலான்பட்டாரில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக பசுமை இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு புபேந்தர் யாதவ் கூறினார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. கடந்த 2016 இதே நாளில் இந்த கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக நிதித்துறையின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. தொடக்கத்தில் 7000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த நிதியாண்டில் 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 4000 மடங்கு அதிகமாகும் என்றும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொராக்கோ கூட்டு ஆணையத்தின் கூட்டம் இன்று மொராக்கோவில் நடைபெறுகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. விடுதலை போராட்டத்திலும் தேசிய ஒருமைப்பாட்டிலும் பழங்குடியினரின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூருவில் பழங்குடியினர் மொழிகள் தொடர்பான 3 நாள் தேசிய மாநாட்டினை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். பழங்குடியினரின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் 2 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றடைந்தார். பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள இரு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளுக்கு இடையேயான பேச்சுகளில் அவர் பங்கேற்கிறார். சீனா சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ பங்கேற்கிறார். இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அந்நாட்டு வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு லின் ஜியன், எல்லை பிரச்சினை மற்றும் சர்வதேச விவகாரங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் மற்றும் பல்வேறு தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தது. பத்ம விருதாளர்கள் 10 பேரும் தங்களது கருத்துக்களை இக்குழுவினரிடம் சமர்ப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவின் தலைவரான பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி. பி. சௌத்ரி, மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சட்டத்திற்கு எதிரானது அல்ல என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த வாரியத்தின் தேர்வு மற்றும் நிர்வாக நடைமுறைகளை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்விக் கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும், தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும், உருது மொழி மேம்பாட்டிற்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். அசாமின் மழை வெள்ள பாதிப்பு குறித்த விவரங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார்.

0: சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரு அமித்ஷாவை புதுதில்லியில் சந்தித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அசாமின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் கூறியுள்ளார். பட்டியாலாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பஞ்சாப் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை பிஜேபி மேற்கொண்டு வருவதாக திரு பி எல் சந்தோஷ் தெரிவித்தார். கோவாவில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2 பேரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். டிஜிட்டல் கைது முறைகேட்டில் ஈடுபட்டு 2 கோடி ரூபாய் வரை பணம் பறித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை நிறைவேற்ற தவறும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெறும் என்றும் திரு கிறிஸ்டோபர் லக்சன் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ரொமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதித்தி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வேனில் தற்போது நடைபெற்று வருகிறது. வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் வீர் சோட்ரானி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:25.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
3: எப்படி சொல்ற?
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
1: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: உழவர்களுக்கு
6: இந்த ஆடிப்பட்டம் வந்ததும் வந்தது, தொடர்ந்து எனக்கு வேலையாவே போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம நிலைமை என்னதான் ஆகுறது?
7: அப்படி என்னென்ன பொங்கொடி சாகுபடி செஞ்சிருக்கீங்க? நிறைய காய்கறி போட்டுட்டீங்களோ?
6: அட சுபாக்கா, எப்போ வந்தீங்க?
7: ஆடிப்பட்டத்துல வேலை அதிகமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்பதான் உங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சேன்.
6: ஓ, அப்பவே வந்துட்டீங்களா? கொஞ்சம் உட்காருங்களா, எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம்.
7: ஓ, புலம்பும் போதுமா? சொல்லு பொங்கடி.
6: எங்க அப்பா பேச்ச கேட்டு நானும் காய்கறி சாகுபடியில அதிக விதைய வாங்கி எங்க அப்பாட்ட கொடுத்துட்டேன். எங்க அப்பாவும் ஒரே தடியா எல்லா விதையும் போட்டு காய்கறி பயிர உண்டு பண்ணிட்டு வராங்க. அதிகமா மகசூல் வந்துச்சுன்னா அந்த காய்கறி எல்லாம் என்னக்கா பண்றது?
7: ஓ, இந்த சந்தேகமா? முடிஞ்ச அளவு விற்பனை பண்ணுங்க, அதையும் தாண்டி நிறைய காய்கறி இருக்குன்னா அதான் மதிப்பு கூட்டலு, பதப்படுத்துறது, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வந்துருச்சு.
6: என்ன சொன்னீங்க? பதப்படுத்துறதா? எதுக்கா? இந்த ஊர்க்கா போடுறதா?

0: எடுத்த உடனே ஊறுகான்னு சொல்லிடாத பூங்கொடி. காய்கறி பதப்படுத்துறதுனா என்ன, அதை ரொம்ப நாளைக்கு கெடாம பாதுகாக்கணும். அதே சமயம் ஊட்டச்சத்தும் குறையாம இருக்கணும். அதுக்கு பேரு தான் காய்கறிகளை பதப்படுத்துறது. இதனால அதிக அளவுல வீணாகிற நிலையில இருக்கிற காய்கறிகளை பாதுகாத்து வருஷம் முழுவதுமே பயன்படுத்துற மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம்.
1: அது எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் நீங்களே சொல்லிடுங்களேன்.
0: முக்கியமான பதப்படுத்துற முறைகள்னா உலர்த்துறது, அதான் பூங்கொடி காய வைக்கிறது. காய்கறிகள்ல உள்ள ஈரப்பதத்தை முழுமையா நீக்கிறதுனால அதுல வளர்ற பாக்டீரியாவோட வளர்ச்சியை தடுத்து நீண்ட நாளைக்கு சேமிச்சு வச்சுக்கலாம்.
1: அக்கா, இந்த முறையில பண்ணா என்னென்ன காய்கறிகள்லாம் உலர்த்தலாம்?
0: பூங்கொடி, முன்னாடிதான் இந்தந்த காய்கறிகளை தான் உலர்த்த முடியும்னு இருந்துச்சு, இப்ப அப்படி கிடையாது. சோலார் டிரையர் வந்ததுனால நல்ல ஈரப்பதம் உள்ள காய்கறிங்க பழங்களை கூட சுலபமா காய வைக்க முடியும்.
1: சரி, உலர்த்துறது வேற ஏதாவது இருக்கா?
0: காய்கறிகளை சமைச்சோ இல்ல லேசா வேக வச்சோ மிக குறைஞ்ச வெப்பநிலையில உறைநிலையில பாதுகாக்கிறது. அப்புறம் டப்பால அடைச்சு வைக்கிறது, கேனிங்னு சொல்லுவாங்கல்ல அது. இதுலயே ரெண்டு வகை இருக்கு. கொதிக்கிற நீரை பயன்படுத்தி நீர்க்குளியல் முறையில பதப்படுத்தலாம். 100 டிகிரி செல்சியஸ் அல்லினா 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில உள்ள நீரை பயன்படுத்தி அதிக அமிலத்தன்மை கொண்ட உணவுப் பொருட்களை இந்த முறையில பதப்படுத்தலாம். பழங்கள், ஜாமு, ஜெல்லி, தக்காளி, ஊறுகாய், இதுக்கெல்லாம் இந்த முறைதான் ஏற்றது. அடுத்து அழுத்த முறை பதப்படுத்துதல். இதுக்கு 121 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில பயன்படுத்தலாம். குறைந்த அமிலத்தன்மை கொண்ட உணவுகளுக்கு இந்த முறை தான் சிறந்தது. காய்கறிங்கெல்லாம் இந்த முறையில தான் பயன்படுத்துறாங்க. சுலபமா சொல்லணும்னா, காற்று புகாத கொள்கலன்கள்ல காய்கறிகளை அடைச்சு குறிப்பிட்ட வெப்பநிலையில சூடுபடுத்தி நுண்ணுயிரிகளை அழிக்கிற முறை பூங்கொடி.
1: இப்ப ஞாபகம் வருதுக்கா, நம்ம கல்லூரியில இந்த கிருமிகள் எல்லாம் நீக்கிறதுக்கு செய்வாங்களே, அந்த முறையை தானே இப்ப நீங்க சொல்றீங்க?
0: அதே தான் பூங்கொடி. அப்புறம் நீ சொன்ன மாதிரி ஊறுகா, காய்கறிங்க கூட உப்பு, வினிகரு இல்லைன்னா எண்ணெய் சேர்க்கறதுனால அதிக நாள் வரைக்கும் பாதுகாக்கலாம். அப்புறம் இன்னொரு முறையும் இருக்கு பூங்கொடி. காய்கறிகளை நல்லா கெட்டியான கூழாவோ இல்ல சாராவோ மாற்றி பதப்படுத்தி வைக்கிற முறை இது.
1: சரி, இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச நீங்க இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல?
0: இப்ப கேட்ட மாதிரி முன்னாடியே கேட்டு இருந்திருக்கலாம்ல.
1: இப்ப கேக்கலான்னு தாக்கா அப்ப கேக்கல.
0: சரிதான்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம், இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யன் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யன் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: இது நம் உள்ளூர் வானொலி, நமது உள்ளம் கவர்ந்த வானொலி, காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:30.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின்
1: உழவர் அரங்கம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
3: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
4: அது ஓஎன்ஜிசியோட சின்ன வகை இருக்குமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
3: அதுல என்ன தாத்தா எடுப்பாங்க?
4: கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க.
3: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
4: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ஓஎன்ஜிசி தாமா?
3: தாத்தா, ஓஎன்ஜிசினால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
5: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
4: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
5: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும்

0: இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்திருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதான் கொடுத்தது, நமக்காக கொடுத்தது.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
3: என்ன பானு, பார்க்கவே முடியல, எப்படி இருக்க?
4: நல்லா இருக்கேன்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்க பானு. சரி, உங்க ஆடுலாம் எப்படி இருக்கு?
4: எங்க ஆட்டை கால்நடை மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனது உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா?
3: எனக்கு மட்டும் இல்ல பானு, நம்ம தெருவுல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு. இப்ப ஆடுங்கெல்லாம் நல்லா இருக்குல்ல? சளி தொல்லை சரியாயிடுச்சுல?
4: எல்லாமே இப்போ நல்லா இருக்குக்கா, நிறைய ஆலோசனைகளும் சொல்லி அனுப்பியிருக்காங்க கால்நடை மருத்துவர்.
3: ஓ அப்படியா? அப்ப ஃப்ரீயா இருக்கும் போது எங்களுக்கெல்லாம் சொல்லு பானு, நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
4: சரிக்கா, நானும் சொல்றேன். ஆனா நீங்க இன்னைக்கு கூட ஆடு வளர்ப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
3: இன்னைக்கு கூடயா? எப்படி பானு?
4: ஏன்கா, இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சி குறிப்பு கேட்கலையா?
3: நிகழ்ச்சி குறிப்பு ஆடு வளர்ப்புங்கறிய? ஓ, இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சி இல்லையா?
4: ஆமாக்கா, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில வருமானம் தரும் ஆடு வளர்ப்பு இது குறித்து தான் மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்கட்டி சாத்தனூர் கே இளையராஜா அப்படிங்கிறவங்க பேச போறாங்களாம்.
3: ரொம்ப நல்ல விஷயம் பானு. அப்ப ஆடு வளர்ப்ப பத்தி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லு.
4: ஆமாக்கா, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். வாங்க நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளர் என்ற விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
6: வணக்கம் மேடம்.
5: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
6: இளையராஜா மேடம், மாயவரம் மாவட்டம் எடுத்துக்கட்டி சாத்தனூர் கிராமம் மேடம் எங்களுக்கு.
5: நீங்க ஆடு வளர்ப்ப சிறப்பா வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம்.
6: ஆமா மேடம்.
5: இன்னைக்கு நீங்க நம்ம பண்பலைக்கும் நேரடியா வந்து நேர்முகம் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா?
6: ஆமா மேடம்.
5: நீங்க எந்த வகையான ஆடுங்களை வளர்த்துட்டு வரீங்க ஐயா?
6: தலைச்சேரி வச்சிருக்கோம் மேடம், உஸ்மானாபாடி வச்சிருக்கோம் மேடம், பறனை வளர்ப்போம் மேடம்.
5: எத்தனை ஆண்டுகளாக
6: மட்டும் தாயாடுகள் மட்டும் கலப்பினம் பண்ணணும்னா இங்கே வைட்டேஜி வரும் அப்படிங்கிறதுக்காக மட்டிலும் நாங்கள் மேட்டிங் கடை மட்டும் தனித்தனியாக வச்சிருக்கோம் மேடம்.
5: என்னென்ன ரகங்க?
6: உஸ்மானாபடி இருக்குது, தலைச்சேரி இருக்குது, போயர் இருக்குது, சமணாமேரி இருக்குது மேடம்.
5: ரெண்டுமே பால் அதிகமா சிறக்குன்றீங்க, இது மட்டும் தான் ரீசன்களா இல்ல வேற ஏதாவது பயன்கள் தருதுங்களா இந்த ஆடுங்களுக்கு குறிப்பா?
6: ஆமா, இது நல்லா நமக்கு பலன் கொடுக்குது, நம்மளுடைய கிளைமேட்டுக்கு அது வந்து கரெக்டா மேட்ச் ஆகுது மேடம். மத்ததெல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல் பண்ண முடியாது, தீவன மேலாண்மைக்கு இது வந்து நல்லா நமக்கு உகந்ததா இருக்குது.
5: இப்ப பொதுவா ஆடு வளர்ப்பு ஈடுபட்டு வர விவசாயிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இறைச்சிக்காக தான் வளர்த்துட்டு வருவாங்க இல்லைங்களா? நீங்க வெறும் பால் உற்பத்திக்கு மட்டும்தானா?
6: இறைச்சிக்கும் கொடுக்குறோம், எருவுக்கு கொடுக்குறோம், பாலுக்கும் கொடுக்குறோம் மேடம். எல்லாத்துக்குமே, அதுல எதுவுமே வேஸ்டேஜ் இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம பயனுள்ளதான் மேடம்.
5: சரிங்க, எவ்வளவு பரப்பளவுல பண்ணிட்டு வரீங்க?
6: நாங்க வந்து மேடம் ஒரு ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஏக்கர்ல பழனை திட்டம் மட்டும் ஒரு ஏக்கர் இது. நாங்க ஒரு 3-4 ஏக்கருக்கு தீவன புல்லு போட்டோம்.
5: எந்த ரகம் தீவன புல்லு போட்டிருக்கீங்க உங்க வயல்ல?
6: சூப்பர் நெற்பயிர் மேடம், சூப்பர் நெற்பயிர், வேலி மசால், மெல்பெரி, அகத்தி, சூடான் வர்க்கம், இது எல்லாமே பசுந்தீவனத்துக்காக அது போடும்.
5: பசுந்தீவனம் இலைகளை கொடுப்பீங்க, வேற ஏதாவது தீவனம்?
6: காலையில அடர்த்தீவனம் உண்டு மேடம், அடர்த்தீவனம், அது வந்து சோளம் துவர போட்டு இதெல்லாம் நாங்க மிஸ் பண்ணி காலையிலேயே உலர் தீவனம் கொடுத்துருவோம். மறுபடி பசுந்தீவனம் அதே மாதிரி கொடுக்கணும்.
5: எத்தனை வேலை கொடுப்பீங்க இப்படி தீவனங்கள்ல?
6: 3 முறை மேடம். காலையிலேயே அடர்த்தீவனம், 1.5 hour கழிச்சு பசுந்தீவனம், ஈவினிங்ல வந்து உலர் தீவனம்.
5: உலர் தீவனம்னா வெளியில
6: கள்ளக்கொடி, உளுந்து கொடி, காஞ்சது காஞ்சது படம் பண்ணி வச்சிருந்தது, கள்ளக்கொடி, உளுந்து கொடி, இதே மாதிரி கொடுத்துட்டு வரோம்.
5: இதெல்லாம் எங்க வாங்குறீங்க?
6: நமக்கு இங்கேயே பக்கத்துலேயே கிடைக்குது மேடம், அனந்தமங்கலம், சிங்கனோடு, இந்த மாதிரி நம்மளுடைய பக்கத்து கிராமத்துலேயே கிடைக்குது. அதை எடுத்துக்கொண்டு வந்து வச்சுப்போம், காய வச்சு பானம் பண்ணி வச்சுக்கிறது மேடம்.
5: இப்போ அடர்த்தீவனம், பசுந்தீவனம், உலர்த்தீவனம், இந்த 3 வகையான தீவனங்கள் நீங்க கொடுத்துட்டு வரீங்களா இல்லைங்களா? இப்போ ஒரு ஆடுக்கு தீவன செலவு எவ்வளவுங்க ஆகும் குறிப்பா சொல்றதா இருந்தா?
6: தீவன செலவு மேடம் ஒரு நாளைக்கு வந்து மேடம் எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு 75-80 rupees வரைக்கும் ஆகும் மேடம்
5: ஒரு நாளைக்கு
6: ஒரு ஆட்டுக்கு.
5: இப்போ உங்களுக்கு நீங்களே நீங்க பசுந்தீவனம் வளர்க்கறதுனால உங்களுக்கு அது கட்டுப்படி ஆகும் இல்லைங்களா?
6: ஆமா மேடம், பசுந்தீவனம் நமக்கிட்ட, ஒரு தீவனம் நமக்கிட்ட இருக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் நமக்கு தீவன செலவு கொஞ்சம் குறையும்.
5: இப்போ இந்த ஆடு வளர்ப்புல இந்த தலச்சேரி உஸ்மானபாடி ஆடு வளர்த்துட்டு வரீங்க இல்லைங்களா? இந்த வகையான ஆடுங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒண்ணு இறைச்சி காரணம், ஒண்ணு பால் உற்பத்தி அதிகமா இருக்கு அப்படின்றீங்க. இந்த ஆடுகிட்ட இருந்து கிடைக்கிற பால்களை வியாபாரிகள் எடுத்துட்டு போவாங்களா இல்ல நேரடியா நீங்க விற்பனை?

0: செய்யறதுங்களா?
1: வியாபாரி எடுத்துட்டு போவாங்க மேடம். விருப்பப்பட்டு கேட்கறவங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். 300 350 வரைக்கும் லிட்டர் போகுது. அது ஒரு லிட்டர் பால் வந்து
0: 350 ரூபாய்
1: வரைக்கும் போகும் மேடம். அதே மாதிரி அதோட எருவும் சேல்ஸ் ஆகும் நமக்கு. பாத்தீங்கன்னா ஒரு ஆடுக்கு பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் வரைக்கும் பால் கறக்கும்
0: ஒரு நாளைக்கு.
1: ஒரு நாளைக்கு தலைச்சேரி 1.5 லிட்டர் வரைக்கும் பால்,
0: ஒரு வேலைங்களா?
1: ஒரு வேலைக்கு குட்டி குடிக்க போக நமக்கு 1 லிட்டர் வரைக்கும் பால் கிடைக்கும். பால் வர்க்கத்துல உள்ளது.
0: வேற எந்த சிறப்புகளும் இல்லைங்களா இந்த தலைச்சேரி உசுமனபாடி இந்த ரகங்களுக்கு?
1: நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும், குட்டிகள்லாம் நல்லா தடமா இருக்கும், தரமா இருக்கும்.
0: எல்லா சூழ்நிலைகளும் தாங்கி வளரக்கூடியதுங்களா இது?
1: ஆமா மேடம், எல்லா நமக்கு நமக்குடைய இந்த பக்கத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நம்மளுடைய டெல்டா மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள ஆடுகளுக்கு நாங்கள் பார்த்தது வரைக்கும் நல்ல மருத்துவமும் நல்ல கண்ட்ரோல்ல இருந்து எதிர்ப்பு கண்ட்ரோலும் கரெக்டா இருக்குது. அதனால நாங்கள் வச்சிருக்கோம்.
0: ஏன்னா இப்போ வர்றது மழைக்காலங்கள் இல்லைங்களா? இப்ப இந்த மழைக்காலத்துல அதிகமா கால்நடைகளுக்கு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். இப்போ அந்த நோய் கட்டுப்பாடு எப்படி பண்ணுவீங்க நீங்க வளர்த்துட்டு வர உங்க ஆடுகளுக்கு?
1: வருஷத்துக்கு 3 ஊசி நாங்க கண்டினியூ போட்டுருவோம். பிபிஆர் போட்டுருவோம், ஏடிடிடி போட்டுருவோம், லேடி திரீனோட ஒரு யூசி. அது நாங்க நம்ம வந்து பசுந்தீவனங்கள்ல வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டாவே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆட்டுகளுக்கு இருக்கும். நமக்கு ரொம்ப இது வராது. பசுந்தீவனங்கள் வந்து நம்ம வந்து கரெக்டா கொடுத்தோம் மேடம். பசுந்தீவனம் வந்து பற்றாக்குறையா இல்லாம பசுந்தீவனம் காலையில உள்ளது. இந்த மல்பெரி, சூப்பர் நைப்பேரு, இதுகள்லாம் வந்து ஒரு அகத்தி, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டாப் கட்டர்ல விட்டு அடிச்சு மிஷின்ல அடிச்சு கரெக்டா நம்ம கொடுத்துட்டோம்னா அது ஒரு 1.5 கிலோல பசுந்தீவனம் காலையில கொடுத்துட்டோம்னா பற்றாக்குறை இல்லாம கொடுத்துட்டோம்னா அதுக்கான போதுமான சத்து அதுக்கு கிடைச்சிடும் மேடம். நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு இருக்கும்.
0: இப்போ ஒவ்வொரு ஆடுகளுக்கும் 1.5 கிலோ கொடுப்பீங்களா இல்ல தனியா தொழுவத்திலேயே வச்சிருவீங்களா?
1: மொத்தமா ஒரு 25 ஆடு இந்த ஒரு பேஜ்ல இருக்குன்னா அதுக்கு கணக்கு பண்ணி நாங்க கொடுத்துருவோம். 1.5 கிலோ இதுக்கு நாங்க கொடுத்துருவோம், பசுந்தீவனம் கொடுத்துருவோம் மேடம்.
0: இப்ப பரண்மில் ஆடு வளர்ப்பு சொல்லிருக்கீங்க இல்லைங்களா, பரண்மில் ஆடு வளர்ப்புலயே அந்த தொழுவம் மாதிரி வச்சிருக்கீங்களா?
1: ஆமா மேடம், பரண மேல வளர்க்கும் போது அதுலயே நாங்க தொட்டி மாரி கவனம் மாரி வச்சு அதுலயே போட்டுருவோம் மேடம். ஒரு பேஜ்ல 25 ஆடு இருக்குதுன்னா அதுக்கு உள்ள தீவனத்தை நாங்க கரெக்டா வச்சிருவோம்.
0: இது மாதிரி எத்தனை பேட்ச் வச்சிருக்கீங்க?
1: நாங்க கிட்ட நிறைய வச்சிருக்கோம் மேடம்.
0: ஓ, ஒரு ஏக்கர்லயே நிறைய பேட்ச்
1: பேட்ச்லயே செட் நிறைய போட்டு தனித்தனியா அமைச்சு வச்சிருப்போம் நாங்க.
0: இந்த யோசனை எப்படி வந்தது உங்களுக்கு?
1: எங்களுடைய ஓனர் மலேசியாவில் இருக்காங்க, எங்க ஓனர், நான் வேலை செய்யற ஆளுதான் நான். அவங்களுடைய இதுல ஒரு ஆர்வம், அவங்களுக்கு இது செய்யணும் அப்படின்ட்டு கிராமத்துல ஒரு 10 பேருக்கு வேலையும் கொடுக்குறாங்க. இது சம்பந்தமா நாங்க ஒரு 10 பேர் வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம்.
0: அனுபவத்தில் இப்போ இந்த ஆடுங்களுக்கு நோய் மேலாண்மை பண்றத பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? தொடர்ந்து பேசுவோம். இப்போ இந்த ஆடுங்களுக்கு வர நோய்கள் பாத்தீங்கன்னா கால் மற்றும் வாய் நோய் புண்ணு புண்ணா வருங்க இல்லைங்களா ஆடுங்களுக்கு? அப்போ என்னங்க பண்ணுவீங்க?
1: எங்க கால்நடை மருத்துவர், அருகாமையில் உள்ள கால்நடை மருத்துவர் நாங்க அணுகி அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் நாங்க அதுக்குள்ள மருந்து எடுத்து கொண்டு வந்து போட்டு நாங்க சரி பண்ணிப்போம்.
0: நீங்க போடுற இந்த ஊசிகள் எல்லாமே அம்மையை முதற்கொண்டு கண்ட்ரோல் ஆகும்?
1: கண்ட்ரோல் ஆகும் மேடம்.
0: இது எந்த வயசுல இருந்து போட்டுட்டு வருவீங்க?
1: 3 மாசம் கழிச்சு மேடம். ஒரு குட்டி தாய் குட்டி போட்ட பிறகு அதுல இருந்து 3 மாதத்துக்கு பிறகு அந்த ஊசி போடுவோம். 3 மாசம் கீழே உள்ள குட்டிக்கு போட மாட்டோம்.
0: அதுக்கப்புறம் இந்த ஊசியும் போட தேவையில்லை?
1: வருஷத்துக்கு 3 ஊசி, 6 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை அதே மாதிரி ரோலிங்ல போட்டுக்கிட்டே வரணும்.
0: அது இருக்கிற வரைக்கும்
1: போடணும் மேடம்.
0: உங்க பண்ணையில எத்தனை ஆட்கள் வேலை செய்யறாங்க ஐயா?
1: எங்க பண்ணையில வந்து 6 ஆட்கள் வேலை பாக்குறாங்க மேடம்.
0: 400 ஆடுகளுக்கும்
1: 400 ஆடுகளுக்கும் அதுலயே வேலை இல்ல, வயல்வெளிக்கும் வேலைக்கு போயிடுவாங்க. பரணமேல் ஆடு வளர்ப்பதுக்கு காரணமே டயத்தை மிச்சம் பண்றதுக்கு தான் மேடம். கீழே கிளீன் பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதனாலதான் நாங்க பரணமேலேயே இந்த ஆடு வளரும். தரையில எல்லாம் வளர்த்தோம்னா நம்ம வந்து ஆட்கள் இன்னும் கூட தேவை. இப்ப நாங்க இந்த 6 ஆட்கள் பாத்தீங்கன்னா நாங்க காலையில 10 மணி வரைக்கும் வேலையை முடிச்சிருச்சு, நாங்க வயல்வெளிக்கு உள்ள இந்த தீவன பில்லு வெட்டுறதுக்கு போயிடுவோம், சாக்கட்டில வெட்டுறது, இந்த மாதிரி மத்த வேலைக்கு நாங்க வெளில போயிடுவோம் மேடம்.
0: நீங்க வளர்த்துட்டு வர இந்த ஆடுங்களுக்கு என்னென்ன இயந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு வரீங்க?
1: சாப்கட்டர் இருக்குது மேடம். சாப்கட்டர் ஒண்டி தான், வேற ஒன்றும் கிடையாது. அதுல வந்து பில்ல வந்து அடிச்சு மிக்ஸ் பண்ணி அடிச்சு போறது தான் மேடம்.
0: ஏன்னா இப்போ 400 ஆடுங்களுக்குள்ள எப்படியும் ஒரு 100 ஆடாவது தாய் ஆடா இருக்குங்களா? இயந்திரங்கள்லாம் எதுவும் இல்லைங்களா?
1: இல்ல இல்ல இல்ல மேடம், ஆட்களே நாங்களே பாத்துருவோம் மேடம். பால் கொடுக்கக்கூடிய டைம் தான் நமக்கு ஒரு 3 ஹவர் நமக்கு வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கும் மேடம்.
0: எப்போ ஆரம்பிப்பீங்க இந்த வேலைகளை?
1: காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். காலையில 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம், 10 மணிக்கு எல்லாம் கொஞ்சம் வேலையை நெருக்கிடுவோம் மேடம். இந்த பால் கொடுக்கக்கூடிய வேலையும் இந்த தீவன வைக்கக்கூடிய மெயினான மடி நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.

0: இருக்குது. இது வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலையில் உள்ள பாலை காலையிலேயே கறந்து குட்டி ஒரு போட்டதுலேருந்து ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா 100-150 ml தான் குடிக்கும். மீதி ஒரு 1.5 லிட்டர் 1 லிட்டர் பால் ஒரு ஒரு ஆட்டுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும் மேடம். அந்த பாலை நம்ம வந்து அந்த மடியிலேயே இருக்க விடக்கூடாது. அந்த பாலை வந்து அப்போ காலையில் உள்ள பாலை காலையில் கறந்துடணும், சாயந்தரம் உள்ள பாலை சாயந்தரம் கறந்துடணும். இது முதல் நாள் பாலை வைத்து மறுநாள் குட்டிக்கு கொடுத்தோம்னா குட்டிக்கு வந்து செரிமான பிரச்சனை வரும், படுத்துக்கும், ஏந்திரிக்காது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுற மாதிரி ஆகிடும் மேடம். இதனால் அன்னன்னைக்கு உள்ள பாலை காலையில் உள்ள பாலை காலையில் கறந்துடணும், சாயந்தரம் உள்ள பாலை சாயந்தரம் கறந்து யூஸ் பண்ணிடணும், இல்லைனா பெரிய குட்டிகளை விட்டு காலி பண்ணிடணும் மேடம்.
1: இப்போ இந்த ஆடு ஒருவேளை அதிகமா இருக்குன்னா மிஞ்சிடும் இல்லைங்களா? அப்ப நீங்களே ஏதாவது மதிப்பு கூட்டுறது உண்டுங்களா?
0: இல்ல மேடம், மற்ற பண்ணையில என்ன ரேட்டு இருக்குதோ அதே ரேட்டு தான் நாங்க கொடுப்போம். எங்களுக்குன்னு நாங்களும் தனி ரேட்டுக்கு செய்ய முடியாது மேடம். எங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70-150 குட்டி வரைக்கும் ஆட்டுக்குட்டிகள், குட்டிகள் மட்டுமே எங்கள்கிட்ட 150-300 குட்டிகள் வரைக்குமே எங்ககிட்ட இருக்கும். அதனால நாங்க பெரிய குட்டியை விட்டு அதை விற்பனைக்கு போக மீதி குட்டிகள் பெரிய குட்டிகளை விட்டு காலி பண்ணி பெரிய குட்டிகள் குடிச்சிடும் அந்த பால்.
1: ஆனா பால் வந்து
0: போட்டாலும் இருக்குது.
1: இதுக்கு காரணம் நீங்க குடுக்கிற பராமரிப்பும் தீவனமும் இருக்கலாம்.
0: தீவனம் தான் மேடம், பசுந்தீவனங்கள் கரெக்டா இருக்கணும் மேடம். பசுந்தீவனங்கள் கரெக்டா இருந்தாவே எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: எந்த பசுந்தீவனங்களே நீங்க நிறைய ரகங்கள் வளர்த்துட்டு வரீங்க இல்லைங்களா, அதுல குறிப்பா எந்த ரகம் கொடுத்தா அதிக பால் உற்பத்தி ஆகுங்க?
0: சூப்பர் நைட் பேர் கொடுக்கணும் மேடம். மெயின் சூப்பர் நைட் பேர் வேலிமஸ். இது அடுத்தது புரோட்டீன்ல உள்ளது அகத்தி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மெயினானது வந்து சூப்பர் நைட் பேர் வேலிமசால் கொடுக்கணும் மேடம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
2: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம்
2: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: பானு, நிகழ்ச்சி ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. வருமானம் தரும் ஆடு வளர்ப்புன்னு மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்கட்டி சாத்தனூர் கே இளையராஜா அவங்க பண்ற ஆடு வளர்ப்ப எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாத்தியா. என்னென்ன ரகமான ஆடு வளர்க்கறாங்க, அதிகப்படியான பால் உற்பத்தி எந்த ஆட்டுல கிடைக்குது, அதுக்கேனே தனியா தீவன புல்லு எவ்வளவு பயிரிடுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
1: அக்கா கவனிச்சிங்களா, அவங்க வளர்க்குற ஆட்டுக்கு எப்படியெல்லாம் தீவனம் கொடுக்கணும், பசுந்தீவனம், அடர் தீவனம், உலர் தீவனம், இது எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு எப்படியெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும்னு எப்படி சொன்னாங்க கேட்டீங்களா?
5: கவனிச்சுட்டு தான் இருக்கேன் பானு. ஆடு வளர்ப்புல தீவன செலவு அதிகமாகுதுன்னு கண்டுக்காம விட்டுற கூடாது. இந்த மாதிரிலாம் கவனிச்சாதான் அது நல்லா வளர்ந்து நல்ல லாபம் நமக்கு கிடைக்கும். இந்த விஷயம் இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பானு.
1: அது மட்டும் இல்லக்கா, அவங்க ஒரு ஆட்டுக்கு தீவனத்துக்காக மட்டும் 75 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் செலவு பண்றாங்களா?
5: தீவனத்துல மட்டும் அதிக பராமரிப்பு இல்ல பானு, ஆட்டையே கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிறாங்க. எந்தெந்த நேரத்துல என்னென்ன மாதிரியான தடுப்பூசி போடணும், நோய் வராம எப்படி பாதுகாக்கணும், இப்படி பல விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
1: இதே மாதிரி பாத்துட்டு இருக்கிறதுனாலதான்க்கா அவங்களோட ஆடுலாம் 4 குட்டி போட்டாலும் 4 குட்டியும் தரமாவே வளருதுன்னு சொல்றாங்க.
5: சரி பாபானு, அடுத்த பகுதியில என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
1: நீங்க இப்ப வியாபாரிக்கிட்ட இருந்து இந்த பாலை கொடுக்கறப்போ கண்ணாடி குடுவையில அடைச்சு குடிப்பீங்களா, இல்ல அவங்களே அந்த டேங்க்ல எடுத்துட்டு போயிடுவாங்களா?
0: அதெல்லாம் இல்லை மேடம், அவங்க வந்து சும்மா எதில் அது வீணாக போகாது. பால் நம்ம மாட்டுப்பால் பசும்பால் மாதிரி தான், அது வீணாக போகாது. பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம், பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போகலாம், எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு.
1: பொதுமக்களிடையே வரை வரவேற்பு இருக்குங்களா?
0: கண்டிப்பாக இருக்கு மேடம், நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க, லோக்கல்லே வாங்கிட்டு போகிறாங்க மேடம்.
1: என்னென்ன நன்மைகள் வருங்க?
0: தைராய்டு உள்ளவங்களுக்குலாம் அது மெயினாக அந்த பால் வாங்கி சாப்பிட்றாங்க மேடம். அது வந்து மெடிசன் மாரி உள்ளது இந்த வாங்கிட்டு போகிறாங்க, மெடிசன் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்றாங்க.
1: பரண்மையில் ஆடு வளர்ப்புல கொட்டைகளை வந்து 3 நாள் கழிச்சுதான் நீங்க சுத்தம் பண்றதுனால ரொம்ப சுலபமா இருக்கும் வர சொல்லிருக்கீங்க. இந்த மழை காலத்துல

0: என்ன பண்ணுவீங்க?
1: எல்லாத்துக்குமே அது அந்த பரணமில் அமைப்பது வந்து எல்லாத்துக்குமே ஏதுவாக இருக்கும் மேடம். அது ஒன்றும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.
0: அந்த கட்டமைப்பில் எவ்வளோ பரப்பளவில் இருந்தால் சரியாக இருக்கும் 25 ஆடு வளர்க்குறதுக்கு?
1: 25 ஆடு ஒரு பேஜில் வைக்கணும்னா 30x20 பேஜ் இருக்கணும் மேடம். அந்த அளவுக்கு இடம் இருந்தால் 25 ஆடு வரைக்கும் ஒரு பேஜில் விட்டு வைக்கணும்.
0: 600 சதுரடிங்களா?
1: ஆமாம் மேடம்,
0: 600 சதுரடியில் 25 ஆடு வளர்க்கறது தகுந்ததா இருக்கும்.
1: மேடம்,
0: நீங்க போட்டிருக்க பரண்மையில் ஆடு மரப்பலகையில போட்டிருக்கீங்களா இல்ல ஸ்டீல்ல?
1: வைஃபர்லயும் போட்டிருக்கோம் மேடம், மரத்திலையும் போட்டிருக்கோம் மேடம். வைஃபர்ல செலவு அதிகமா, பரணை அமைத்தலுக்கு வந்து செலவு அதிகமா போகுது. மரத்துல அமைச்சோம்னா நம்ம கொட்டாய்களுடைய செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆற்றுல அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மேடம்.
0: இப்ப 600 சதுரடியில நீங்க வளர்த்துட்டு வர ஆடுகளுக்கு பரண் அமைச்சிருக்கீங்க இல்லைங்களா, எவ்வளவு செலவானுச்சுங்க ஒரு பரண் போடுறதுக்கு?
1: 50x60
0: 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இப்போ 4 லட்சம் ரூபாய் ஆகுது. நீங்க சொன்ன அந்த 50x60 சொன்னீங்க,
1: 50x60
0: 50x60 இப்போ 3000 சதுரடினா 20 லட்சம் செலவாயிருக்கு. இதை குறைச்ச அளவுல
1: குறைஞ்சது பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு சிரமம் இல்லாம அந்தந்த இடத்துலயே டேப்பு வச்சு அங்கங்கே வாட்டர் பிடிக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவாங்க. வைஃபர்ல போடுறது விஜய ஃபார்ம்லேருந்து வந்து அதுல இருந்து போட்டு கொடுத்துருவாங்க.
0: ஓ, அது என்ன ஃபைபருங்களா?
1: வைஃபர், வைஃபர்ல போட்டுருவாங்க.
0: வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கி
1: எல்லாத்தையுமே தாங்கிக்கும். அந்தந்த இடத்துல டேப்பு வரைக்கும் அமைச்சு கொடுத்துருவாங்க. அவங்களே டோட்டல் செலவு அவங்களுக்கு மொத்தமே.
0: மூவாயிரம் சதுரடியை நம்ம வந்து 6 லட்சம் ரூபாயில போட்டோம்.
1: 20 லட்சம் ரூபாயில போடுறது 6 லட்சம் ரூபாயில போட்டலாம். மரத்துல போடுறது
0: இந்த சவுக்கு குச்சி எல்லாம் பயன்படுத்த முடியாது.
1: அது பயன்படுத்த மாட்டோம். வாக
0: மரப்பலகை
1: பலகை 3x1 சைஸ்.
0: இப்போ ஒரு ஏழ்மையான விவசாயி பரண்மேல் ஆடு வளர்ப்பதிலே ரொம்ப எளிமையாவும் பண்ணி இருக்காங்க இல்லைங்களா? அதுவும் இந்த சீர்காழி பக்கத்துல, சீர்காழி கீழே தென்பாதி பகுதியில எல்லாம் அதிக விவசாயிகள் வந்துட்டு பரண்மேல் ஆடு வளர்ப்பு தான் வளர்த்துட்டு வர, அந்த கொட்டகை போய் 80,000த்திலேயே போடலாம் அப்படின்றாங்களே.
1: அது போடலாம் மேடம், லைஃப் இருக்காது மேடம். நம்ம போடணும்னா ஒரு 20 வருஷமாவது இருக்கணும். அவங்க போறது 1 வருஷம் 1.5 வருஷம் சாம்பிளுக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க அதை வச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஆட்டு பண்ணங்கிறது போய் பாத்தீங்கன்னா இருக்காது. ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க, ஆட்டு பண்ண ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஆட்டு பண்ணையில நல்ல லாபம் இருக்குது. அதோடைய செய்யக்கூடிய கரெக்டான இதில் செஞ்சோம்னா நல்ல லாபம் இருக்கு.
0: சரிங்க சரிங்கய்யா, இப்போ குறிப்பா நீங்க வளர்த்துட்டு வர ஆடு எத்தனை கிலோ வரைக்கும் வளரக்கூடியதுங்க?
1: 80 கிலோ 85 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. நம்ம வந்து கஸ்டமர்களுக்காக மேடம் அது 35 கிலோ வரும்போதே அவங்க கிடாவை எடுத்துருவாங்க, டேஸ்ட் இல்லை அப்படின்னு. நம்ம ஆட்டு கறிக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். 35 கிலோலயே மேக்சிமம் நம்மளுடைய குட்டிகளை வாங்கிட்டு போயிடுவாங்க. 35 கிலோ கூட வளர விட மாட்டாங்க, அதுக்குள்ளேயே நம்மளால கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வெளியில சேல்ஸ் இருக்குது மேடம். உயிரடையும் நாங்க கொடுப்போம், கட் பண்ணியும் கறியும் கொடுப்போம். கடையும் எங்ககிட்ட இருக்குது, கறி கடையும் இருக்குது. நாங்க கட் பண்ணியும் கொடுப்போம்.
0: தினமும் இருக்குங்களா இல்ல ஞாயிற்றுக்கிழமை
1: மட்டும் கொடுப்போம் மேடம்?
0: ஆர்டர் மட்டும்
1: தேவைக்குள்ள ஆர்டருக்கு மட்டும் நாங்க கொடுப்போம் மேடம்.
0: ஒரு கிலோ எவ்வளவுன்னு கொடுப்பீங்க?
1: 1000 ரூபான்னு கொடுக்குறோம் மேடம்.
0: ஒரு கிலோ
1: 1000 ரூபான்னு இப்ப கொடுக்குறோம். சுத்தமா இருக்கும், தண்ணி இன்னும் ஏத்தது, மாற்று ஆடுலாம் இறக்க மாட்டோம்.
0: இப்ப நம்ம வளர்த்துட்டு வர நம்ம இனங்களுமே 1000 ரூபான் தானே ஒரு கிலோ கொடுத்துட்டு வராங்க. அதே ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு வரீங்களா?
1: அதே ரேட்டு தான் மேடம் கொடுக்குறோம். நம்ம கிட்ட வந்து இந்த பொன்னாடு அறுக்கிறது அந்த மாரி எல்லாம் இருக்காது. பண்ணுங்கிறது போது சுத்தம் கஸ்டமரை வர வச்சு அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே அறுத்து கொடுத்துருவோம் மேடம்.
0: இப்போ உங்க ஆடை பார்த்தா கண்டுபிடிக்கிற மாதிரி என்னென்ன பண்புகள்லாம் இருக்குங்க ஐயா? பெருசா ஆடு இருக்கும், சிறு வயதுல பாத்துருப்போம் நம்ம படங்கள்ல, அதுக்குன்னு பொதுவா என்னென்ன பண்புகள் இருக்குங்க ஐயா?
1: அது வந்து ஒயிட், தலைச்சரின்னு போது பியூர் ஒயிட்டா இருக்கும் மேடம். பியூர் ஒயிட் பால் இருக்கும். அது நீங்க பார்த்த வேத்து காது நீளமா இருக்கும். சாதா ஆட்டுக்காக அந்த ஆட்டுக்கு காது நீளமா இருக்கும், பியூர் ஒயிட்டா இருக்கும். பால் பாத்தீங்கன்னா நம்ம மாடு அளவுக்கு பால் மடி இருக்கும். அதுலயும் உங்களுக்கு அந்த ஆடை பார்த்த வேத்து உங்களுக்கு தெரியும். இது தலைச்சேரி உஸ்மனாபாடி கொஞ்சம் ஹார்டா இருக்கும் மேடம், கொஞ்சம் ரஃபா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு அதிகம். தலைச்சேரியோட நோய் எதிர்ப்பு சக்தி உஸ்மனாபாடிக்கு அதிகம். நம்ம கிலோமீட்டருக்கு நல்லா இருக்கும்.
0: எந்த நிறங்கள்ல இருக்குங்க ஐயா?
1: உஸ்மனாபாடிங்கிறது சுத்த பிளாக், ஒரு ஒயிட்டு கூட இருக்காது. சுத்த பிளாக் உஸ்மனாபாடி. தலைச்சேரிங்கிறது பியூர் ஒயிட்டு. நாங்க அது வந்து வைட்டேஜிக்காக நாங்க வந்து கலப்பினம் பண்றோம். கெடாவுடைய கலப்பினம் பண்ணுவோம். நாங்க வந்து தலைச்சேரியோட போயரை வந்து கிராஸ் பண்ணுவோம். போயர் கெடாவை வந்து மேட்டிங் பண்ணும் போது போயர் கெடாவுக்கு நாங்கள் கிராஸ் பண்றோம், உஸ்மனாபாடி கிராஸ் பண்றோம். ஜமுனாமேரி கிராஸ் பண்ணுறோம். கெடா மட்டும் வீடிங் கெடா மட்டும் நாங்கள் வெரைட்டி நிறையா வேறு வேறு வச்சுருப்போம். ஆனால் தாயாடுகள் பார்த்தீங்கன்னா பியூர் தலைச்செரி, அதோடைய கிராஸ் பண்ணி அதோடைய

0: குட்டிகள் வரும்போது பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகமாக வரும். 3 மாதத்துக்கு 15 கிலோ எடை எங்களுக்கு வெயிட்டு வந்துடும்.
1: ஓஹோ,
0: அதனால நாங்கள் அதோடைய கலப்பினமாக நாங்கள் வச்சிருக்கோம்.
1: இதில் ஏதாவது பயிற்சிக்கு போனீங்களா இல்லை நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க எல்லாம் அனுபவம் தான் அப்படின்னீங்க.
0: ஸ்டார்டிங்கெலாம் தெரியாது மேடம், ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு இழப்பு நிறையா இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி மற்ற பண்ணையில்காரவங்க எங்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்ல மாட்டாங்க, சொன்னது கிடையாது. நாங்களே இதில் வந்து ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அதோடைய ஆலோசனை படி நாங்கள்
1: எப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? சமூக வலைத்தளங்களா இல்லை உங்கள் ஓனர்?
0: அது உள்ள எங்கள் ஓனரும் சொல்லியிருக்கேன், எங்கள் ஓனர் மலேசியாவில் சில அனுபவங்கள் இருக்கும், அவங்களும் சொல்லுவாங்க. நாங்கள் இது என்னத்தை சொன்னாலும் நம்ம அதில் வேலை செய்கிறவங்க வந்து அதில் இருந்து உள்ள அடிப்படை இருக்கும்போது தான் மேலே கற்றுக்க முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நமக்கு பிடிப்படாது. நம்ம அதிலேயே பயணிக்கும் போது வண்டி மட்டும்தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதில் ரொம்ப நிறைய நுட்பங்கள் இருக்குது. அசுந்தீவனங்கள் தீவன மேலாண்மையை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடலாம் மேடம்.
1: ஐயா, இப்போ உங்ககிட்ட இருக்கு ஆடுங்க 4 குட்டி போடும் சொல்லிருக்கீங்க இல்லைங்களா?
0: 2-3-4 வரைக்கும்.
1: இப்போ அந்த ஆட்டுக்குட்டிங்களை நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க?
0: ஆட்டுக்குட்டி பராமரிக்கிறது மேடம் ரொம்ப கொஞ்சம் சிரமம். அதை வந்து நம்ம வெயில் டைம்லாம் நமக்கு பிரச்சனை இருக்காது மேடம், மழை டைம்ல நம்ம கொஞ்சம் அதை பராமரிக்கணும் மேடம், கவனமா பராமரிக்கணும்.
1: என்னென்ன பராமரிப்பு எல்லாம் நீங்க மேற்கொண்டுட்டு வருவீங்க?
0: அந்த காத்து போகாம கொஞ்சம் அந்த கூண்டு வச்சு தனித்தனியா ஒரு ஒரு குட்டிகளையும், ஏன்னா ஒன்னோட ஒன்னு படுத்து மேல படுத்து இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேடம். தனித்தனியா ஒரு ஒரு செட்லயும் ஒரு ஒரு பேஜ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5-5 வச்சு ஃப்ரீயா வச்சு அதை கண்ட்ரோலா நம்ம பாக்கணும் மேடம்.
1: இந்த ஆடுங்கள்லாம் நம்ம சாலையோரங்களை பார்ப்போம், 2 சண்டை போட்டுக்கும், சண்டை போட்டு ரத்தம் வர அளவுக்கு வந்துட்டு முட்டிக்கும் இல்லைங்களா? இது வந்து குறிப்பா சொல்றதா இருந்ததுன்னா இந்த ஆண் ஆடுலாம் முட்டிக்கிற அளவுக்கு ரத்தம் வர மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்குங்களா? அப்போ அதை நம்ம தடுத்து நிப்பாட்டுற அளவுக்கு அது விலகி போகுங்களா இல்ல அதுங்களே விட்டுடுங்களா?
0: இல்ல மேடம், தனித்தனியா இருக்கும். நம்ம ஆடெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம ஆடெல்லாம் 100 கிலோ, ஒரு ஒரு மேட்டிங் கிடான்னு 120 கிலோ 150 கிலோ முட்டுனுச்சுன்னா தலை கொம்பு ரெண்டா தெரிக்கக்கூடிய அளவுக்கு வளர்க்கக்கூடிய கிடா தான் நம்ம வச்சிருக்கிற கிடாலாம். பாத்தீங்கன்னா தனித்தனியா இதுல இருக்கணும், பக்கத்துல பக்கத்துலயே வச்சுக்க கூடாது. ஒரு ஒரு ஆடு வந்து ஹீட்டிங் வரும்பொழுது அந்த கிடாவை தூரத்துல வச்சுக்கணும், 2 கிடாவை சேர்த்து விடக்கூடாது, செட்டியே உடைச்சிடும். அதெல்லாம் நம்ம கவனமா நம்ம பாக்கணும்.
1: சரிங்க, உங்க ஆடுகிட்ட இருந்து கிடைக்கிற பால் இறைச்சி எல்லாத்தையும் மதிப்பு கூட்டுறீங்க, விவசாயிகளுக்கு பயனளிக்கிற வகையில எருக்களை என்ன பண்ணுவீங்க?
0: நாங்கள் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ளவங்களுக்கு மேடம், இந்த தோட்டக்களை வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் எருவுக்கு நாங்கள் கொடுக்குறோம் மேடம். வெளியில 4000 ரூபான்னு கொடுத்தாங்கன்னா நாங்கள் 1000 ரூபா கம்மி பண்ணி 3000 ரூபான்னு கொடுக்குறோம் மேடம்.
1: ஒரு யூனிட்டுங்களா?
0: ஒரு யூனிட், ஒரு டிராக்டர்ல ஃபுல்லா எவ்வளவு வேணாலும் எடுத்துங்கன்னு சொல்லிடுவோம். டிராக்டர் ஃபுல்லா நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க கொண்டு போய் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமான எருவு நாங்கள் கொடுத்துருவோம் மேடம்.
1: சரிங்க, இப்போ புதுசா நீங்க வளர்த்துட்டு வர ஆடு மாதிரியே தலச்சேரி ஆடும் உசுமடபாடி ஆடும் வளர்க்க ஆசைப்படுறாங்க, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்றதா இருக்கீங்க?
0: கண்டிப்பா வைக்கலாம் மேடம். ஆடுகள் வந்து ஸ்டார்டிங்ல இப்ப வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க மேடம், முன்னாடியே தான் பயந்துகிட்டு இருக்கணும்னு தேவை மேடம். இப்ப எப்படி வேணாலும் நீங்க அவங்க வைக்கலாம், ஆரம்பிக்கலாம். 50லயும் ஆரம்பிக்கலாம், 100லயும் ஆரம்பிக்கலாம், 20லயும் ஆரம்பிக்கலாம் மேடம். அதுக்கான ஒத்துழைப்பு எங்களுடைய பண்ணை மூலியமா நாங்கள் செஞ்சு கொடுப்போம். எந்த ஒரு இது இல்லாமல் எந்த ஒரு அவங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நாங்கள் நேரடியாக போய் அதுக்கு நாங்கள் எல்லா வைத்தியமும் எல்லாமே கிட்ட இருந்து அவங்களுக்கு அமைச்சு கொடுப்போம். பயத்துக்கு தேவையில்லை. அமௌண்ட் கம்மியாக போட்டு செய்கிறேன் அப்படின்னுங்கிற விவசாயிகளுக்கு வந்து 20லேருந்து ஆரம்பிக்கலாம் மேடம். 20 ஆடுலேருந்து அவங்க ஆரம்பித்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரலாம். இல்லை நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் பரண ஒரு 2 ஆளுக்கும் எங்களுக்கு சம்பளம் எடுக்கணும், அதில் தான் எடுக்கணும், ஃபுல்லாக நாங்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்கோம் மெனக்கட்றோம் அப்படின்னு சொன்னால் மேடம் அவங்க எத்தனையில் வேணாலும் ஆரம்பிக்கலாம் மேடம். நாங்கள் முழு ஒத்துழைப்பு பண்ண மூலியமாக கொடுப்போம் மேடம்.
1: சரிங்க, நிகழ்ச்சி கேட்குற விவசாயிகள் உங்ககிட்ட ஆடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா நீங்கள் உங்கள் பண்ணையில் இருக்கிற ஆடுங்களை விற்பனை செய்கிறது உண்டுங்களா?
0: கண்டிப்பாக கொடுப்போம் மேடம். எந்த ஆடு கேட்குறாங்களோ அவங்க எடுத்துகிட்டு.
1: ஒரு குட்டி ஆடு எவ்வளோ விலை போகுங்க?
0: சின்ன குட்டியிலேருந்து மேடம் பால் பிரிக்கிறதுக்கு 3 மாதம் தாயாடுகளில் இருந்து குட்டிகளை வந்து பிரிக்கிறதுக்கு 3 மாதம் ஆகும் மேடம். அந்த 3 மாதம் போனாலும் தான் பில்லு பிடிக்கும். அந்த மாரி ஸ்டேஜில் உள்ள குட்டி அவங்க எடுத்துக்கினாங்கன்னா 6000 ரூபாயிலேருந்து 8000 ரூபாயிலேருந்து எந்த குட்டி கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம் மேடம். எந்த இனத்தில் கேட்டாலும் கொடுப்போம். உஸ்மனாபாடியில் கேட்டாலும் கொடுப்போம், தலைச்சேரியில் கேட்டாலும் கொடுப்போம், கலப்பினத்தில் கொடுப்போம், போயர் கொடுப்போம். அவங்க எது கேட்குறாங்களோ அவங்க நம்மளுடைய பண்ணைக்கு வந்து இந்த குட்டி தான் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டு கேட்டால் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் மேடம்.
1: இப்போ உங்கள் பண்ணையில் எதிர்கால திட்டம்னா என்ன சொல்லுவீங்க?
0: எதிர்கால திட்டம்னா மேடம் இது வந்து நம்ம இன்னும் மற்றவங்களுக்கு நம்மளுடைய சின்ன சின்ன பண்ணைகள் அமைச்சு கொடுக்கணும், நம்மளை மாரியாவே எல்லாருக்கும் வச்சு கொடுக்கணும், எல்லா யார் விருப்பப்பட்டு வந்தாலும் அவங்களுக்கு வச்சு கொடுக்கணுங்கிறது தான் மேடம் எங்களுடைய.
1: இப்போ 6 ஆண்டுகளாக பண்ணையை சிறப்பாக செயல்படுத்திட்டு வரீங்க இல்லைங்களா? நீங்கள் ஆடு வளர்த்துட்டு வர மாதிரி உங்களை பார்த்துட்டு வியந்து போய் இதை மாதிரி விவசாயிகளும் பண்ணை ஆடு வளர்த்துட்டு வராங்களா?
0: கண்டிப்பா வளர்த்துட்டு வராங்க மேடம். ஆசைக்கு நிறைய பேர் 2 கூட வீட்டில் கூட வாங்கி பார்த்துட்டு வரவங்க பார்த்துட்டு வாங்கி வளர்க்குறாங்க மேடம். இன்னும் கூட நிறைய கேட்டிருக்காங்க. இப்போ சுத்தோட்ட காரைக்கால்லேயே நாங்கள் வச்சு கொடுத்துருக்கோம். வீட்டு மாடி மேலேயே வச்சிருக்காங்க, ஒரு பாய் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க,
1: காரைக்கால்
0: வச்சிருக்காங்க மேடம். எங்க பண்ணையிலேருந்து உள்ள ஆடு காரைக்கால்ல கூட வச்சிருக்காங்க மேடம். இன்னும் நிறைய வச்சு கொடுத்துருக்கோம் மேடம்.

0: சரிங்க, நீங்க வளர்த்துட்டு வர ஆடு வளர்ப்பை பத்தி எங்க கூட பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சி கேட்கிற விவசாயிகளா இருக்கட்டும், நேர்களா இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா உங்களை அலைபேசி மூலமா தொடர்பு கொள்ளுவாங்க. உங்க அலைபேசி எண் கொடுக்கலாமா?
1: கொடுக்கலாம் மேடம்.
0: குறித்துக் கொள்ளுங்கள் நேர்களே. மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்கட்டி சாத்தனூர் கே இளையராஜா ஐயா அலைபேசி எண் 9793232329. மீண்டும் ஒரு முறை 9793232329. மிக்க நன்றி ஐயா.
1: நன்றி மேடம்.
2: அக்கா, நிகழ்ச்சியை ஃபுல்லா கேட்டீங்களா? மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்கட்டி சாத்தனூர் கே இளையராஜா அப்படிங்கறவங்க பரண்மேல் ஆடு வளர்ப்ப பத்தி எவ்வளவு சிறப்பா சொல்லி முடிச்சிருக்காங்க.
3: ஆமா பானு, நான் முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, ஆட்டுப்பாலு மருத்துவ குணமிக்கதுன்னு. அதுக்கு ஏத்த மாதிரியே இவங்க ஆட்டுப்பாலை விற்பனை செய்யறாங்க பாத்தியா, மக்கள்லாம் தேடி வந்து வாங்குறாங்க பாரு.
2: அதோடக்கா, இவங்க வளர்க்கற ஆடெல்லாம் 85 கிலோ வரைக்கும் வளருமா, இருந்தாலும் இறைச்சிக்காக கொடுக்கும் போது 35 கிலோலயே விற்பனை பண்ணிடுறாங்களாம்.
3: அதுதான் நல்ல லாபமும் தருமா பானு. அதுலயும் ஒரு ஒரு ஆட்டோட ரகத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஆட்டோட குணாதிசயம் எப்படி இருக்கும், உடல் அமைப்பு எப்படி இருக்கும்னு ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா இல்ல சொல்லிருக்காங்க.
2: அது கூடவே ஆடுங்க கிட்டே இருந்து கிடைக்கிற எருக்களையும் பக்கத்துல இருக்க விவசாயிகளுக்கும் விவசாய தோட்டங்களுக்கும் விற்பனைக்கு தந்துடுறாங்களாம்.
3: பானு பாத்தியா, நீ கால்நடை மருத்துவரை தேடி போய் ஆட்டை பத்தி பல விஷயங்களை தெரிஞ்சுகிட்ட, நான் இங்க வீட்டுல இருந்து விவசாய நிகழ்ச்சியை கேட்டே தெரிஞ்சுட்ட பாத்தியா.
2: சமத்துதான்க்கா நீங்க.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது
5: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.
5: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
4: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
7: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8 மணி.

சிந்தனை துளி. மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு. வான் அமுதத்தை மண்ணில் சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். திசை எங்கும் இசை மீட்டும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இனிக்கேட்டு ரசிக்கலாம். காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்கலாம் நேயர்களே. 0436 இணைப்பக எண்ணுடன் 2311 2391 2994 80 2999 95 60 65 66 42 72 71. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. காற்றில் வரும் கானம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன டாபிக் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, நம்ம அடிக்கடி வந்து திரைப்படங்கள்

பார்க்குற வழக்கங்கள் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா. அப்படி நீங்கள் திரையரங்கில் அதிக முறை பார்த்த திரைப்படம் எது அப்படின்னு தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்டிருக்கோம். உங்களுடைய பதில்கள் வந்து நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் காட்சியில் வரும் காணும் நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க அந்த போஸ்டரில் நீங்கள் பதிவு பண்ணலாம். திரையரங்கில் நீங்கள் அதிக முறை பார்த்து ரசித்த திரைப்படம் எது?

0: காரைக்கால் பண்பலை 100.3 காட்சியில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு இணைய வரும் முதல் நேயர் வருக வணக்கம்.
1: காட்டை வரங்கால் நிகழ்ச்சியின் அன்பு அறிவிப்பாளர் மீனாட்சி மேடம் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுலன் ராஜா மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு துள்ளாத மனம் துள்ள என்ற படத்திலிருந்து இன்னிசை பாடி வர ஒரு பாடல் மேடம்.
0: சரிங்க, பாடல் வரும் கேட்கலாம். நன்றி. நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஒய்சிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமால் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் என் சொல்லாமது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நேர்களை, நாளை காலை 7 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் திரையரங்கில் நீங்கள் அதிக முறை பார்த்து ரசித்த திரைப்படம் எது? உடனே பதிவு பண்ணலாம். நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்கும் அந்த போஸ்டர்ல பாடல்கள் கேட்டு இணைந்திருப்போம். பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணை வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: அகலங்கிலிருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நல்லவனுக்கு நல்லவன் பழ என்ற பத்துல இருந்து உன்னைப்பாலும் தஞ்சம் என்று நம்பி அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா உங்களுக்கு பாடல் வரும். நீங்க ஏதோ தலைப்பு மாத்தி கேக்குறீங்களோன்னு நான் நினைச்சிட்டேன். உங்களை பத்தி சொல்றோம்னா நல்லவளுக்கு நல்லவள் அப்படிதானே சொல்லணும்? நீங்க ஏதோ மாத்தி சொல்லிட்டீங்களோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல, படம் பேர் சொல்லிருக்கீங்க. சரி, உங்களுக்கு பாடல் வரும், கேட்கலாம்.
1: நன்றிங்க மேடம்.
0: நன்றிமா, நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுத்தலையர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிக்காக நம்ம இன்னைக்கு காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லைங்களா? என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னு பாத்தீங்கன்னா, திரையரங்கில் நீங்கள் அதிக முறை பார்த்து ரசித்த திரைப்படம் எது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பாடல் கேட்டு யாரெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து இனிவரும் நேயர் வருக. வணக்கம்.
1: நேச உள்ளங்களுக்கு, நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள்.
0: வணக்கம் கூறுவது யார்?
1: மதுரையிலிருந்து
0: பேசுங்க.
1: சாரி, பாடல் சாரி, பொண்டாட்டி தேவை திரைப்படத்துல ஆறு ஆறு பாட்டு பாட நானும் தாயில் அருண்மலையாவும் சின்ன சித்தராமா பாடி இருப்பாங்க சாரி, அந்த பாடலை தவழ விடுமாறு பணியுடன் கேட்டுக்கோங்க.
0: உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவரம் காமராஜ் ஃபுட்ஸ், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி.
4: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
5: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவரம் திருவாரூர்.
6: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், திரையரங்கில் நீங்கள் அதிக முறை பார்த்து ரசித்த திரைப்படம் எது அப்படின்னு. நிறையர்கள் வந்து காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. யாரெல்லாம் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். சுரேஷ் ராஜேந்திரன் கண்டாரப்பாளையத்திலிருந்து, அஜித் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த வேதாளம் திரைப்படத்தை 4 தியேட்டரில் பார்த்துள்ளேன், பாகுபலி 2 4 பார்த்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் வந்து சம்சாரம் அது மின்சாரம் இந்த படத்தை வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திரையரங்கில் அதிக முறை பார்த்த படம் பாக்யராஜ் அவர்கள் நடித்த அந்த 7 பவுனு பவுனு தான், இன்று போய் நாளை வா, குறைந்தது ஒரு படம் 50 பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடேங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, திட்டச்சேரி ஃபைசூர் ரஹ்மான், நாட்டாம திரைப்படத்தை அதிக முறை திரையரங்கில் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் திருமணமான புதிதில் காரைக்கால் நெடுங்காடு திரையரங்கில் அதிக முறை பார்த்து ரசித்த படம் டைட்டானிக் திரைப்படம் அப்படின்னு அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லற்க இவங்க சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள் சொல்கிறாங்க, கமல்ஹாசன் அவர்கள் நடித்த அபூர்வ சகோதரர்கள் படம்

75 முறை பார்த்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது இல்லைங்களா. அடுத்த கடலூரில் ஒரே தேட்டரில் தான் பார்த்தேன் இந்த படம். கடலூரில் வெள்ளி விழா கொண்டாடிய படம். இந்த படம் ரிலீஸ் ஆன போது சர்க்கஸ் கடலூரில் நடைபெற்றுச்சு. நான் ஐடிஐ படிச்சுட்டு இருந்தப்போ மதியம் 1:30 விட்டோட 3 மணிக்கு படம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கே போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தனுஷ் தமன்னா இருவரும் இணைந்து நடித்த வேங்கை திரைப்படம் தான் நான் வந்து அதிகமுறை பார்த்துருக்கேன்னு எம் ஸ்ரீகிருஷ்ணா வள்ளூர் பண்டாரவடையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக பார்த்த படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மதுமாலா அவர்கள் இணைந்து நடித்த ஜென்டில்மேன் திரைப்படம் தான் 150 முறை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. நம் நாட்டின் தேசப்பற்றுக்காக மட்டுமே இந்த படத்தை பார்த்தேன், ஆமாங்க உண்மைங்க அப்படின்னு மேல விடுதலிலிருந்து சேப்பு விஜயராகவன் சார் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டரில் சென்று அதிகம் பார்த்து ரசித்த படங்கள் பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, காதல் கோட்டை, காலமெல்லாம் காதல் வாழ்க, காதல் தேசம், துள்ளாத மடமும் துள்ளும், இன்னி ஏராளமான படங்களை தியேட்டரில் பல முறை சென்று பார்த்து ரசித்திருக்கிறேன். அந்த காலத்தில் தியேட்டரில் படம் பார்ப்பது ஒரு தனி அனுபவம். படம் முடிந்தாலும் அந்த நினைவுகள் மட்டும் மனதை விட்டு நீங்கவே நீங்காது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க, கொடிக்கால் பாளையம் சாகுல் கமீது ராஜா அவங்களுடைய பெரிய லிஸ்ட்டோடு நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாரும் பார்த்தீங்கன்னா, தலை அஜித் அவர்கள் நடித்த ரெட் படம் பலமுறை ரசித்து பார்த்துருக்கிறேன் அப்படின்னு தியாகராஜன் டைலர் மங்கைநல்லூர் கடை வீதியிலேருந்து சொல்லியிருக்காங்க. நான் எந்த படமும் அதிகமுறை பார்த்ததில்லை, பூக்குரி ராஜாவும் ஒருதலை ராகம் 2 முறை பார்த்துருக்கிறேன் அவ்வளோதாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரியம்மா சொல்லியிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த முதல் மரியாதை படத்தை பலமுறை பார்த்து ரசித்துள்ளேன். அனைத்து கதாபாத்திரங்களும் வெளிப்படுத்தி சிறந்த நடிப்பு அப்படின்னு அந்த படம் வெற்றி பெற காரணமாக அமைந்தது. நீங்கள் அதிகமுறை பார்த்துருக்கீங்களான்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குத்தாலத்திலேருந்து இந்த பதிலை சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் அவர்கள் படையப்பா அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டாங்க. அருமையான படம். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த துள்ளாத மடமும் துள்ளும் அதிகமுறை பார்த்து ரசித்துள்ளேன் அப்படின்னு எஞ்சக்கூடிய மின்சார கண்ணன் சார் சொல்கிறாங்க. அவங்களை தொடர்ந்து இனி இரவு வணக்கம் மேலமஞ்சூர் ஃபாத்திமா, தியேட்டரில் அதிகமுறை பார்த்த படம் பாண்டிய நாடு தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணோட காண்பதெல்லாம் நான் புவனகிரி சுமதி பாபு அப்படின்னு அவங்க பதில சொல்லியிருக்காங்க. அந்த திரைப்படத்தை திரையரங்கில் அதிகமுறை பார்த்ததா சொல்றாங்க. பாகுபலி முதல் பாகம் 2 முறை தியேட்டரில் பார்த்துள்ளேன் அப்படின்னு அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் நடித்த படம் அலையோசை திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமுறை திரையரங்கில் பார்த்துருக்கேன் அப்படின்னு கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து சொல்கிறாங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் அன்பு தொழிக்கு வணக்கம். சிதம்பரத்தில் குளிரூட்டப்பட்ட இது டிடிஎஸ் சவுண்டில் அரங்கம் முழுவதும் 1998 ஜீன்ஸ் படம் பிரசாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் உலகழகி ஐஸ்வர்யா ராய் அவர்களோடு நடித்த திரைப்படத்தை நான் பார்த்து ரசித்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வகுமார் புதுத்துறையிலேருந்து. அவங்களை தொடர்ந்து பனங்காட்டாங்குடி அனுசியா சங்கர், திரையரங்களில் சில படங்கள் தான் பார்த்திருக்கிறேன், திரும்பவும் பார்த்த படம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமுறை பார்த்த படம் புன்னகை மன்னன், அடுத்ததாக துள்ளாத மனம் துள்ளும் அப்படின்னு பவித்ர மாணிக்கம் ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து விக்ரம் அவர்கள் நடிப்பில் சேது திரைப்படம் ஜெயங்குண்டம் கலைவாணன் மெர்சிராணன் சொல்லியிருக்காங்க, மெர்சிராணி. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் நளினி கேப்டன் ஐயா படம் அதிகமுறை பார்த்திருக்கிறேன், வானத்தை போல சின்ன கவுண்டர் அம்மன் கோயில் கலை இந்த திரைப்படமும் பார்த்திருக்கிறேன் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேரளம் க சந்தோஷ்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைய மாலை ஒளிபரப்பில் இணைந்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி. அடுத்து நான் சிறுவயதிலிருந்தே திரையரங்குக்கு சென்றதே இல்லை, எப்போதாவது தான் போக வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதிகம் பார்த்த படம் திரிசூலம், 2 முறை பார்த்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16 படம் 2 முறை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சிவபுரி ஆர் சோமசுந்தரம் அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோயில் தீ மணி மாட்டுக்கார வேலன் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டூர் சிவக்குமார் ஒரு தலை ராகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோவில் 2:21 ஓடிய படத்தை நான் பார்த்து ரசித்தேன் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க, ஆகாஷ் இந்த ஐடியிலேருந்து இந்த பதில் வந்திருக்கு. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், அன்பு தோழிக்கு இரவு வணக்கம், தியேட்டரில் எசமான் திரைப்படம் அதிகமுறை 5 முறை பார்த்துருக்கிறேன் சொல்லியிருக்காங்க. நான் அதிகம் திரும்ப திரும்ப பார்த்து ரசித்த படம் புது வசந்தம் அப்படின்னு செல்வி தெத்தியிலிருந்து சொல்லியிருக்காங்க. தியேட்டரில் அதிகமுறை பார்த்த படம் அன்னியன், 2 முறை பார்த்துருக்கிறேன்னு தேத்தாக்குடி தெற்கு கலையரசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க.
ராஜேந்திரன் அவர்களின் ஒருதலை ராகம் திரும்ப திரும்ப பார்த்துருக்கேன்னு காங்கேயம் நந்தகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க.

அலிவலம் சக்தி முருகானந்தன் திரைப்படங்கள் அதிகம் பார்ப்பதில்லை, காதலிக்க நேர்மில்லை பாலையா நகேஷ் அவர்களுடைய நகைச்சுவைக்காக பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரளம் செந்தில்கண்ணன், நான் எல்லா படமும் முக்கியமாக இரண்டு முறை பார்த்து விடுவேன், சில படங்கள் மூன்று முறை கூட பார்த்திருக்கிறேன், கரகாட்டக்காரன் அதிக முறை பார்த்திருக்கிறேன், வசந்த மாளிகை இதுவும் அதிக முறை பார்த்திருக்கேன் சொல்லியிருக்காங்க. நாகூர் அலோன்ஸ் ராஜ், நான் அதிக தடவை பார்த்த திரைப்படம் ஒருதலை ராகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, சிவாஜி சரோஜா தேவி அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த இது ஒரு படம் சொல் பாலும் பழமும், இந்த படத்தை வந்து அதிக முறை பார்த்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, காரைக்கால் பண்பலையின் 100.3.

அன்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றில் வரும் கானம். இன்னைக்கு நிகழ்ச்சியில காரைக்கால் பன்மலை முகநூல் பக்கத்துல நான் கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறது நேயர்களே. காற்றில் வரும் கானம். நேரம் 8:30. இது இசையலைகளின் ஊற்று காரைக்கால் பன்மலை 100.3. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காரி எக்ஸ்பிரஸ் 100.3. இது இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் நேயர்களே 0463681 2918 4899 9 5 8 0 95 66 42 72 31. இளைஞர்கள் பண்பலை 100.3 காரை எக்ஸ்பிரஸ் 100.3.

0: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியோட நாம இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம், நான் திருட்டக்குள்ள இருந்து கணிஷ் பேசுறேன்.
0: கணிஷ், என்ன படிக்கிறீங்க கணிஷ்?
1: நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: 10th படிக்கிறீங்களா? ஓகே கணேஷ், உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா?
1: ம், கேளுங்க.
0: உங்க நண்பர்கள்ட்ட நீங்க அடிக்கடி என்ன வார்த்தை சொல்லுவீங்க?
1: நான் வந்து டவுட் கேப்ப இல்லனா படிக்க சொல்லுவேன்.
0: படிக்க சொல்லுவீங்களா? ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது என்ன மாதிரியான வார்த்தைகள் சொல்லுவீங்க?
1: ஜாலியா பேசிக்கிறப்ப
0: நான் ஏய் வாங்கடா படிக்கலாம்னு சொல்லுவீங்களா? ஓடிடுவாங்களே, யாருமே இருக்க மாட்டாங்களே, போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல.
1: நிறைய பேர் போனங்க, சில பேர் எனக்குன்னு ஒரு
0: ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்குன்னு ஒரு நண்பர் இருப்பாருல்ல, அவரு கூட ஜாலியா நீங்க படிப்பீங்க, குரூப் ஸ்டடி பண்ணுவீங்களா?
1: நாங்க ரெண்டு பேரும் தான் படிப்போம்.
0: சூப்பர் சூப்பர். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு டியூட் படத்துல இருந்து
0: கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாடல் வரை கேட்கலாம். நன்றி.
2: காரைக்கால் GL மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: GL மருத்துவமனை
3: காரைக்கால்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியோட நாம இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அண்ணா கோயில் இளமதி பேசுறேன் மேம்.
0: இளமதி, எங்கிருந்து பேசுறீங்க?
1: செம்மனார் கோயில்.
0: செம்மனார் கோயில் இளமதி. என்ன படிக்கிறீங்க இளமதி நீங்க? ஓகே, இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில கேள்வி கேட்டிருந்தோம், பதில் சொல்றீங்களா? உங்கள் நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது நீங்க அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை என்ன?
1: எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் மேம்.
0: ஆஹா, அருமையான வார்த்தையாச்சே. அடிக்கடி நீங்க நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது இது மாதிரிதான் வார்த்தை சொல்லுவீங்க?
1: ஆமா மேம்.
0: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வேட்டையின் படத்துல இருந்து மனசிலாயோ சாங் போடுங்க மேம்.
0: சரிம்மா, உங்களுக்கு பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ மேம்.

0: நேர்களை நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி.
4: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
5: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர், அன்னை ஏஜென்சி பறவை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: நிகழ்ச்சியுடைய இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: சொல்லுங்க மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நாங்க அரியலூர் மாவட்டத்துல இருந்து கோடாலி கிராமத்துல கார்த்திகான்னு சொல்லிட்டு பேசுறோம்.
0: கார்த்திகா. என்ன படிக்கிறீங்க கார்த்திகா?
1: காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்.
0: ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இயர் என்ன படிக்கிறீங்க?
1: டிப்ளமோ நர்சிங்.
0: டிப்ளமோ நர்சிங், ஓகேவா. நீங்க உங்க நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது அடிக்கடி நீங்க பயன்படுத்துற வார்த்தை என்ன சொல்லுங்க?
1: என்னன்னா நல்லா ஜாலியா பேசுவோம்.
0: என்ன பேசுவீங்க அப்படி? அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது மேடம்ன்றீங்களா?
1: அப்படிலாம் இல்ல. காலேஜ் நடத்துறது வந்து திருப்பி நாங்களே ரிவிஷன் பண்ணுவோம்.
0: ஓகே ஓகே.
1: அப்புறமா அந்த பொண்ணுக்கு தெரியலன்னா சொல்லி கொடுப்போம்.
0: சூப்பர்மா. சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தெரியல இருந்து ஏதாச்சும்
0: தெரியலேருந்தா ஓகே, உங்களுக்கு பாடல் வரும் கேட்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ மேம்.

0: நேர்களே, நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரிட்ஸ் வழங்கும் ஊரும் உரமும்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை காலை 9 காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலவாய்வாழ.
7: காரைக்கால் GL மருத்துவமனை
8: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: GL மருத்துவமனை
8: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
9: இதே வேலையா போச்சு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: www.pmsuryagar.gov.in
3: காரைக்கால் பண்பலை 100.3 காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் நேயர் வருக வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம். யார்
4: பேசுறீங்க? அனிதா பேசுறேன்.
3: அனிதா, என்ன படிக்கிறீங்க அனிதா?
4: 10th
3: படிக்கிறீங்களா? சரி சொல்லுங்க, உங்க நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க அதிகமா பயன்படுத்துற ஒரு வார்த்தை சொல்லுங்க.
4: சரி விடு பாத்துக்கலாம்.
3: சரி விடு பாத்துக்கலாம், எதுக்கும் கவலைப்படாத, பாத்துக்கலாம்னு சொல்லுவீங்க. சூப்பர் மேம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: அயன்படத்தில இருந்து பல பல கிரப்பகலானி அந்த சாங்.
3: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும். நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி.
5: கேரக்கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
6: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
7: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.

0: நேர்களே, நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR லக்ஷ்மி நாராயண பத்தர் ஜுவல்லரி, பறவை அன்னை ஏஜென்சி வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.

ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளியான சோமன் சாம்பவனும் சந்து பொந்துகளில் புகுந்து அவர்கள் வேகமாக விரைந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் என்ன செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை கவனிப்பதே தன்னுடைய பிரதான வேலை என்று கருதிய வாய்ப்பேச இயலாத கரையர் மகள் மந்தாகினி தேவி அவர்களை பின்தொடர்ந்து சென்றாள். தங்களை யாரும் பின்தொடர்வார்கள் என்ற எண்ணமே அவர்களுக்கு லவலேசமும் இல்லை. ஆகையால் அவர்கள் திரும்பி பாராமலே விரைந்து சென்றார்கள். திரும்பி பார்த்திருந்தாலும் மந்தாகினி தேவியை அவர்கள் பார்த்திருக்க முடியாது. கடைசியில் அவர்களுடைய துரிதப் பயணம் பெரிய பழுவேட்டரையருடைய அரண்மனை தோட்டத்தின் பின் மதில் ஓரத்தில் வந்து நின்றது. புயலினால் வேருடன் பறிக்கப்பட்ட மரம் ஒன்று அந்த மதில் மேலே விழுந்து முறிந்து கிடந்தது. ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் அந்த மரத்தின் மீது எளிதில் ஏறி மதிலை கடந்து அப்பால் தோட்டத்தில் குதித்தார்கள். அவர்கள் குதிப்பதை பார்த்த மந்தாகினி தேவியும் சிறிது நேரத்துக்கெல்லாம் அதே மரத்தின் மீதேறி அப்பால் இருந்த தோட்டத்தில் இறங்கினாள். ரவிதாசன் சோமன் சாம்பவனை சற்று தூரத்திலேயே நிறுத்திவிட்டு பெரிய பழுவேட்டரையரன் அரண்மனையை அணுகினான். பெரிய பழுவேட்டரையரும் பழுவூர் இளையராணியும் இல்லாதபடியால் அரண்மனை சூன்யமாக காணப்பட்டது. என்றாலும் பெண்களின் பேச்சுக்குரல் மட்டும் கேட்டது. ஒருமுறை இரண்டு தாதி பெண்கள் அந்த மாளிகையின் பின்முகப்புக்கு வந்தார்கள். தோட்டத்து மரங்கள் பல முறிந்து விழுந்து கிடப்பதை பார்த்தார்கள். ஆகா, அனுமார் அழித்த அசோகவனம் மாதிரியல்லவா இருக்கிறது என்றாள் ஒருத்தி. நம்முடைய சீதாதேவி இங்கே இந்த சமயம் இருந்திருந்தால் ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பாள் என்றாள் இன்னொருத்தி. சற்று நேரம் இவ்விதம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அவர்கள் திரும்ப உள்ளே செல்லும் சமயத்தில் ரவிதாசன் வாயை குவித்து கொண்டு ஆந்தை குரல் போன்ற ஒலி உண்டாக்கினான். தாதி பெண்கள் இருவரும் திரும்பி பார்த்தார்கள். ரவிதாசன் நன்றாக மறைந்து கொண்டிருந்தான். தாதிகளில் ஒருத்தி, பாரடி, பட்ட பகலில் கோட்டான் கத்துகிறது. நேற்று அடித்த புயலில் ஆந்தைக்கும் புத்தி சிதறிவிட்டது என்றாள். இன்னொருத்தி ஒன்றும் பேசவில்லை. சற்று நேரத்துக்கெல்லாம் மறுமொழி சொல்லாமல் சென்றவள் திரும்பி வந்தாள். பழுவூர் அரண்மனைக்கும் பொக்கிஷ நிலவரைக்கும் நடுவில் இருந்த வசந்த மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தாள். இந்த மண்டபத்தில்

0: லேதான் வந்தியத்தேவன் பழுவூர் ராணியை சந்தித்தான் என்பது நேயர்களுக்கு நினைவிருக்கலாம். அந்த தோழிப்பெண் தோட்டத்தை உற்று பார்த்தாள். மறுபடியும் மாந்தையின் குரல் கேட்டது. குரல் வந்த இடத்தை நோக்கி அந்த பெண் நடந்து வந்தாள். மரத்தின் மறைவிலிருந்து ரவிதாசனும் முன்னால் வந்தான். காந்த சக்தி கொண்ட கண்களால் அவளை விழித்து பார்த்தாள்.
1: மந்திரவாதி, வந்துவிட்டாயா? இளையராணி கூட இங்கே இல்லையே, எதற்காக வந்தாய் என்று கேட்டாள்.
2: பெண்ணே, இளையராணி அனுப்பித்தான் வந்திருக்கிறேன்
0: என்றான் ரவிதாசன்.
1: போன இடத்திலும் ராணியை நீ விடவில்லையா? இங்கே எதற்காக வந்தாய்? யாருக்காவது தெரிந்தால்?
2: தெரிந்தால் என்ன மொழிவிடம்?
1: அப்படி சொல்லாதே. சின்ன பழுவேட்டரையர் எங்கள் பேரில் சந்தேகம் கொண்டிருக்கிறார். என்னை அழைத்து ஒரு நாள் கடுமையாக எச்சரித்தார். மறுபடியும் மந்திரவாதி வந்தால் தம்மிடம் வந்து சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்.
2: அவன் கேட்டான் போ. அவர்களுடைய காலமெல்லாம் நெருங்கிவிட்டது. நீ ஒன்றும் கவலைப்படாதே. நிலவரையின் சாவி வேண்டும், சீக்கிரம் கொண்டு வந்து கொடு
0: என்றான் ரவிதாசன்.
1: ஐயையோ, நான் மாட்டேன்.
2: இதோ பார், உன் எஜமானியின் மோதிரம்
0: என்று ரவிதாசன் இளையராணியின் முத்திரை மோதிரத்தை காட்டினான்.
1: இது நீ எங்க திருடினாயோ என்னமோ, யார் கண்டது?
2: அடி பாவி, என்னையா திருடன் என்கிறாய்? இளையராணியே என்னை கண்டு நடுங்குவதை பார்த்துவிட்டுமா இப்படி சொல்லுகிறாய்? பார், இன்றிரவே 9 பிசாசுகள் வந்து உன்னை உயிரோடு மயானத்துக்கு தூக்கிச் சென்று.
1: ஐயோ, வேண்டாம் வேண்டாம். உன் பிசாசுகளெல்லாம் உன்னிடமே இருக்கட்டும். எனக்கு என்ன வந்தது? இளையராணியின் மோதிரத்தை காட்டினால் நீ கேட்டதை கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். ஆனால் அவசரப்படாதே.
0: தோட்டம் அழிந்து கிடப்பதை பார்க்க அடிக்கடி பெண்கள் இங்கே வருகிறார்கள். எல்லோரும் சாப்பிடும் சமயத்தில் நான் உன்னிடம் சாவியை கொண்டு வந்து கொடுக்கிறேன். அதுவரை பொறுத்திரு.
2: ஆகட்டும், எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு உண்டு வா. சாப்பிட்டு 2 நாள் ஆகிறது, நிறைய கொண்டு வா
0: என்றான் ரவிதாசன். தாதிப்பெண் போன பிறகு ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் விழுந்து கிடந்த மரம் ஒன்றின் மேல் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அறியாத வண்ணம் மந்தாகினியும் சற்று தூரத்தில் மறைவான இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள். ரவிதாசனும் தாதிப்பெண்ணும் பேசியது ஒன்றும் அவளுக்கு புரியாவிட்டாலும் ஏதோ நடக்கப் போகிறது என்று ஊகித்து கொண்டாள். வெகுநேரம் கழித்து அந்த தாதிப்பெண் திரும்பி வந்தாள். ரவிதாசன் எழுந்து முன்னால் போனான். அவள் கொண்டு வந்திருந்த சோற்று மூட்டையையும் சாவிக்கொத்தையும் வாங்கி கொண்டான். பிறகு வசந்த மண்டபத்தை அடைந்து அங்கிருந்த பொக்கிஷ நிலவரைக்குச் சென்ற நடைபாதையில் இருவரும் சென்றார்கள். ஒரு சாவி, 2 சாவி, 3வது சாவியையும் போட்டு திருப்பிய பிறகு பூட்டு திறந்தது. நிலவரையின் உள்ளே ஒரே கும்மிருட்டாக இருந்தது. ரவிதாசன் தாதிப்பெண்ணை பார்த்து,
2: அடாடா, ஒன்று மறந்து விட்டேனே. இந்த இருட்டறையில் விளக்கு இல்லாமல் எப்படி செல்வது? ஒரு விளக்காவது தீபர்த்தியாவது கொண்டு வா
1: என்றான். பட்ட பகலில் தீபர்த்தியும் விளக்கும் எப்படி கொண்டு வருவேன்? யாராவது பார்த்து சந்தேகப்பட்டால்?
2: அது எனக்கு தெரியாது. உனக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இல்லை என்றா சொல்லுகிறாய்? நான் நம்ப மாட்டேன். தீபர்த்தியாவது தீபமாவது கொண்டு வா. இல்லாவிடில் ராத்திரி 12 கொள்ளிவாய்ப்பிசாசுகளை அனுப்பி.
1: ஐயையோ, சும்மா இரு, எப்படியாவது கொண்டு வந்து தொலைக்கிறேன் என்று கூறினாள் அந்த தாதிப்பெண்.
2: அதற்குள் நானும் சாப்பிட்டு முடிக்கிறேன்
0: என்றான் ரவிதாசன். தோழிப்பெண் அரண்மனையை நோக்கிச் சென்ற பிறகு ரவிதாசனும் சோற்று மூட்டையுடன் தோட்டத்துக்குள் பிரவேசித்தான். சோமன் சாம்பவனிடம் வந்தான். அவனிடம் சோற்று மூட்டையை கொடுத்து,
3: ஒருவேளை 2-3 நாள் நிலவரையிலேயே நீ இருக்கும்படி நேரலாம்.
2: சரியான சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டுமல்லவா? ஆகையால் இந்த சோற்று முட்டையை வைத்துக்கொள். வேலை எடுத்துக்கொண்டு என்னோடு சத்தமிடாமல் வா. அந்த பெண் தீவர்த்தி கொண்டு வரப் போயிருக்கிறாள். அதற்குள் நீ நிலவரைக்குள் புகுந்து விட வேண்டும்
0: என்று சொன்னான். இருவரும் துரிதமாகச் சென்றார்கள். மந்தாகினியும் அவர்கள் அறியாமல் பின்தொடர்ந்தாள். நாற்புறமும் நன்றாக பார்த்துவிட்டு ரவிதாசன் திறந்திருந்த நிலவரை கதவை சுட்டிக்காட்டி சோமன் சாம்பவனை அதன் உள்ளே போகச் சொன்னான்.
2: முதலில் இருட்டு, கண் தெரியாது, அதற்காக கதவின் அருகிலேயே நின்று விடாதே. உள்ளே கொஞ்சம் தூரமாக போய் நின்றுகொள்
0: என்றான். சோமன் சாம்பவன் நிலவரைக்குள் புகுந்ததும் அவனை இருள் விழுங்கிவிட்டது போல இருந்தது. பிறகு ரவிதாசன் நடைபாதை வழியாக திரும்பி நந்தினி தேவியிடம் வசந்த மண்டபம் வரையில் சென்றான். அங்கிருந்து பழுவேட்டரையரின் அரண்மனையை பார்த்து கொண்டிருந்தான். தாதிப்பெண்ணைத் தவிர வேறு

0: யாராவது வந்துவிட்டால் அவனும் நிலவறைக்குள் அவசரமாகச் சென்று கதவை சாத்திக் கொள்வது அவசியமாயிருக்கலாமல்லவா? ரவிதாசன் அவ்விதம் வசந்த மண்டபத்தில் நின்று கொண்டு அரண்மனை வாசலையே பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் மந்தாகினி சிறிதும் சத்தமின்றி நடந்து வந்து திறந்து இருந்த நிலவறைக்குள் பிரவேசித்தாள். அடர்ந்த காடுகளில் நள்ளிரவில் எத்தனையோ நாள் இருந்து பழக்கப்பட்டவளுக்கு அந்த நிலவறையின் இருட்டு ஒரு பிரமாதமா என்ன? சில வினாடி நேரத்தில் கண் தெரிய ஆரம்பித்தது. ரவிதாசனுடன் வந்தவன் சற்று தூரத்தில் ஒரு தூணுடன் முட்டிக்கொண்டு தவித்ததை பார்த்தாள். இவள் அதற்கு நேர்மாறான திசையில் சென்றாள். அங்கே ஒரு படிக்கட்டு காணப்பட்டது. நிலவறை பாதை அங்கே கீழே சென்று இறங்கியது. படிகளின் வழியாக இறங்கி கீழே நின்று கொண்டாள். சோமன் சாம்பவனுக்கு ஏதோ சிறிது சத்தம் கேட்டிருக்க வேண்டும்.
1: யாரது
0: என்று குரல் கொடுத்தான். அது திறந்திருந்த வாசல் வழியாகப் போய் ரவிதாசனுடைய காதில் லேசாக விழுந்தது. அதே சமயத்தில் அரண்மனை வாசல் வழியாக தாதிப்பெண் கையில் தீவர்த்தியுடன் வந்து கொண்டிருந்ததை ரவிதாசன் பார்த்தான். தான் முன்னால் சென்று சோமன் சாம்பவனுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக விரைந்து நடந்தான். நிலவறை வாசற்படிக்குள் புகுந்ததும்,
1: சாம்பவா, எங்கே இருக்கிறாய்? என்னை கூப்பிட்டாயா என்றான். ஆமா, கூப்பிட்ட. அதற்குள்ளே அவசரமா? உன் குரல் வெளியிலே யாருக்காவது கேட்டால் என்ன செய்கிறது? உன்னை இங்கே இப்படி விட்டுவிட்டு போய்விடுவேன் என்று நினைத்தாயா?
0: இல்லை இல்லை, ஒரு விஷயம் கேட்பதற்காக கூப்பிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சோமன் சாம்பவன் ரவிதாசனை அணுகி வந்தான்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தனாதிகாரி இளையராணி ரெண்டு பேரும் ஊர்ல இல்லை. தாதி பெண்களுக்கு ஒரே கொண்டாட்டம். நந்தினிய நம்முடைய சீதா தேவின்னு கேலி பண்ணி பேசுகிற அளவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. மந்திரவாதி ரவிதாசை எதிர்பாராத விதமாக வந்துட்டான். வாசுகிக்கு தான் பெரிய தலைவலி. ஆமாம், நந்தினியின் அந்தரங்க பணிப்பெண் வாசுகி தான். நேர்களுக்கு நினைவு இருக்கும், அவள் வச்சிருந்த ஏணியில் ஏறி வந்தியத்தேவன் வந்ததும் சந்தேகம் ஏற்பட்டு நீதானான்னு கேட்ட வாசுகி. வந்தியத்தேவனுடன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், உன் இடத்துக்கு போ, யாராவது வர காலடி சத்தம் கேட்டால் கதவை படீர்னு சாத்துன்னு நந்தினி அவளை விரட்டினதும் நினைவு இருக்கும். இது ரொம்ப நெருக்கடியான கட்டம். எஜமானி, கோட்டை காவலர் ரெண்டு பேர்கிட்டையும் ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கலாம். இந்த ரவிதாசன் பொல்லாதவன். பாவம், இது அவளுடைய கணிப்பு. சோமன் சாம்பவன் இந்த பேரில் சில சுவையான செய்திகளை காணலாம். சோமன் சந்திரன், சந்திரனை சூடிய பெம்மான், கொடைத்தன்மையை தருபவன். நிழல் அருமை வெயிலிலே நின்று அறிமின், ஈசன் கழல் அருமை வெவ்வினையிற்காண்மின், பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில், சோமன் கொடையருமை புல்லரிடத்தே அருமின் போய். ஔவையார் பாடல். நிழலோட அருமை வெயிலையும், ஈசனின் திருவடி அருமை கொடிய வினையிலேயும், தமிழின் சொல்லருமை நாலடியார் திருக்குறள் இரண்டிலேயும், சோமன் கொடையருமை அற்பரின் சிறுமையிலையும் விளங்கும். சாம்பவ, சிவனுக்குரிய சாம்பவன் சிவபக்தன். வேர் சொல் சம், மங்களம் பிறக்கும் இடம். சம்பு சிவன், அவன் பத்னி சாம்பவி. ஹனுமார் அழித்த அசோகவனம், சீத தங்கியிருந்த மரம் தவிர அனைத்து மரங்களும் சாய்ந்து விட்டன. இது எப்படி இருக்குதான்? கம்பர் சொல்றார், மும்முறை உலகமெல்லாம் மும்முறை முடிவுதான அம்முறை ஐயன் வைகும் ஆள் என நின்றதம்மா. எல்லாமே அழிகிற ஊழிக் காலத்தில் திருமால் பள்ளி கொள்றதுக்காக ஒரு ஆலமரம் நிற்கிற மாதிரி. வனத்தை அழித்த அனுமன் தனியே நிற்கிறான். எப்படி? 14 உலகங்களையும் அளந்த திரிவிக்ரம மூர்த்தியைப் போல. அது மட்டுமா? ஆழியின் நடுவன் நின்ற அறுவரைக்கு அரசும் ஒத்தான். ஊழியின் இறுதி காலத்து உரிதிர மூர்த்தி ஒத்தான். பார்க்கடலின் நடுவே மத்தாக நின்ற மந்திர மலையைப் போல, ஊழிக்காலத்தின் இறுதியிலே நிற்கும் ருத்ரனைப் போல காட்சி அளித்தானாம். ரவிதாசனோட வந்தவனுக்கு இருட்டு கூட பயமில்லை, தனிமை தான் அச்சம் தருது. என்ன செய்ய போகிறான்?

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் விடுத்துள்ள அறிவிப்பு. 110/11 KVBPCL துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதனால் நாளை 25/8/2026 அன்று காலை 9:30 முதல் மதியம் 4:30 வரை திருவலைராயன்பட்டினம் மற்றும் போலகம் முழுவதும் நைனிக்கட்டளை, படுதார்கொலை, நேதாஜி நகர், ஹைவே நகர், கற்களாச்சேரி, அக்கரைவட்டம், நடுக்கலம்பேட்டை, நிரவி, ஆற்றங்கரை தெரு, நாகூர் மெயின் ரோடு இருபுறமும், கீழமனை, காக்காமொழி, ஊழியப்பத்து, தூதுபோனமூலை மற்றும் நிரவி உள்ளடங்கிய பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது என செயற்பொறியாளர் அறிவிக்கின்றார். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:30.

சிந்தனை துளி. புகையில்லா புவி படைப்போம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இசை ஊஞ்சல். நேர்களே, இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் நடிகை விஜயசாந்தி அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இந்த நிகழ்ச்சியில் நடிகை விஜய் சாந்தி அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய திரைப்பட நடிகையும் அரசியல்வாதியுமான நடிகை விஜயசாந்தி அவர்கள் 2004 அரசியலில் சேர்வதற்கு முன்னர் 186 திரைப்படங்களில் நடித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் நடித்துள்ளார். அதிரடி திரைப்படங்களில் நடித்ததன் மூலமாக இவர் தென்னிந்தியாவின் லேடி சூப்பர் ஸ்டார் எனவும் அழைக்கப்படுகிறார். 1991 வெளியான கார்த்தவியம் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான இந்திய தேசிய திரைப்பட விருதினையும் வென்றுள்ளார். சிறந்த தெலுங்கு நடிகைக்கான பிலிம்பேர் விருதினை 5 முறையும், ஆந்திர மாநில அரசின் நந்தி விருதினை 4 முறையும் வென்றுள்ளார். மேலும் தென்னிந்திய வாழ்நாள் சாதனையாளருக்கான பிலிம்பேர் விருதினையும் இவர் வென்றுள்ளார்.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் படித்து வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்களுக்கு தனியார் துறைகளில் பணியமர்த்தம் செய்யும் நோக்கத்தோடு திருவாரூர் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் திருவாரூரில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகிற 29/8/2026 சனிக்கிழமை அன்று திருவாரூர் விளமல் அருகில் உள்ள வேலுடையார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் தொழில்துறை, சேவைத்துறை, விற்பனைத் துறைகளைப் போன்ற பல்வேறு துறைகளை சார்ந்த

150க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு தகுதியுள்ள நபர்களை வேலைக்கு தேர்ந்தெடுக்க உள்ளனர். மேலும் மாவட்டத்தில் உள்ள திறன் பயிற்சி நிறுவனங்கள் கலந்து கொண்டு இலவச திறன் பயிற்சிக்கு ஆட்களை தேர்வு செய்ய உள்ளனர். மேலும் உயர்கல்வி, சுய வேலைவாய்ப்பு மற்றும் வங்கி கடன் குறித்து சம்பந்தப்பட்ட துறைகள் அரங்குகள் அமைத்து வழிகாட்ட உள்ளனர். இத்தனியார் துறை முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு மற்றும் ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, நர்சிங் படிப்புகள் போன்ற கல்வி தகுதியுடைய 18 முதல் 35 வயதிற்குட்பட்ட வேலை நாடும் இளைஞர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி இளைஞர்களும் தங்களது சுய விவர குறிப்பு, ஆதார் அட்டை மற்றும் கல்வி சான்று நகல்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள வேலை நாடும் இளைஞர்கள் www.tnprivatejob.tn.gov.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து அந்த படிவத்தினை டவுன்லோட் செய்து முகாமிற்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஒரே இடத்தில் பல்வேறு நிறுவனங்களின் நேர்காணலில் கலந்து கொண்டு தாங்கள் விரும்பும் வேலைவாய்ப்பினை பெற இது நல்ல வாய்ப்பு என்பதால் திருவாரூர் மாவட்ட இளைஞர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 0436622426 மற்றும் 94 99 05 519 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் என்ற நிகழ்ச்சியில் நடிகை விஜய் சாந்தி அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நமது பண்பையை நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல்லமுது தார்பைகள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நேர்களே, நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வர சிறப்பு நிகழ்ச்சி.
3: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
4: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
5: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் நடிகை விஜய் சாந்தி அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசித்தது நடிகை விஜய் சாந்தி அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சிக்காக நமது காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருக்கும் நேயர்கள் கடலூர் துறைமுகம் சுரேஷ், பாரிவல்லல்கா இந்த நேயரை தொடர்ந்து நல்லம்பெருமாள், டிஆர்பட்டினம் ரமேஷ், அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி. நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பைகள், கிரீனட், ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
6: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோம், நம்முடைய வருமானம் அதுக்குள்ளே செலவு எப்படி இருக்கு, வரவுக்கு மீறிய செலவுங்கிறது இன்னைக்கு ரொம்ப பெருகிட்டே இருக்கு. நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, வரவு எட்டனா செலவு பத்தனான்னு சொல்லி. இந்த பழமொழி ஒரு முழு பொருளாதார வாழ்க்கையும் சொல்லுது. நம்ம வாழ்க்கை முறையில வரவு செலவு எப்படி இருக்கணும், இன்னைக்கு பலர் சம்பாதிக்கிறத விட அதிகமா செலவு செய்யறாங்க. எதுக்காக, தேவைக்காகவா, இல்ல அடுத்தவங்க நம்மளை பாராட்டணுங்கிறதுக்காக, வாழ்றதுக்காகவா, இல்ல வாழ்றது போல காமிக்கிறதுக்காக. இதை பத்தி வள்ளுவர் கூட ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அழகாக்களை. பொருள் வந்த வழி வருமானம் சின்னதா இருக்கிறது பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா அது போறது செலவு இருக்கு இல்லையா, அது வருமானத்தை விட அதிகரிக்காம பாத்துக்கணும். வருமானம் குறைஞ்சலா இருந்தாலும் அதுக்கேற்ப செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு வாழ்றவங்களுக்கு வறுமை எந்த காலத்திலும் வராது. வருமானத்தை விட செலவு அதிகமான என்ன குறையும், முதல்ல பணம் குறையும் நினைக்கிறேன் இல்லையா. முதல்ல குறையறது மன நிம்மதி, அதுக்கப்புறம் நம்பிக்கை, அதுக்கப்புறம் மதிப்பு. கடன்கிறது பணத்தை மட்டும் வாங்குறது இல்லைங்க, பல நேரங்கள்ல நம்முடைய நிம்மதியே வாங்கிக்குது. அவ்வையார் கேக்குறாங்க, தேவைக்கு வாங்குறோமா, அதுல பிறர் பார்வைக்காக வாங்குறோமா. வாழ்க்கையில வசதிகள் இருக்கலாம், ஆனா அந்த ஆடம்பர வாழ்க்கைய வாழ தொடங்கிட்டோம்னா நம்ம கடல்ல போய் ஒரு முழுகிற அளவுக்கு போயிடும். சிக்கனம்ங்கிறது கஞ்சத்தனம்னு நினைச்சுக்கிறாங்க, இல்லங்க அது எதிர்காலத்தை நினைத்து வாழக்கூடிய அறிவுன்னு சொல்றாங்க. வருமானத்திற்குள் வாழக்கூடியவன் ஏழையா இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாம், வருமானத்தை மீறி வாழ்றவன் செல்வந்தனாக இருந்தாலும் மன நிம்மதி இழந்துருவாங்கிறாங்க. அவ்வையார் சொல்றது இந்த பாட்டுல வெறும் குடும்ப நிதிக்காக மட்டும் இல்லைங்க, மன நிம்மதிக்காக, மானத்திற்காக, எதிர்காலத்திற்காக. வரவுக்குள் வாழ்றதுங்கிறது கட்டுப்பாடு இல்லைங்க, அது சுதந்திரமா வாழக்கூடிய அறிவுங்கிறாங்க. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசையில் எல்லாருக்கும் கல்லனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு. எவ்வளவு ஒரு ஆழமான எச்சரிக்கை பாருங்க. அவையாரோட இந்த பாட்டு மனிதனிடம் பணம் மட்டுமல்ல

0: நேரம், திறமை, இளமை, உயிர் சக்தி இதுவும் ஒரு பெரிய செல்வங்கள் தான். அதையும் வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாது. இளமையில கட்டுப்பாடின்றி போதை போன்ற கெட்ட பழக்கங்களால உடம்பையும் மனசையும் சோர்வடைஞ்சு வச்சிட்டோம்னா அதுக்கான விலைய பிற்காலத்துல ஆரோக்கியம், மன நிம்மதி இப்படி அதனால இழந்து செலுத்த வேண்டியதா இருக்கும். செல்வத்தை பாதுகாக்கிறது போல நம்முடைய சக்தியையும் இளமையும் பாதுகாக்கணும். பணம் மட்டும் செலவாகாது, வாழ்க்கையும் செலவாகுது. பணத்தை மீண்டும் ஈட்டலாம், ஆனா வீணான நேரத்தையும் சிதைந்த உடல்நலத்தையும் இழந்த ஆற்றலையும் முழுமையாக திரும்பி பெற முடியுமா? முடியாது. அப்ப தொடக்கத்திலிருந்தே சிக்கனமாக வாழ்வோம், நல்வாழ்க்கை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல் அவது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
5: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
6: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேகுறையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
5: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
7: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

சிந்தனை துளி. சூரிய ஒளி ஆற்றலை நோக்கி மாறுவோம், செயற்கை மாசுகளை குறைப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். மனதோறும் இசையிலேயும் தரும் இது காரைக்கால் 100.3 பண்பலை. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இனிக்கிட்டு ரசிக்கலாம். இரவும் மலரும் இனிய இரவோடு இனிமையான பாடல்கள் நம் காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் மின்துறை செயற் பொறியாளரிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. 110/11 கேவி பிபிசிஎல் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதனால் நாளை 25/8/2026 அன்று காலை 9:30 முதல் மதியம் 4:30 வரை திருமலைராயன்பட்டினம் மற்றும் போலகம் முழுவதும் நைனிக்கட்டளை, படுதார்கொள்ளை, நேதாஜி நகர், ஹைவே நகர், கருக்கலாச்சேரி, அக்கரைவட்டம், நடுக்கலம்பேட்டை, நிரவி, ஆற்றங்கரை தெரு, நாகூர் மெயின் ரோடு இருபுறமும், கீழமனை, காக்காமொழி, ஊழியப்பத்து, தூதுப்போன மூளை மற்றும் நிரவி உள்ளடங்கிய பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது என செயற்பொறியாளர் அறிவிக்கின்றார். இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் பாடல் வீர திருமகன் திரைப்படத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன்.

0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, பறவை அன்னை ஏஜென்சி வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
1: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தலையர்,
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இரவும் வளரும் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் MS விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் P. சுசீலா பாடியிருக்கும் பாடல் வெண்ணிராடை திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பி.பி. ஸ்ரீனிவாஸ். எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியிருக்கும் பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நேர்களே, நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனேனர் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 இரவும் மலரும். நேரம் 10:45. நேர்களே, நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவளம் காமராஜ் ஃபுட்ஸ் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி.
2: கேரக்கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.
4: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில், MS விஸ்வநாதன் இசையில், வாலியின் வரிகளில் சந்திரோதயம்.

நேரம் 10:30. இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 இரவு மலரும் நேர்களே. காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இரவுமலரும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடியிருக்கும் பாடலுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி வரிகள் கண்ணதாசன்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லமுது தாய்பா தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடையின் நாகப்பட்டினம். பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 110/11 கேவி பிபிசிஎல் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதனால் நாளை 25/8/2026 அன்று காலை 9:30 முதல் மதியம் 4:30 வரை திருமலைராயன்பட்டினம் மற்றும் போலகம் முழுவதும் நைனிக்கட்டளை, படுதார்கொள்ளை, நேதாஜி நகர், ஹைவே நகர், கற்களாச்சேரி, அக்கரைவட்டம், நடுக்கலம்பேட்டை, நிரவி, ஆற்றங்கரை தெரு, நாகூர் மெயின் ரோடு இருபுறமும், கீழமனை, காக்காமொழி, ஊழியப்பத்து, தூதுப்பொன்னமூலை மற்றும் நிரவி உள்ளடங்கிய பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது என செயற்பொறியாளர் அறிவிக்கின்றார். இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் பாடல். எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் மாயவனநாதன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தென்றல் வீசும்.

0: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: யாருக்கு யார் சொந்தம் என்பது, யாருக்கு யார் சொந்தம் என்பது.
0: கே வி மகாதேவன் இசையில் ஏ மருதகாசி அவர்களின் வரிகளில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல் சபாஸ் மாப்பிளை திரைப்படத்தில்

நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நினைவிருக்கட்டும் நேயர்களே, நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவளம் காமராஜ் ஃபுட்ஸ், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன்.

0: ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி.
1: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: இணைந்திருக்கின்றோம் வன்மலை 100.3 இரவு மலர். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் பாடல்.
4: ஒரு தரம் ஒரே தரம் உதவி செய்த என்

காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியில் வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். தெய்வ மகன் படத்திலிருந்து பாடல்.

0: நேர்களே, நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவலம், காமராஜ் ஃபுட்ஸ் நாகப்பட்டினம், காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி.
1: கேரட் மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: ஒலிக்கும் இந்த பாடல் பால்குடம் திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடியிருக்கும் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் வாலி.

காரைக்கால் பண்பலை 100.3 இரம் மலரும். காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து. டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் ஒலிக்கிறது பாடல்.

இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக நமது காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கும் நேயர்கள் கடலூர் துறைமுகம் சுரேஷ், அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல்கா, ரவிக்குமரன், முல்லக்காடு பாபு, வளங்கிமான் ஆட்டோதுரை, நன்னிலம் அம்பலவாணன், அனைத்து நேயர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறது. இரவும் மலரும். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. இனி காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மகளன் மகள். நாளை காலை ஒளிபரப்பில் 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர், பங்கேற்பவர் செல்வன் சர்வேஸ்வரன். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 திருவாரூர் புலிவளம் காமராஜ் ஃபுட்ஸ், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள். 7:35 காலை காம்போ. நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லர். பறவை அன்னை ஏஜென்சி வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். வேளாங்கண்ணி திருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்து தகவல் அளிக்கிறார் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரரூர் திரு சி இருதயராஜ் அவர்கள். 8:05 துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். 9:00 0.2 முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் 0.2. 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் இலக்கிய பேருரை படைப்பு சென்னை வானொலி நிலையம், தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். நாளை காலை 10:00 சிந்தனை அரங்கம் இக்கரைக்கு அக்கறை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி, 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வன் சர்வேஸ்வரன். 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மலை, 1:55 மெல்லிசை. நாளை பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் ஓய்வு பெற்ற தலைமை சிறசுதார் காரைக்கால் கீழகாசாக்குடி ஜி கலைச்செல்வி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். 3:00 LSE லைக் ஷேர் கமெண்ட். 4:00 ஊரும் உறவும் காரைக்கால் மாவட்டம் சேத்தூர் பண்டாரவாடை கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும். 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும் கேட்கலாம். நாளை மாலை 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவு.

0: He, the Indian men's team, crashed out of the semi-final race of the FIH World Cup after losing to Argentina 3-5 in a second-round pool match at Amstel Wien. The India Meteorological Department has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over Chhattisgarh and Madhya Pradesh tomorrow. The IMD has forecast heavy rainfall over East and Northeast India, Uttar Pradesh, South Interior Karnataka, Kerala, Tamil Nadu, Puducherry, Karaikal, Mahe and Vidarbha and Madhya Maharashtra tomorrow. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10. துயிலும் முன் எந்த ஏற்றத்திற்கும் ஒரு இறக்கம் உண்டு, எந்த துன்பத்திற்கும் ஒரு இறுதி உண்டு, எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பொன்மொழி இது. நேயர்களே, இத்துடன் 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. நமது நிலையத்தின் அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை உங்களிடமிருந்து நெஞ்சார்ந்த நன்றியுடன் விடைபெறுகிறோம். நேயர்களே, ஜெய் ஹிந்த்.

Hello? ஹலோ தம்பி, கியூ சீட்டு வரலவா? கியூ சீட்டு வரல, இங்கே வாயேன்.

0: ஹலோ ஹலோ
1: ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ